0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

வணக்கம், நான் ஆர்ஜே மது. ஸோ மே 4 ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. தமிழ்நாட்டை அடுத்த 5 யார் ஆள போறாங்க? இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்குல்ல. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் டே இன்னைக்கு நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ல காலையில 7 ஈவினிங் 4 வரைக்கும் ஸ்பெஷல் ஷோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தமிழ் எஃப்எம் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி நீங்க கேட்கலாம். நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட் வருவாங்க, நானும் டே ஃபுல்லா இருப்பேன், நம்ம ஆர்ஜே இஸ்லாமும் பேசுவோம். ஸோ மே 4 மிஸ் பண்ணிடாதீங்க. மார்னிங் 7 to ஈவினிங் 4 தேர்தல் திருவிழா 234 on 894. We'll be back after a short commercial break.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
0: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: ஏ, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த் ஆக்டர் அஜித் குமார்.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நலம் தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் எல்லோருக்கும் பரித்தாகட்டும். ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று நினைத்து அதிலே நம்மை ஈடுபடுத்தி கொண்டு நாம் நினைத்தபடி அந்த செயலை சிறப்பாக செய்து முடிக்கும் போதுதான் அந்த முயற்சியினுடைய பலனாக நம் வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். உதாரணத்திற்கு சொல்கிறேன், ஒரு கடையிலே போய் பொருள் வாங்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். வீட்டிலிருந்து புறப்படும் போது வாங்க வேண்டிய பொருளுக்கு தகுந்த பணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டிலிருந்து புறப்பட்டு அந்த பொருள் இருக்கின்ற கடை வரை நீங்கள் நடந்தோ அல்லது வாகனத்திலோ பயணப்பட வேண்டும். அந்த பயணத்தை பூர்த்தி செய்து அந்த கடையை நீங்கள் அடைய வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் கொண்டு போயிருக்கின்ற பணத்தை கொடுத்து அதற்கு ஈடாக நீங்கள் வாங்க வேண்டிய பொருளை வாங்க வேண்டும். இப்போது உங்கள் கையிலே கிடைத்திருக்கிற பொருள் என்பது உங்களுக்கான பலன், உங்கள் முயற்சிக்கான பலன். அந்த பலனை அடைய வேண்டும், அதாவது அந்த பொருளை வாங்க வேண்டும் என்றுதான் நீங்கள் நினைத்தீர்கள், விரும்பினீர்கள். அதை உங்கள் முயற்சியின் மூலமாக நீங்கள் செயல்பட்டு அதற்குரிய பலனாக அடைந்திருக்கிறீர்கள். இங்கே அந்த கடைக்கு போகின்ற வழியிலே, அந்த பயணத்தை இடையிலே நிறுத்தி யாரிடமாவது நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால என்ன நடக்கும், கால விரயமாக உங்களுக்கு கிடைக்கின்ற பலன் உரிய நேரத்திலே கிடைக்காது, தள்ளி போகும். வேறு வேறு வேலைகளிலே உங்கள் கவனத்தை செலுத்துகிறீர்கள். நீங்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டதோ அந்த கடைக்கு செல்ல வேண்டும், பொருள் வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் அதை விட்டுவிட்டு வேறு வேறு வேலைகளிலே ஈடுபடுகிறீர்கள் என்றால் இந்த பலன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்காது. அந்த கடைக்கு செல்ல வேண்டிய பாதையை விட்டுவிட்டு வேறு பாதையிலே பயணப்பட்டு போனால் உங்களுக்கு பலன் கிடைக்கின்ற இடத்திலிருந்து நீங்கள் விலகி வேறு திசையிலே செல்ல தொடங்கி விடுவீர்கள். அந்த நிலையிலும் கூட நீங்கள் நினைத்த பலனை நீங்கள் பெற முடியாது. இந்த இடையிலே ஏற்படுகிற விஷயங்களுக்குத்தான் கவனச்சிதறல் என்று பெயர். எந்த பலனை உத்தேசித்து நாம் ஒரு செயலிலே இறங்குகிறோமோ அது கிடைக்கும் வரை வேறு எங்கும் கவனம் போகாமல் அதை முழுவதுமாக அந்த செயலிலே ஒன்று குவித்து அந்த பலனை பெறுகின்ற வரையில் நாம் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால்தான் நாம் நினைத்த நன்மை நாம் நினைத்த நேரத்தில் நமக்கு கிடைக்கும். மிக பிரபலமான எழுத்தாளராக விளங்கக்கூடிய திரு ராபின் சர்மா அவர்களும் கூட தன்னுடைய எழுத்துக்களிலே இதை பதிவு செய்கிறார். கவனச்சிதறல் என்பது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளுக்கு எதிராக நீங்களே விளைவித்துக் கொள்ளுகின்ற ஒரு கேடு என்கிறார். ஆகவே எப்போது நாம் ஒரு செயலிலே முழுவதுமாக நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு கவனச்சிதறலை முழுக்க முழுக்க ஒதுக்கி வைத்துவிட்டு அதற்கு இடமே அளிக்காமல் செயலின் பலனை முழுவதுமாக பெறுகின்ற வரை நம்முடைய கவனத்தை அந்த காரியத்திலே வைத்தோமேயானால் ஒவ்வொரு செயலும் சிறக்கும். அதனாலே ஒட்டுமொத்தமாக நம்முடைய வாழ்க்கையே சிறந்தோங்கும். இன்று இதை மனதிலே வைத்துக் கொண்டு நம் ஒவ்வொரு செயலிலும் அப்படி நம்முடைய கவனத்தை குவித்து நாம் செயல்பட்டால் நிச்சயமாக என்றைக்கும் நினைத்து போற்றுகின்ற ஒரு பொன்னாளாக இருக்கும் இன்று பிறந்திருக்கிற இந்த நன்னாள். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில், இது புத்தம் புது காலை.

0: நீங்க சொல்ல வேணாம், அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
1: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஸ்வா கூட. தத்துவ மேதையான அரிஸ்டாட்டில் அவர்கள் சொல்கிறார்கள், அடிப்படையிலே இயற்கையான சுபாவத்திலே மனிதர்கள் அத்தனை பேருமே ஏதோ ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வமுடையவர்கள்தான். அதாவது அந்த குணாதிசயம், அந்த ஆர்வம் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாகவே இருக்கிறது என்று மட்டும் சொல்லி நிறுத்துகிறார் அரிஸ்டாட்டில். அங்கிருந்து நாம் தொடர்ந்து சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஆர்வம் என்பது, அதுவும் குறிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிறது. அதை நாம் சரியான விதத்திலே வகைப்படுத்தி கொள்ள வேண்டும். அது மிக மிக முக்கியம். சிலர் அடுத்த வீட்டில் என்ன நடக்கிறது, மற்றவர்கள் வாழ்க்கையிலே என்ன பிரச்சனை நடக்கிறது, அதனாலே அவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுகிறது, அவர்கள் என்ன பேசுகிறார்கள், இவர்கள் என்ன பேசுகிறார்கள், இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலே ஆர்வமாக இருப்பார்கள். அந்த ஆர்வம் அவசியமற்றது, நமக்கு அல்லலை தரக்கூடியது, அவப்பெயரையும் அது நமக்கு பெற்றுக் கொடுக்கும். ஆனால் சில மாணவர்களை பாருங்கள், பள்ளிக்கூடத்திலே ஆசானிடத்திலே சந்தேகம் கேட்டு தெளிவு பெற்றுக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு அவர் நடத்துகின்ற பாடத்தினுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கும். ஒரு ஊருக்கு சென்றால் அந்த ஊரினுடைய சிறப்புகளை எல்லாம் அங்கே இருப்பவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுகின்ற ஆர்வம் சிலருக்கு இருக்கும். ஒரு சமையல் செய்கிறார்கள், அது மிகவும் ருசியாக இருக்கிறது என்றால், இதை எப்படி செய்தீர்கள், இத்தனை ருசியாக இருக்கிறது என்று தானும் கேட்டு தெரிந்து கொள்ளுகின்ற ஆர்வம் சிலரிடத்தில் இருக்கும். ஒரு சிறப்பான பொருளை ஒருவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றால், இது அற்புதமாக இருக்கிறது, இது போல் நான் பார்த்ததில்லை, இது எங்கே கிடைக்கிறது, எப்படி வாங்கினீர்கள், இப்படி நல்ல நல்ல விஷயங்களை கேட்டு கேட்டு தெரிந்து கொள்ளுகின்ற ஆர்வம் இருக்கிறதே, அது நமக்கு மிக அவசியமானது. அது நம்முடைய வாழ்க்கையை அர்த்தப்படுத்தும், அலங்கரிக்கும், அடுத்தடுத்த நிலைகளுக்கு கொண்டு செல்லும். தெரியாதவற்றை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள அந்த நன்மைகள் வந்து நமக்குள்ளே நிறையும் போது இன்னும் இன்னும் சிறந்த நிலைகளை நோக்கி நாம் பயணிக்கலாம். அடிப்படையில் மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம்தான், அதை சரியான பாதையிலே நாம் வளர்த்தெடுத்தோமேயானால் நம் வாழ்க்கையும் மிகச்சிறந்த நிலையை நோக்கி வளரும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபலல் இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: வணக்கம், நான் ஆர்ஜே மது. சோ மே 4ஆம் தேதி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. தமிழ்நாட்டை அடுத்த 5 வருஷம் யார் ஆள போறாங்க? இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்குல்ல. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் டே இன்னைக்கு நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ல காலையில 7 மணிலிருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் ஸ்பெஷல் ஷோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தமிழ் எஃப்எம் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி நீங்க கேட்கலாம். நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட் வருவாங்க, நானும் டே ஃபுல்லா இருப்பேன், நம்ம ஆர்ஜே எல்லாமும் பேசுவோம். ஸோ மே 4 மிஸ் பண்ணிடாதீங்க. மார்னிங் 7 to ஈவினிங் 4 தேர்தல் திருவிழா 234 on 894.
2: We'll be back after a short commercial break.

89.4 தமிழ்ஃபம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக மே மாதம் 4ஆம் தேதியான இதே தினத்துல கடந்த காலத்துல வெவ்வேறு ஆண்டுகள்ல நடைபெற்று இருக்கக்கூடிய சிறப்பான ஆரம்பங்கள், ஆக்கப்பூர்வமான துவக்கங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 1868 பர்மாவில் இருக்கக்கூடிய மாண்டலே அப்படிங்கிற இடத்துல உலகத்தினுடைய மிகப்பெரிய புத்தகம் இன்றைய தினத்துல தான் ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த புத்தகத்தினுடைய அளவு பாருங்க, 1.7 மீட்டர் அகலம், 1.53 மீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 5 அடி உயரம். ஒரு பக்கத்தினுடைய அளவை சொல்லிட்டு இருக்கிறேன், 13 சென்டிமீட்டர்கள் அளவிற்கு ஒவ்வொரு பக்கமும் கனம் கொண்டதாக இருந்தது. அப்படி என்ன பொருளை கொண்டு அந்த புத்தகத்தினுடைய பக்கங்கள் தயாரிக்கப்பட்டது அப்படின்னா, மார்பிள் கற்களை கொண்டு ஒரு புத்தகத்தினுடைய ஒவ்வொரு பக்கத்தையும் அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள். இப்படியாக 730 தாள்களை, கல்லினாலான தாள்களை கொண்ட புத்தகம், ஒரு தாளுக்கு 2 பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1460 பக்கங்கள் கொண்ட புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய உள்ளடக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, திரிபிதாகா என்று சொல்லப்படுகின்ற பௌத்த மதத்தைச் சார்ந்த நன்னெறி கொள்கைகள் அதிலே பதிக்கப்பட்டிருக்கின்றன. குத்தோடா பகோடா அப்படிங்கிற இடத்துல இந்த புத்தகத்தினுடைய ஸ்தாபிதமானது இன்றைய தினத்துல நிகழ்ந்திருக்கு. அது என்னங்க பகோடா, சாப்பிடுற பொருள் அப்படின்னு கேட்காதீங்க. அந்த ஊர் மொழியில அதற்கு பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட சின்னஞ்சிறிய ஆலயம் என்பது பொருள். ஒவ்வொரு தாளுக்கும் தனித்தனியாக சின்னஞ்சிறு ஆலயங்களை எழுப்பி கிட்டத்தட்ட 730 சிற்றாலயங்கள் ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஒரு தொகுப்பாக அந்த இடம் அமைஞ்சிருக்கு. அதே போல 1878 தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களினுடைய போனோகிராஃப் அப்படிங்கிற ஒரு கருவி, இது அந்த கிராமபோன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு தகட்டுல ஒலி குறிப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதை ஒரு சின்ன முள்ளினாலே கீறுவதின் வாயிலாக அந்த ஒலி அதிலே இருந்து வெளிப்பட்டு ஒலிபெருக்கியின் வாயிலாக கேட்கும்படியாக ஒரு பெரிய புனல் மாதிரியான ஒலிபெருக்கி இருக்கும். இந்த கிராமபோனினுடைய அமைப்பு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 1877 தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் இதை கண்டுபிடிக்கிறார். அதன் முதன் முதலாக 1878 இந்த தினத்துல தான் கிராண்ட் ஓபரா ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு பொது அரங்கத்துல மக்கள் முன்னிலையிலே செயல்படுத்தி காட்டப்பட்டது. அதே போல 1904 சார்லஸ் ரோல்ஸ் மற்றும் ஹென்ரி ராய்ஸ் அப்படிங்கிற 2 ஆர்வம் மிக்க பொறியாளர்கள், படைப்பாற்றல் நிறைந்த பொறியாளர்கள், இங்கிலாந்தினுடைய மான்செஸ்டர் நகரத்தில் இருக்கக்கூடிய மிட்லாண்ட் ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. இந்த சந்திப்பினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் மிக நுட்பமான பொறியாளர், இன்னொருவர் படைப்பாற்றல் நிறைந்த பொறியாளர். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க பேர்லயே இருக்கு பாத்தீங்களா, சார்லஸ் ரோல்ஸ், ஹென்ரி ராய்ஸ். ரோல்ஸ் ராய்ஸ் அப்படிங்கிற உலகத்துல பலரும் விரும்பி வாங்கி பயணிக்கக்கூடிய அந்த கார்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் இந்த சந்திப்பிற்கு பிறகுதான் சாத்தியப்பட்டது. அந்த வகையில புகழ்மிக்க அந்த நிறுவனத்தினுடைய துவக்கம் இன்றைய தினத்துல தான் நிகழ்ந்திருக்கு. அதே போல 1904 அமெரிக்க ஐக்கிய நாடுகளினுடைய சார்பாக பசிபிக் பெருங்கடலையும் அட்லாண்டிக் பெருங்கடலையும் இணைக்கக்கூடிய, அதாவது 2 கண்டங்களை இணைக்கக்கூடிய பனாமா கால்வாய், இது உலகத்தினுடைய மிக முக்கியமான செயற்கை கால்வாய்களிலே ஒன்று. கிட்டத்தட்ட 48 மைல் நீளம் உள்ள ஒரு கால்வாய் இன்றைய தினத்திலே தான் கட்ட துவங்கப்பட்டது. சர்வதேச அளவிலான கடல்வழி வர்த்தகத்தை ஊக்கப்படுத்துவதற்காக இந்த கால்வாய் துவங்கப்பட்டது. இன்றைக்கு உலகளவிலான அடையாளங்களில ஒன்றாக விளங்கக்கூடிய அந்த மிகப்பெரிய கட்டுமானம் துவங்கிய தினம் இன்றைய தினம். இப்படி பல சிறப்பான விஷயங்கள் இன்றைய தினத்திலே நிகழ துவங்கி இருக்கின்றன. இந்த தினத்தினுடைய தன்மை அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலேயும் பிரதிபலிக்கும் விதமாக நமக்கும் பல அற்புதமான ஆரம்பங்களை இந்த தினம் வழங்கட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல், இது புத்தம் புது காலை.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட், கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
0: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. call 0586815179.

உங்க விஷ்வா கூட உங்கள் கண் முன்னால் ஒரு பொருள் இருக்கிறது. பொருள் என்றாலே இது ஜடப்பொருள், அசையாது. அதை நீங்கள் அது இருக்கும் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திலே மாற்றி வைக்கிறீர்கள். சற்று முன்பு வரை இங்கே இருந்த பொருள் இப்போது அங்கே இருக்கிறது. எதனாலே? நீங்கள் அதை இங்கிருந்து அங்கே மாற்றி வைத்தீர்கள். அதாவது நீங்கள் செய்கின்ற ஒரு செயல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. வாழ்க்கையிலே அப்படி நாம் செயல்பட செயல்பட மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நேற்று நீங்கள் ஒரு வேலை செய்து அதன் மூலமாக ஈட்டிய பணம் உங்களிடத்தில் இருக்கும். இன்று நீங்கள் மீண்டும் வேலை செய்கிறீர்கள் என்றால் அதன் மூலமாக உங்களுக்கு பணம் கிடைக்கும். இப்போது உங்களிடத்தில் இருக்கின்ற பணத்தின் கூட்டுத்தொகை மாறுதல் அடைகிறது. நேற்று ஒரு 10 ரூபாய் இருக்கிறது என்றால் இன்று கிடைத்த 10 ரூபாயை சேர்த்து அது 20 ரூபாய் ஆகும். நேற்று நீங்கள் கற்று தெரிந்து கொண்ட விஷயத்தை போல இன்றும் கற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்றால் இன்றைக்கு இன்னும் கூடுதலாக உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆகவே நீங்கள் செயல்பட செயல்பட உங்களுக்கு மாற்றங்கள் வாழ்க்கையிலே விளைந்து கொண்டே இருக்கும். இதன் அடிப்படையிலே நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், என்ன மாற்றம் நமக்கு தேவையோ அதை நம்முடைய செயல்பாட்டினாலே நம்மால் சாதிக்க முடியும். எதை செய்தாலும் அதன் மூலமாக ஒரு மாற்றம் விளையும், அது செயலினுடைய பலன். இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நமக்கு என்ன மாற்றம் தேவையோ, எப்படிப்பட்ட ஏற்றங்கள் தேவையோ அதை வாழ்க்கையிலே சாதித்துக் கொள்ள அதற்குரிய ஒரு செயல்பாட்டை நாம் செய்வதாக. அதற்குரிய ஒரு செயல்பாட்டை நாம் செய்ய துவங்கினோமேயானால் நாம் விரும்பிய மாற்றம் நமக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியை பலனாக தருகின்ற செயலை செய்தால் மகிழ்ச்சி கிடைக்கும். வெற்றியை பலனாக தருகின்ற செயலை செய்தால் வெற்றி கிடைக்கும். புண்ணியத்தை நமக்கு தரவல்ல செயல்களிலே, அறச்செயல்களிலே நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொண்டால் அது நமக்கு பெரும் புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும். எல்லோரும் மதிக்கத்தக்க, நம்மை பெருமையாக நினைக்கத்தக்க, போற்றத்தக்க செயல்களிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளும் போது அந்த பலன்கள் சற்றும் மாறுதல் இல்லாமல் நம்மை வந்து சேரும். ஆகவே உங்கள் வாழ்க்கை மிகச்சிறப்பாக மாற்றமடைய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அந்த மாற்றத்தை வழங்க வல்ல செயல் எதுவோ அதை நம்முடைய அணுகுமுறையாக நாம் மாற்றிக்கொண்டால் நிச்சயம் நாம் நினைக்கின்ற மாற்றம் நம் வாழ்க்கையிலே நிகழும். அதனால் நம் வாழ்க்கை மலரும், அதில் சந்தேகமே இல்லை. இதை மனதிலே வைத்துக் கொண்டு நம் செயல்களின் வாயிலாக மகத்தான நிலை நோக்கி நம்முடைய வாழ்வினை நாம் மாற்றுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்னும் நான்,
1: என் நெஞ்சில் குடியிருக்கும்
2: கே பழனிசாமி என்னும் நான்.
3: புதுசா
4: வரணும்னா எங்களை மாதிரி இருக்கு புது பிள்ளைகள் தான் கொடுத்து பார்க்கணும். அது என் மக்கள் தான் முடிவு பண்ணும். 89.4 தமிழ் FM-இன் 234 on 894 வளமான தமிழக எதிர்காலம். குட் மார்னிங், குட் மார்னிங், a very good morning. காலை வணக்கம். 7:05 2-3-4 on 894 இந்த ஒரு நாளுக்காக தான் நம்ம எல்லாரும் ஆர்வத்தோட காத்துட்டு இருந்தோம். எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணும்பொழுது கூட இவ்வளவு படபடப்போட, இவ்வளவு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட நம்ம காத்துட்டு இருந்தது கிடையாது. இது வந்து ஆல்மோஸ்ட் நம்மளும் எழுதின ஒரு எக்ஸாம் தான் அப்படின்னு வச்சுக்கலாமே இல்லையா. நம்ம தமிழகத்தினுடைய எதிர்காலம் என்னவாக போகுது, இனி அடுத்து வரக்கூடிய சில ஆண்டுகள் எப்படி இருக்க போகுதுங்கிற அந்த ஒரு தலையெழுத்தே தீர்மானமாகப்படக்கூடிய ஒரு நாள் தான் இது. அண்ட் காலையில நம்ம இந்திய நேரப்படி 8 மணிக்கே வாக்கு எண்ணிக்கைகள்லாம் ஆரம்பிச்சாச்சு. தபால் வாக்குகள் எண்ணிட்டு இருக்கு. 17 தொகுதிகளுடைய தபால் வாக்கு எண்ணிக்கைகள் வந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அண்ட் நம்ம கூட வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் சில எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ண போறாங்க. அண்ட் 17 இடங்கள்ல வந்து கவுண்டிங் முடிஞ்சிருக்கு. அதில் இப்போ நம்ம பார்க்கும்பொழுது திமுக முன்னிலையில் இருக்காங்க வித் நம்பர் 11. ஆமா, 11 இடங்கள்ல முன்னிலையில் இருக்காங்க. அண்ட் அதிமுக வந்து 3, தாவேக்காவும் 3. அண்ட் கடந்த சில நேரமாகவே நம்ம பார்க்கும்பொழுது அதிமுக அண்ட் தாவேக்கா வந்து ஒரே நம்பர்ல தான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து நம்ம கூட நம்ம ஸ்டேஷன்ல மிஸ்டர் மகேந்திரன், அவரும் வந்து ஒரு என்தூசியஸ்ட். அண்ட் நீங்க அவரை பார்த்துருப்பீங்க நம்ம சோஷியல் மீடியா பேஜஸ்லயும் சரி, இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண எலெக்ஷன் ஷோஸ்லயும் சரி, அவர் வந்து ஒரு பாலிடிக்ஸ்ல வந்து பயங்கர ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு என்தூசியஸ்ட். காலை வணக்கம் மகேந்திரன், எப்படி இருக்கீங்க?
5: நல்லா
4: இருக்கேன். சோ காலங்கத்தால எப்ப எந்திரிச்சீங்க, எப்பயில இருந்து நீங்க அப்படியே க்ளூடா இருக்கீங்க?
5: அப்படியே பேக் பண்ணி வச்சுட்டாங்க, ரிசல்ட் வருமோ ஒரே டென்ஷன்
4: இல்லையா? நம்ம நம்ம எக்ஸாம் எழுதுனதை விட ஒரு
5: கொஞ்சம் 17 இடங்களுக்கான முடிவுகள் தான் வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு 17 இடங்களுக்கான முடிவுகள் தான் வந்திருக்கு. கொஞ்சம் லேட் ஆகும் ரிசல்ட் எல்லாம் வர, ஏன்னா உங்களுக்கு மும்முனை போட்டி 10-11 மணிக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு ஃபுல் ரிசல்ட் தெரிஞ்சிடாது, லேட் ஆகும். ஏன்னா கொஞ்சம் டஃபாக தான் போயிட்டு இருக்கும் போல.
4: இப்ப நெக் டு நெக் வேற போயிட்டு இருக்கு அதிமுக தாவேக்காக்கு. இனி வாக்கு எண்ணும் இயந்திரங்கள் வந்திருக்கக்கூடிய வாக்குகள்லாம் எண்ண ஆரம்பிச்சாதான் தெரியும் இந்த நம்பர்ஸ் வந்து எப்படி ஸ்பிளிட் ஆக போகுது, ஷேர் ஆக போகுது, யார் முன்னிலையில போக போறாங்க அப்படின்ட்டு. அண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கூட அஜய் மதுவும் ஜாயின் பண்ண போறாரு. அண்ட் த்ரூ அவுட் தி டே 2-3-4 on 894 நீங்க வந்து கேட்க போறீங்க. நம்ம கூட இன்னும் நிறைய என்தூசியஸ்ட் எல்லாம் ஜாயின் பண்ண போறாங்க. டக்குன்னு 2 பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா அப்டேட்ஸோட திருப்பியும் நாங்க வரோம்.
6: Back to back. 2 பாட்டு 2 பாட்டு

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: இன்னும்
2: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையும். To advertise your brand, contact 050-252-8940.

0: ஒன்பது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of 234 on 894 is brought to you by Joy Alukas, world's favorite jeweler. You are back.
2: முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான்,
3: என் நெஞ்சில் கொடியிருக்கும்
4: கே பழனிசாமி என்னும் நான்,
1: எதிர்காலம்
5: ஏழு மணி 19 நிமிஷம் ஆகுது. 234 on 894 கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம கூட வந்து மிஸ்டர் மகேந்திரனும் ஜாயின் பண்ணியிருக்காரு. அண்ட் ரைட் நோ வந்து நம்ம பார்த்தோம்னா இந்திய நேரப்படி சரியாக இப்போ 8:50 ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ என்ன ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கா, என்ன நினைக்கிறீங்க?
6: இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது, தபால் ஓட்லாம் எண்ணி முடிச்சு இப்போ இவிஎம் மிஷின் ஓபன் பண்ணி போயிட்டு இருக்கு. சிட்டியில உள்ள தொகுதிகள்லாம் கொஞ்சம் தாவேக்கா சென்னை திருச்சியில கொஞ்சம் முன்னணியில இருக்கு. இருந்தாலும் திமுக ஒரு 56 தொகுதியிலையும் அதிமுக 26 தொகுதியிலையும் தாவேக்கா வந்து ஒரு 19 தொகுதியிலையும் முன்னிலையில இருக்கு. இது பார்த்தா முதல் சுற்று, ரெண்டாவது சுற்று போயிட்டு இருக்கு. 17 சுற்றுல இருந்து 29 சுற்று வரையும் இருக்கு. தொகுதிக்கு தொகுதி வித்தியாசம் இருக்கு, எண்ணிக்கையை பொறுத்து இன்னும் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு.
5: சோ
6: நம்ம பார்ப்போம். சில அமைச்சர், முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பின்னடைவு, கே என் நேரு பின்னடைவு, அமைச்சர் தமு அன்பரசன் ஆலந்தூர் பின்னடைவு, அது போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் ஒரு ட்ரெண்ட். இன்னொரு 1 hour நல்லா தெரியும், ஒரு
5: 1 hour. சோ இப்போதைக்கு இந்த அமைச்சர்களுடைய பின்னடைவு தான் வந்து கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கிற மாதிரி எல்லாரையும் பார்க்கப்படுது இல்லைங்களா? ஓகே. அண்ட் ரைட் நோ அவர் சொன்ன மாதிரி திமுக வந்து 56 இடங்கள்லயும் அதிமுக 26 இடங்கள்லயும் தாவேக்கா வந்து 19 இடங்கள்லயும் வந்து இப்பொழுதைக்கு லீட்ல இருக்காங்க. அண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆக போகுது நம்ம பார்ப்போம். அண்ட் அடுத்ததா உங்களுக்காக ஒரு பாட்டு ஒன்று பிளே பண்றதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு யூஏ அப்டேட் உங்களுக்காக.
7: உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோ அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
5: அன்சர்டனிட்டிஸ்ல இருந்து இப்ப நம்ம வெளியில வந்தாச்சு. இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்ல இருந்து ஆல்மோஸ்ட் நம்ம வெளியில வந்தாச்சு இல்லையா? இயல்பு நிலைக்கு வாழ்க்கையெல்லாம் திரும்பியாச்சு. ஈவன்தோ அந்த அன்சர்டனிட்டி நிறைந்த ஒரு மாதமாக மார்ச் மாசம் இருந்தது, அதோடைய கொஞ்சம் ஒரு ஸ்பில் ஓவர் வந்து ஏப்ரல் மாசத்துல இருந்தது அப்படின்னாலும் கூட, ஏப்ரல் மாசத்துல நம்ம துபாயில ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் ரொம்ப நல்லா த்ரைவ் ஆகி இருக்கு. அண்ட் நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிற மாதிரி அனலிஸ்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஏப்ரல் மாசத்துல கிட்டத்தட்ட 20% வந்து ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் அதிகரிச்சிருக்கு இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ். அண்ட் இதுல வந்து எந்த டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அதிக அளவில் வந்து விற்பனை இருக்குன்னு பார்த்தோம்னா, ஆஃப் பிளான் அபார்ட்மெண்ட் சேல்ஸ் தான் வந்து ஹையஸ்ட் ஹிட் ஆகி இருக்கு அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. விச் மீன்ஸ் பெரிய பாதிப்புகள்லாம் எதுவும் இல்லை, இனி வரக்கூடிய நாட்கள்ல இதை விட பெட்டராக தான் வந்து ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது.
7: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
8: நைன்டி ஒன்னு போடு.
9: 90s not out.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: brought to you by Basha by Biryani. Tamil 89.4. ஒரு சினிமா சீன் நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
1: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு. இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் ஜூன் 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
2: This hour of 234 on 894 is brought to you by Joy Alukas, world's favorite jeweler. Traffic update. Traffic update brought to you by Jetor. வெறும் 9668 monthly EMI ல pay after 6 months 0 VAT ல உங்க brand new Jetor SUV க்கு upgrade ஆகுங்க.
3: மண்டே மார்னிங்கே உரிய பரபரப்பு ரோட்ஸ்லயும் பார்க்க முடியுது. 611 வந்து ஒரு கிராஷ் ஒன்று தெரியுது, ரைட் பிஃபோர் இந்த ஹம்தான் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. அதை தவிர்த்து 611 வந்து இந்த கவனேஜ் வரைக்கும் நல்ல ஸ்லோ மூவிங் டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. 311 E11 ராசல்கூர் ரோட்ல அப்படின்னு சொல்லி முக்கியமான ரோட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கன்ஜெஷன் இப்போ ஜாஸ்தி இருக்கிறது பார்க்க முடியுது. வேற எதுவும் அலாமிங்கான அப்டேட்ஸ் எல்லாம் கிடையாது, யூஸ்வல் டிராஃபிக் தான் இருக்குது. வேற ஏதாவது இருந்ததுன்னா அன்யூஷுவலான டிராஃபிக் ஆர் கிராஷ் இருந்ததுன்னா 800-840 கால் பண்ணி சொல்லலாம்.
2: Traffic update.
1: Brought to you by Jetto UAE. Visit Jetto showrooms, a part of Elite Group Holding.
2: You are back.
4: முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான்,
5: என் நெஞ்சில் கொடி இருக்கும்
6: கே பழனிசாமி என்னும் நான்.
2: எதிர்காலம்
3: 7:36 ஆகுது. யூஏஇல அங்க நம்ம இந்தியால வந்து 9 மணியை தாண்டி போயிட்டு இருக்கு. என்னது இது, இப்படி ஒரு பயங்கர ஒரு பரபரப்பு, இப்படி ஒரு நெயில் பைட்டிங் மொமெண்ட் வரும் அப்படின்ட்டு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை இல்லைங்களா?
7: ஆமா, இதுவரை ஒரு 135 தொகுதி வந்துருச்சு. திமுகவுக்கும் தேவைக்காவுக்கும் போட்டியா இருக்கு, ஒரு வித்தியாசமா இருக்கு இந்த தேர்தல்.
3: ஆமா ஆமா.
7: சோ இது எந்த அளவுக்கு இது இப்ப முன்னிலை எடுத்துக்கு
3: போயிட்டு
7: இருக்கு. வர வர அவங்க வந்து லீடிங் சொல்றாங்க. ஆனா ஒரு ட்ரெண்ட் ஏதோ திமுக தாவேக்கா மாதிரி தெரியுது,
3: தெரியுது இப்போதைக்கு. ஒரு ஏர்லி ட்ரெண்ட்னு பாக்கும்போது இல்லையா,
7: சோ இது எப்படி போகுதுன்னு ஒரு 1 ஹவர்ல தெரிஞ்சிரும்.
3: பொறுத்து இருந்து நம்ம பாப்போம். அண்ட் அடுத்ததா உங்களுக்காக ஒரு பாட்டு, சில்லாக் சாங் ஆஃப் தி இயர்ல குவிக்கா ஒரு பாட்டு நீங்க கேட்டுட்டு வாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கூட ஆர்ஜே மது ஜாயின் பண்ண போறாரு. ஆர்ஜே மது சொல்ல சொல்ல அவர் அப்படி உள்ள வராரு. குட் மார்னிங் மது, காலை வணக்கம்.
8: காலை வணக்கம்,
3: எப்படி இருக்கீங்க?
8: அதாவது
3: யாருக்கு ஜுரம் வருதோ இல்லையோ, நம்ம மதுவுக்கு ஜுரம் வந்துருச்சு
8: இல்லையா?
3: அதிமுக
7: 3rd இடத்துல இருக்கு, திமுக தாவேக்கா பயங்கர போட்டியா போயிட்டு இருக்கு. முதல் ரவுண்ட்ல நிறைய தொகுதி வர இது ரிசல்ட் வரல.
3: இரண்டாவது சுற்று
7: தெரியும்.
5: ஆமா ஆமா, இதுல ஒரு ஒரு சேனல்ல ஒன்னொன்னு போடுறாங்க. ஆனா நம்ம அபிஷியல் அந்த தேர்தல் ஆணைய வெப்சைட்ல பாத்துட்டு அதை அப்டேட் பண்ணிருவோம். ஏன்னா நீங்க சில பல ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ற சேனல்ஸ், எதிர்கட்சிக்கு சப்போர்ட் பண்ற சேனல்ஸ், அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஆப்வியஸா மெஜாரிட்டி வேற மாதிரி இருக்கும்.
3: அதுதான், யாரு வந்து ஃபர்ஸ்ட் அவசரமா செய்தியை கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாக்காம கொஞ்சம் பொறுமையா அனலைஸ் பண்ணி யாரு சரியான செய்தியை கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க. அதைத்தான் வந்து இங்க நாங்களும் சொல்ல போறோம். அண்ட் குயிக்கா ஒரு குட்டி பாட்டு ஒன்று கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மீதி அப்டேட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்றோம். ஸ்டே டியூன்ட்.
2: This hour of 234 on 894 is brought to you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் monthly interest free EMI பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோர் டேஷிங் கார், வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரஹாம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
8: Chillax song of the hour.

0: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: ஏ, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார், தங்கம், மேலும் கை நிறைய காசு, இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
6: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
7: நான் எனக்கு கிடைச்சது
1: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, 2 பாட்டு போடு, நான் வந்துடுறேன். தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
6: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலண்ட்ல போட
1: மறந்துட்டேன்.
6: ஏதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
7: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
8: கலை நயம் மிக்க நகைகள் இனாகரல் ஆஃபரா May 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் charges and diamond prices. Karama Dubai. This hour of 234 on 894 is brought to you by Joy Alukas, world's favorite jeweler.
9: You are back.
10: முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்னும் நான்,
11: என் நெஞ்சில் குடியிருக்கும்
12: கே பழனிசாமி என்னும் நான்.
13: இப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் வந்து நிகழும்னு யாருமே வந்து எதிர்பார்க்கவே கிடையாது. ரைட் நவு தாவேகா முன்னிலையில இருக்காங்க. 71 இடங்கள். இப்போ தாவேகா வர்சஸ் அதிமுக ஆயிடுச்சு. ஸோ தாவேகா 71, அதிமுக 54, திமுக 50, நாம் தமிழர் கட்சி 0 அப்படிங்கிற நிலையில போயிட்டு இருக்கு. 175 இடங்கள்ல வந்து இப்போதைக்கு முடிஞ்சிருக்கு. அண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுண்டிங் தான் வந்து இப்போ போயிருக்கு. அப்படின்னாலும் இனி கொஞ்ச நேரத்தில் இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இந்த ஒரு மொமெண்ட் அட் பிரசன்ட் இப்படிப்பட்ட ஒரு ஒரு காம்படிஷன் வரும்ட்டு யாருமே எதிர்பார்க்கவே கிடையாது. இன்ஃபேக்ட் திக்குமுக்காடி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் நம்ம மக்கள் எல்லாரும். அண்ட் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவாக போகுதுன்னு. தாவேகா வர்சஸ் அதிமுக அப்படிங்கிற நிலைமையில இப்பொழுதைக்கு போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கூட எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ண போறாங்க. 234 on 894 தொடர்ந்து நீங்க கேட்கலாம்.
8: This hour of 234 on 894 is brought to you by ALD Properties. Verum 999 dirhams monthly interest-free EMI pay panni Trichy-oda prime spot-la plot-a book pannunga. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app vazhiya ooruku panam anuppi Jet or Dashing Car, varam thorum gold coins, melum dinamum 1000 dirhams cash velum vaaippai perungal.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of 234 on 894 is brought to you by Joy Alukas, world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in Virivana Seedhigal.
1: Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை 8 மணியில் இருந்து எண்ணப்பட்டு வருகின்றன. 134, 161 தொகுதிகளுக்கான முன்னிலை விவரங்கள் வெளியாகியுள்ளன. இதற்கமைய தமிழக வெற்றிக் கழகம் 72 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 52 இடங்களிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் 39 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் தற்பொழுது எண்ணப்பட்டு வருகின்றன. மேற்கு வங்கம், கேரளம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களிலும் சட்டப்பேரவை தேர்தலில் வாக்கெண்ணும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேற்கு வங்கத்தில் இதுவரை வெளியான முடிவுகள் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி 155 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் 121 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 4 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளது. இடதுசாரி கட்சிகள் 3 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளன. இதனிடையே கேரளத்தில் தற்போது வரை வெளியான முடிவுகளின் பிரகாரம் UDF 58 இடங்களிலும் LDF 32 இடங்களிலும் பிஜேபி 4 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன. அசாமில் பாரதிய ஜனதா கட்சி 78 இடங்களிலும் காங்கிரஸ் 24 இடங்களிலும் AIUDF 2 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளன. புதுச்சேரியில் NRC 13 தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் 4 இடங்களிலும் காங்கிரஸ் 1 இடத்திலும் முன்னிலை பெற்றுள்ளது.
2: அமீரக செய்திகள்.
3: பிராந்திய வழித்தட திறனுக்கேற்ப விமான இயக்கங்களை அதிகரித்து செயல்பாடுகளை விரிவுபடுத்துவதில் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக துபாய் விமான நிலையங்கள் துறை தெரிவித்துள்ளது. விமான போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்புவதாக ஐக்கிய அரபு அமீரக பொது சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் அறிவித்ததை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியானது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான்வெளியில் இருந்து அனைத்து முன்னெச்சரிக்கை கட்டுப்பாடுகளையும் நீக்கியதை தொடர்ந்து துபாய் விமான நிலையங்கள் மீட்பு நடவடிக்கைகளின் அடுத்த கட்டத்திற்குள் நுழைந்து உள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த அமைப்பு தினசரி விமான இயக்கங்களை அதிகரித்து விமான நிறுவனங்கள் படிப்படியாக தங்கள் அட்டவணைகளை மீட்டெடுக்க வழிவகை செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது விமானங்களின் கொள்ளளவு முதன்மையாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வெளியே உள்ள பிராந்திய விமான பாதைகளின் இருப்பை பொறுத்து அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அண்டை வான்வெளிகளில் விமான போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கான தொடர்ச்சியான ஒருங்கிணைப்பு நடைபெற்று வருவதாக துபாய் விமான நிலையங்கள் துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா இஸ்ரேல் போரினால் வளைகுடாவில் சிக்கியுள்ள கப்பல்களை விடுவிக்க அமெரிக்கா உதவத் தொடங்கும் என்று அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு வெளியாகி சிறிது நேரத்திலேயே ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஒரு எண்ணெய் கப்பல் அடையாளம் தெரியாத எரிகணைகளால் தாக்கப்பட்டதாக கடல்சார் பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீர்வழியில் சிக்கிக்கொண்டு உணவு மற்றும் பிற பொருட்கள் பற்றாக்குறையால் தவிக்கும் கப்பல்களுக்கும் அவற்றின் பணியாளர்களுக்கும் உதவுவதற்காக இந்த திட்டம் தொடங்கும் என்று ட்ரம்ப் கூறிய நிலையிலேயே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கட்டுப்படுத்தப்பட்ட நீர்வழிகளில் இருந்து அவர்களின் கப்பல்களை பாதுகாப்பாக வெளியேற்றி சுதந்திரமாகவும் திறமையாகவும் தங்கள் பணிகளை தொடர வழிகாட்டுவோம் என்று உலக நாடுகளிடம் தெரிவித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தமது ட்ரூத் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
3: வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்படும் தன்சல்களை பதிவு செய்யும் பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் உள்ள சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக மட்டங்களில் இப்பதிவு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அச்சங்கத்தின் செயலாளர் சமல் முத்துகூட தெரிவித்துள்ளார். தன்சல்களை நடத்துவது தொடர்பான விசேட வழிகாட்டுதல்களை சுகாதார அமைச்சகம் தற்போது வெளியிட்டுள்ளதாகவும் இதுகுறித்து பொது சுகாதார பரிசோதகர்களிடம் வினவி மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்ளுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பிடத்தாடிய பஞ்சாப் அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 163 ஓட்டங்களை பெற்றது. குஜராத் டைட்டன்ஸ் அணி 19.5 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 167 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இதேவேளை நேற்று நடைபெற்ற மற்றொரு போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. சன்ரைசர்ஸ் அணி முதலில் தொடப்பட தாண்டியதுடன் 165 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. 166 எனும் வெற்றி இலக்கை கொல்கத்தா அணி 18.2 ஓவர்களில் அடைந்தது. ஐபிஎல் தொடரில் இன்றைய போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜாயன்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்தவுள்ளன. இந்த போட்டி அமீரக நேரப்படி இன்று மாலை 6 மணிக்கு வான்கடே மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது.
2: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் இன்று பொதுவாக இந்த மாதம் முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலையை எதிர்பார்க்க முடியும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த வாரத்தில் வெப்பநிலையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம். அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் கடற்பிராந்தியங்கள் ஓரளவு சீற்றமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: கிறிஸ்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்னும் நான்,
1: என் நெஞ்சில் கொடியிருக்கும்
2: கே பழனிசாமி என்னும் நான்.
3: எதிர்காலம்
4: ஓகே. காலை வணக்கம், ஆர்ஜே மது வந்திருக்கேன் உங்களோட பேசுறதுக்காக. அடுத்த சில பல மணி நேரங்கள் நம்ம தான் பேச போறோம். நம்ம கூட நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாம் வர போறாங்க. அந்த வகையில இப்போ நம்ம கூட ஜாயின் பண்றதுக்காக லாயர் மகாதேவா அவர்கள் இருக்காங்க. காலை வணக்கம் சார்.
5: காலை வணக்கம்,
4: எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன்.
4: ஓகே, என்ன நடக்குது? எதிர்பார்க்கவே அன்பிலீவபிள் சீன்ஸ் ஆர் ஹேப்பனிங்.
5: அதாவது தமிழக மக்கள் எப்பவுமே டிசைட் பண்ணும்போது கரெக்டா தான் டிசைட் பண்ணுவாங்க.
4: ஓகே,
5: அதனால அவங்க ஒரு வேவ்ல டிசைட் பண்ணிருக்காங்க.
4: ஃபைனல்
5: ரிசல்ட் எப்படி வருதுன்னு பாப்போம்.
4: ஆமா ஆமா, இது வரைக்கும் கிட்டத்தட்ட 234ல 195 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு அப்டேட் என்னன்னா 83 இடங்கள்ல தமிழக வெற்றி கழகம் லீடிங்ல இருக்கு. அவங்க தான் ஃபர்ஸ்ட் டூ இருக்காங்க. ரெண்டாவது அதிமுக 64, மூணாவது திராவிட முன்னேற்ற கழகம் 49. பெருந்தலைவர்களாகிய ஸ்டாலின், உதய், கே என் நேரு, ஏவா வேலு, துரைமுருகன் எல்லாருமே ட்ரைலிங்ல இருக்காங்க.
5: ஆமா, அது மட்டும் இல்லை, ஈவன் திமுக சைடில் மட்டும் இல்லை, அதிமுக கூட்டணியிலையும் நிறைய பெரியவங்க வந்து
4: எஸ் பின்தங்கியிருக்காங்க. எதிர்பார்க்கவே இல்லை யாருமே.
5: அதாவது
4: இந்த அளவுக்கு மார்னிங் ஒரு வேவ் இருக்கும்னு ஷாக்காக தான் இருக்கு எல்லாருக்கும்.
5: ஒரு டிப்பிக்கல் ஆன்டி இன்கம்பன்சி வேவ். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்டி இன்கம்பன்சி பிரிஞ்சிருக்கு, பிரிஞ்சு ஒரு ஒரு வழியாக போயிருக்கு. அதில் we are getting a different இது இருந்து பார்க்கணும் இன்னைக்கு.
4: யா, ட்ரூ ட்ரூ ட்ரூ, சூப்பர் சார். சரி, இப்போ இந்த ஓட்டு என்றாங்கல்ல, அந்த process எப்படி நடக்குது அப்படிங்கறத நாம பேசலாம்.
5: அதாவது ஓட் என்றது எல்லாம் அந்த மெஷின்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சிடறாங்க. ஓட் என்ற மெஷின் அதை கொண்டு வச்சுட்டு எப்படி பண்றாங்கன்னா, எல்லா பார்ட்டில இருந்தும் ஒரு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க.
4: ஆமா,
5: ஒரு ஒரு இதுல வந்து 14 டேபிள் இருக்கும். 14 மெஷின் எடுத்து வச்சுட்டு அதைத்தான் நம்ம ரவுண்டுங்கிறோம். முதல்ல வந்து 8 மணிக்கு ஆரம்பிக்கும் போது வந்து போஸ்டல் ஓட்டை எண்ணிடுவாங்க.
4: ஆமா,
5: 8:30 இந்த மெஷின் ஓட்டை எண்ண ஆரம்பிக்கும் போது, ஓட்டிங் மெஷின் இது இது பண்ணும்போது 14 டேபிளில் வச்சு 14 மெஷினை வச்சு அதை இது பண்ணுவாங்க. இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்னா, இந்த ஓட்டு போடும்போது நம்ம ஓட்டு மெஷினில் மட்டும் போடுறது இல்லை, இதில் ஒரு பிரிண்ட் அவுட் ஆகி ஒரு பாக்ஸ்லேயும் விழும். சிலர் ஒரு 5 ஓட்டு 10 ஓட்டுலயும் ஜெயிக்க முடியும். சின்ன தொகுதிகளில் வந்து ஒரு 15-20 ரவுண்டு போகும். ஆனா பெரிய தொகுதியில் 20-25 ரவுண்டு வரைக்கும் போகும். ஸ்பெஷலி சென்னை சிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் ஜாஸ்தி, ஓட்டிங் ஜாஸ்தி. ஆனா இந்த தடவை வந்து the most surprising thing is the voter turnout.
4: Yeah, percentage.
5: Percentage. அதனால நிறைய ஓட்டு உலந்திருக்கு. அதனால கவுண்டிங்கும் நிறைய பண்ண
4: வேண்டியிருக்கும். நம்ம முன்னாடி எஸ்ஐஆர் வந்ததுனாலதான் அதிகமா விழுந்துருச்சுன்னு சொன்னாலுமே,
5: ஆமா,
4: அதை தாண்டியுமே ஒரு 5% எக்ஸ்ட்ரா விழுந்துருக்கு.
5: எக்ஸ்ட்ரா விழுந்துருக்கு. அதாவது மக்கள் வந்து ஒரு சேஞ்ச் வேணும்னு எல்லா ஸ்டேட்லயும் போய் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்தோம்னா இப்ப தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் எக்ஸப்ட் பாண்டிச்சேரியும் அசாம், அது சின்ன ஸ்டேட்ஸ். அது எப்படினாலும் முதலே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க, இட்ஸ் ஒன் சைடட்னு. ரெண்டு ஸ்டே, அது ஒரு யூனியன் டெரிட்டரி, ஒரு ஸ்டேட் சின்ன. இது இந்த மெயின் நம்ம வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா தான் எல்லாத்துலயுமே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி சிச்சுவேஷன் நம்ம பாக்குறோம். இப்போதைக்கு நம்ம இருந்து பாக்கணும், இப்போதைக்கு நம்ம பாக்குறது ஆன்டி இன்கம்பன்சி. அதுல பாக்கும்போது மக்கள் இறங்கி போய் இல்ல, நம்ம இந்த அரசாங்கத்தை மாத்தி தான் ஆகணும்னு சொல்லி இறங்கி இருக்காங்க போல இருக்கு. அதனால இவ்வளவு எக்ஸ்ட்ரா எஸ்ஐஆர் இது ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் இன்னும் ஓட்டு விழுந்திருக்கு எல்லாருக்கும்.
4: பயங்கரம் தான் இது.
5: ஆமா,
4: நான் காலையில இப்போதைக்கு இந்தியால டைம் 9:30 ஆகுது, 9:45. அந்த டைம் படி பல்வேறு இடங்கள்ல குறிப்பா இவங்க அப்டேட் பண்ணிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா சார், யார் யாரெல்லாம் அந்த ஸ்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, சில பல ஸ்டார் தொகுதிகள்லாம் இருக்கும், ஃபேமஸான ஆட்கள், அமைச்சர்கள்,
5: அமைச்சர்கள்
4: அவங்கெல்லாம் நிக்கிற தொகுதியா இருக்கும். அதைத்தான் மெயினா போட்டுட்டு இருக்காங்க.
5: ஆமா,
4: அதைத்தான் நானும் பாத்துட்டு இருக்கேன். எனக்கு அதான் அந்த பயங்கரமா இருக்கு. இந்த ரிசல்ட் வந்து
5: சின்ன மார்ஜின்ஸ்ல தான் எல்லாம் இருக்கு. இப்போ பார்ப்போம் நம்ம எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஆனா இட்ஸ் டிபிக்கலி இந்த நம்ம தமிழ்நாட்டிலையும் அந்த மத்த ரெண்டு பெரிய ஸ்டேட்ஸ்லயும் இட் சீம்ஸ் டு பி
4: சேஞ்ச்
5: திமுக அரசு வந்து 5 வருஷம் தான் இருந்திருக்காங்க. ஆனா இப்ப வெஸ்ட் பெங்கால் பாத்தீங்கன்னா 15 வருஷம் இருந்திருக்காங்க. கேரளாவிலயும் ஒரு புதினமாக அங்க யாருமே அப்படி இருந்தது இல்ல, புதினமாக 10 வருஷம் இருந்திருக்காங்க. சோ ஐ திங்க் பீப்பிள் வாண்ட் அ சேஞ்ச். அதனாலதான் தெரியுது, பாப்போம் முடிவு வரும்போது நம்ம எப்படி வருதுன்னு பாப்போம்.
4: ஆமா, தற்போதைய ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு அப்படியே நம்ம பாட்டு போயிட்டு வந்துடலாம். தமிழக வெற்றி கழகம் 85 இடங்களில் முன்னிலையில் இருக்காங்க. 202 out of 234 இதுவரை கவுண்டிங் நடந்திருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. மிச்சம் 32 தொகுதிகள் அப்டேட் பண்ணல. அதிமுக 66, திமுக 50. ஓகே, 85, 66, 50, NTK 0, மற்றவை 1. இதுதான் நிலவரம். தொடர்ந்து பேசுவோம். 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜி வந்து பேசிட்டு இருக்கேன். 234 on 894 4 மணி வரைக்கும் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸ்டே டியூன்ட். Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: டேய் ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன், பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: இன்னும்
2: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடை. To advertise your brand, contact 050-252-8940.
3: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு. இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட் டில் ஜூன் 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by RKG நெய். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
2: This hour of 234 on 894 is brought to you by Joy Alukas, world's favorite jeweler.
3: முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான்,
4: என் நெஞ்சில் கொடியிருக்கும்
5: கே பழனிசாமி என்னும் நான்.
6: எதிர்காலம்
7: பேசிட்டு இருக்கேன். 89.4 தமிழ் எஃப்எம்ல ஒரு குட்டி அப்டேட் பார்த்துட்டு அப்படியே எலெக்ஷனுக்குள்ள நம்ம வந்து போயிடலாம்.
8: UAE update
9: brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோ அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
7: ஓகே, துபாய் வந்து எப்பவுமே சேஃப் ஹேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியல் எஸ்டேட்டுக்குலாம் குறிப்பாக எவ்வளோ ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் இருந்தாலும் துபாய் லேண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து டோட்டல் ரியல் எஸ்டேட் டிரான்சாக்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்கான பதிவு கொடுத்துருக்காங்க. April 2026 படி 20% வந்து ஸ்டில் ஏறி இருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா?
8: UAE update
9: brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
7: ஓகே, நம்ம அப்படியே தமிழ்நாட்டு பக்கம் போனோம்னா மகாதேவா அவர்கள் நம்ம கூட இருக்காங்க சார். ஸோ லெட்ஸ் கண்டினியூ.
10: ஆமா,
7: இப்போ தற்போது வந்திருக்கக்கூடிய நிலவரம் இன்னும் கொஞ்ச நேரத்துல 234 கவுண்டிங் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். கவுண்டிங் ஆன் அப்டேட்
10: வந்துடும். 227 வரைக்கும் ஆயிடுச்சு
7: ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு பல்வேறு இடங்கள்ல பல்வேறு அப்டேட் நமக்கு வந்துகிட்டு இருந்தாலும் எல்லா இடங்களையும் காமனா வரக்கூடிய ஒரு அப்டேட் என்னவா இருக்குன்னா, தமிழக வெற்றி கழகம் முன்னிலையில
10: இருக்கு
7: இல்லையா?
10: இரண்டாவது இடத்தில் அதிமுகவும் மூன்றாவது இடத்தில் திமுகவும் இருக்கு
7: இருக்கு. ஆமா, இதுதான் வந்து ஸ்டாண்டர்டா எல்லாரும் போடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சில பேர் 100 போடுறாங்க, சில பேர் 75 அப்படின்னு போடுறாங்க. இதெல்லாம் வந்து நடக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன கேட்க வந்தேன்னா, மகேந்திரன் அவர்களும் இருக்காங்க, நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் வந்து இந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலெக்ஷனை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கறது தான் என்னோட கேள்வி. இந்த அளவுக்கு உங்க சின்ன வயசுல இருந்து இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிசல்ட் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா?
10: இல்லை, இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு மும்முனை போட்டி வந்து தமிழ்நாட்டில் நடந்தது இல்லை,
11: கிடையாது.
10: திராவிடம் தான்.
11: ஆமா, ரெண்டு கட்சிக்குள்ளதான் போட்டி இருக்கும். இப்படி ஒரு மும்முனை போட்டி நடந்ததுல அதுல இப்படி மூணாவதா இருக்கிற அந்த பார்ட்டி வந்து இப்படி ஒரு லீடு எடுத்து கடந்த 50 வருடத்துல வந்தது இல்ல.
10: அதாவது முன்னாடி அந்த MGR டைம்ல அதிமுக ஜெயிச்சு வந்ததை விட்டீங்கன்னா
7: கரெக்ட்.
10: ஆனா அதுல வந்து வித்தியாசம் என்னன்னா, இங்க MGR அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, MGR வந்து எப்பவுமே MGR அவர்கள் வந்து எப்பவுமே பாலிடிக்ஸ்ல இருந்தவர். அதாவது திமுக இருக்கும் போதே அவரது ஒரு ஃபேஸா இருந்தவர் அந்த கட்சிக்கு. அவரை அவரும் இன்வால்வ் பண்ணி தான், அவரை கண்ட்ரிபியூஷன்ல தான் திமுக ரெண்டாவது தடவை ஜெயிச்சாங்க அண்ணா அவர்கள் இருந்ததுக்கு அப்புறம். ஆனா MGR அவர்கள் வெளியே சென்று ஒரு கட்சி ஆரம்பிச்சு எலெக்ஷன்ப்ப அவருக்கு அவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அவங்க அதாவது திமுக இருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க அவர் கூட போனாங்க.
7: கரெக்ட்,
10: நெடுஞ்செழியன் அவர்கள்லாம் கூட போய் அது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல நின்று ஜெயிச்சு. அப்கோர்ஸ் MGR அவர்கள் இருக்கிற வரைக்கும் வேற யாரும் ஜெயிக்க முடியல, அவரோட கரிஸ்மா அப்படி இருந்துச்சு அவரோட நிலை. ஆனா இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆரம்பிச்சு வந்து இது. ஸோ இது வந்து ரெண்டு விஷயங்கள், இதில் 2-3 விஷயங்கள் இருக்கு. அதாவது ஒன்று வந்து அவருடைய அந்த ரசிகர்கள், இன்னொரு சொல்லிக்கலாம் அவரோட அந்த
7: ஸ்டார்டம்
10: அது ஒன்று சொல்லிக்கலாம். இன்னொன்று வந்து மேபி பீப்புள் வாண்ட் அ சேஞ்ச். அதாவது நம்ம 50 வருஷத்துக்கு மேல திராவிடர் கழகங்களுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு கொடுத்து அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஏன்னா வாட் ஹாஸ் ஹேப்பன் இன் தமிழ்நாடு என்னன்னா, இந்த நேஷனல் பார்ட்டிஸ் வந்து சைட் லைன் ஆயிட்டாங்க. ஓகே, பிஜேபி வாஸ் நெவர் அ பிளேயர் முன்னாடி தமிழ்நாட்டில். காங்கிரஸ் வந்து எப்பவுமே டிஎம்கே கூட இல்லை ஏடிஎம்கே கூட சேர்ந்து எலெக்ஷன்னு அவங்க வந்து ஒரு ஒரு நாட் அ பார்ட்டி டு ரெக்கன் மாதிரி ஆயிட்டாங்க. அதனால மக்கள் சாய்ஸ் வந்து இந்த ஏடிஎம்கே டிஎம்கே மட்டும் தான் இருந்துச்சு. அப்போ மக்களுக்கு இப்போ ஒரு புதுசா ஒரு சாய்ஸ் கிடைச்சிருக்காப்பா, புதுசா ஒருத்தர் வந்திருக்காருப்பா, போதும் போதும் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துடலாம்னு நினைச்சிருக்கலாம். இப்போதைக்கு நம்ம பார்க்கும் போது
11: அப்படித்தான் அப்படித்தான் தெரியுது. ஒரு 2 ரவுண்ட் தான் முடிஞ்சிருக்கு.
7: ஆமா, ஆனா நீங்க ரெண்டு பேரும் சொல்லிருந்தீங்க 16 வந்து காலையில ஃபுல்லா திமுக லீடிங்ல இருந்துச்சு, ஆனா ஈவினிங் பார்த்தா டக்குன்னு அதிமுக வின் பண்ணிட்டாங்க.
11: ஆமா ஆமா,
7: இல்ல நிறைய ரவுண்ட் வந்தது.
10: 2016 நம்ம ஷோ நடத்தும் போது திமுக வந்து லீட்ல இருந்துச்சு. அப்போ வந்து அது வேற ஒரு நிலை. ஏன்னா ரெண்டு ஆளுமைகளும் இருந்தாங்க, கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் ரெண்டு பேரும், ரெண்டு ஆளுமைகளும் அப்போ இருக்கும் பட்சத்தில் வந்து ஒரு ஆன்டி கம்பன்சி இருக்கோ சொல்லி முதல்ல ஒரு சிச்சுவேஷனில் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மதியத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது ஏடிஎம்கே வந்து அப்படி தட்டி தூக்கிட்டாங்க. ஒரு ரிப்பீட் பர்ஃபார்மன்ஸுக்கு
11: ரெண்டாவது நடந்தது 2016. பட் இப்போ இருக்க இதை வந்து அதான், இது நிறைய பேர் இதை ப்ரிடிக்ஷனும் பண்ண முடியாதுன்னு தான் இது நேற்று வரையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய கருத்துக்கள்
7: நடத்துகிறாங்க,
11: அன்பிரடிக்டபுளாக ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க.
7: இல்லை ஏன்னா எக்ஸிட் போல்லையுமே கூட எல்லாரும் ஒரு எக்ஸிட் போல் விட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சிஸ் மை இண்டியான்னு ஒருத்தங்க வந்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க. கடைசியில் அவங்க சொன்னதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ. ஆக்சிஸ் மை இண்டியா இஸ் தி வின்னர்.
11: அதுல இல்ல, அதுலயும் கூட தாவேகா அண்ட் திமுக 100 சீட்னு சொன்னாங்களே தவிர ஏடிஎம்கே 32 தான் சொன்னாங்க.
7: அவங்களா அட்லீஸ்ட் தே ஆர் க்ளோஸ்ல. ஆக்சிஸ் மை இந்தியாவோட தான் க்ளோசஸ்ட் ப்ரெடிக்ஷன். நம்ம அத நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, அது ஃபார்தஸ்டா கூட இருக்கலாம் தெரியாது.
11: 10 மணி நிலவரப்படி யாருக்குமே மெஜாரிட்டி இல்ல. 228 சீட் கவுண்ட் பண்ணிட்டாங்க, யாருக்குமே இதுவரை மெஜாரிட்டி இல்ல. இது மெஜாரிட்டி கிடைக்குமா இல்ல, இது முன்னணி போனவங்க பின்தங்குவாங்களா, பின்தங்க முன்னணி போவாங்களாங்கறத இன்னொரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் பார்க்க
10: முடியும். இட் வில் பீ எ ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா முன்னாடியும் இப்ப திமுக அரசு வந்திருக்கு மெஜாரிட்டி இல்லாம, வித் அவுட் சைட் சப்போர்ட், காங்கிரஸோட அவுட் சைட் சப்போர்ட்லாம் வந்திருக்காங்க 2006. பட் ஆனாலும் அந்த 2006 இதுல வந்தப்பவும் அவங்க மற்ற கட்சிகளை வந்து அவங்க இதுல சேர்க்கல,
7: கரெக்ட்,
10: மந்திரி சபையில சேர்க்கல. இட் வாஸ் நாட் அ கோலியேஷன் கவர்மெண்ட், எக்ஸ்டர்னல் சப்போர்ட் கவர்மெண்ட். இப்ப பாப்போம், முத முத மேபி ஃபர்ஸ்ட் டைம் சிச்சுவேஷன் இன் தமிழ்நாடு, ஒரு கோலியேஷன் கவர்மெண்ட். நம்மளும் கேரளா பாண்டிச்சேரி பக்கத்துல உள்ளவங்க ஸ்டைல்ல நம்மளும் போயிருவோமோன்னு தெரியல. கேரளாலாம் 40-50 வருஷமா இது கோலியேஷன் கவர்மெண்ட் தான் ஓட்டிட்டு இருக்காங்க. பாண்டிச்சேரியிலயும் இப்ப ரொம்ப வருஷமா நம்ம
11: இதுவரை இதுல என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு திமுக ஸ்ட்ராங்கா இருந்த தொகுதிகள்ல பின்னடைவை சந்திச்சிருக்கு, அதிமுக ஸ்ட்ராங்கா இருந்த தொகுதியிலையும் அதிமுக கொங்கு மண்டலத்திலயும் பின்னாடி சந்திச்சிருக்கு.
10: அதாவது இந்த ஓட்டு வந்து எல்லா இடத்துலயும் பிரிஞ்சு ரெண்டு சைட்ல இருந்து போயிருக்கு.
11: ஆமா,
7: இப்ப இன்னொரு பக்கம் ஒரு பாப்புலர் மீடியால இருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்னன்னா, 80 டிவிகே லீடிங், 72 ஏடிஎம்கே கூட்டணி லீடிங், 56 டிஎம்கே கூட்டணி லீடிங், அந்த அதர்ஸ் வந்து ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அந்த அதர்ஸா இருக்கும்?
11: அதர்ஸ் நாம் தமிழர் சீமானா இருக்க வாய்ப்பு.
7: நாம் தமிழர் அங்க போட்டல அப்டேட் ஆகல.
10: திமுகல முதல்வர் உட்பட 15 அமைச்சர்கள்
7: பின்னாடி. சென்னை பாருங்க, திருவள்ளூர் மாவட்டம் எங்க ஏரியா, என் வீட்டு பக்கத்துல எல்லாம் 50 3000 ஓட்டு வித்தியாசத்துல தாவேகா லீடிங்ல இருக்காங்க. 50 ஆவடி வில்லிவாக்கம்
11: சென்னை
7: பாருங்க.
11: இல்ல அதான், சென்னை சுற்றியுள்ள காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் எல்லாத்துலயுமே வந்து தாவேகா தான் முன்னிலையில் இருக்கு.
10: மற்ற ஸ்டேட்ஸ் அப்டேட் பண்ணிடுவோமா?
7: ஆ பண்ணிடலாம். வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் 165 லீடிங் பிஜேபி, 113 திரிணாமுல், 4 காங்கிரஸ், லெஃப்ட் விங் வந்து 3, அதர்ஸ் 2.
10: என்னன்னா போன தடவை எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எந்த சீட்டுமே எடுக்கல.
7: ஆமா,
10: அது இப்போ பிரிஞ்சு அவங்களுக்கும் கொஞ்சம்
7: கிடைச்சிருக்கு. ஆமா, கேரளா பொறுத்த வரைக்கும் யூடிஎஃப் 77, காங்கிரஸ், எல்டிஎஃப் 45, கம்யூனிஸ்ட், பிஜேபி 4, அதர்ஸ் 8. ஸோ அசாம் வந்து 95 பிஜேபி, 23 காங்கிரஸ், ஏஐயுடிஎஃப் 1. ஸோ அசாமில் மட்டும்தான் இப்போ ரிசல்ட் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்
10: எனக்கு. அது ஏற்கனவே ஒரு டிசைடட் ஃபேக்டராக இருந்துச்சு. பாண்டிச்சேரி எப்படி இருக்கு?
7: பாண்டிச்சேரி என்ஆர்சி 16, டிவிகே 4, காங்கிரஸ் 3, அதர்ஸ் 3.
10: ஸோ அதில் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வருது, டிவிகே 4 சீட்டு புதுசாக வராங்க. அண்ட் காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸ் வந்து பின்னாடி போயிடுறாங்க.
7: ஆமாம்,
10: கேரளாவில் ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் அகெய்ன் அன் ஆன்டி கம்பன்சினா 10 அப்புறம்.
7: ஆனால்
10: அதில் சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இஸ் நாட் அ சர்ப்ரைஸ் பட் ஒரு எலிமெண்ட் இஸ் பிஜேபி கெட்டிங் லீடிங் இன் 4 சீட்ஸ்.
7: எஸ் அதுதான், அது சர்ப்ரைஸ் தான் உண்மையில். கேரளாவை பொறுத்த வரைக்கும் அது சர்ப்ரைஸ் தான், அதுதான் உண்மை. எனிவேஸ், நம்ம ரெண்டு பாட்டு கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம். 89.4
4: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
6: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரண்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரண்ட், ஜபலல் இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: நடந்தது
2: நடந்தது
1: கேமரா
2: நடக்க போவது
1: நடக்க போவது
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க ஒர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
3: அமீரகத்தில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு ஓர்னர் செய்தி. நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தியோட நியூ இயர் சர்ப்ரைஸ்.
4: ஆமாங்க, இப்போ இந்த புத்தாண்டுக்கு 360 திர்ஹாம் ஆண்டு சந்தா செலுத்தினா 425 திர்ஹாம் மதிப்புள்ள அட்டகாசமான கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குது.
3: அப்ப இன்னும் என்ன வெயிட் பண்றீங்க? உடனே கால் பண்ணுங்க 800-58 க்கு.
4: தினமும் படியுங்கள் தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
5: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து. நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
6: This hour of 234 on 894 is brought to you by Joy Alukas, world's favorite jeweler.
7: Golden song of the hour.
8: Golden song of the hour.
6: Brought to you by Joy Alukas, world's favorite jeweler.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார், தங்கம், மேலும் கை நிறைய காசு, இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
5: மேடம் ஒரு நிமிஷம்.
0: எஸ்.
5: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
0: ஹா நல்லா தெரியுமே.
5: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
0: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
5: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
0: எது மதுவா?
5: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படி பாடுவாங்களே.
0: ஓ மை காட், யார் அவரு?
5: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
0: டாம் இட்.
6: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
0: அடிங்க.
7: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas, world's favorite jeweler.
8: முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான்,
9: என் நெஞ்சில் கொடி இருக்கும்
10: கே பழனிசாமி என்னும் நான்.
11: புதுசா வரணும்னா எங்களை மாதிரி இருக்க புது பிள்ளைகளுக்கு தான் கொடுத்து பார்க்கணும். அது என் மக்கள் தான் முடிவு பண்ணும்.
12: 89.4 தமிழ் எஃப்எம் 234 on 894. வளமான தமிழக எதிர்காலம்.
13: தொகுதி வாரியா அப்டேட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறதுக்கு முன்னாடி, இப்போதைக்கு திமுக கூட்டணி 50 இடங்களில் முன்னிலையில் இருக்காங்க. திமுக, காங்கிரஸ் 4, அதுக்கப்புறம் பிற கட்சிகள்லாம் ஒன்று ஒன்று அப்படி இருக்காங்க. விசிகே, டிஎம்டிகே, அவங்களாம் ஏடிஎம்கே 62, பிஜேபி 1, அமமுக 1. ஸோ இதான் நிலவரம். திமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் தான் சிபிஐ வந்து 3, சிபிஎம் 2, IUML லீடிங்கில் இல்லை. அதே மாதிரி ஓவராலாக பார்த்தோம்னா 97 தாவேகா லீடிங்கில் இருக்குது. அதிமுக பொறுத்த வரைக்கும் 71 சீட்ஸில் லீடிங்கில் இருக்காங்க. 234ல 231 கவுண்ட் பண்ணியாச்சு, கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மிச்சம் 3க்கும் இன்னும் அப்டேட் வரல.
14: போகிற போக பார்த்தா யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு சூழ்நிலை வந்து நிற்கும்.
13: ஹங் அசம்பிளின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அது வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது.
15: அதான் நான் சொன்னேன், அது இட் வில் பி த ஃபர்ஸ்ட் டைம். முன்னாடி ஆஃப்கோர்ஸ் 2006ல் இருந்துச்சு, பட் இது அதாவது அது வந்து அந்த அணியிலேயே இருந்துச்சு. அதாவது இவங்க திமுக சிங்கிளா ரூல் பண்ணாங்க, பட் அவங்க அணியிலேயே ஜெயிச்சாங்க. அந்த
14: இளைஞரோட திறமையில மந்திரி சபை கொடுக்காம
15: மந்திரி சபை தனியா இருந்தது. ஆனா இது வந்து டிபிக்கல் கோலியேஷன், ஏன்னா வேற வேறையா நின்று ஜெயிச்சு இது வர்ற மாதிரி இருக்கும். தட் வில் பி த ஃபர்ஸ்ட் டைம் இன்
14: தமிழ்நாடு. பாப்போம். இப்பதான் ஒரு 2-3 ரவுண்ட் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 15-20 ரவுண்ட் இருக்கு.
13: நிறைய பேர் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்கில் டிவிக்கு வந்து ஏடிஎம்கேவுடையோ இல்லை யாருடைய காங்கிரஸோடையாச்சும் கூட்டணி வைக்கணும், கூட்டணி வைக்கிறேன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க. ஆனால் அவர் ஒத்த காலம் நின்னார், நான் தனியாக தான் நிற்பேன், 234 நான் தனியாக தான் நிற்பேன்னாரு. இப்போ பாருங்களேன் அந்த டிசிஷன் வந்து எவ்வளோ பெரிய இம்பாக்டை கொடுத்துருக்குன்னு.
14: இல்லை, அவர் காங்கிரஸோட போகிறதுக்கு விருப்பப்பட்டார், பட் காங்கிரஸோட தலைமை அதுக்கு ஒத்துக்காமல் திமுகவோட போனது கூட்டணி. மற்றபடி அவர், ஆமாம், அவர் வந்து உங்களுக்கு அந்த அவருக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருந்திருக்கு விஜய்க்கு. காரணம் என்னென்னா அவங்க ஃபேன்ஸ், அவங்களுடைய அந்த ஒரு இம்பாக்ட்,
15: ஃபேன் பேஸ், அந்த ஃபீட்பேக் இருந்திருக்கும்.
13: அன்பிலீவபிள் சீன்ஸ். அதான் நான் காலையிலே சொல்லிக்கிட்டு இருக்கேன், மறுபடியும் அதான் சொன்னோம். இப்போ வெஸ்ட் பெங்கால் பக்கம் எடுத்து பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு பிஜேபி வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்
15: டைமா? ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம்
13: ஜெயிக்க போகிறாங்க. அங்கேயும் ஒரு வரலாறு.
14: இப்போது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறது, இப்போ இருக்கிறது தான் ட்ரெண்டு, இது அப்படியே தான் போகும் அப்படின்னா 3 ஸ்டேட்லேயுமே வந்து ஆளுங்கட்சி வந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறது. வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா,
15: பெரிய ஸ்டேட்ஸ்.
14: ஆமாம்.
13: அதான், ஆனால் கொஞ்ச நேரம் முன்னாடி ஐயா சொன்ன மாதிரி வெஸ்ட் பெங்காலில் 15 வருஷம், கேரளாவில் 10 வருஷம்,
15: 10 வருஷம்,
13: 5 வருஷம்.
14: ஆனால் வந்த ப்ரெடிக்ஷனில் பார்த்தீங்கன்னா கேரளா உறுதியாக மாறுதுன்னு தெரிஞ்சிருச்சு. வெஸ்ட் பெங்கால் கொஞ்சம் டஃபா இருந்தது, அதுவும் மாறிடுச்சு. தமிழ்நாடு இல்ல திமுக தான் வரும்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ஆனா அதுலயும் ஒரு மாற்றம் வந்து நிக்குது.
15: தமிழ்நாட்டுல வந்து ஆஃப்கோர்ஸ் SIR அண்ட் ஆன்டி இன்கம்பன்சி, அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு விஜய் வேவ்னு சொல்லலாம், ஒரு தாவேகா வேவ். அண்ட் அந்த ரெண்டு இதில் இருந்து ஓட்டு, இப்போ நம்ம குங்கில் பார்த்தோம்னா ஏடிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்ஸு அங்கேருந்து ஓட்டு போயிருக்கு. இப்போ சென்னை வட மாவட்டங்கள் பார்த்தோம்னா
14: திமுக
15: ஓட்டு, திமுக ஓட்டு
14: யார் எங்கே ஸ்ட்ராங்காக இருந்தாங்களோ அவங்கள்ட்ட இருந்து ஓட்டை எடுத்துட்டாப்ல.
15: தென் மாவட்டங்களில் நினைக்கிற ரெண்டு சைட்லேருந்து ஓட்டு எடுத்துருக்காங்க நினைக்கிறேன்.
9: இல்லை ஆக்சுவலாக என்ன சொன்னாங்க, இவங்க வந்து ஒன்னு ஏடிஎம்கே ஓட்டு எடுப்பாங்க இல்ல டிஎம்கே ஓட்டு எடுப்பாங்க, நாங்க எல்லா ஓட்டு எடுக்கிறது எல்லாத்தையும். ஆமா,
15: ஏன்னா see their vote bank has been only I think mainly youngsters and women. அப்புறம் டிஎம்கேல இருந்து மைனாரிட்டி வோட்ஸ் மஸ்ட் ஹவ் கான் இன், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு.
14: இல்ல அவங்க பெரியவங்க ஓட்டு நிறைய பேர் போட்டிருக்காங்க, காரணம் அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்க இந்த ட்ரிப் போட்டே ஆகணும், கடந்த 50 வருஷமா நீங்க மாத்தி மாத்தி போட்டு போறோம்
15: என்னடா கண்டிங்கன்னு சொல்லி
14: நீங்க வந்து பொண்ணுங்க அப்படினு சொல்லி
15: பண்ணிருப்பாங்க. அது ஒரு ஒரு ஒரு ஒரு திங்கிங்,
9: ஒரு பெரிய விஷயம் அது. தமிழ்நாட்டுல எல்லாம் நானா கிட்டத்தட்ட என் லைஃப்ல இதுவரைக்கும் இன்னைக்கு ரொம்ப பெருசால வயசாவல, பட் இருந்தாலும் திராவிட கட்சிகள் தவிர வேற கட்சி எல்லாம் தமிழ்நாட்டுல ஒரு ஆட்சியை பிடிக்கும்னு நானும் நினைச்சே பார்த்தது கிடையாது.
15: உங்க வயசுக்கு இல்ல, எங்க வயசுக்கு நம்ம
9: பார்த்தது
14: அதிமுக பிறந்திருக்காது.
15: நான்
14: பிறக்கும் போது அதிமுக திமுக ரெண்டும் தான்
9: இருந்துச்சு. உங்களுக்குதான் இன்னும் ஷாக்கா இருக்கும், தமிழ்நாட்டுல இல்லையா என்ன சொல்லிருக்கீங்க.
15: அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் போனோம்னா அஃப்கோர்ஸ் இதில் வந்து யூடிஎஃப் எல்டிஎஃப் தான் கேரளாவில் எப்போவுமே ஷிஃப்ட் பண்ணி போன தடவை மட்டும் ஒரு சர்ப்ரைசிங்காக எல்டிஎஃப்க்கு செகண்ட் டேர்ம் கிடச்சி 10 வருஷம் பண்ணுற விஜயன்.
14: இங்கே பாருங்கள், இந்த போர் இப்போ ஒரு இது வந்திருக்கு சிவகங்கை தொகுதியில். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து கருணாஸ் மூணாவது இடம்,
9: மூணாவது இடம்
14: சிவகங்கை தொகுதி. அது வந்து அதிமுகவோட ஒரு ஸ்ட்ராங்கான தொகுதி. பாருங்க அங்க வந்து இப்ப டிவிக்கு ஓட்டு எடுத்து டிவிக்கு முன்னணில வந்துருச்சு.
9: சரி, அதை சொல்றீங்களே, எனக்கு ஐயா இருக்கும் போது நான் பேசிட்டு இருந்தேன், துரைமுருகன், ஏவாவேலு, கே என் நேரு, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின்
15: இருக்காங்க.
9: ராயபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஜெயக்குமார் மூணாவது இடத்துல இருக்காரு, விஜயதாமு டிவிகே அவர் தான் முதல் இடத்துல இருக்காரு, ரெண்டாவது தான் வந்து சுபேர் கான் இருக்காரு, 3,459 வாக்கு முன்னிலை பெற்று இருக்காரு. ஆர் கே நகர்ல தாவேக்கா முன்னிலை. சேகர் பாபு என்னானாரு,
14: சேகர்பாபு வந்து துறைமுகம், அதான் சென்னை கம்ப்ளீட்டா வந்து பின்னடைவுல தான் இருக்கு.
9: சேகர்பாபு வந்து பின்னடைவுல தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே,
14: மயிலாப்பூர்
9: தமிழிசை பின்னடைவு, மயிலாப்பூரை பொறுத்தவரைக்கும் லீடிங்ல யாரு,
15: சென்னை ஐ திங்க் தாவேக்கா, ஐ மீன் டிஎம்கே கூட்டணி தாவேக்கா கடல தான் ஃபைட் இருக்கு போல இருக்கு. எல்லாத்துலயுமே சென்னையில ஃபுல்லா பாத்தீங்கன்னா
9: இருமுனை போட்டி,
14: அதிமுக கிட்ட கூட இல்ல, ரொம்ப ரொம்ப ஃபார் டிஃபரன்ஸ்ல இருக்காங்க.
9: ஆமா, சென்னை பொறுத்த
14: திமுக அதிமுக, அதாவது யாரு எங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அங்கே வந்து,
9: அதாவது அதிமுக இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் மன்னிக்கணையா, எழும்பூர் தொகுதி தமிழ்நாட்டில் இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்காத ஒரே தொகுதி.
15: தொகுதி
9: அதில் ராஜ்மோகன் முன்னிலையில் இருக்காரு,
15: முன்னிலையில் இருக்காரு
9: எழும்பூர் தொகுதியில். ஸோ இதெல்லாம் வந்து ரெக்கார்டு தானே.
15: ஆமாம்,
9: இல்லை ரெக்கார்ட் ட்ரெண்ட் செட்டிங் தான் நடந்துகிட்டு இருக்கு. விருகப்பாக்கம் டிவிக்கு முன்னிலையை மறுபடியும்
15: அதில் சென்னையில் என்ன பார்க்குறேன்னா அதிமுக ஓட்டை எடுத்திருக்காங்க, ஆனால் நிறைய திமுக ஓட்டையும் தாவேக்கு எடுத்திருக்காங்க. ஏன்னா
9: ஆமாம்,
15: சரி அவங்கள ஜெயிச்சு விட்டுருவோம், திமுகவுக்கு எதிராக இவங்க ஸ்ட்ராங்காக இருக்கலாம் சொல்லி

0: இடத்துல இருக்காரு. ஸோ சென்னையில் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருமுனை போட்டியாக தான் இருக்குது. இங்கே பாருங்க சைதாப்பேட்டை மா சுப்பிரமணியன் பாதிக்கு பாதி ஓட்டு தான்
1: வாங்கியிருக்காங்க. 4000 ஓட்டு டிஃபரன்ஸ்லாம் போச்சுன்னா உங்களுக்கு திருப்பி வர்றது கொஞ்சம் கஷ்டம். நீ இந்த த்ரீ கார்னர் ஃபைட்லாம் 5000 ஓட்டு யாராவது லீடை தாண்டிட்டாங்கன்னா திருப்பி மறுபடியும் மாறுறது கொஞ்சம் கஷ்டம் தான்.
2: சின்ன டிஃபரன்சஸ்
0: என் ஆனந்த் டி நகர் தொகுதியில முன்னிலையில் இருக்காரு 1500 ஓட்டுகள் வித்தியாசத்தில்.
1: தேர்தல் ஆணையத்தின் ஸ்டேட்டஸ் படி 35% வாக்கு டிவிக்கு
0: எடுத்துருக்கு.
1: இது வரையும் 35% வாக்கு
2: ஓவரால்
0: மேற்கு மண்டலத்தில் அதிமுக தாவேக கடும் சென்னையில தாவேக அதிமுக
2: மேற்கு மண்டலம் கொங்கு மண்டலம் வந்து எப்பவுமே.
0: ஆமா ஆனா அதாங்க ஒரே ஒரு சம்மரி குடுக்கணும்னா ஒவ்வொரு பெல்ட்லயும் போயிட்டு யார் யாரெல்லாம் ஸ்ட்ராங்கோ அவங்க கூட சண்டை போட்டுருக்காங்க. அதான் நடந்துகிட்டு இருக்கு.
2: மேற்கு மண்டலத்தில் அதிமுக தாவேக 22 மண்டலங்கள் முன்னிலை.
0: கூட்டணி கட்சிகள் 2 இடங்கள்ல முன்னிலை. திமுக பொறுத்த வரைக்கும் மேற்கு மண்டலத்தில் 11 இடங்கள் அவங்க முன்னிலையில இருக்காங்க. அது கொஞ்சம் பெரிய விஷயம் தான்ல. ஏன்னா வெஸ்ட்ல வந்து திமுக அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது ஏடிஎம்கே கம்பேர் பண்ணும்போது. பட் இவங்க தருமபுரியெல்லாம் ஆனா ஆப்வியஸா அந்த தருமபுரி சங்கராபுரம் அதெல்லாம் பாருங்க திமுக பாமக அவங்களாம் இருக்காங்க.
2: பாமக அவங்க
0: டிஃபால்ட்டா சௌமியா அன்பு
2: சௌமியா அன்பு
0: அவங்க வந்திருக்காங்க. ஆனா இது வரைக்கும் நம்ம ஆதிபுத்தா மாமுக என்னாச்சும் பேச இல்லையே. அவங்க எதுல லீடிங்ல இருக்காங்களா? அந்த மற்றவையில அவங்க ஏதாவது இருப்பாங்களா?
1: அவங்க மற்றவையில வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி ஒட்டப்பிடாரன் தொகுதியில லீடிங்ல இருந்தாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் என்ன நிலவரம் தெரியல. மற்றவங்க அவங்க எல்லாம் வர்றதுக்கு அவங்க வந்து ஒரு டிஸ்டர்பரா வேணா இருப்பாங்க ஒரு ஒரு 10-15 தொகுதியில சவுத்துல சசிகலா பார்ட்டி. ஆமா. ஸோ
0: இதான் தற்போதைய நிலவரம். தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி 35% வாக்குகளை கடந்ததால இப்போ ஒரு கட்சி அபிஷியல் அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு அவங்க 8% ஓட்டு வாங்கணும் கரெக்டா?
1: ஆமா.
0: அப்படி இல்லனா
1: 4 MLA 2 MP இருக்கணும்
0: கம்பல்சரி இருக்கணும். ஏதாவது ஒண்ணு இதெல்லாம் நடக்கணும். அப்ப இப்போ
2: அபிஷியல் கட்சின்னு வரும் அவங்களுக்கு அந்த சின்னமும்
0: ஒதுக்கப்படும் தாவேக அங்கீகரிக்கப்பட்டதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: ஆமா ஆமா அது கண்டிப்பா கண்டிப்பா அவங்க சீட்டே வின் பண்ணாட்டி கூட அவங்களுக்கு பெர்சன்டேஜ் எடுத்தாலே போதும். பட் அது கண்டிப்பா வந்துடும்.
0: சரி இப்போ நம்ம 9 மணிக்கு மேல தொடர்ந்து
2: பாருங்க. ஓட் பர்சன்டேஜ் திமுக 24%, அதிமுக 23%.
0: சரி எனக்கு இப்போ இன்னொரு டவுட் ஒரு லேமேனா நான் கேட்கறேன். அதுக்கப்புறமா நம்ம பாட்டு போட்டு நியூஸ் கொழி விட்டுருவோம். இப்ப இதே மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க 98, 70, 60 அப்படி இருக்குன்னா இப்ப அவங்க ஒன்னு கூட்டணி வைக்கணும் கரெக்டா 118 வரத்துக்கு காங்கிரஸ் போட்டியிடுறது. காங்கிரஸ் அதுக்கு ஒரு 20 ஜெயிச்சாங்கன்னா காங்கிரஸோட ட்ரை பண்ணுவாங்க இல்லைன்னா ஏடிஎம்கேட வாய்ப்பு இருக்கு.
1: காங்கிரஸ் 20 வர வாய்ப்பே ரொம்ப குறைவு.
2: வாய்ப்பு 4 தான் லீட்ல இருக்கு.
1: திமுகவே இவ்வளவு டவுன் ஆகும் போது காங்கிரஸ் எல்லாம் அதுக்கு மேல சிங்கிள் டிஜிட்டுக்கு மேல வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு குறைவு.
0: சரி அப்ப என்ன நடக்கும்? இவர் வந்து கூட்டணியே வைக்க முடியாதுன்றாரு.
1: ஆமா இவர் வைக்கலன்னா கவர்னர் ஆச்சு. ஆனா அதுக்கான இதை அப்படி ஈஸியா மத்திய அரசு விட்டுறாது. ஏன்னா இன்வால்வ் பண்ணி அவங்க தாவேக்கா அதிமுக பாஜக இது மூணு சேர்ந்து ஒரு கூட்டணி வைக்கிறதுக்கு பாப்பாங்க. இப்ப தெரியல இப்போ இந்த ட்ரெண்ட்ல இப்போ நீங்க வந்து பாருங்க 3 பெரிய கட்சி மட்டும்தான் சீட்டு பெருசா எடுத்திருக்கு. கூட்டணி கட்சி பாருங்க பாஜக 2 MLA தான் இதுவரையும் சோ ஃபார்.
2: ஆமா
0: இல்ல போன முறை பாஜக எவ்வளவு எடுத்தாங்க எம்எல்ஏ?
1: 4
0: இப்ப 2 லீடிங் இருக்காங்க. 9 மணிக்கு மேல பேசுவோம். லாஸ்ட் எலெக்ஷன் பத்தி
2: அடுத்த ஸ்டேட் போயிட்டு வருவோமா?
0: அடுத்த ஸ்டேட் போயிட்டு வந்துடலாம் குவிக்கா.
2: ஆமா ஓகே. வெஸ்ட் பெங்கால்ல லீடு ரொம்ப ஜாஸ்தியாகி வந்துட்டு இருக்கு.
0: 167 பிஜேபி, 117 டிஎம்சி.
2: சண்டைகள் அது ரொம்ப செக்யூரிட்டி பண்ணி அந்த ஃபுல் கண்ட்ரோலை வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் கிட்ட கொடுத்து ஸ்டேட் ஃபோர்ஸஸ்.
0: அதையுமே ரீபோலிங்லாம் நடந்துச்சு.
2: ரீபோலிங் நடந்துச்சு. இன்னொரு ஒரு ஒரு கான்ஸ்டன்சிஸ்ல ரீ எலெக்ஷன் நடக்குது.
0: எலெக்ஷன் நடக்குது. ஆமா
2: 2 வாரத்துக்கு அப்புறம்
0: கேரளா பொறுத்தவரைக்கும் யூடிஎஃப் ஸ்வீப் நினைக்கிறேன். 82-45 வந்துருச்சு. பிஜேபி 3, அதர் ஸ்டேட். அசாம்ல பிஜேபி ஸ்வீப் 94, காங்கிரஸ் 24 தான். புதுச்சேரியில என்ஆர்சி தான் ஆப்வியஸா தெரியுது. 16+ இருக்காங்க.
1: ஸோ இதுவரை இருக்கிற ட்ரெண்டை பார்த்தா 2 ஸ்டேட்ல மட்டும்தான் ரூலிங் பார்ட்டி திருப்பி கம்பேக் ஆயிருக்கு.
0: அசாமும்
1: புதுச்சேரியும். ஆமா
2: ஒரு யூனியன் டெரிட்டரி, ஒரு ஸ்டேட், சின்ன இடங்கள்.
1: சின்ன இடங்கள்.
2: ஆனா அது ஒரு ஃபோகோன் கன்க்ளூஷன்.

0: யாரும் வித்தியாசம் எதிர்பார்க்கல. பாண்டிச்சேரியில் வந்து டிவிக்கு எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து அங்கேயும் போய் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேன்வாஸ் பண்ணார். அவங்களுக்கு எத்தனை சீட்டு கிடைக்கணும்னு பார்க்கணும்.
1: கரெக்டு, அதுவுமே ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்கு. எனிவேஸ், நம்ம 9 மணிக்கு மேலே தொடருவோம். இப்போதைக்கு தற்போதைய நிலவரம், தமிழக வெற்றி கழகம் 97 இடங்கள்லையும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 71 இடங்கள்லையும், திராவிட முன்னேற்ற கழகம் 64 இடங்கள்லையும் முன்னிலையில் இருக்காங்க. பட் போக போக ஆஃப்டர்நூனுக்கு மேலே என்ன நடக்கும்னு தெரியல. பட் பை ஃபார் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் எலெக்ஷன் எவர், வேலிலேருந்து ஒரு பாட்டு, 89.4 தமிழ் FM.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
0: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
0: தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதுவரை 3 சுற்று வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்துள்ளது. 234 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரங்கள் வெளியாகியுள்ளன. இதற்கமைய தமிழக வெற்றிக் கழகம் 97 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 74 இடங்களிலும், திமுக கூட்டணி 62 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன. தாவேக்கா முன்னிலையில் உள்ள நிலையில் பனையூரில் உள்ள விஜயின் வீட்டுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 34 அமைச்சர்களில் 23 அமைச்சர்கள் பின்னடைவை சந்தித்துள்ளனர்.
1: இந்திய செய்திகள்.
0: மேற்கு வங்கம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களிலும் சட்டப்பேரவை தேர்தல் வாக்கெண்ணும் பணி தொடர்கிறது. மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா கூட்டணி 174 இடங்களிலும், திரிணாமுல் காங்கிரஸ் 108 இடங்களிலும், காங்கிரஸ் 2 இடங்களிலும், இடதுசாரி கட்சிகள் 1 இடத்திலும் முன்னிலையில் உள்ளன. இதேவேளை கேரளத்தில் UDF 82 தொகுதிகளிலும், LDF 44 தொகுதிகளிலும், BJP 2 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளன. அசாம் மாநிலத்தில் BJP 97 இடங்களிலும், காங்கிரஸ் 23 இடங்களிலும், AIUDF 2 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன. புதுச்சேரியில் NRC கூட்டணி 16 இடங்களிலும், காங்கிரஸ் 4 இடங்களிலும், தமிழக வெற்றிக் கழகம் 4 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன. ஹோர்முஸ் கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ள நிலையில், போர் நிறுத்த மீறல் குறித்து ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தியில் தலையிட அமெரிக்கா மேற்கொள்ளும் எந்தவொரு முயற்சியையும் போர் நிறுத்த மீறலாக கருதுவோம் என ஈரான் எச்சரித்தது. இந்நிலையில் தடுக்கப்பட்ட நீர்வழி பாதை வழியாக அமெரிக்க கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்க தொடங்கும் என அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஈரானிய நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையில் நடைபெற்ற கம்பன் விழாவில் ஜனாதிபதியான ருக்குமாரதி சனாயக்கவுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தமிழ் மக்களின் முக்கிய கலாசார மற்றும் இலக்கிய விழாவான கம்பன் விழா நிகழ்வில் ஜனாதிபதி அனுருக்குமாரதி சனாயக்க கலந்து கொண்டார். இங்கு கருத்துரைத்த ஜனாதிபதி அனுருக்குமாரதி சாராய்க்க, இலக்கியம், நடனம் மற்றும் இசை என்பவற்றை அடிப்படையாக கொண்டு இளைய தலைமுறையினரை கலாசார விழுமியங்கள் மற்றும் தேசப்பற்றுடன் கூடிய தர்மத்தின் வழியில் வழிநடத்துவதற்கு கம்பன் கழகம் ஆற்றி வரும் சேவையை பாராட்டுவதாக ஜனாதிபதி தெரிவித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: மேட்ரிட் ஒபன் டென்னிஸ் தொடரில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் யானிக் சின்னர் சாம்பியனானார். இறுதிப் போட்டியில் அலெக்சாண்டர் ஸ்வெரவை எதிர்த்தாடிய அவர் 6-1, 6-2 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை சுவீகரித்தார். மகளிர் இரட்டையர் பிரிவில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் கேட்டரினா சினியகோவா மற்றும் டெய்லர் டவுன்சன்ட் ஆகியோர் 7-6, 6-2 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை சுவீகரித்தனர். இதேவேளை மகளிர் ஒற்றையர் பிரிவில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் மார்தா கார்சியுக் 6-3, 7-5 என்ற நேர் செட் கணக்கில் மிரா அன்ரீவாவை வீழ்த்தி சாம்பியன் ஆனார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982.
2: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும், தமிழ் FM கா ஹுக்கும், தமிழ் FM கா ஹுக்கும், ஹுக்கும்
3: அர்த்தமாயிட்டா ராஜா.

0: முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்னும் நான்,
1: என் நெஞ்சில் குடியிருக்கும்
2: கே பழனிசாமி என்னும் நான்.
3: எதிர்காலம்
4: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:11 ஆகி இருக்கு இங்க நம்ம அமீரகத்துல. இன்னைக்கு முக்கியமான ஒரு நாள் இல்லையா? சோ 2-3-4 ஆன் 8-9-4 இன்னைக்கு காலையில இருந்து லைவா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் இப்போ நிலவரப்படி இப்போ 9:11 ஆகி இருக்கு இங்க. சொல்லுங்க சார், நம்ம கூட லாயர் மகாதேவா இருக்காரு. அண்ட் ரைட் நவ் இந்த லீட்ல வந்து எந்த மாற்றமும் இல்லை, அப்படியேதான் போயிட்டு இருக்கு.
5: லீட் அப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஒரு ரவுண்டு வரும்போது இப்ப பாத்தீங்கன்னா 97 தாவேக்கா, 73 அதிமுக, அண்ட் திமுக வந்து 63 இருக்காங்க. இப்படி பார்க்கும்போது அதர்ஸ் ஒன்னு இருக்கு, அது யாருன்னு பார்க்கணும். இப்படி இருக்கும் பட்சத்துல வந்து நம்ம என்ன பாக்குறோம்னா, தமிழ்நாட்டில் ஒரு ஒரு ஏரியா வைஸ் பார்க்கும்போதும், இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய தாவேக்கா லீடு,
4: ரைட்.
5: அப்ப வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்து பிரிஞ்சு தாவேக்கா லீடு அதிமுக வந்து ஒரு மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படும் நிலை வருகிறது. அதே மாதிரி இப்போ கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அது அதிமுக ஏரியா, அதுலேயும் ரொம்ப நெக் டு நெக் ஃபைட் அதிமுகவுக்கும் இவங்களுக்கும் தாவேக்காவுக்கும். அங்கே திமுக வந்து பல இடங்களில் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படும் நிலை ஏற்படுகிறது. தெற்கு தமிழகத்தில் ஒரு நெக் டு நெக், மூணு பேரும் நெக் டு நெக் ஓடிட்டு இருக்காங்க எல்லாரும் ஒரு ஒரு தொகுதிகளில்.
4: ஆனால்
5: இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ஒரு டெஃபினிட்டிவ் ஆன்டி இன்கம்பன்சி வேவ் தான்.
4: ரைட், டோட்டலி டோட்டலி.
5: ஆன்டி இன்கம்பன்சி வேவ் மட்டும் சொல்லாமல் ஒரு ஒரு 60 வருட, ஆல்மோஸ்ட் அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா 60 வருட திராவிடர் அந்த ஆட்சி, திமுக அதிமுக இடையில் உள்ள அந்த திராவிடர் ஆட்சிக்கு வந்து ஒரு சேஞ்ச் வேணும் மக்கள் நினைச்சிருக்காங்க. ஐ திங்க் அந்த ரைட் டைம்ல வந்து விஜய் வந்து பாட்டி ஆரம்பிச்சு இறங்கியிருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்துல மக்கள் நினைச்சுங்க, சரி இவ்வளவு வருஷம் 60 வருஷமா
4: போட்டிருக்கோம்,
5: மாத்தி தான் போட்டு பார்ப்போமே என்ன போட்டிருக்காங்க. ஆனா இதுல நம்ம இப்படி இது ஃபைனல் ரிசல்ட் எப்படி வருதுன்னு தெரியல. அதாவது ஒரு தனி பெரும் கட்சியாக வர முடியுமா, இல்லை இது ஒரு கூட்டணி ஆட்சியாக அமைக்கப்பட போகிறதா என்பதை நம்ம கவனிக்க வேணும்.
4: பொறுத்திருந்துதான்
5: நம்ம பார்க்கணும், கூட்டணி ஆட்சியா தனிப்பெருமாய்மை ஆட்சியானு. அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும் எப்படிப்பட்ட ஒரு அரசாங்கமாக இருக்கும் என்று. நம்ம ஒரு ப்ரொஜெக்ட் பண்றது வந்து அப்பதான் செய்ய முடியும். இப்போதைக்கு நம்மளால அந்த சொல்ல முடியல.
4: இப்போ நம்ம பார்த்தோம்னா விஜய் லீட்ல இருக்காரு, அண்ட் மக்கள் மைண்ட்ல வந்து எப்படி இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை வந்து அவர் உருவாக்கி இருப்பாரு இல்லையா? ஏன்னா இப்ப யங்ஸ்டர்ஸோட ஓட்டு நிறைய கிடைச்சு அவர் லீட்ல இருக்காருன்னா பரவாயில்ல, பட் லுக்ஸ் லைக் இவ்வளவு டிஃபரன்ஸ்ல வந்து அவர் லீட்ல இருக்காருங்கும் பொழுது நிச்சயமா லைக் கொஞ்சம் சீனியர் பீப்புளோடைய மைண்டையும் வந்து அவரு அவருடைய பாலிசிஸால அவர் ஒரு மாற்றத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்காருன்னு தோணுது இல்லையா?
5: பாலிசிஸ்னால இல்ல, என்ன பாலிசியை பத்தி நமக்கு தெரியாது. அவர் ஒரு அன்னோன் இது என்டிட்டி. ஆனா ஐ திங்க் த மெயின் ரீசன் இஸ் த யங்ஸ்டர்ஸ் போய் வீட்டுல சொல்லிருப்பாங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாம், நீங்க ஓட்டு போடுங்க, ஒரு இவ்வளவு 60 வருஷமா நீங்க ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க, நம்ம ஒரு சேஞ்ச் தான் பாப்போமே.
4: கண்டிப்பா
5: நாங்க சொல்றத நீங்க கேளுங்களேன், நீங்க சொல்றத நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி நிறைய பெண்கள் ஓட்டும் இதுக்கு போயிருக்குன்னு
4: நினைக்கிறேன்,
5: பெண்கள் ஓட்டும் இவருக்கு போயிருக்கிற மாதிரி தெரியுது. இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்னா, அந்த திமுக கோட்டைகள்ல அவங்க ஓட்டை பிரிச்சிருக்காங்க, கொஞ்சம் அதிமுக ஓட்டும் வந்திருக்கு அந்த என்டிஏ கூட்டணி ஓட்டு. அதிமுக கோட்டையிலையும் 2 ஓட்டை எடுத்திருக்காங்க. அப்படிதான் இவ்வளவு லீடு வர்றதுக்கு சான்ஸ்
4: அவ்வளவுதான்.
5: அதனால வெரி இன்ட்ரெஸ்டிங் எலெக்ஷன், தி மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் எலெக்ஷன்,
4: மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்டரி சொன்ன மாதிரி இல்லையா?
5: ஆமா
4: ஆமா ஆமா.
5: நான் ஒரு 20 வருஷமா நான் இப்போ அந்த எலெக்ஷன் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன். திஸ் இஸ் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்.
4: மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து நம்ம பேசலாம். லைக் இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க பார்த்தது என்ன, அதுல நடந்த விஷயங்கள், சுவாரஸ்யமான சம்பவங்கள் பத்தி எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல பேசலாம்.
5: அடுத்த மற்ற மாநிலங்களுக்கு போயிட்டு வந்துருவோமா?
4: ஷூர்.
5: இப்ப நம்ம பெங்கால் பார்த்தோம்னா ஒரு கிளீன் ஸ்வீப்ல இருக்கு என்டிஏ. இது வந்து அது ஒரு நெக் டு நெக் ரேஸா கருதப்பட்ட ஒரு இடம். ஆனா வந்து இந்த எஸ்ஐஆர் ஹஸ் மேட் அ மேஜர் டிஃபரன்ஸ். ஏன்னா அதுல அங்க அந்த ஸ்டேட்ல தான் அவ்வளவு ஓட்டு இல்லாம போச்சு. அதே மாதிரி நிறைய செக்யூரிட்டி சிஸ்டம், ஏன்னா அந்த ஸ்டேட் வந்து ரொம்ப செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருந்துச்சு. இப்ப கூட நிறைய ரீ போலிங், ஒரு கான்ஸ்டன்சில ரீ ஓட்டிங் நடக்குது. அந்த மாதிரி நிறைய செக்யூரிட்டி, அது சென்ட்ரல் போர்சஸ் நிறைய கொண்டு போய் இறக்கி ரெண்டு இதா வச்சு நிறைய கார்டன் பண்ணி அந்த எலெக்ஷனை கண்ட்ரோல்டா நடத்திருக்காங்க. அதுல அந்த வித்தியாசம் தெரியுது. அந்த மாதிரி இதுல அதே மாதிரி பக்கத்துல கேரளாவுக்கு போனீங்கன்னா ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் சிச்சுவேஷன். இப்ப வந்து இந்த யூடிஎஃப் ஜெயிக்குதுன்னு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க ஏற்கனவே, ஆனா அந்த மார்ஜின் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இப்போ. அதாவது முன்னாடி எப்பவுமே ஒரு நெக் டு நெக் ரேஸா இருக்கும், 75 சீட் இவங்களுக்கு, 65 சீட் அவங்களுக்கு, 80 சீட்டு, 60 சீட்டுன்னு வரும். ஆனா இந்த தடவை இவங்க பார்க்கும்போது அவங்க லீடிங் வந்து 94 சீட்ல யூடிஎஃப் லீட்ல இருக்காங்க. சோ இட் சீம்ஸ் டு பி அ
4: மாற்றம் ஏதாவது வருமா அப்படின்ட்டு.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அத எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: அதுக்கு
2: வேற ஒருத்தங்க இருக்காங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per monthல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
5: Yes, pay after 6 months. 0 watt, 1 million kilometer warrantyல உங்க brand new ஜெட்டோரை purchase பண்ணலாம்.
2: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams EMI-க்கு உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
5: Visit Jetor showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Alain today. Jetor UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.
6: செழித்தையும் தமிழை ஒளியே.

0: தமிழே
1: தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
2: முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான்,
3: என் நெஞ்சில் குடியிருக்கும்
4: கே பழனிசாமி என்னும் நான்.
5: எதிர்காலம்
6: வளமான தமிழக எதிர்காலம் அதை நோக்கி நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். அண்ட் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிஃபோர் வி கெட் இன் டு தட், ஒரு முக்கியமான ரிமைண்டர் உங்களுக்கு. சைட் பை சைட் நீங்க ரெமிட்டன்ஸ் ரேட் பாத்தீங்களா? நீங்க ஒரு யூஏ தினமுக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 25 ரூபாயும் 73 காசுகளாகவும் இருக்கு. இதுதான் வந்து ஊருக்கு நீங்க பணம் அனுப்புறதுக்கான சரியான நேரம். அப்படி நீங்க அனுப்பக்கூடிய பணத்தை அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியாகவோ கிளைகள் வழியாகவோ அனுப்புறதுனால உங்களுக்கு எக்கச்சக்கமான பரிசுகள்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லைக் ஜெட் ஓ டேஷிங் கார், வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ், தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் சொல்லி இதெல்லாம் நீங்க ஜெயிக்கலாம். ஜூன் 14th வரைக்கும் எத்தனைக்கு எத்தனை நீங்க அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் ஆர் பிரான்சஸ் வழியாக பணம் அனுப்புறீங்களோ அத்தனைக்கு எத்தனை இப்ப நான் சொன்ன பரிசுகள்லாம் நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால மிஸ் பண்ணாதீங்க. நம்ம கூட லாயர் மகாதேவா இருக்காரு. சொல்லுங்க சார், வாட் இஸ் ஹேப்பனிங் நவ், என்ன என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் இன்னும்?
7: அதாவது நம்ம என்ன பார்க்குறோம்னா, தாவேக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 101 சீட்லேயும் அதிமுக 78 சீட்லேயும் திமுக 55 சீட்லேயும் லீட்ல இருக்காங்க. இப்போதைக்கு ஒரு 4-5 ரவுண்டு தீர்ந்துருக்கும். ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கவுண்டிங் வந்து சில கான்ஸ்டுவன்சி சின்ன கான்ஸ்டுவன்சியில் 15-20 ரவுண்டு போகும். இந்த 14 பெட்டியாக ஒரு ஒரு இதில். அதே மாதிரி பெரிய கான்ஸ்டுவன்சிலலாம் நீங்கள் சிட்டி கான்ஸ்டுவன்சிஸ்லாம் 20-25 வரைக்கும் ரவுண்டு போகலாம். இதில் என்ன வித்தியாசம் வருதுன்னா, இது ஒரு பூத்துலேருந்து வர்றது. அது சில கான்ஸ்டுவன்சியில் வந்து சிட்டியும் ரூரலும் இருக்கும். அந்த ரூரல் வேற மாதிரி திங்க் பண்ணுவாங்க, சிட்டி வேற மாதிரி திங்க் பண்ணுவாங்க.
6: ரைட்.
7: சிலது வந்து சிட்டி கான்ஸ்டுவன்சிஸ் தான், அதில் ஒரு ட்ரெண்ட் முதலே தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா முதலமைச்சரே குளத்தூரில் பின்னடைவு சந்திருக்கு, அதில் வந்து ஒரு ட்ரெண்டு தெரியும். ஏன்னா அது ஃபுல்லாக ஒரு சிட்டி வர்றதுனால. ஆனால் இந்த காம்பினேஷன் கான்ஸ்டுவன்சிஸில் வந்து ஒரு பெட்டி திறக்கும் போது ஒரு ரூட்டில் போகலாம் ஆளுங்க திங்கிங். அந்த ஏரியாவில் எப்படி திங்க் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியா எம்எல்ஏ எந்த ஊர்ல இருந்து வராரு, கான்ஸ்டுவன்சி பெருசா இருக்கலாம், அவரோட ஊரு பொறுத்தவரையில. இப்ப நீங்க அவரு எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா, அவர் எப்பவுமே அவர் கான்ஸ்டுவன்சின்னு நின்றுருக்காரு, அவருக்கு அந்த ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு. ஏன்னா அவங்க எப்படி அந்த மக்கள் திங்க் பண்ணுவாங்கன்னா, சரி நம்ம எம்எல்ஏ நம்ம எலெக்ட் பண்ணி விட்டா அவர் சிஎம் ஆற சான்ஸ் இருக்கே
6: இருக்கே, நம்ம பண்ண வேண்டியது பண்ணுவோம்
7: பண்ணுவோம். அதே மாதிரி இப்ப பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா விஜய் நிக்கிறாரு, திருச்சி ஈஸ்ட்ல நிக்கிறாரு, அவங்களும் என்ன திங்க் பண்ணுவாங்க, ஆஹா நம்மளே எலெக்ட் பண்ணி விட்டோம்னா சில நேரம் நமக்கு சிஎம் கேண்டிடேட் வந்துடும், நம்ம கான்ஸ்டன்சிக்கு நிறைய சிஎம் செய்வாரு,
6: நல்லது செய்வாரு நினைப்பாங்க.
7: அந்த மாதிரி அந்த பாப்புலர் கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு சான்ஸ் இருக்கு. ஆனா இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்னா, இப்ப வந்து எல்லாம் இப்ப 103 சீட்ல இப்ப தாவேக்க லீட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா எல்லாமே புதிய முகம். அவங்க யாருமே ப்ரூவன் மெட்டீரியல் கிடையாது, அவங்க மந்திரியா இருந்தது இல்லை, அவங்க இதுக்கு முன்னாடி எம்எல்ஏயா இருந்தது டவுட்ஃபுல்லாம், எக்ஸப்ட் செங்கோட்டையன் மாதிரி பெரியவங்க வந்து அவர் கோபிசெட்டிப்பாளையத்தில் வருஷக்கணக்காக இதாக எம்எல்ஏயா இருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் மற்றவங்கள்லாம் புது முகம். அது என்ன, அந்த விசில் சின்னத்துக்கு போட்டு ஒரு சேஞ்சுக்காக ஓட் போடுறாங்க ஒழிய அவங்களோட ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டுக்காக போடலை. ஆனால் அந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது பாருங்க, எத்தனை மந்திரிகள் வந்து பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. அதாவது இப்போத உள்ள மந்திரிகள் திமுக மந்திரிகள், முன்னாள் மந்திரிகள் அதிமுக சைட்ல இருந்து முன்னாள் மந்திரிகள் கூட பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. இதே மாதிரி நீங்க மதுரை எல்லாம் போனீங்கன்னா ஒரு வைல்ட் கார்டுன்னு சொல்ற மாதிரி மதுரை மத்திய தொகுதியில எப்பவுமே நம்ம என்ன பிடிஆர் அவர் ஃபேமிலி வருஷக்கணக்கு அவங்க குடும்பமே அந்த இடம். இந்த பக்கம் சி சுந்தர் அஃப்கோர்ஸ் வித் அ லாட் ஆஃப் கிளாமர் எல்லாம் இறங்கியிருக்காங்க. ஆனா பார்த்தீங்கன்னா 3வது கேண்டிடேட்டா தாவேக்கா கேண்டிடேட் லீட்ல இருக்கு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஓடிட்டு இருக்கு. நம்ம பார்த்து தான் செய்யணும். எப்படி இப்ப பாருங்க, அந்த வித்தியாசம் கம்மியாயிட்டே வருது. இப்ப இந்த இனி ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் இப்போ டைம் என்னாச்சு, நமக்கு 9:30 ஆச்சு, அவங்களுக்கு 11:00 ஆச்சு, இன்னும் ஒரு 12 வாக்கில் ஒரு இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம்.
6: ஓகே, ட்ரூ ட்ரூ. இப்போ லாஸ்ட் எலெக்ஷன்ஸ் வச்சு பார்க்கும்பொழுது, லாஸ்ட் டைம் அண்ட் திஸ் டைம்னு வச்சு பார்க்கும்பொழுது, இவ்வளவு ட்விஸ்ட் வந்து லாஸ்ட் டைம் இருந்ததா, ஆர் லாஸ்ட் டைம் நடந்த எலெக்ஷன்ஸ்ல வந்து இந்த ஒரு ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கவே இல்லை, ஆர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களா இது இது நடந்தது அப்படின்னா, டு நேம் ஆஃப் யூ என்ன சொல்லலாம் சார்?
7: இப்போ 21 பார்த்தோம்னா அது மும்முனை போட்டியா இருக்கு, இருமுனை போட்டி. அப்கோர்ஸ் சீமான் இருந்தாரு, ஆனா மேஜரா இருமுனை போட்டியா இருந்துச்சு, அதாவது அதிமுக கூட்டணி திமுக கூட்டணிக்கும். இந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வந்து என்னாச்சுன்னா, தேர் வாஸ் நாட் மச் ஆஃப் அன் ஆன்டி இன்கம்பன்சி,
6: ரைட்?
7: அதாவது எடப்பாடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குல்ல, ஆனால் அதில் அந்த திமுக ஜெயிச்சது வந்து அவங்க கூட்டணினால. அதிமுக வந்து கரெக்டாக அவங்கள கூட்டணி எல்லாரையும் அணைச்சி போய் கூட்டணி அமைக்கலை, அதனால வந்து அதிமுக தோற்றுறதுன்னு கூறலாம். அதனால திமுக கொஞ்சம் மார்ஜின்ஸ் ஜாஸ்தியானால அவங்க நல்ல ஒரு கூட்டணி அமைச்சதுனால அவங்களுக்கு இதாயிருச்சு. இந்த தடவையும் திமுக பெரிய ஒரு கூட்டணி உண்டாக்கி இருக்காங்க, ஆனால் அதிமுகவும் கொஞ்சம் பெட்டர் கூட்டணி உண்டாக்கி இருக்காங்க. ஆனால் திமுக கூட்டணி கூட்டணி அமைஞ்சாலும் அவங்களுக்கு அந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்ததுனால, அதே மாதிரி இந்த விஜய் வேவ் வந்ததுனால அவங்களுக்கு எதிராக ஓட்டுகள் அமைகிறது. இதில் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் எலெக்ஷன் இப்போ ரீசன்ட் பாஸ்ட்ல பார்த்தோம்னா 2016 தான்.
6: ஓகே,
7: 2016 பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் வாஸ் ஃபார் டிஎம்கே, எல்லாருமே போல்ஸ் அது இது எல்லாரும் டிஎம்கே தான் வந்துடும், ஆன்டி இன்கம்பன்சி அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய எதிராக ஓட்டுகள் வருது. அப்போ அந்த ரெண்டு ஆளுமைகள் இருந்தாங்க, கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இருந்தாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு எதிராக உள்ள ஓட்டெல்லாம் வரப்போகுது ஆகப்போகுதுன்னு சொல்லி இது பண்ணாங்க. ஆனால் எலெக்ஷன் இந்த மாதிரி லீடு பார்க்கும்போதும் இந்த நேரம் வரைக்கும் டிஎம்கே தான் லீட்.
6: ஓகே,
7: ஆனால் லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அப்படி தக்கடு மாறி ஏடிஎம்கே வந்து லீட் பண்ணி ஜெயலலிதா அவர்கள் வந்து திரும்பவும் சிஎம் ஆயிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு அது என்னால் இருக்க முடியல சிஎம். ஆனால் அந்த ஒரு ஒரு டேர்ன் ஓவர் ஆச்சு,
6: அந்த மாதிரி ஒரு டேர்ன் ஓவர், ஒரு ட்விஸ்ட் ஏதாவது இன்னைக்கு நடக்குமா?
7: இன்னைக்கு எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல, ஏன்னா இது இது இது முதல் தடவையாக இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான மும்முனை போட்டி, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு டிவைட் ஆகுது, ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு இல்லை ஆப்போசிஷன் ஓட்டும் டிவைட் ஆகுது. இது வந்து திராவிடர் இதுக்கு ஒரு ஒரு சேஞ்ச் வேணுங்கிறதுக்காக,
6: நிச்சயமா
7: அவங்களுக்கு எதிரானு சொல்ல முடியாது, அவங்களுக்கு எதிரானா அவங்களுக்கு இவ்வளவு இது
6: கிடைக்காது.
7: இப்ப இப்ப லீடு பாத்தீங்கன்னா 130 சீட்ல இப்பவுமே ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் டோட்டலா 130 சீட்டு இல்ல லீட் பண்றாங்க. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து ஒரு திராவிடர் இதுக்கு எதிரா டோட்டல்னு சொல்ல முடியாது, ஆனா
6: மாற்றம் வேணும் அப்படிங்கறத வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ மீன் யோசிச்சு அவங்க பண்ணிருக்காங்க, அது இங்க கண்ணு முன்னாடி ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத பாப்போம். அண்ட் அடுத்ததா ஒன்னு ரெண்டு பாட்டுலாம் கேட்டு முடிச்சுட்டு வாங்க. கம் பேக்.
0: This hour of 234 on 894 is brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest-free EMI pay பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app வழியா ஊருக்கு பணம் அனுப்பி, ஜெட் ஓர் டேஷிங் கார், வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 dirhams கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
3: 91 போடு. 90s not out.

நாடி நரம்பு முறுக்க முறுக்க ரத்தம் மொத்த கொதிக்க கொதிக்க அரங்கம் முழுக்க தெரிக்க தெரிக்க தொடங்குது ஓங்கார கூத்து.

0: ஒரு சினிமா சீனை பிளே பண்ணி காட்டுவோம், அதே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப்
1: பண்ணுங்க.
2: எதிர்காலம்
0: தூத்துக்குடியில ஸ்ரீநாத் பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்துல லீடிங்ல இருக்காரு. தமிழக வெற்றி கழகத்துடைய ஸ்ரீநாத், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து காமராஜ் 12,896 வாக்கு எடுத்து கிட்டத்தட்ட 2000 ஓட்ஸ்ல டிஆர்பி ராஜாவை விட முன்னிலையில இருக்கிறார். ஸோ அவருமே ஒரு ஸ்டார் கேண்டிடேட் தான். டிஆர் பாலு அவர்களுடைய மகன்,
3: டிஆர்பி ராஜா.
0: ஆமா, அவர் அப்பா வந்து ஸ்ரீபெரும்புத்தூர்ல என் தொகுதி இது பயங்கரமா ஜெயிச்சார் எம்பி எலெக்ஷன்ல. அவர் மகன் வந்து இப்ப க்ளோஸ் கான்டெஸ்ட்ல போயிட்டு இருக்கு. இவர் விஜயபாஸ்கர் முன்னிலையில இருக்காரு சார், அதிமுக.
3: முன்னாள்
0: அமைச்சரா இருந்த விஜயபாஸ்கர், செங்கோட்டையன் அவர்களும் சரி, தமிழக வெற்றி கழகத்திலிருந்து பல்வேறு பேர் வந்து கூட்டணியில வைக்க மாட்டோம் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கல்ல, இதுக்கப்புறமும் அதே ஸ்டாண்ட்ல இருப்பாங்களா? இல்ல ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு திமுக வேண்டாம் முடிவு பண்ணி
3: உங்களை கரெக்ட் பண்ணணும். அதாவது அவங்க கூட்டணி வேணான்னு சொல்லலை, யாரு வேணாலும் வாங்க, நாங்கள் ஜெயிச்சு அவங்களுக்கு உங்களுக்கு இது கொடுப்போம், மந்திரி பதவி கொடுத்து நம்ம கூட்டணி ஆட்சி அமைப்போம் தான் ஓப்பனாக விஜய் அவர்கள் கூறினதும் அவங்க கட்சி கூறினதும். ஆனால் இவங்க எங்கே ஆக போகிறாங்கன்னு யாரும் போகலை,
0: முதலே போல. ஆனா இப்ப வேற வழி இல்லையா?
3: அதிமுக அவங்க கூட்டணியை செஞ்சுக்கிட்டாங்க, திமுக அவங்க கூட்டணியை செஞ்சுக்கிட்டாங்க. அப்கோர்ஸ் இடையில அந்த காங்கிரஸ் பார்ட்டியில நிறைய ஒரு கண்ட்ரவர்சி இருந்துச்சு, இங்க போகணும் அங்க போகணும், தாவக கூட போகணும் திமுக கூட போகணும்னு இது பண்ணி ஃபைனலி ஏதோ கட்ட பஞ்சாயத்து பண்ணி திமுக ல ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. திமுக கூட காங்கிரஸ் தான் கொஞ்சம் அந்த ஃபென்ஸ் சிட்டிங்ல இருந்துச்சு. மற்றபடி அவங்க எல்லாம் கூட்டணி அமைச்சாங்க, தாவேக்காக்கு எந்த கூட்டணியும் இது. இடையில வேற ஒரு இது இருந்துச்சு, என்டிஏ வந்து தாவேக்கா கூப்பிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு நிறைய பேச்சுகள்லாம் அடிபட்டது, ஒரு ரூமர்ஸ் அங்கிங்க வந்துச்சு. அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து இப்ப வந்து ஒரு மும்முனை போட்டி மும்முனை போட்டியாக இருக்கிறது. பாத்தீங்கன்னா 102, 71, 62, 61
0: சாயங்காலத்துக்குள்ள
3: -10 வரலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்டு வந்து மக்கள் அப்படி மூண்டா பிரிச்சு போட்டாங்க. அதாவது அதிமுக அவங்க ஜெயிக்கக்கூடிய இடங்கள்ல லீட்ல இருக்காங்க, திமுக அவங்க ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துல இருக்காங்க. ஆனா சென்னை இஸ் a different fight.
4: சென்னை அதை சுற்றியுள்ள அனைத்து மாவட்டத்திலையும் தாவேக்கா
0: பின்தங்கி இருந்த உதயநிதி ஸ்டாலின் இப்ப முன்னிலைக்கு போயிருக்கிறாரு. திருச்சி கிழக்கு பெரம்பூர் ரெண்டுலயுமே விஜய் லீடிங். சோ திருச்சி கிழக்க பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது இனிகோ இருதயராஜ் 6,000 ஓட்டு வித்தியாசத்துல வந்து ட்ரைலிங்ல இருக்கு அப்படி. அண்ட் காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்கள் நின்ன தொகுதி, அதுல சீமான் 4வது இடத்துல இருக்காரு, விச் இஸ் பிரபு முதலிடம், 2வது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், 3வது காங்கிரஸ், 4வது சீமான். அதுவும் யாரும் எதிர்பார்க்கல. ஆக்சுவலா சீமான் வந்து கொஞ்சம் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு
3: நல்ல கேண்டிடேட்டா கருதப்பட்டார். அவர் சொந்த ஊர் வேற, ஆனாலும் அதுல
0: அன்பார்ச்சுனேட்லி ட்ரைலிங்ல இருக்காரு. செந்தில் பாலாஜி லீடிங்ல இருக்காரு பாருங்க. அவர் வந்து கோயம்புத்தூர் பெல்ட்ல போய் தைரியமா
3: 221 அதே மாதிரி எஸ்பி வேலுமணி வந்து 26,000 ஓட்ல
0: முன்னிலையில் ஓட்டு வித்தியாசத்துல முன்னிலையில்.
3: ஆனா சென்னையில வந்து பார்த்துதான் ஆகணும், ஏன்னா 10,000 ஓட்டு தான் இது வரைக்கும் வந்திருக்கு அவருக்கு.
4: 5 ரவுண்ட்லயுமே சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் வந்து பின்னணியில தான் இருக்காரு. 5 ரவுண்ட் முடிஞ்சு
0: அது ஒரு பெரிய ஷாக்ல. ஆமா, சிஎம் தமிழ்நாட்டுடைய சிஎம் செங்கோட்டையன் பாருங்க, அவரும் நல்ல லீடு.

0: முன்னாள் மேயர் இப்ப உள்ள எம்எல்ஏ
1: இவர்
0: மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்.
1: ஆமா, இவர் நிர்மல்குமார் டிவி கேல, அவர் கொஞ்சம்
0: இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளார்.
2: கரூர்ல வந்து ஏடிஎம்கே லீடிங்ல இருக்கு. கரூர்ல
1: விருதாசல செம க்ளோஸ், பிரேமலதா விஜயகாந்த் ரெண்டாவது
2: போயிட்டு இருக்கு.
1: ஆமா ஆமா, ஐ பெரியசாமி முன்னிலை ஆத்தூர்ல, அது வந்து நல்ல ஒரு 3000 பிளஸ். ரெண்டாவது டிவிக்கே இருக்காங்க. காட்பாடி ராமு, இவரை பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சேன் ஐயா, ஏன்னா லாஸ்ட் டைம் இவர் ஆல்மோஸ்ட் வின்னு, காட்பாடி ராமு பயங்கர க்ளோஸா ஹி லாஸ்ட் த கான்டெஸ்ட். பட் இப்ப செகண்ட் அண்ட் தேர்ட் பாத்தீங்களா, துரைமுருகன் அண்ட் டிவிக்கே 500 ஓட்டு வித்தியாசத்துல இருக்காங்க. 7000 ஈச் வாங்கிருக்காங்க.
0: கோவை வடக்குல வந்து தாவேக்கா முன்னிலையில இருக்காங்க, 1200 ஓட்டு தான்.
1: மூணாவது வானதி, லாஸ்ட் டைம் அவங்க ஸ்டாண்டிங் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை ரெண்டாவது இடம், 12000 ஓட்டு பின்தங்கி இருக்காரு செல்வ பெருந்தகை. ஸ்ரீ பெரும்புத்தூர்
0: திங்க் வெரி டிஃபிகல்ட்.
1: Yeah, it's very difficult. ஆமா, சாத்தூர்ல வந்து டிஎம்கே முன்னிலையில இருக்காங்க, அஜித் ரெண்டாவது 621 ஓட்ஸ்
0: பின்னாடி உள்ள இருக்காரு.
1: ஆமா, ஆனா பாருங்க க்ளோஸா தான் இருக்கு, 2000 2000 3000 இருக்கு. மதுரை மத்தி, இதுதான் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் தொகுதியா இருந்துச்சு. அதுல முஸ்தபா
0: ஒரு ஒரு வைல்ட் கார்ட் கேண்டிடேட்,
1: 9000 வாக்குகள் முன்னிலை, ரெண்டாவது பிடிஆர், மூணாவது சுந்தர்சி.
2: 9000
1: தொகுதி தாவேகா வேட்பாளர், 2655 ஓட்ஸ்ல முன்னிலையில இருக்காங்க. ரெண்டாவது அதிமுக, மூணாவது கருணாஸ். எழும்பூர் ராஜமோகன் 3000 ஓட்டு முன்னிலை, 10000 ஓட்ட தாண்டி போயிட்டு இருக்காரு. தமிழன் பிரசன்னா ரெண்டாவது, அபிஷேக் மூணாவது, ஏடிஎம்கே
2: வடசென்னை மாவட்ட செயலாளர் இருந்து, அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவங்களோட ஏற்பட்ட முரணால அவர் அதிமுக ஜாயின்
0: பண்ணி 70 லீட்ல இருக்காரு.
2: இப்ப தாவேக்காக்கு வந்து ஸ்டாலின் எதிர்த்து லீடிங்ல இருக்காரு.
1: ஆமா, சோ சேப்பாக்கம் உதயநிதி 70 ஓட்டுல லீடிங்ல இருக்காரு. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தொகுதியா இருக்கு.
2: இப்ப டெல்டாவில கொஞ்சம் அப்படியே மாறிக்கிட்டு வருது பாருங்க. கும்பகோணம், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை,
1: காலையில இருந்தே திருவையாறு கும்பகோணம் டிஎம்கே இருந்தாங்க. இப்போ டிவிக்கு இப்போ 100 கீழே போன மாதிரி இந்த டிவியில காமிச்சிட்டு இருக்காங்க. 99 காட்டுறாங்க 99 73 62. ஐயோ, பயங்கரங்க இது, இப்படி ஒரு ரிசல்ட் யாருமே எதிர்பார்க்கல. அட்லீஸ்ட் ரெண்டு பேர் லீடிங்ல இருப்பாங்க, ஒருத்தர் சுத்தமா இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சா, நம்ம பேசின மாதிரி ரெண்டு கட்சிகள் இருந்து ஓட்ட வாங்கியிருக்காரு விஜய்.
2: இதுல என்ன கொஞ்சம் மாறுபடும் நினைக்கிறேன், என்ன வந்து க்ளோஸ் போய் வர வர
1: அதாங்க 80 80 80 முடிதான் இப்படி இருக்கும். வாழ்க்கையில இப்படி ஒரு எலெக்ஷன் பார்த்து தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு அதான் இப்படிதான் முடியும் நினைக்கிறேங்க. இப்ப எப்படி இருக்கும்,
0: செந்தில் பாலாஜி இது
1: லீடிங்ல இருக்காரு. ஓகே, அது அவரு ஆப்வியஸ். பட் கோவையில் நின்னாரு அவரு, 102 71 61. இப்போ இது அப்படியே
0: கரூர்ல மெஜாரிட்டி இது வந்து ஏடிஎம்கே தான்.
2: நம்ம ஏடிஎம்கே போயிட்டு
1: இப்ப இவர் 120 130 இருந்தாருன்னா நம்ம சொல்லிடலாம் மெஜாரிட்டியில அமைக்க போறாங்க அப்படின்னு. இந்த ஹங் அசம்பிளி தான் இது, தெரிஞ்சு போச்சு இல்லையா. இந்த ஹங் அசம்பிளிக்கு சொல்யூஷன் என்ன, அதான் கேள்வி.
0: பாப்போம், முதல் தடவை ஒரு கோலேஷன் கவர்மெண்ட் வருதான்னு பாப்போம்.
2: அது எப்படி வரப்போகுதுங்கிறதா இப்ப பெரிய மில்லியன் டாலர்
1: க்வெஸ்சன்.
2: அதிமுக வந்து ஆதரவு கொடுக்க போதா,
1: திமுக
2: கொடுக்காதானா நடக்கலாம்.
0: கனவுல கூட நினைச்சு
2: பார்த்து
0: மக்கள், அதாவது ஒரு ரெண்டு திராவிட கழகங்களும் வேண்டாம் ஓட்டு
2: போட்டிருக்காங்க. ஓட்டு போட மாதிரி தெரியல, அதாவது குழப்பமா போட்ட மாதிரி இருக்கு.
0: குழப்பமா தான் போட்டிருக்காங்க,
1: அப்படி சொல்ல மாட்டேன்.
2: கிட்டத்தட்ட பிரிச்சிருக்காங்க பாருங்க.
1: இது ஃபர்ஸ்ட் டைம் விஜய் நிக்கிறது, இது ஃபர்ஸ்ட் டைம்
0: ப்ரூவன் கட்சி கிடையாது.
1: அவர் புதுசு, இது குழப்பத்துல போடப்பட்ட ஓட்டு இல்ல, இது பயங்கர வேவ். இது ஊருங்கிறதே வேவ் தான். ஏன் தெரியுமா, ஃபர்ஸ்ட் டைம் திராவிட கட்சிகள் இல்லாம ஒருத்தர் தமிழ்நாட்டுல 100 சீட்டுக்கு மேல லீடிங்ல இருக்காருங்க. இது வேவ் இல்லையா,
2: இல்ல வேவ் தான், இருந்தாலும் நீங்க ஒரு ஒன் சைடா இன்னும் போகாம
0: இல்ல இல்ல ஏன்னா இட்ஸ் நாட் அ ப்ரூவன் மெட்டீரியல். அதனால அது மட்டும் இல்லைங்க, இப்ப பாத்தீங்கன்னா 23-24% வோட்டேஜ் வோட் வந்து அதிமுக திமுக வாங்கியிருக்காங்க. அது அவங்களோட ட்ரெடிஷனல் வோட்ஸ் புரியுதா. இந்த ஃபென்ஸ் சிட்டர்ஸ் தான் ஃபுல்லா விஜய் பக்கம் போயிருக்காங்க. அந்த ட்ரெடிஷனல் வோட்ஸ் கொஞ்சம் பிரிச்சிருக்காங்க.

0: 98 அசாம்ல பிஜேபி, அது தெரிஞ்ச கதை. 25 காங்கிரஸ், 17 என்ஆர்சி, 4 டிவிகே, பாண்டிச்சேரிலேயே வந்து என்டிஏ கூட்டணி தான்.
1: என்டிஏ கூட்டணி தான்.
0: ஸோ மூணு என்டிஏ தமிழ்நாட்டில், டிவிகேவா இல்லை ஹங் அசம்பிளியான்னு தெரியல. ஸோ கேரளாவில் யூடிஎஃப். ஸோ மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் எலெக்ஷன் எவர். தொடர்ந்து பேசுவோம் 10 மணிக்கு மேலே. இது 89.4 தமிழ் எஃப்எம் ஸ்டேடியம்.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணுலடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma radio, namma music. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.
9: This hour of 234 on 894 is brought to you by ALD Properties. Verum 999 dirhams monthly interest-free EMI pay panni Trichyoda prime spot la plot book pannunga. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app vazhiya ooruku panam anuppi jet or dashing car varam thorum gold காயின்ஸ் மேலும் தினமும் 1000 dirhams கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
10: நேயர்களின்
11: நேரம் இப்பொழுது காலை 10 மணி.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் 234 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரங்கள் வெளியாகியுள்ளன. இதுவரை 5 சுற்று வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைய தமிழக வெற்றிக் கழகம் 103 இடங்களிலும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 68 இடங்களிலும், திராவிட முன்னேற்றக் கழகம் 63 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளது. கொளத்தூரில் 5வது சுற்று முடிவிலும் முகஸ்டாலின் பின்னிலையில் உள்ளார். எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் முன்னிலை பெற்றுள்ளார். உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் தொகுதியில் முன்னிலையில் உள்ளார். கோவை தெற்கில் செந்தில் பாலாஜி முன்னிலையில் உள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: மேற்கு வங்கம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களிலும் சட்டப்பேரவை தேர்தல் வாக்கெண்ணும் பணி நடைபெற்று வருகிறது. மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி 103 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் 96 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. இதேவேளை கேரளத்தில் UDF 84 தொகுதிகளிலும், LDF 40 தொகுதிகளிலும், BJP 3 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளது. அசாமில் பாரதிய ஜனதா கட்சி 99 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 25 இடங்களிலும், AIUDF 2 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளது. இதேவேளை புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் NRC 17 இடங்களிலும், தமிழக முன்னேற்றக் கழகம் 4 இடங்களிலும், காங்கிரஸ் 3 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் ஈரான் வெளியுறவு அமைச்சருடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளார். பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் முகமது இஷாக்தார் நேற்றிரவு ஈரான் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்ஷியுடன் தொலைபேசியில் கலந்துரையாடியுள்ளார். இதன்போது இருதரப்பினரும் பிராந்திய நிலைமை மற்றும் பாகிஸ்தானின் தற்போதைய ராஜதந்திர முயற்சிகள் குறித்து விவாதித்ததாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: மாலைதீவு ஜனாதிபதி முகமது மொய்சு இலங்கை வருகை தந்துள்ளார். 2 நாட்கள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு அவர் இலங்கை வந்துள்ளார். மாலைதீவு ஜனாதிபதியை இலங்கை ஜனாதிபதி அருள்குமார திசாநாயக்க வரவேற்றார். அவரை வரவேற்கும் அதிகாரப்பூர்வ அரசு விழா நடைபெற்றது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமெரிக்கத்தில் கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் 42 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அபுதாபியில் 38 டிகிரி செல்சியஸிலும், துபாயில் 38 டிகிரி செல்சியஸிலும், ராசல்கைமாவில் 39 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 38 டிகிரி செல்சியஸிலும் இன்று வெப்பநிலை உயர்வடையும். அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் கடற் பிராந்தியங்கள் ஓரளவு சீற்றமாக இருக்கும். மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: So, Tamil FM, Namma Radio, Namma Music.
3: Star of the Month, Actor Ajit Kumar.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த் ஆக்டர் அஜித் குமார்.
1: முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்னும் நான்,
2: என் நெஞ்சில் குடியிருக்கும்
3: கே பழனிசாமி என்னும் நான்.
0: எதிர்காலம்
4: முது பேசிட்டு இருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போற அப்டேட் என்னங்கறத சொல்றேன். அதுக்கு முன்னாடி யுஏஇ லாட்டரி இந்த புதன்கிழமைடரால 5 பில்லியன் திர்ஹம்ஸ் ஜெயிச்ச வெற்றியாளர் பிராண்டன் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் குலுக்கல் நடக்கும். 5 மில்லியன் மற்றும் மேசிவ் 30 மில்லியன் திர்ஹம்ஸ் வெல்லும் வாய்ப்பு இருக்கு. யுஏஇ லாட்ரி .ae theuaelottery.ae இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்கள் டிக்கெட்ஸ் வாங்கலாம். ப்ராட் யூ பை த கேம் எல்எல்சி, லைசன்ஸ் பை GCCRA ஃபார் 18 & above only. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நிச்சயமாக சடனாக நீங்களும் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட தமிழர் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அவங்க வின் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஸோ யுஏஇ லாட்ரி வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் பர்சேஸ் பண்ணலாம். சரியா? ஓகே ஐயா,
5: நேரம் ஆக ஆக இன்னும் கொஞ்சம் நெருங்க நெருங்க ஆகிக்கிட்டு இருக்கு. மூணு வகையா போயிருக்கு. இப்ப கேள்வி வந்து, தனி மெஜாரிட்டி கிடைக்குமா?
4: எஸ் இல்ல, கூட்டணியா?
5: கோலிய கூட்டணியா?
4: தனி மெஜாரிட்டி கிடைச்சாலும் எனக்கு
5: முதல் தடவையாக கூட்டணி அமைய போகிறதா தமிழ்நாட்டில்? இல்லை தனிப்பெரும் ஆட்சியாக ஒரு
4: விஜய்
5: புதிய கட்சி,
4: ஆமா, புரட்சி செய்ய போகிறாரா?
5: புரட்சி செய்ய போகிறாரா
4: அப்படிங்கிறது கேள்வி. பட் இருந்தாலும் எனக்கு என்னன்னா, இப்போ 107 கிட்ட லீடிங்ல இருக்காங்க.
5: ஆமா,
4: சில இடங்களில் 110 மேலே போடுறாங்க. இப்போ 118 டாட்ல வந்து முடிச்சிட்டாங்கன்னா தனி பெரும்பான்மை. 117 அப்படின்னு முடிச்சாங்கன்னா அவங்க ஒருவேளை ஏடிஎம்கே கிட்ட போகாம
5: சின்ன கட்சிகள்,
4: சின்ன கட்சிகள் யாரையாவது பிடிக்கிற வாய்ப்பு இருக்குல்ல?
5: வாய்ப்பு இருக்கு.
4: இந்த இடத்துல வேற நிறைய,
5: ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே காங்கிரஸ் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் எல்லாம் இருந்தாங்க. அதனால அவங்க எல்லாம் சில நேரம் இவங்க கூட சேர்ந்து கூட்டணி ஆச்சு அமைக்கலாம்.
4: ஏன்னா இப்ப இவங்க வின் பண்ணாங்கன்னா அவங்க ஒரு நேஷனல் சென்ட்ரல் பார்ட்டி.
5: ஆமா,
4: அவங்களுக்கு ஆப்வியஸா வின்னர் கூட இருக்கணும் தான் ஆசை.
5: ஆமா,
4: திமுக ஜெயிச்சா திமுக கூட இருக்க போறாங்க. டிவி கே ஜெயிச்சா ஆப்வியஸ்லி அவங்க மாறத்துக்கு சான்ஸ்
5: இருக்கு.
4: ஆனா அவங்க 5-6 தான் வின் பண்ணி அப்பி சீட்டு பார்த்தலாம். சிபிஎம்
5: இன்னைக்கு
4: நமக்கு என்னிக்குள்ள முடிவு பண்ணுவாங்க,
5: என்ன புரியணும்னா, இப்ப அந்த ஃபைனல் ரிசல்ட் வரும்போது ஒரு ஃபார்ம் 21C ன்னு ரெடி பண்ணுவாங்க. அதுல வந்து எந்தெந்த கட்சிக்காரங்க எந்தெந்த எவ்வளவு பேர் எவ்வளவு ஓட்டு வாங்கினாலும் ஃபார்ம் 21C. அப்புறம் சாயங்காலம் வந்து அந்த எலெக்ஷன், அந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ள எலெக்ஷன் ஆபீசர் வந்து ஃபார்ம் 22 ஒன்னு ஜெயிச்ச
4: கேண்டிடேட் கொடுப்பாரு. ஓகே,
5: அந்த ஃபார்ம் 22 வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஷுவர் நான் தான் ஜெயிச்சவர். அந்த 22 வச்ச வச்சு அப்புறம் தான் இந்த கட்சிகள்லாம் இது ஃபார்ம் ஆகி அண்ணா அறிவாலயமோ பனையூரோ எங்க வேணாலும், அவங்க
4: கமலாலயமோ
5: எங்க வேணாலும்
4: ஒன்னா சேர்ந்து மீட்டிங்
5: போட்டு டிஸ்கஸ் பண்ணி என்னதான் ஆக போகுதுன்னு இது பண்ணுவோம். அப்ப அந்த ஃபார்ம் 22 ஒவ்வொரு கையில கிடைக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது எத்தனை சீட்டு
4: வருதுன்னு. கரெக்ட், அது வரைக்குமே இப்ப ஏற்கனவே இது ஹங்குன்னு தெரிஞ்சு போச்சு.
5: ஆமா,
4: இன்னுமே ஒரு கன்ஃபியூஷனோட தான் இடையவே முடியும்னு
5: நினைக்கிறேன். இடைய
4: முடியும்.
5: அப்ப மாறுதல்கள் அமையலாம். இங்க உள்ள குட்டி குட்டி பார்ட்டிகள்லாம் அந்த பக்கம் போய் சேர்ந்து இது பண்ணலாம். இருந்துதான் பார்க்கணும். இப்ப பாருங்க, 106, 67, 61 இருக்கு. 224 சீட்டும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க கரெக்டாக.
4: ஆமாம்,
5: ஸோ அதனால் இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே வந்து நெக் டு நெக் ஓடிட்டு இருக்காங்க.
4: ஆமாம், அவங்களுக்குள்ள ஒரு தனி போட்டி நடந்துட்டு இருக்கு.
5: அவங்களுக்குள்ள தனி போட்டி. ஆமாம், ரெண்டாவது இடம்
4: யாருக்கு அப்படிங்கிற போட்டி ஹெவியாக போயிட்டு இருக்கு.
5: ஆப்போசிஷன் லீடர் யாரு?
4: ஆமாம், சரி இப்போ ஐயா, இப்போ ஏடிஎம்கேவும் டிவிகேவும் சேர்ந்து ஒரு அசம்பிளி ஃபார்ம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதிர்கட்சி டிஎம்கே.
5: எதிர்கட்சியாக
4: சான்ஸ் இருக்கு.
5: இல்ல சொல்ல முடியாது. ஏன்னா ஏடிஎம்கே அணியில 67 திமுக அணியில 61 இருக்காங்க.
4: அதுல யார
5: இதுல யார் யார் எங்க போறாங்கன்னு தெரியாது. இதுல உள்ள சின்ன கட்சிகள்லாம் போயிட்டு இவங்க யாருன்னு தெரியாது.
4: நம்பர் மாறும்ல,
5: நம்பர் மாறும். அப்ப நம்பர் மாறும்போது யாரு எடப்பாடியா, எடப்பாடி அவர்களா, ஸ்டாலின் அவர்களா எதிர்கட்சி? ஆனா ஸ்டாலின் அவர் ஜெயிக்கிற மாதிரி தெரியல.
4: ஒரு சரி, இப்போ ஒருவேளை ஸ்டாலின், பொது செயலாளர் துரைமுருகன், அதுக்கப்புறம் உதயநிதி எல்லாரும் ஒரு ஒருவேளை தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார அவங்க கட்சி தலைவரா வச்சு?
5: அவங்க கட்சியில இருந்து யாராவது
4: செந்தில் பாலாஜியோ அந்த மாதிரி யாரையாவது அனுப்புவாங்கல்ல?
5: அனுப்புவாங்க.
4: இல்ல ரீ எலெக்ஷன் ரிசைன் பண்ண சொல்லிட்டு நடத்துவாங்களா?
5: நடத்தலாம். அது இந்த சிஎம் ஆகிறது தான் அது செய்யலாம்.
4: மேபி இப்படி பண்ணுவாங்களா?
5: அப்போசிஷன் லீடர் ஆகிறதுக்கு
4: செய்ய மாட்டாங்களா? மேபி இப்படி பண்ணுவாங்களோ. திருச்சி கிழக்குல இப்ப விஜய் வந்து ரிசைன் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அங்கே அங்க ஸ்டாலின் நிப்பாரோ, அங்கேயும் ரெண்டாவது தடவை தொத்த என்னங்க ஆகும்?
5: அசிங்கமாயிரும். அதனால அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. அதாவது இப்ப போன தடவை பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி வந்து சுவேந்தி அதிகாரி கிட்ட தோத்தாங்க.
4: ஆமா,
5: தோத்து அவங்க கட்சி மெஜாரிட்டி ஜெயிச்சாலும் 200 மேல ஜெயிச்சாலும் அவங்க தோத்துட்டாங்க. அவங்க திரும்ப பவானிபூர்ல நின்று எலெக்ஷன் ஜெயிச்சு சிஎம் ஆனாங்க. ஸோ 6 நீங்க எலெக்ஷன் ஜெயிச்சாங்கன்னா சரிதான், சிஎம் ஆறதுக்கு ஆகலாம். ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆகிறதுக்கு அதை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இது வரைக்கும் எதுவும் அப்படி நடந்ததும் இல்லை.
4: அதனால எதிர்கட்சி தலைவர் ஆகிறதுக்கு அந்த
5: அந்த கட்சியில யாரையாவது எதிர்கட்சி
4: சிஎம்க்கு தான் இம்பாக்ட் உண்டு இல்ல,
5: இம்பாக்ட்
4: சொல்றேன்.
5: ஸோ அதனால அதை நம்ம போக தேவையில்லைங்க.
4: ஆமா,
5: சிஎம் கேண்டிடேட் தான் ரொம்ப முக்கியம்.
4: ஆமா, பட் திருவண்ணாமலையில ஏவா வேலு, சைதாப்பேட்டில் மா சுப்பிரமணியன் எல்லாருமே பின்னடைவு. சைதாப்பேட்டில் பெருசாக ஆல்மோஸ்ட் 10K ஓட்ஸில் ட்ரைனிங்கில் இருக்கார். சௌமியா அன்புமணி லீடிங்கில் இருக்காங்க, தருமபுரி
5: 8000 ஓட்டில் லீடிங்கில் இருக்காங்க.
4: அதுவும் தேமுதிக மூணாவது, சிவன் தாவேக்கா ரெண்டாவது தருமபுரியில் கூட.
5: ஆமாம்,
4: பட் இங்கெல்லாம் பாருங்கள், ஓ பன்னீர்செல்வம்லாம் வந்து 22 ஓட்டில் முன்னிலையில் இருக்கார் சார்.
5: ஆமாம்,
4: 22
5: ஓட்ஸ். எங்கே வேணாலும் போகும்,
4: எங்கே வேணாலும் போகும். பிரகாஷ்
5: ரெண்டாவது இடத்துல.
4: ஆமாம், ஏடிஎம்கே நல்லா பின்னாடி இருக்காங்க. திருவெரும்பூர் டிவிகே லீடிங், 600 ஓட்டு. அன்பில் மகேஷ் அவருமே ட்ரைலிங்ல
5: இருக்காரு.
4: சோ திருவெரும்பூர் அன்பில் மகேஷ் அமைச்சர்,
5: ட்ரெடிஷனல் இது, அவர்தான் மூணாவது ஜெனரேஷன் பொலிட்டீஷியன், பிடிஆர் மூணாவது ஜெனரேஷன்,
4: பிடிஆர் மூணாவது ஜெனரேஷன். ஆமா, ராயபுரம் சென்னை.
5: ஆமா,
4: டிவிகே முன்னிலை. சிவகாசி ராஜேந்திர பாலாஜி முன்னிலை, 829 ஓட்ஸ்.
5: பழைய மந்திரி
4: கீர்த்தனா ரெண்டாவது இருக்காங்க டிவிகே. மூணாவது திமுக, காங்கிரஸ்,
5: காங்கிரஸ் மூணாவது,
4: காங்கிரஸ் அலையன்ஸ். திருச்செங்கோடு அந்த அருண் ராஜ் பார்த்தோமே, அவர் 1000 ஓட் பிளஸ் ஓட்ஸ் எல்லாத்துலயுமே. ஆனா இப்போதைக்கு வந்து க்ளோஸா இருக்கு,
5: கொங்கு மக்கள் கட்சி இருக்காங்க.
4: ஆமா, 1000 2000 1000 2000 அப்படிதான் இருக்கு எல்லாமே. இல்ல இது கண்டிப்பா
5: மன்னார்குடியில மட்டும் அமமுக
4: முன்னிலை
5: இருக்காங்க.
4: மன்னார்குடியில டிஆர்பி ராஜாக்கு நல்ல ஸ்ட்ராங்கான பெல்ட்
5: தான்.
4: அதுல மூணாவது இருக்காங்க லீமா ரோஸ்,
5: லால்குடியில அவங்க
4: 4.5K
5: ரொம்ப பணக்கார கேண்டிடேட். இந்த எலெக்ஷன்ல
4: நிறைய செலவு பண்ணிருக்காங்க,
5: ரிச்சஸ்ட் கேண்டிடேட்.
4: ஆமா, அவங்க டிக்ளேர் பண்ணதுலயே ஹையஸ்ட் காமிச்சது அவங்க தான். ஸ்டாலின் அவர்களுக்குலாம் 10,000 தான் காமிச்சது.
5: திருச்செந்தூர்ல பாருங்க, 434 ஓட்டு தான் லீடு.
4: ஆமா, கிட்டத்தட்ட நம்ம 20 பார்த்தோமே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 20 ஓட்டு லீடிங் அப்படிலாம் இருந்துச்சு. மதுரை கிழக்கில் திமுக முன்னிலையில் இருக்காங்க, 600 ஓட்டில். ஸோ கார்த்திகேயன் டிவிகே ரெண்டாவது, ஏடிஎம்கே நல்லாவே பின்னாடி இருக்காங்க, 17K ஓட்ஸில் பின்னாடி இருக்காங்க. அதான் இருமுனை போட்டியாக தான் இருக்கு. 1048
5: திண்டுக்கல் சீனிவாசன் முன்னாள் அமைச்சர் வந்து மூணாவது இடத்துல இருந்து, அவர் அவருடைய கோட்டை அவர் பேர்லயே இருக்கு,
4: திண்டுக்கல் சீனிவாசன்
5: மூணாவது இடத்துல இருக்காரு. விஜயபாஸ்கர்,
4: இன்னொரு விஜயபாஸ்கர், இவரும் முன்னிலையில இருக்காரு. எம் ஆர் விஜயபாஸ்கர்,
5: எம் ஆர் விஜயபாஸ்கர் அதிமுக.
4: கரூர் தாவேகா மூணாவது இடத்துல இருக்காங்க.
5: ஆனா மந்திரி விஜயபாஸ்கரும் முன்னாடி இருக்காருன்னு நினைக்கிறேன்.
4: ஆமா, அவரும் முன்னாடி தான் இருக்காரு. ஆமா, ஹெல்த் கேர், ஹெல்த் மினிஸ்டர், முன்னாள் ஹெல்த் மினிஸ்டர். ஆமா, விராலிமலை அவரு லீடிங், 210 ஓட்ஸ்ல டிவிகே மதுரை மேற்குல லீடிங். திருமங்கலம் 3000 ஓட்ஸ்ல டிஎம்கே லீடிங். சேடப்பட்டி
5: ஆர்பி உதயகுமார்,
4: ஆர்பி உதயகுமார் மூணாவது இடம்,
5: மூணாவது இடத்துல இருக்காரு. மதுரை வந்து அதிமுக அப்படியே தள்ளி விட்டாங்க போல இருக்கு.
4: ஆமா,
5: இந்த விராலிமலையில 14,000 ஓட்ல
4: சம லீடிங் இது. இது விஜயபாஸ்கர் கண்டிப்பா வின்னு தெரிஞ்சு,
5: அவர் ஒரு நல்ல
4: கேண்டிடேட்டும் கூட. சிவி சண்முகம்
5: முன்னாள் அமைச்சர்,
4: அவர் ஃபேமஸ் தான்.
5: ஆமா,
4: தேமுதிக நிக்காங்க, அவங்க பாவம் 10,000 ஓட்டுல பின்னாடி போயிட்டு இருக்காங்க. 1000 வழக்குலாம் 4,000 ஓட்டுல தாவேகா முன்னிலை. ஜேசிடி பிரபாகர், ஜேசிடி பிரபாகர் இதுக்கு முன்னாடி என்ன கட்சியில இருந்தாரு? அதிமுக இருந்தாரா?
2: அதிமுக இருந்து எம்எல்ஏவும் இருந்திருக்காரு.
5: கொளத்தூர் 4,784 ஓட்டுல
4: தொடர் பின்னிலை வகிக்கிறார் முக ஸ்டாலின். சிஎம் ஸ்டாண்டிங் சிஎம் சேப்பாக்கத்துல 70 ஓட்ஸ்ல உதய் லீடிங்ல இருக்காரு, 70. இது பயங்கரமா இருக்கும் சேப்பாக்க நினைக்கிறேன். இது மூணாவதுக்கு போட்டி இல்ல, ரெண்டு பேர் தான் போட்டி.
5: மூணாவது 10,000 அதிமுக நம்ம எதிர்பார்க்கல.
4: ஆமா, திருச்சி கிழக்கு 6,000 லீடிங் விஜய், பெரம்பூர்லயும் லீடிங் விஜய், காரைக்குடி பிரபு, இதுதான் சீமான். சீமான் பேரே இல்ல,
5: நாலாவது இடத்துல இருக்காரு,
4: நாலாவது இடத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன்.
5: நான் காரைக்குடியில நெக் டு நெக் தான். ஆமா
4: ஆமா, அது ஒரிஜினா 6,000 லீடிங்ல இருக்காரு, ஆல்மோஸ்ட் 16,995. கார்த்திக் அவர் வந்து அண்ணா நகர் காரரு, அதான் விலிவாக்கத்துல நின்னாரு. செந்தில் பாலாஜி இப்ப க்ளோஸ் ஆயிடுச்சு பாருங்க,
5: சேப்பாகவும்
2: ஹார்பரும்
4: ரொம்ப க்ளோஸா. ஓ, ஹார்பர் சேகர்பாபு லீடிங்ல இருக்கார.
5: டி நகர்ல
4: ஆனந்த்,
5: அதெல்லாம் ரொம்ப ஓட்டு இல்ல, நிறைய ஓட்டு இல்ல.
4: 19,833 ஓட்டு முன்னிலையா தாவேகா, என் தொகுதி அது பைதவே. பூந்தமல்லியில 25,000 பிளஸ், ஐயோ அன்பிலீவபிள் லீட்ல இருக்காங்க. பதினாந்தகத்துல 11 ஓட்டு. ஆமா, நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இதெல்லாம் மாறும் நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் போக போக. எனிவேஸ்,
2: இப்ப ரெண்டு பேரும் 65-63 வந்துட்டாங்களோ, அதிமுக திமுக.
4: எஸ் ரொம்ப க்ளோஸா போயிட்டு இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும். அதை பேசிட்டு இருந்தோம், அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தனியாக ஒரு எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. ரெண்டாவது யாரு, ரெண்டாவது யாருங்கிற போட்டி இங்கே கடும் போட்டியா இருக்கு,
5: கடும் போட்டியா இருக்கு.
4: அப்பா முதல்ல ஆனா மகேந்திரன் அவர்களே, நீங்க சொல்லுங்க, இப்ப டிவிக்கே வந்து 110 வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஏடிஎம்கே கிட்ட போவாங்களா கூட்டணிக்கு, துணை முதல்வர் எடப்பாடி அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்ல சிபிஎம் காங்கிரஸ் இந்த மாதிரி போய் 118 எடுக்க பார்ப்பாங்களா? வாட் இஸ் யுவர்
2: முதல் ஆப்ஷன்? காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் மற்ற கட்சிகளோட போறதுக்கு தான் வாய்ப்பு.
5: அதிமுக கூட சேர்ந்தா ஒரு சேஃபா பெட். அதாவது ஒரு ஒரு கட்சி ரெண்டு கட்சி அஞ்சு கட்சியை டீல் பண்றதை விட ஒரு ஒரு கூட்டணியோட டீல் பண்ணி மந்திரிகளை பிரிச்சு இது பண்றது ஈஸி.
4: கரெக்ட்.
5: ஏன்னா நீங்க நீங்க இப்ப வந்து அதாவது போச்சிங்னு சொல்லுவோம்ல, அதை செய்யணும்.
4: ஆனா
5: ஒரு கூட்டணி அமைச்சுட்டு அந்த போச்சிங் கிடையாது.
4: கரெக்ட்.
5: இதனா அந்த கூட்டில இருந்து நீங்க பிரிச்சு எடுக்கிறீங்க.
4: கரெக்ட்.
5: அதனால அவங்க டிமாண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்.
4: ஆமா,
5: எனக்கு 2 MLA இருக்குன்னா எனக்கு 2 MP மந்திரி பதவி கூட,
4: மந்திரி கூட, அந்த துணை முதல்வர்.
5: நீங்க பக்கத்து ஸ்டேட் கேரளா பாத்தீங்கன்னா அப்படிதான், 2-3 தான் ஜெயிப்பாங்க ஒரு ஒரு கட்சிங்க.
4: கரெக்ட்.
5: ஆனா ஒரு மந்திரி பதவி 2 மந்திரி பதவியும் பாங்க, அது நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதுன்னா சரி, எனக்கு 20 மந்திரி, உனக்கு 10 மந்திரி,
4: அப்படி சிம்பிளா முடிஞ்சு போயிரும்.
5: சிம்பிளா முடிஞ்சு போயிரும்.
4: ஆமா, இந்த ஜார்க்கண்ட்ல ஒரு சுயேட்சை சிஎம் ஆனார்ல,
2: ரொம்ப வெரி கிளியரா இருக்காங்க. திமுகக்கே சீட்டு பத்தாம இருந்தாலும் அவங்க வந்து மந்திரி சேவையில இடம் கேட்கணுங்கிற டிமாண்ட்ல தான் இருந்தாங்க. உறுதியா
5: கேட்பாங்க, புரியுதா?
4: ஆனா தாவேகா இப்போ
5: ஏற்கனவே அவங்களுக்கு அந்த டிஸ்கஷன் ரூமர்ஸ் எல்லாம் நடந்துருக்கு,
4: புரியுது? கரெக்ட். ஆமா, அந்த ரூமர் வந்துச்சு நடுவுல. அப்படி
5: ரூமர், அந்த அத ரூமர்ல அவங்களோட கட்சிக்காரங்களே நிறைய அதை பத்தி பேசியிருக்காங்க ஓபனா. அப்புறம் ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணி திமுக கூட போயிட்டாங்க.
4: கோடி நாயக்கன் 22 லீடிங் ஓ பன்னீர்செல்வம், 22
5: அது நெக் டு நெக் தான். அது
4: நிறைய தொகுதியில வந்து 1,000 கீழே தாங்க இருக்கு.
5: திருவெறும்பூர் பாருங்க,
4: அன்பில் மகேஷ் 600.
5: அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ், இன்னால் துணை முதலமைச்சர், எல்லாம் 20-70
2: ஓடிட்டு
5: இருக்கு,
4: அல்டிமேட்டா இருக்கு. ஸோ ரெண்டு பாட்டை போட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
5: ஆமா,
4: 89 அப்படியே பக்கத்து ஸ்டேட் பார்த்துட்டு வந்துருவோம். 196 வந்துருச்சு பிஜேபி வெஸ்ட் பெங்கால்ல, 148 தான் தேவை. ஆமா, 200 தாண்டிடும். 94 தான் திருணாமுல்,
5: 2/3 மெஜாரிட்டி வந்துருமா?
4: ஆமா, அதே மாதிரி 84-41 பிஜேபிக்கு வந்து. ஆமா, 2/3 வரதுக்கு சான்ஸ் இருக்கு சொல்ல போனா. 200 இன் பண்ணாங்கன்னா 2/3 தான் இல்லையா? ஸோ அதே மாதிரி கேரளாவை பொறுத்த வரைக்கும் யூடிஎஃப் 84, எல்டிஎஃப் 41, பிஜேபி 2, அதர்ஸ் 13
5: வராது.
4: ஆமா, ஒண்ணுமே ஜீரோல இருந்தாங்க, இப்ப 11 வந்துட்டாங்க. என்ஆர்சி 16 புதுச்சேரி பொறுத்த வரைக்கும், டிவிகே ஜீரோக்கு வந்துட்டாங்க புதுச்சேரி பொறுத்த வரைக்கும்.
5: டிவிகே தே ஹவ் நாட் மேட் an இம்பாக்ட் அங்க.
2: 16 ஜஸ்ட் பாஸ், ஒரு சீட் கூட இருக்கு, அவ்வளவுதான்.
4: ஒரு சீட் கூட இருக்கு. ஏனா
5: அங்க வந்து புதுச்சேரியில வந்து பெருசா ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது.
4: ஆமா,
5: ஏனா அவரு ரங்கசாமி அவர் வந்து நல்ல ஒரு
4: அவர்
5: அவருக்கு இஸ் எ பாப்புலர் சீஃப் மினிஸ்டர். அதனால
4: ஆமா, எனக்கு ஆக்சுவலா கொஞ்ச நேரம் முன்னாடி பக்கத்து ஸ்டேட்ல இருந்து ஃபோன் அடிச்சாங்க, தெலுங்கு பேசுறவங்களாம் போன் அடிச்சு என்னடா நடக்குது உங்க ஊர்ல, பயங்கரமா ஏதோ நடக்குது போல இருக்கு அப்படின்னு. ஆமாடா ஆமாண்டா,
5: தெலுங்கு சொல்லும் போதே இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணது எம்ஜிஆர் கூட கிடையாது.
4: ஆமா,
5: அவர் என்ன 30 வருஷம் பார்ட்டில இருந்து வந்தவர், இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணவர் என்டிஆர் மட்டும்தான்.
4: ஆந்திரால
5: அந்த காங்கிரஸ் ரூல உடைச்சு ஒரு எதிர்கட்சியா வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்தவர். ஆனா அவங்க ஆந்திரால வந்து அவர் கடவுள் மாதிரி பார்த்தாங்க எப்பவுமே. அவர் கிருஷ்ணர் தான், தமிழ் தமிழ் சினிமால கூட அவர் கிருஷ்ணர் தான்.
2: ஆமா,
4: உண்மைதான்.
2: ஆனா அதே அடுத்த தேர்தலில் தோத்துட்டாரு.
5: அடுத்த தேர்தல் தோத்து, அது மிஸ்மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா, இப்ப எம்ஜிஆர் அவர்களுடைய அரசாங்கமும் டிஸ்மிஸ் ஆனதுனால அந்த இந்த வேவ்ல திரும்ப ஜெயிச்சாரு. அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் வந்து முத இதுல வந்து அடுத்த எலெக்ஷன்ல ரொம்ப கஷ்டமா தோத்தாங்க. அதாவது ரொம்ப ரொம்ப கம்மி இதுல தோத்தாங்க அடுத்த முத வந்து அந்த அந்த வேவ்ல. ஸோ அது அந்த ஹிஸ்ட்ரிலாம் இருக்கு. மன என்டிஆர் தான், அதுக்கு நீங்க தெலுங்கு சொன்னதுனால என்டிஆர் தான் வாஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் சச் அ ரெக்கார்ட்.
4: ஆமா, ஸோ 1000 தான் சொன்னாலும் திஸ் இஸ் அ ரெவல்யூஷனரி டே இன் தமிழ்நாடு
5: ஹிஸ்ட்ரி.
4: மாற்றவே முடியாது அதை, எவ்வளோ சொன்னாலும் அடுத்த வாட்டி ஜெயிக்கல அது இது. 1000 சொன்னாலும் திஸ் இஸ் அ ரெவல்யூஷன் இன் தமிழ்நாடு, அதுதான் உண்மை. பார்க்கலாம், ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்கு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. தொடர்ந்து பேசுவோம், ரெண்டு பாட்டு வருது உங்களுக்காக. ஸ்டே டியூன்.
0: பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.
6: Hey dude.
7: Hi Anthony.
6: What's up? What's happening?
7: Nothing much da.
6: So sad. Kachaku.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய் அண்ணே, ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலாம்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: மேற்பட்டர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 0502528940.

0: முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of 234 on 894 is brought to you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட் ஓர் டேஷிங் கார், வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரஹாம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஹா, நான் எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். டேய் டேய் டேய், தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
0: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலண்ட்ல போட
2: மறந்துட்டேன்.
0: கவனிக்கவே இல்ல.
1: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்க
0: நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல.
2: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாமா? என்ன
0: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
2: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
0: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
2: பிராவோ நிவேதாவோட தனர தனர தோ ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
3: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer are May 31st varikum. 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
4: Golden Song of the Hour.
5: Golden Song of the Hour.
3: Brought to you by Joy Alukas, world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே, கலக்குப்பா, கலக்கு.
3: A few days later.
1: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே, எப்படி?
1: அது ஒண்ணு இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட், கான்டாக்ட் 050-252-8940.

0: 89.4 தமிழ் FM-இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by RKG நெய். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
2: முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான்,
3: என் நெஞ்சில் குடியிருக்கும்
4: கே பழனிசாமி என்னும் நான்.
5: எதிர்காலம்
6: நூத்தி பத்து சீட்ல டிவி கே லீடிங்ல இருக்காங்க. ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குது போக போக. ஐயா, நீங்கள் சொல்லியிருந்தீங்க 2016 வந்து ஒரு அன்பிலீவபிள் விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னு, மார்னிங்கும் ஈவினிங்கும்.
7: ஆமாம், அது
6: என்னன்னு ஷேர் பண்ணுங்களா.
7: நம்ம இதே ஸ்டுடியோவில் இருந்து பேசிகிட்டு இருக்கும்போது 2016 வந்து அப்போ அவங்க ஜெயலலிதா அவர்களுடைய அரசாங்கம் ஆப்போசிஷனில் அதிமுக. இந்த முதல்ல நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா 1/3 ஓட்ஸ் கவுண்ட் ஆயிடுச்சு. 1.5 கோடி ஓட்ஸ் கவுண்ட் ஆயிடுச்சு. ஒரு 4 கோடி சச்சம் ஓட்டு விழுந்திருக்கு இந்த தடவை.
6: ஆமா, ஸோ இன்னும் அதான் 33% கிட்ட கவுண்ட் ஆகி முடிச்சிட்டாங்க,
7: கவுண்ட் ஆகி முடிச்சிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 50 லட்சம் ஓட்டு தாவேக்கா வாங்கியிருக்காங்க, 46 லட்சம் ஓட்டு திமுக வாங்கியிருக்காங்க, 42 லட்சம் ஓட்டு அதிமுக வாங்கியிருக்காங்க.
6: கரெக்ட்.
7: ஸோ இட்ஸ் நெக் டு நெக் ரேஸ்
6: தான்
7: இப்போதைக்கு, இட்ஸ் நெக் டு நெக் ரேஸ் தான். ஆனால் இப்போ லீடு பார்த்தீங்கன்னா 110, 67, 56 இருக்கு. இப்போ இது சொல்ல முடியல, ஏன்னா 2016 வாஸ் அ பிக் எக்ஸாம்பிள். எப்படின்னா மதியம் வரைக்கும், இந்த நேரம் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு 1/3 ஒரு ஹாஃப் ஓட்டு வந்தப்போ டிஎம்கே வாஸ் லீடிங்.
6: ஓகே,
7: கருணாநிதி தலைமையில வந்து திமுக லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதிமுக ஜெயலலிதா அவர்களின் தலைமையில வந்து ட்ரெயில் பண்ணிட்டு இருந்தாங்க பின்னாடி. ஸோ வி தாட் இட்ஸ் அ லிட்டில் ஆஃப் இன்கம்பன்சி, பட் நெக் ரொம்ப வித்தியாசம் வரல. இதே மாதிரி தான் கொஞ்சம் பெரிய பெரிய வித்தியாசம் இல்லாம ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஃபுல்லா அது டேர்ன் ஆகி மதியத்துக்கு மேல அதிமுக ஜெயிச்சு ஆட்சி அமைச்சாங்க.
6: சரசரன் மாறிடுச்சு
7: மாறிடுச்சு.
6: டிஃபரன்ஸ் எவ்வளவு இருந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பெனிஜென்ஸ் ஈக்குவலா இருந்துச்சோ ரெண்டுமே, 180 அந்த மாதிரி இருந்துச்சோ? மேபி அப்படிதான் இருக்கும்னு
7: நினைக்கிறேன்.
6: கிட்ட லீடிங்ல
7: இருப்பாங்க,
6: அது அப்படியே சேஞ்ச் ஆகி டக்குன்னு மாறிடுச்சு. ஸோ ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்து பார்த்தோம்னா கூட, இதுக்கு முன்னாடி அதாவது இப்போ ஷாக்காக இருக்கக்கூடிய தொகுதிகள்லாம் இந்த சீசன்ல நிறையவே இருக்கு. உதாரணத்துக்கு மெட்ராஸ்ல தான் மெயினா இருக்கு. ஸோ மெட்ராஸ்ல அன்பிலீவபிள் சேஞ்சஸ் வந்து மெட்ராஸ்ல தான் இருக்கு.
7: அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2021 வந்து திமுக வந்து 133 சீட் எடுத்திருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் ADMK வந்து 136 சீட்டு 2016 எடுத்தாங்க, கம்மி தான். அதாவது 2011 வந்து ADMK 150 சீட்ல இருந்து ஜெயிச்சது, அது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு இவங்களுக்கு எதிராக, டிஎம்கே எதிராக. அது மட்டும் இல்லை, டிஎம்கே அதுக்கு முன்னாடி 96 சீட் தான் அவங்க வச்சிருந்தாங்க முன்னாடி.
6: ஓகே,
7: ஏன்னா அவங்களுக்கு 2006 வந்து அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கல,
6: இல்ல
7: அவுட் சைட் சப்போர்ட்ல தான்
6: சப்போர்ட்ல ஆட்சி அமைச்சாங்க.
7: காங்கிரஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணி தான் ஆட்சி அமைச்சாங்க. ஆனா கோலேஷன் கவர்மெண்ட் கிடையாது, ஆனா சப்போர்ட்ல. ஆனா திரும்ப அவங்க 150 கொஞ்சம் கம்மியா தான் வந்துச்சு, ஆனாலும் மெஜாரிட்டி வந்துருச்சு. அப்ப நெக் டு நெக் ஓடிட்டு இருந்தது, மெஜாரிட்டியில ஜெயிச்சாங்க. அதே மாதிரி 2021 பாத்தீங்கன்னா அதை விட கம்மியா தான் டிஎம்கே 133 சீட்டு தான் வாங்கியிருக்காங்க.
6: கரெக்ட்,
7: அவ்வளவு இதுவும் வரல. அகெயின் அது ஒரு அது வந்து 2021 வாஸ் டிஃபரெண்ட், ஏன்னா ரெண்டு பெரிய ஆளுமைகளும் இல்லாத ஒரு எலெக்ஷன்.
6: ஆமா
7: இல்லையா?
6: ஆமா ஆமா, டோட்டலா.
7: சோ நாட் மச் ஆஃப் ஆன்டி இன்கம்பன்சி, ஆனா ஒரு சேஞ்ச் வேணும்னு மக்கள் டிஎம்கே ஓட்டு. ஆனா அது பெரிய அட்வான்டேஜ் வந்து அந்த கூட்டணி தான், அவங்க வச்சிருந்த அது ஒரு பெரிய கூட்டணினால இந்த சின்ன சின்ன கட்சிகளோட சின்ன சின்ன ஓட்டுகள்லாம் வந்து 2%, 1%, 3% ஓட்டு வந்ததுல அவங்களுக்கு மெஜாரிட்டி வந்து ஜெயிச்சாங்க.
6: ஆனா
7: இந்த தடவை வந்து ஒரு வித்தியாசமான வேவ் தான், டோட்டலி டிஃபரெண்ட் வேவ்.
6: அதான் உள்ளதுலயே 1947 எடுத்துக்கலாம். நீங்க டேட்டாலாம் எடுத்து வச்சிருக்கீங்க பார்த்த.
7: ஆமா,
6: இப்ப நீங்க போட போற டேபிள் இருக்காலும் வந்து
7: ஜெயலலிதா அவர்களின் ஆட்சிக்கு எதிராக நிறைய பேர், ஈவன் நம்ம ரஜினிகாந்த் கூட
6: சொல்லியிருந்தாரு,
7: அவங்க கூட எல்லாருமே அவங்க அந்த ஜெயலலிதாவின் முதல் ஆட்சியில அதுக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்து திமுக கூட்டணி வந்து 173 சீட்டு ஜெயிச்சு
6: அப்பாடி
7: ஒரு பெரிய ஒரு மெஜாரிட்டியில
6: வின் பண்ணாங்க.
7: So that was a very big election.
6: அதான் இது 2011 ஏடிஎம்கே ஜெயிச்சு டிஎம்டிகே வந்து எதிர்கட்சி ஆச்சு 2011.
7: ஆமா
6: அந்த மாதிரிதான் இது நடக்கும் நினைக்கிறேன். ஆனா ஆப்போசிட்டா டிவிகே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏடிஎம்கே ஆப்போசிஷன் பார்ட்டியா வரதுக்கு கூட சான்ஸ்
7: இருக்கு,
6: அதுக்கும் சான்ஸ் இருக்கு.
7: ஆமா
6: சிறு குறு கட்சிகள் அதாவது குட்டி குட்டி சீட்ஸ் வச்சிருக்கக்கூடிய கட்சிகள்லாம் டிவிகே வந்து
7: பாத்தீங்கன்னா 311 இருக்கு.
6: ஆமா ட்ரிபிள் ஒன் வந்தாங்க, இனி 7 தான் தேவை உங்களுக்கு,
7: 7 தான் தேவை. அப்போ மெஜாரிட்டி இல்லைனாலும் இந்த சிறிய கட்சிகள் சேர்ந்தாங்கன்னா
6: அதை வச்சு ஏடிஎம்கே எதிர்கட்சியாகி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிடுவாங்க.
7: ஃபார்ம் பண்ணிடுவாங்க.
6: டிஎம்கே வந்து சீன்லேயே இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களோட 58 எம்எல்ஏக்களும் சட்டசபைக்கு போக தான் செய்யணும்ல.
7: ஆமாம்
6: ஆப்வியஸ்லி அவங்க எதிர்கட்சியாக இருக்க முடியாதானா.

0: 2011ல் அது பயங்கரமான வேவ் அது.
1: பிக் வேவ்.
0: ஆமா, ஃபர்ஸ்ட் அதாவது கூட்டணி கட்சி ரெண்டாவது, ஆப்போசிஷன் மூணாவது, ஆளுங்கட்சி மூணாவது. அப்ப ஆண்டுகிட்டு இருந்தவங்க
1: இப்ப அதே தான்.
0: புதுக்கட்சி முதல், எதிர்கட்சி ரெண்டாவது. ஒன்னும் புரியல, டக்குனு புதுசா யாராவது கேட்டா கூட என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு. ஆனா யாராவது இப்பதான் எழுந்திருந்தீங்க அப்படின்னா, ஒரு பயங்கரமான விஷயம் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. தமிழக வெற்றி கழகம் 111 சீட்டை முன்னிலை வகிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் காலையில பார்த்தேன் போஸ்டல் ஓட்ஸ், அதுல வந்து டிஎம்கே என்ன போட்டிருந்தாங்க, அப்படியே போஸ்ட் லோட் டிட்டர்மைன் பண்ணாது மக்களோட ஓட்டு உள்ள.
1: அது வந்து கவர்மெண்ட் சர்வன்ஸ், இந்த எலெக்ஷன் ஆபீஸ் வேலை செய்யறவங்க, எக்ஸாக்ட்லி போலீஸ்காரங்க இவங்க எல்லாம் போடுற ஓட்டு.
0: திடீர்னு இது பயங்கர ஷாக் இருக்கு. ஆனா அந்த வேவ் குறையில பாத்தீங்களா ஐயா, 100 கீழே போவே இல்லை,
1: போகல,
0: 100 தாண்டி 100 மெயின்டைன்
1: ஆயிட்டு இருக்கு. இப்ப அந்த ரெண்டாவது இடத்துக்கு தான் சண்டை நடந்துட்டு இருக்கு.
0: எஸ் எக்ஸாக்ட்லி.
1: மற்ற ஸ்டேட்ஸுக்கு போனோம்னா, வெஸ்ட் பெங்கால்ல இட்ஸ் அ வெரி, அது நெக் டு நெக் ரேஸ் சொன்னாங்க.
0: ஆமா,
1: பட் வெஸ்ட் பெங்கால்ல, வெஸ்ட் பெங்கால்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2/3 மெஜாரிட்டிக்கு போயிட்டு இருக்காங்க அப்போசிஷன். இதுலயும் அது பாத்தீங்கன்னா போன தடவை ஒரு 70% சீட்டு, அதுக்கு முன்னாடி பிஜேபிக்கு 2-3 சீட்டு தான் இருந்துச்சு.
0: ஆமா,
1: அதாவது இட்ஸ் அ ஃபினாமினல் க்ரோத். அண்ட் அதாவது இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள் வந்து திரிணாமுல் காங்கிரஸ், அதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சி வந்து கம்யூனிஸ்ட்.
0: ஆமா,
1: வருஷ கணக்கா
0: 21ல பாருங்க, வெஸ்ட் பெங்கால்ல 214
1: கிடைச்சிச்சு. ஆனா கேரளத்துல இட்ஸ் அ வெரி, அது ஒரு காமன் ட்ரெண்ட் தான். இந்த தடவை இந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இஸ் ஒரு 3 சீட்ல என்டிஏ லீட்ல இருக்காங்க அவங்க. இந்த இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை தான் ஒரு சீட் ஜெயிச்சிருக்காங்க தனியா. அவங்க எப்பவுமே தனியா தான் நின்று இருக்காங்க. ஆனா இந்த தடவை வந்து அவங்களுக்கு ஒரு திருவனந்தபுரம் கார்பரேஷன் கிடைச்சிருக்கு, ஒரு எம்பி சீட் சுரேஷ் கோபி அவர்கள் திருச்சூர்ல
0: கிடைச்சிருக்கு.
1: அதனால கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு அவங்க
0: சைட்ல
1: ஸ்லோவா க்ரோத் இருக்கு. அதே மாதிரி இப்ப நம்ம அஸ்ஸாம்ல பார்த்தோம்னா, அப்கோர்ஸ் இட்ஸ் அகைன் 2/3 மெஜாரிட்டின்னு நினைக்கிறேன்.
0: அப்சல்யூட்லி.
1: ஆமா,
0: 98-26
1: மேலேயே ஒரு என்ன சொல்றது, ஒரு
0: புதுச்சேரி அப்படியே இருக்கு. 16-8 லாஸ்ட் டைம் இருந்துச்சு, இந்த வாட்டி என்ஆர்சி 15 காங்கிரஸ் 11.
1: அது இருந்து பார்க்கணும். ஆனா டிவிக்கு வந்து
0: புதுச்சேரியில அக்கௌண்ட் ஓபன் பண்ணல,
1: கண்டிப்பா ஓபன் பண்ணல. அது டைனமிக்ஸ் வேறயா இருக்கு, பக்கத்து யூனியன் டெரிட்டரினாலும் டைனமிக்ஸ்
0: வேறயா இருக்குல்ல. அதான் ஆச்சரியமா இருக்கு ஐயா, எப்படி அது தமிழ்நாடு புதுச்சேரி.
1: புதுச்சேரியில வந்து ஒரு சின்ன யூனியன் டெரிட்டரி, அவங்களுக்கு அந்த லோக்கல்
0: சப்போர்ட்ங்கிறது,
1: அது ஒரு ஒரு முனிசிபாலிட்டி எலெக்ஷன், ஒரு கார்பரேஷன் எலெக்ஷனோட பெரிய எலெக்ஷன்,
0: அவ்வளவுதான் அது.
1: ஆமா, ஆமா, யூனியன் டெரிட்டரிங்கனால. அதனால அவங்க லோக்கல் இஷ்யூஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம்.
0: உண்மை, உண்மை.
1: சோ பெருசா அண்டி கம்பன்சி கிடையாது. சோ இட் வாஸ் அ ப்ரொஜெக்டட் ஒன். ஆனா பெங்கால் ஹஸ் பீன் சர்ப்ரைசிங், நெக் டு நெக்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பட் இட் ஹஸ் பிகம் ஒன் சைடட்.
0: யா, தட் இஸ் ட்ரூ. கோவை தெற்கு செந்தில் பாலாஜி கண்டினியூஸா லீடிங்ல இருக்காரு, இப்ப 825 ஓட்ஸ்ல தான் லீடிங்ல இருக்காரு. சோ கோவை தெற்குல
1: சங்கரன் கோயில்ல 60 ஓட்டு,
0: 60 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக.
1: இல்ல, இந்த எலெக்ஷன்ல இப்படிதான் சொன்ன மாதிரி மூணு விதமா
0: மும்முனை போட்டி,
1: மும்முனை போட்டி, அதனால எல்லாம் அப்படி நெக் டு நெக்ல தான் ஓடிட்டு
0: இருக்கு. தோ சோளிங்கர்ல 20 வாக்குகள்
1: முன்னிலே. இப்ப அந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஃபார்ம் 22 கிடைக்கிற வரைக்கும் நமக்கு
0: ஒண்ணும் தெரியாது,
1: ஒண்ணும் தெரியாது.
0: ரொம்ப கன்ஃபியூஷன் டு தி கோர் தான்.
1: இன்னைக்கு நிறைய நேரம் ஓடிடும்
0: இல்ல, நைட் வரைக்கும் டேரா தான் நடக்கிறேன்.
1: ஆமா, ஆமா. நம்ம நைட் வரைக்கும் ஒரு செஞ்ச ஒரு ஷோ இருக்கு, அது வந்து இந்த சேலஞ்ச் பண்ணி பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு சேலஞ்ச் பண்ணி விவிபேட் ஃபுல்லா கவுண்ட் பண்ணாங்க.
0: நான் உண்மை நிரூபிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி
1: விவிபேட் கவுண்ட் பண்ணாங்க. அது நம்ம எலெக்ஷன் ரிசல்ட், அது பார்லிமெண்ட் எலெக்ஷனு.
0: ஓகே,
1: நைட் வரைக்கும் ஓடிச்சு நம்ம எலெக்ஷன். 12-14 நடத்தணும்,
0: கவுண்ட் போயிட்டே இருந்துச்சு.
1: ஆமா,
0: இன்னும் 6 தான் தேவை,
1: 6 தான் தேவை. ஆனா இன்னும் பாதி ஓட்டு கூட கவுண்ட் ஆகல.
2: ஆமா,
1: அதனால ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல இது குறைக்கும்.
0: இல்ல, அதான் பாருங்க, சங்கரன் கோவில்ல 60 வித்தியாசமா,
1: வித்தியாசப்படலாம்.

0: ரிலீஜியஸ் ஓட்டு, ஜாதி ஓட்டு இதெல்லாம் இருக்குல்ல.
1: ஆமா, அது ஏரியாக்கு ஏரியா மாறும். இது சோளிங்கர்லாம் 20 ஓட்டு வித்தியாசத்துல முன்னிலையா, இப்படி ஒரு மும்முனை போட்டு யாருமே பார்த்திருக்கேன்.
0: மார்ஜின்ஸ் எல்லாம் எல்லாம் ரொம்ப சிறுசா இருக்கு,
1: ரொம்ப கம்மி. சில சில பல தொகுதிகளில் தான் வந்து மார்ஜின் நிறைய இருக்கு, அதில் குளத்தூர் இல்லாமல் உண்டு. அதுதான் ஷாக்கா இருக்கு.
0: வாஸ்தவன்தான், 20 வாக்கு வித்தியாசத்தில் தாவாய்க்கா முன்னிலையா சோழிங்கர்.
1: சோழிங்கர் அந்த அளவுக்கு பயங்கரம் போயிட்டு இருக்கு. செங்கோட்டையெல்லாம் வின் பண்ணிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: திருப்பரங்குன்றம் மதுரை மத்தி
1: விருத்தாசலம் பாமக மூணாவது இடம்
0: 782 ஓட்டுல தான் திருமதி விஜயகாந்த் பின்னணியில்.
1: ஆத்தூர் பெரியசாமி நல்ல லீடிங்ல இருக்காப்ல. ஆத்தூர்னா இது சேலம் ஆத்தூரா? சந்திப்போம் உங்களை மறுபடியும் நாங்க சந்திக்கிறோம். நாங்க மூணு பேரும் 89.4 லாயர் மகாதேவ் அவர்கள் அண்ட் மகேந்திரன் அவர்கள் பேசிட்டு இருக்கோம். ஸ்டே டியூன்.
2: திஸ் ஆர் ஆஃப் 234 ஆன் 894 இஸ் ப்ராட் யூ பை ALD ப்ராப்பர்ட்டிஸ். வெறும் 999 திரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ EMI பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. கோ ஸ்பான்சர்ட் பை அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட் ஓர் டேஷிங் கார், வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரஹாம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: மனசு தொட்டுமிட்டு
5: மனசு தொட்டுமிட்டு
4: காதல் எல்லார் மனசுலையும் இருக்கு. All we need to do is just feel it.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு திட்டமிட்டு.
2: Coming up next.
0: அடுத்து வருவது Masala Cafe.
2: நேரம் இப்பொழுது காலை 11 மணி.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 234 தொகுதிகளில் இதுவரையான வாக்கு எண்ணிக்கை முடிவுகளின் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகம் 110 இடங்களில் முன்னிலை வகிக்கின்றது. அதிமுக கூட்டணி 67 இடங்களிலும், திமுக கூட்டணி 57 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளது. தாவிகா முன்னிலையில் உள்ள நிலையில் பனையூரில் உள்ள விஜயின் வீட்டுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: மேற்கு வங்கத்தில் தற்போதைய நிலவரப்படி பாரதிய ஜனதா கட்சி 191 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. இதேவேளை திரிணாமுல் காங்கிரஸ் 98 இடங்களிலும், இடதுசாரி கட்சிகள் 2 இடங்களிலும், காங்கிரஸ் எந்த இடத்திலும் முன்னிலை பெறவில்லை. கேரளத்தில் UDF 85 இடங்களிலும், LDF 39 இடங்களிலும், பாரதிய ஜனதா கட்சி 3 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளது. அசாம் மாநிலத்தில் பிஜேபி 98 இடங்களிலும், காங்கிரஸ் 25 இடங்களிலும், AIUDF 2 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளது. புதுச்சேரியில் NRC 15 இடங்களிலும், காங்கிரஸ் 11 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளது. ஹோர்முஸ் நீரிணைக்குள் நுழைவதற்கு எதிராக அமெரிக்காவுக்கு ஈரானின் ஆயுதப்படைகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. நீர்வழியில் சிக்கியுள்ள கப்பல்களை மீட்கும் முயற்சியை இன்று தொடங்குவதாக அமெரிக்கா அறிவித்ததை அடுத்து ஹோர்முஸ் ஜலசந்திக்குள் நுழைவதற்கு எதிராக அமெரிக்க கடற்படையை ஈரான் எச்சரித்துள்ளதாக ஈரானின் ஆயுதப்படைகளின் ஒருங்கிணைந்த கட்டளையகத்தின் அறிக்கை ஒன்று அரசு ஊடகங்களினால் வெளியிடப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தியின் பாதுகாப்பு எங்கள் கைகளில் உள்ளது என்றும், கப்பல்களின் பாதுகாப்பான பயணத்தை ஆயுதப்படைகளுடன் ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும் நாங்கள் பலமுறை கூறியுள்ளோம் என்று அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கின்றது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கை மற்றும் மாலைதீவு ஆகிய நாடுகளுக்கிடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்தானது. 2 நாட்கள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு மாலைதீவு ஜனாதிபதி முகமது மொய்சு நேற்று இலங்கையை வந்தடைந்தார். அவரை வரவேற்கும் உத்தியோகபூர்வ அரசு விழா இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. இந்நிலையில் 2 நாடுகளுக்கும் இடையில் 7 முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. மேலூர் தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் விஸ்வநாதன் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தொகுதி அடிப்படையிலான வெற்றி விவரங்கள் வெளியாக தொடங்கியுள்ளன.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982.
2: அமீரகத்தில் கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இன்று துபாய் மற்றும் அபுதாபியில் 38 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 32 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 33 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் உமல் குவைனில் முறையே 34 மற்றும் 35 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமா ஷார்ஜாவில் 36 டிகிரி செல்சியஸிலும், ஃபுஜைராவில் 38 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம். 89.4

0: முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்னும் நான்,
1: என் நெஞ்சில் குடியிருக்கும்
2: கே பழனிசாமி என்னும் நான்.
3: எதிர்காலம்
4: பாட்டு.

0: நீங்க சொல்ல வேணாம், அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
1: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஏயா, இந்த ஜவலலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட்ல நார்த் இந்தியனும் கேரளா ஸ்டைல் ஃபுட்டும் தான் கிடைக்குது. நம்ம சாப்பாடு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்காக கராமா வரைக்குமா போக முடியும்?
2: டேய், உனக்கு தஞ்சை எலைட் ரெஸ்டாரன்ட் பத்தி தெரியாதா என்ன? மெஸ் ஃபெசிலிட்டி மற்றும் டெலிவரியும் இருக்கு, அதுவும் நம்ம ஒரு சுவையில.
3: தஞ்சை எலைட் ரெஸ்டாரன்ட், ஜவலலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் மற்றும் ஹோர்லன்ஸ்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by RKG நெய். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
2: முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான்,
3: என் நெஞ்சில் குடியிருக்கும்
4: கே பழனிசாமி என்னும் நான்.
5: எதிர்காலம்
6: கடந்த ஒரு மணி நேரமா அப்படியே இருக்கே.
7: ஆமா,
6: இல்ல 60ஸ்லயே இருக்காங்க,
7: ட்ரெண்ட் அப்படி ஓடிட்டே இருக்கு.
6: ஒண்ணுமே புரியலங்க.
7: ஆனா இது ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு, மத்த ஸ்டேட் எல்லாம் ஒரு கிளீன் ஆயிருச்சு.
6: ஆமாமா, தெரிஞ்சு போச்சு.
7: வெஸ்ட் பெங்கால் NDA, கேரளா
6: UDF,
7: அஸ்ஸாம் NDA. இப்ப பாண்டிச்சேரியில கொஞ்சம் தொங்கிட்டு இருக்கு.
6: ஆமா, 15-11 இருக்கு. ஒரு 4 சீட் மாறி போயிடுச்சுன்னா
7: இதாயிரும். ஆனா பாண்டிச்சேரி வந்து சின்ன ஸ்டேட், முன்னாடியே முடிச்சிடும்.
6: பின்னடைவு வந்து தொடர்ந்து அதிகமாயிட்டே போகுது. நிறைய ஓட்டு வித்தியாசத்துல ஒரு பின்னடைவுல இருக்காரு. ஸோ திருச்செந்தூர்ல 2000 வாக்குகள் வித்தியாசத்துல முன்னிலையில இருக்காங்க தாவேக்கா. ஸோ டெல்டா மட்டும்தான் ஐயா இப்போதைக்கு இன்னமும் ஸ்ட்ராங்கா டிஎம்கேட பெல்ட்ன்னு சொல்ற மாதிரி இருக்கு. டெல்டால வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் பார்க்கும்போது அந்த சேஞ்ச் இல்லை அங்கே பெருசா. அந்த திருவையாறு, கும்போணம், தஞ்சாவூர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்சிமம் டிஎம்கேவா
7: தான்.
6: ஆமா, திருமயத்துலலாம் திமுக முன்னிலையில இருக்கு.
7: பெரம்பூர்ல 19,000 ஓட்டுல விஜய் முன்னிலை இருக்காரு.
6: ஆமா, சென்னை தான் ஃபுல் ஸ்வீப். துறைமுகம் சேகர்பாபு முன்னிலை, சேப்பாக்க உதய் முன்னிலை 2000 வாக்குகள். மற்றபடி டி நகர், திருவிக்கா நகர், 1000 லைட்ஸ், வேளச்சேரி, வில்லிவாக விருகம்
7: எல்லாமே தாவே
6: டிவிக்க ஸ்வீப். மினிமமே அங்கே 4000.
7: திருச்சி கலக்கில் 11,000 ஓட்டில்
6: விஜய் முன்னிலை. ஆமாம், அம்பத்தூரில் 24,000 ஓட்டு டிவிகே முன்னிலை, ஆவடி 21,000, சாமுநாசர் மாதவரம் 42,000,
7: காரைக்குடி இவர் 3வது இடத்துல இருக்கார். இப்போ
6: எனக்கு தெரிஞ்சு டிவிகேவோட பிக்கஸ்ட் வின் மாதவரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 42,000 ஓட்ஸ் லீடிங்ல இருக்காங்க டிவிக்கு. 42,000, இதுக்கு மேல ஜெயிக்க வாய்ப்பே இல்லைல்ல மத்த கட்சிகள்.
7: பெரிய மேட்ச்.
6: ஆமா, அம்பத்தூர்ல 24,000, அன்பிலீவபிள். ஸோ திருவண்ணாமலை பாருங்க, திருவண்ணாமலை மகேந்திரன் அவர்கள் சொன்னாங்க திமுகவுடைய பெல்ட் அது அப்படின்னு. டெல்டா மட்டும் தான் இருக்க போல இருக்கு. ஏங்க
7: கோவை வடக்குல
8: டெல்டாவும் ஃபுல்லா, டெல்டாவும் ஃபுல்லா ஒண்ணும் இல்ல. சரி, எல்லாம் அதாவது சவுத்துல டிஎம்கே விஸ் தாவேக்கா ஃபைட்டா இருக்கு. கொங்கு மண்டலத்துல தாவேக்கா விஸ் ADMK ஃபைட்டா இருக்கு.
6: சென்னை தாவேக்கா மட்டும் தான் இருக்கு.
7: சென்னை தாவேக்கா டிஎம்கே.
6: ஆமா, டெல்டா ஃபுல்லா ஆனா டிஎம்கே இதில் இருக்காங்க. பேராவூர் நீ பாபநாசம் மட்டும் ADMK லீடிங். விசில் வந்து தஞ்சாவூர்ல, தஞ்சாவூர் மெயின்.
8: தஞ்சாவூர்ல விசில் என்ன பாருங்களேன், தஞ்சாவூர் வந்து திமுக பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டு,
6: தஞ்சாவூர் சிட்டி இல்ல. ஆனா கும்பகோணத்துல அவங்க தான் லீடிங்ல இருக்காங்க.
7: டெல்டா மாவட்டம்
6: விருதுநகர் சைட்லாம் கூட 4 டிவிக்கே இருக்கு.
8: சென்னை, திருச்சி, மதுரை, சேலம்,
6: கிராமப்புறங்கள்ல பொதுவா திராவிட
7: பண்ணி ஆகணும். அதாவது இந்த ரூரல் ஓட்ஸ், அந்தந்த சிட்டில உள்ள ரூரல் ஓட்டு, ரூரல் ஏரியா ஓட்ஸ் வரும்போது அந்த சில வித்தியாசங்கள் இங்க இங்க அமையலாம்.
6: கரெக்ட். ஆனா சிட்டில உள்ள, அதாவது அவுட்டர்ல இருக்கிற இடங்கள் சொல்றீங்க இல்லையா, இப்ப தஞ்சாவூர்னா சுத்தி இருக்கிற ஏரியா மாதிரி சொல்றீங்க. ஆனா
7: சரி, கோயம்புத்தூர் பாருங்க, மாவட்டத்துல
8: தாவேக்கா 6,
7: அதிமுக 2, திமுக 2.
8: அதுல ரெண்டு ஒரு பேர், ரெண்டு பெருந்தலைகள்.
7: அதிமுக ஓட்டு வித்தியாசம் பாத்தீங்கன்னா தாவேக்கா 34%, அதிமுக 33.4%,
6: திமுக 68 லட்சம்
8: வாங்கியிருக்கு, திமுக 62 லட்சம் வாங்கியிருக்கு, அதிமுக 56 லட்சம் வாங்கியிருக்கு.
6: அதான் மும்முனை போட்டியின் உச்சம் இது. அந்த அளவுக்கு இருக்கு. 2 கோடி ஓட்டு எண்ணிருக்காங்க, 4,93,00,000 பதிவாயிருக்கு இல்லையா. அப்ப இன்னும் ஹாஃப் கூட எண்ணல. செகண்ட் ஹாஃப்ல என்ன நடக்குங்கிறதா இங்க ட்விஸ்டே. என்ன ஆவனா நடக்கலாம், திடீர்னு ஏடிஎம்கே டிஎம்கே யாரோ ஒருத்தர் 20 தொகுதியில் எக்ஸ்ட்ரா போலாம், இல்ல டிவிக்கே 130 போலாம். வி நெவர் நோ.
7: எல்லாம் வெயிட் அண்ட் வாட்ச்
6: தான். வெயிட் அண்ட் வாட்ச்.
7: தமிழ்நாடு எலெக்ஷன் இஸ் தி மோஸ்ட்
6: இன்ட்ரெஸ்டிங் ஒன். காஞ்சிபுரத்துலயும் ஸ்வீப், 4 டிவிக்கே ஸ்ரீபெரும் தூ உத்தரம் வேறு காஞ்சிபுரம்.
8: முதல் முதல் வெற்றி அறிவிச்சிட்டீங்களா?
6: மேலூர் சொல்லியாச்சு காங்கிரஸ்.
8: அது அந்த அதெல்லாம் நம்பவே முடியல. அந்த அந்த தொகுதி வந்து கடைசி நேரத்துல எங்கேயோ இருந்து காஞ்சிபுரம் எக்ஸ்எம்பியா இருந்தவரை கொண்டு வந்து புடிச்சு போட்டாங்க வேட்பாளரா.
6: ஓகே காங்கிரஸ்கா அவர் வின் பண்ணிருக்காரு. கோவை வடக்கு பாருங்க, 6,000 ஓட்டு முன்னிலை. கோவை தெற்கு செந்தில் பாலாஜி லீடிங். கவுண்டபாளையம் 5,000 ஓட்டுல டிவிக்கே முன்னிலை. ஈரோடு மட்டும் ஏடிஎம்கே டிவிக்கே பாதிக்கு பாதி 4-4. கோபி மொடக்குறிச்சி ஈரோடு மேற்கு கிழக்கு டிவிக்கே. பெருந்துறை பவானிசாகர் பவானி அந்தியூர் ஏடிஎம்கே. மதுரையிலே எல்லாரும் வந்து ஃபுல்லா டிவிக்கே ஸ்வைப் பண்ணாங்க. நீங்க சொன்னீங்கல்ல சிட்டின்னு, மதுரை தெற்கு மேற்கு வடக்கு கிழக்கு மத்திய 5 டிவிக்கே.
7: ஆமா
6: 5 டிவி
8: மொத்தம் 10 டிவிக்கே
6: மதுரையில. மதுரை ஆக்சுவலா யாரோட பெல்ட் பொதுவா?
8: ஏடிஎம்கே டிஎம்கே
6: மாறி மாறி
8: ஏடிஎம்கே என்ன ஸ்ட்ராங். ஆனா இப்ப இப்ப கொஞ்சம் அது மாறிச்சு டிஎம்கேயா. பட் இருந்தாலும் இந்த ட்ரிப்பு சேலம் ஃபுல் டிவிக்கே ஏடிஎம்கே.
6: அதாவது என்ன தெரியுமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு, இந்த யார் ஆளுங்கட்சியோ அவங்க சைடு ஓட்டு விடும்ல அந்த தொகுதிகள்லாம் டிவிக்கே தொகுதி ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு சென்னை, சென்னையில இப்ப டிஎம்கே ஆட்சின்னு வச்சுக்கோங்களேன், மேக்சிமம் டிஎம்கே எம்எல்ஏஸ் தான் ஜெயிப்பாங்க. ஏடிஎம்கே ஆட்சின்னா ஏடிஎம்கே அவங்க எல்லாரும் இப்ப டிவிக்கே போயிட்டாங்க. அந்த இழுபறி அதாவது ஸ்டாண்டர்ட். இப்ப நீங்க அந்த நம்ம பேசணும்ல சங்கராபுரம் எல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கலாவே டிஎம்கே தான் ஜெயிக்கும். அங்கெல்லாம் டிஎம்கே தான் இப்ப வின் பண்றாங்க. பட் மாறி மாறி இருக்கிற எல்லா இடத்துலயும் டிவிக்கே.
7: அந்த ஃபென்ஸ் சிட்டிங் ஓட்டர்ஸ் இருக்கிற
6: எல்லாமே டிவிக்கே பக்கம் போயிட்டாங்க. ஏன்னா சேஞ்சுக்காக அவங்க அந்த முடிவு எடுத்துட்டாங்க. அரூர் அண்ட் பாலக்கோட்ல ஏடிஎம்
7: வந்து 22,000 வாக்கு வித்தியாசத்துல பின்னடைவு.
6: ஆமா விஜய் திருச்சி கிழக்கு பெரம்பூர் ரெண்டுத்திலயும் ஜெயிக்க போறாருன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. காரைக்குடி பிரபு டிவிக்கு பயங்கர லீடு. சீமான் ரொம்ப கம்மியா தான் ஓட்டு வாங்கியிருக்காரு காரைக்குடி பொறுத்த வரைக்கும். மேலூர்ல மட்டும் வெற்றியின் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க விஸ்வநாதன் ஃப்ரம் காங்கிரஸ். 2வது அதிமுக, 3வது டிவிக்கு. ஓ எல்லாருமே ரொம்ப ஷாக்கா குரூப்ல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆபீஸ்ல ஃப்ரெண்ட்ஸ்ல ஊர்ல இருந்து போன் அடிக்கிறாங்க எனக்கு. அதான் சொன்னேன்
7: திருவண்ணாமலை பாருங்க, 5 அதிமுகவுக்கு, 2 தவேகா,
6: 1 டிஎம்கே, வந்தவாசி தனி தொகுதி. எனக்கு ஆந்திரால இருந்து உங்கள்ட்ட சொல்லியிருந்தல, அவர்கிட்ட சொல்லல இன்னும். எங்களுக்கு ஆந்திரால இருந்து போன் வருது, நம்ம பசங்க அடிச்சாங்க.
8: எல்லாருக்குமே போன் வருது. ஏன்னா இது ஒரு வித்தியாசமான தேர்தல் முடிவு, யாருமே எதிர்பார்க்காத ஒரு.
7: கடலூர் மாவட்டம் தான் மிக்ஸா இருக்கு,
6: இல்ல எல்லாமே இருக்கு. 2 பானை, 2 இலை, 2 சூரியன்.
8: இது மட்டும்தான் தாவே, அங்க மட்டும்தான் வீக்கா இருக்கு. ஒரே ஒரு தொகுதி.
6: இவரு இதுல டெல்டாலயும் பாருங்க, கும்பகோணம், ஒரத்தநாடு,
8: தஞ்சாவூர், ஒரு
6: பட்டுக்கோட்டை, திருவையாறு, திருவேம்புரத்தூர் எல்லாம் திமுக.
8: அதுலயும் பாருங்க அந்த தஞ்சாவூர், அந்த அந்த மாவட்டத்திலே தஞ்சாவூர் தான் பெரிய சிட்டி. அந்த சிட்டியை தான் கேப்சர் பண்ணுங்க.
6: அதான் லீடிங். விருதுநகர் சைட்ல டிவிக்கே டாமினேட் பண்ணிருக்காங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இது கம்யூனிஸ்ட்
7: சிட்டினால யங் ஓட்டர்ஸ், more educated voters.
6: சேஞ்சுக்கு நிறைய விரும்புகிற ஓட்டர்ஸ் இருப்பாங்க சிட்டியில். பொதுவாக அப்படி ஒரு பேச்சு உண்டு இல்லை. ஏன்னா இப்போ கிராமப்புறங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திராவிட கட்சிகளுக்கு மோர் இன்க்ளைண்டாக இருப்பாங்க.
7: ஆமாம்
6: பொதுவாகவே அவங்களுக்கு அந்த, ஏன்னா அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்கும். எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி இந்த 3 பெருந்தலைவர்களை வச்சு அவங்க இலை சூரியனுக்கு ஓட்டு போட்டேன், இலை சூரியனுக்கு ஓட்டு போட்டேன் அப்படி
8: தான் இருக்கும். த்ரிஷா வந்துட்டாங்க விஜய் வீட்டுக்கு.
6: எங்கே போட்டிருக்காங்க?
8: இந்தா உள்ள போறாங்க.
6: அது விஜய் வீடா?
8: ஆமா இப்ப காமிச்சாங்களே திரிஷா.
6: யார் வந்தாலும் வராட்டியும் இந்த வாட்டி திமுக வரப்போறது இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு
8: நினைக்கிறேன்.
6: சோ தேர்தல் 2026 சூடு பிடிச்சு போய்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இப்ப நீங்க சொன்னீங்க, அதுக்குதான் நான் சொன்னேன். ஐயா நீங்க இப்ப சொன்னீங்கல்ல திரிஷா விஜய் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு. திரிஷா விஜய் வீட்டுக்கு வந்தாலும், எம்எல்ஏக்கள்லாம் விஜய் வீட்டுக்கு வந்தாலும் திமுக கோட்டைக்கு போக போறது இல்லை. அது மட்டும் தெரியும்.
8: ஆமா அது மட்டும் உறுதி,
6: உறுதியா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இதுக்கு மேல திமுக யாரோட கூட்டு, இப்ப திமுக 80 அடிச்சா கூட அவங்களால மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கூட நிக்கிறவங்களாம் ஆல்ரெடி கூட்டணி வச்சாச்சு.
7: ஆமா இனி அப்ப அதாவது அதிமுகவும் தவேகா வந்து திமுக கூட கூட்டணி வைக்க போறதில்ல. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அவங்க எதிராக, ஏன்னா அவங்க கூட்டணி வச்சாங்கன்னா அவங்களுக்கு
6: உண்மைதான்
7: அந்த கிரெடிபிலிட்டி போயிடும்
6: போயிடும்.
7: அதனால அது நடக்க போறதில்ல. ஏன்னா அவேக்க அதிமுக கூட்டணி சாத்தியம்.
6: எஸ்,
7: ஏன்னா விஜய் அவர்களும் ரொம்ப அட்டாக் பண்ணல என்டிஏவை. என்டிஏவும் இப்ப அந்த அந்த கரூர் விஷயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் எல்லாம் ரொம்ப விஜய சப்போர்ட் பண்ணாரு. இந்த மாதிரி அவரோட மிஸ்டேக் கிடையாது, இது ஒரு அரசு போலீஸ் மிஸ்டேக்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காங்க.
8: மதியானத்துக்கு மேல அதிகாரிகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க வீட்டுக்கு, விஜய் வீட்டுக்கு.
7: அதிகாரிகளை தான் எல்லாரையும் மாத்திட்டாங்கல்ல தமிழ்நாட்டுல
6: பொக்கே குடுக்கறதுக்கா?
8: இல்ல, இப்ப இருக்க அதிகாரிகள் வந்துதானே ஆகணும் அடுத்த மாற்றம் வர்ற வரையும்.
7: இல்ல,
8: பொக்கே குடுக்கறது. இப்ப யாரு எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்ட் பண்றாங்க பண்ணிருக்காங்களோ
6: அவங்களாம் வந்துருவாங்க. பயங்கரமா இருக்கு. இப்ப எவ்வளவு 113. சோ டிவிகே இஸ் ஆல்மோஸ்ட் கெட்டிங் டு தி டார்கெட் ஆஃப் 118. சோ 113 இடங்கள்ல முன்னிலை வகிக்கின்றனர் தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏக்கள். இதுல 108, 68, 57 தான் போட்டிருக்காங்க. பட் ஸ்டாண்டர்டா டிஎம்கே ஏடிஎம்கேக்கு அந்த 60s மட்டும்தான் இருக்கு.
7: ஆமா
6: இல்லையா? இந்த வாட்டி ஆனா நாம் தமிழர் பத்தி இந்த இடத்துல
8: இப்ப என்ன 61 ஆயிருச்சு டிஎம்கே, ஏடிஎம்கே குறைஞ்சிருச்சு.
6: ஆமா, 60 ஆயிருச்சு.
8: 70-75 வரையும் வந்தாங்கல்ல, 80 வரையும் வந்தாங்கல்ல.
6: 74 போன வாட்டியோட 74 வந்தாங்க, இப்ப அப்படியே 14 குறைஞ்சிருக்கு.
7: இப்ப யாரு எதிர்க்கட்சி ஆக போறாங்கன்னா
6: அது கேள்வி. ஆமா,
8: எனக்கு தெரிஞ்ச அதிமுக தான் வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. பாப்போம்,
6: க்ளோஸா வந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு அந்த அதான் 200-300 ஓட்டு வித்தியாசம் இருக்குல்ல, அந்த தொகுதிகள்லாம் தான் ட்விஸ்ட் அடிச்சிடும் கடைசி நேரத்துல. இப்ப அன்பில் மகேஷ் எல்லாம் 1000 ஓட்டு பின்னடை அடைஞ்சிருக்காரு, அங்கெல்லாம் என்ன வேணா நடக்கலாம் நமக்கு தெரியாது. இப்ப சென்னையில இருக்கிறதெல்லாம் நம்ம சொல்லவே வேணாம், அங்க பாருங்க எவ்வளவு பாருங்க, எல்லாம் மினிமம் 40-30,000 மாதம் வரம் தான். எனக்கு 48,000 ஓட்டு வித்தியாசத்துல டிவிக்கே முன்னிலை.
8: இல்ல, மாதவரம் சரிபெரும்போது பெரிய தொகுதி, ஓட்டு ஜாஸ்தி, 2.5 லட்சம் ஓட்டு இருக்கு.
6: அதான் சொல்றேன், எவ்வளவு லீடிங்ல இருக்காங்க, ஆனா எவ்வளவு பெரிய விஷயம். 500-600 ஓட்டுலாம் சில இடங்கள்ல இருக்கு. மதுராந்தகத்துலாம் பாருங்க, 118 ஓட்டுல முன்னிலையில இருக்காங்க ஏடிஎம்கே. ராணிப்பேட்டை 2 விசிலு, 1 இலை, 1 உதயசூரியன் பண்ருட்டி அவங்க டிவிக்கே கூட சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கா?
7: காட்டு மன்னார் கோயில்
6: அவங்க டிவிக்கே கூட சேர வாய்ப்பு இருக்கா?
7: சொல்ல முடியாது.
8: வாய்ப்பு இப்போ
7: வந்து
8: இவங்களுக்கு ஒரு ஒரு 6-7 சீட்டு 10 தேவைன்னா அது காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகளை கூட சேர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த ஆப்ஷனை தான் மெயினா பாப்பாப்ல விஜய். ஏன்னா அதுக்கப்புறம் தான் அதிமுக.
6: ஆமா ஆமா, ஏன்னா அதிமுக
7: அதிமுகவை எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு என்னன்னா நிறைய மந்திரி பதவிகள் எல்லாம் கொடுக்க வேண்டி வரும்.
6: ஆமா,
7: இது என்ன 1-2 பதவி.
8: பிளஸ் இன்னொன்னு, அதிமுக முத இவரை விஜயா வந்து முதலமைச்சரா ஏத்துக்கிட்டு அவ்வளவு பெரிய கட்சி பல தடவை ஆண்ட கட்சி போகணுமா அப்படிங்கறதையும் ஒரு இது இருக்கு.
7: அது கேள்வி இருக்கு,
8: கேள்வி இருக்கு. அதனால இந்த சின்ன கட்சிகளை தான் முதல் டார்கெட் பண்ணுவாங்க.
6: ஆமா, பட் அதிமுக நீங்க போய் கேட்டீங்க வச்சுக்கோங்களேன், அவங்க டிவி கூட சேர ரெடியா தான் இருப்பாங்க.
7: முன்னாடியே
6: போயிட்டு டிஎம்கேவை மாத்தனா போதும் நினைச்சு ஏடிஎம்கேவோட சேரலையே.
7: ஆமா,
6: நான் தனியா வரேன், ஒருவேளை தேவைப்பட்டா நீங்க வாங்கன்ற மாதிரி நின்னு செஞ்சு காட்டிட்டாரே.
7: செஞ்சு காட்டிட்டாரு,
6: அதுதான் ட்விஸ்ட். இப்போ ஒரு முன்னாடி ஏடிஎம்கேவோட சேர்ந்திருந்தா
8: அவர் பேசும்போது என்ன சொன்னாருன்னா, மற்றும் பலர் தான் சொல்லுவாரு அதிமுகவை, சும்மா நச நசன்னு மற்றும் பலர் அந்த மாதிரி டைலாக்ல தான் பேசுனது.
7: ரொம்ப டைரக்டா அட்டாக் பண்ணுவாங்க,
6: மற்றும் பலர் தான் எப்பவுமே சொல்லுவாரு. ஆமா,
7: கெப் தி கேட்ஸ் ஓபன்,
6: அப்படிதான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சல.
8: ஒரு தகவல் வந்திருக்கு, 1 மணி நிலவரப்படி அதிமுகவே மூணாவது இடத்திற்கு தள்ளிய திமுக. இப்ப வந்து மறுபடியும் ரெண்டா இது முன்ன பின்ன வருது அப்படியா?
6: அதிமுக திமுக பயங்கர க்ளோஸா போயிட்டு இருக்கு.
8: பெரும்பாலான தொகுதியில 10,000 ஓட்டுக்கு அதிகமா டிவிகே முன்னணியில இருக்கு.
6: எஸ்,
8: அப்ப எனக்கு தெரிஞ்ச 100க்கு கம்மியா வர வாய்ப்பு குறைவு.
6: வாய்ப்பே இல்ல,
8: ஒன்னும் மெஜாரிட்டி வரும் இல்ல ஒரு ஒரு ஒரு 7-8 சீட்டு பத்தாம இருக்கும்.
7: அதனால எதுவுமே சொல்ல முடியாது எப்படி அரசாங்கம் யாரு இந்த பக்கம் அந்த பக்கம் போவாங்க. ஏன்னா எல்லா அதிமுக கூட்டணியிலையும் இந்த சின்ன சின்ன கட்சிகள் சீட் வச்சிருக்காங்க. திமுக கூட்டணியிலையும் சின்ன சின்ன கட்சிகள் சீட் வச்சிருக்காங்க.
6: திருப்பூர் பாருங்க, திருப்பூர்லாம் டெல்டா டெல்டா இல்லை சாரி கொங்கு பெல்ட்டு, அங்க கூட 4 விசில் இருக்கு, 1 உதயசூரியன், 3 இரட்டையில.
8: கோவை தெற்கு ரொம்ப நேரமா அதே ஓட்டுல இருக்காரு.
6: 25 செந்தில் பாலாஜி
8: தொகுதியில் இருக்கும் போதும் பேசிக்கிட்டு தான் இருந்தாரு.
7: அவர் எப்பவுமே
6: சொல்லிருக்காருல்ல, தாவை கூட சேர்ந்திருந்தால் பெரும் வெற்றி கிடைச்சிருக்கும்.
7: இதுவே அது மட்டும் இல்லைங்க, இப்போ 28 சீட் கிடைச்சிச்சு அவங்களுக்கு. தாவைக்கல ஜாயின் பண்ணிருந்தா ஒரு 50 சீட் அது
6: கிடைச்சிருக்கும்.
7: அதுல இந்த ஒரு வேவ்ல ஒரு 20 சீட் அவர் ஜெயிச்சிருக்கலாம்.
6: ஆமா,
7: அப்போ மெஜாரிட்டி வந்திருக்கும் அவங்களுக்கே, மெஜாரிட்டி வந்திருக்கும். சிம்பிளா ஆட்சி அமைச்சிட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா போயிருக்கலாம். ஏன்னா அந்த அந்த வித்தியாசம், அந்த காங்கிரஸோட அந்த 3-4% ஓட் டிஃபரன்ஸ் வுட் ஹவ் மேட் த டிஃபரன்ஸ் டு கெட் அ மெஜாரிட்டி ஃபார் விஜய்.
6: எஸ், அதுதான். இப்ப இன்னும் ரொம்ப நேரமா 110 இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் இந்த 7 டிஃபரன்ஸ மேக் பண்ணுமா, டிவிக்கே முன்னிலைக்கு வருமா? பேசுவோம் தொடர்ந்து. 90 ஸ்பாட் ஒன்று வருது, 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜி வந்து பேசிட்டு இருக்கேன். 234 on 894 பல சிறப்பு விருந்தினர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஸ்டே டியூன்ட்.

0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940.
1: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணா டேய் கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய் பிசினஸ் பிச்சிகிட்டு இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி,
4: மேலும்
5: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடியே கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஹா நான் எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். டேய் டேய் டேய், ஒரு தரமான ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? என்கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும், நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும், மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
1: போன்றீங்க ஆயிடுச்சா, சாரி சைலண்ட்ல போட
2: மறந்துட்டேன்.
1: ஏதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. சொல்லு
6: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
7: Charges and diamond prices. Karama, Dubai.
8: முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான்,
9: என் நெஞ்சில் குடியிருக்கும்
10: கே பழனிசாமி என்னும் நான்.
2: வளமான தமிழக எதிர்காலம்.
11: வணக்கம். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியாகிட்டு இருக்கு. முன்னிலை நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் நடைபெறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கிறது. கருத்து கணிப்புகள் எல்லாம் பொய்யாகி போகக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். லாயர் மகாதேவா அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்காரு. சரி, இப்ப பாத்தீங்கன்னா ஆளும் கட்சி யாரு அப்படிங்கிற போட்டியை விடுத்து எதிர்கட்சி யாரா வரப்போறாங்க அப்படிங்கிற ஒரு போட்டி இருக்கு இல்லையா?
12: ஆமா, அதான் பாத்தீங்கன்னா தவேக 112, திமுக 63, அதிமுக 58 இருக்கு இப்போதைக்கு. ஆமா, நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி எதிர்கட்சி யாரு? எடப்பாடியா ஸ்டாலினான்னு சொல்லி ஸ்டாலினே அவரே ஜெயிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பாருங்க, இப்ப சாத்தூர் தொகுதி காமிக்கிறாங்க, அந்த இவர் வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டாரு, நயினார் நாகேந்திரன் மூணாவது இடத்துல இருந்தாரு. இப்ப ரெண்டாவது இடத்துல வந்து 548 ஓட்டுதான்
11: இருக்கு. இப்படி 5000 ஓட்டுக்கும் குறைவான ஓட்டுகள் வித்தியாசத்துல வந்து நிறைய தொகுதிகள் இருக்கு. அப்ப எது வேணா நடக்கலாம்,
12: எப்படி வேணா நடக்கலாம். ஏன்னா இப்ப இப்பதான் நம்ம பாதி வழி வந்திருக்கோம், பாதி வழி கவுண்டிங் நம்ம இப்பதான் வந்திருக்கோம். சோ அதனால இந்த சேஞ்சஸ் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டு இருக்கு. ஓகே, வி நோ த ட்ரெண்ட். அதாவது தவேகா தான் லீடிங் நமக்கு தெரியும், ஆனா இது ஃபைனலி எத்தனை தொகுதியில போய் நிக்கும், தவேகாக்கு சிம்பிள் மெஜாரிட்டி கிடைக்குமா, அந்த மேஜிக் நம்பர் ஆஃப் 118 கிடைக்குமா இங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அந்த அந்த ட்ரெண்டுக்கு வரல, எப்பமா அது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு,
11: கம்மியா தான் இருக்கு.
12: அப்போ ஒரு தனி ஆட்சி வருமா, கூட்டணி ஆட்சி வருமா, இல்ல இந்த சின்ன கட்சிகள் வந்து இங்க தாவி தவேக்கா கூட தாவி
11: ஒரு கூட்டணி அமைப்பாங்களா,
12: கூட்டணி அமைப்பாங்களா இப்படின்னு ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. எதிர்கட்சி யாருன்னு ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சேப்பாக்கத்துல கூட உதயநிதி ஸ்டாலின் வந்து 100,000 ஓட்டுல தான் வித்தியாசத்துல இருக்காரு.
11: காலையில இருந்து ரொம்ப பின்னாடி இருந்தாரு, இப்ப கொஞ்சம் முன்னாடி வந்திருக்காரு,
12: கொஞ்சம் இதுல இருக்காரு. திருச்சி கிழக்குல விஜய் வந்து 12,800, அது ஒரு ஒரு டிசைடிங் ஓட்டு. என்ன அவங்க வேவ் எப்படினாலும் அவரு ஜெயிக்கிற வேவது. காரைக்குடியில் தான் இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங், பிரபு அவர்கள் வந்து 15,000 ஓட்டுல லீட்ல இருக்காரு. காங்கிரஸ் வந்து பின்தங்கி சீமான் முன்னா 3rd இடத்துல இருக்காரு. அதிமுக இதுல இல்ல, என்டிஏ கூட்டணி அதுல லைன்லயே இல்ல. கோவை வடக்குலையும் ஒரு 6,000 இதுல லீட்ல இருக்காங்க தாவேகா. தூத்துக்குடியில ஒரு 8,000 ஓட்டு வித்தியாசம் வந்துருச்சு. 5,000 மேல வந்துருச்சாலும் வித்தியாசம் ரொம்ப வந்துருச்சுன்னு அர்த்தம்.
11: கோவை தெற்குல வந்து செந்தில் பாலாஜி முன்னிலை இருக்கிற, அதுவும் 825 வாக்கு தான்.
12: சின்ன வித்தியாசம்,
11: சின்ன சின்ன வித்தியாசம் தான்.
12: சின்ன வித்தியாசத்துல தாவேகாக்கு முன்னிலையில் இருக்காரு. அதே மாதிரி திருச்செந்தூர்ல 453 வாக்கு வித்தியாசத்துல திமுக அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் இருக்காரு மந்திரி.
11: ஈரோடு மேற்குல வந்து ஆனந்த் மோகன் தாவேகா 9,181 வாக்கு.
12: அது பெரிய வித்தியாசம்,
11: பெரிய வித்தியாசம் தான்,
12: பெரிய வித்தியாசம் தான். டி நகர்ல என் ஆனந்த் வந்து 8,500 ஓட்டு வித்தியாசத்துல முன்னிலையில் இருக்காரு. அதுல அதிமுக வந்து 3rd இடத்து தள்ளப்பட்டு விட்டது.
11: ஸ்ரீபெரும்புதூர் தனி தொகுதி, அதுல வந்து
12: 23,000 வாக்கு வித்தியாசத்துல செல்வ பெருந்தகை தென்னரசு வந்து இல்ல, செல்வ பெருந்தகை பின்னாடி இருக்காரு.
11: மதுரை மத்தி பாருங்க, பழனிவேல் தியாகராஜன் 15,953 வாக்கு பின்னடைவுல இருக்காரு.
12: பின்னடைவுல இருக்காரு சுந்தர்சி 18,000 ஓட்டுல பின்னடைவுல இருக்காரு. வில்லிவாக்கம் ஆதவ் அர்ஜுனா தாவேக்கல பெரிய இது, அவரு
11: 5,500 வாக்கு வித்தியாசத்துல இருக்காரு.
12: சைதாபேட்டையில மா சுப்பிரமணியம்
11: 15,000 வாக்கு வித்தியாசத்துல

0: நம்ம இப்படி தான் ஓட்டு போடுவோம், எங்களுக்கு புதுசாக இந்த திராவிடர் கழகங்கள் ரெண்டும் வேணாம், நாங்கள் புதுசாக வந்தவருக்கு ஓட்டு போட போகிறோம்.
1: இப்போ அதுலேயும் வந்து விஜய் மட்டும்தான் ஒரு தெரிஞ்ச முகமாக இருக்காரு, மற்ற வேட்பாளர்கள்லாம் யாருமே யாருன்னு கூட தெரியாமல் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது.
0: அதாவது இப்போ அது முன்னாடி நடந்திருக்கு. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து நிற்கும் போது அந்த எல்லாரும் அந்த கேண்டிடேட்டுக்காக போடலை, அந்த ரெட்டையில சிம்பிளுக்கு தான் போட்டாங்க. அந்த நேரத்தில் எம்ஜிஆர் ஒரு வேவ், அதாவது 84 எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஊர்லே இல்லை, அவர் வந்து புரூக்லின் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அங்கே இருந்தே ஹி வான் அ மெஜாரிட்டி அண்ட் ஹி பிகேம் அ சீஃப் மினிஸ்டர். யாருக்கு ஓட்டு போட்டாங்க? ரெட்டையிலைக்கு. ஸோ
1: தமிழ்நாட்டு மக்கள் வந்து நம்ம ஊகிக்கவே முடியாது.
0: அதாவது சிஎம் கேண்டிடேட்டே கேன்வஸ் பண்ணாமல் ஊரில் இல்லாமல் அவர் ஃபோட்டோவை மட்டும் போட்டு ஓட்டு வாங்கினாங்க. அஃப்கோர்ஸ் தேர் வாஸ் எ சிம்பதி வேவ் ஆல்சோ, இந்திரா காந்தி இறந்து அந்த ஒரு வேவும் இருந்துச்சு, அலையன்ஸ் அப்படி ஒரு இது வந்துச்சு. இது அதே மாதிரி அஃப்கோர்ஸ் விஜய் அவர்கள் சென்னை நிறைய கன்வர்ஸ் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் அப்படி இருந்தும் அந்த ஒரு வேவு பயங்கரமான வேவாக கணிக்கப்படுது.
1: சரி, அப்புறம் அவ தொடர்ந்து பேசலாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து பார்க்கலாம் தமிழ்நாட்டை அடுத்த 5 வருஷங்களுக்கு ஆள போறது யாரு அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய கேள்வி, அதோட மிக முக்கியமா எதிர்கட்சி யாரு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு ஓரளவுக்கு ஒரு முடிவு
0: தெரிஞ்சிடும். மாநிலங்கள் வேணா பாத்துட்டு வரலாமா? ஒரு
1: மேற்கு வங்கம் வந்து இந்த முறை பிஜேபி கையில்,
0: அதாவது 2/3 மெஜாரிட்டி வரைக்கும் போறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது போன தடவை டிஎம்சி எவ்வளவு ஜெயிச்சாங்களோ இவங்க எப்படி ஆப்போசிஷன்ல இருந்தாங்களோ அது ஒரு ரிவர்ஸ் ஆஃப் ரோல்ஸ். 2/3 மெஜாரிட்டி பிஜேபிக்கு போற மாதிரி இருக்கு.
1: கேரளத்துல வந்து யுடிஎஃப் வந்து முன்னிலையில் இருக்கு, 87 இடங்கள்ல எல்டிஎஃப் 37 இடங்கள்ல இருக்கு, பிஜேபி 3 இடங்கள்ல முன்னிலையில் இருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி பிஜேபி 2 இடங்கள் மட்டும்தான்
0: கைப்பற்றி, ஒரே ஒன்று தான் ஜெயிச்சிருக்காங்க நேமம் சொல்லி. அது இந்த தடவை அவங்களோட ஸ்டேட் பிரசிடென்ட் ராஜீவ் சந்திரசேகர் நிக்கிறாரு, அதுலயும் லீட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது 3 இடங்கள்ல லீட் பண்ணிட்டு இருக்காங்க, அது பார்க்கணும். அதனா அவங்களுக்கு போனஸ் தான், என்டிஏக்கு அது ஒரு போனஸ், ஏன்னா அத்தனை தொகுதி அவங்க ஜெயிச்சது இல்ல. அப்புறம் அசாம் வந்து அது 3/4 மெஜாரிட்டி போயிட்டு இருக்கு. போன தடவை வந்து 73 ஜெயிச்சாங்க, இந்த தடவை 98 லீட்ல இருக்காங்க. காங்கிரஸ் வந்து போன தடவை 31 ஜெயிச்சு, இந்த தடவை 26 தான் லீட்ல இருக்காங்க. இதுல என்ன வித்தியாசம் வருதுன்னா, ஆல் இந்தியா யுடிஎஃப் அவங்க 16 இதுல இருந்து இப்போ 2 இருக்கு,
1: 2 தான் இப்போ முன்னிலையில இருக்காங்க,
0: ஒண்ணுமில்லாம ஆகுறாங்க. புதுச்சேரியில வந்து அப்கோர்ஸ் என்ஆர் காங்கிரஸ் வந்து, அதாவது என்டிஏ கூட்டணி, அது 16 இருந்தாங்க, இப்ப 15 இருக்காங்க. ஆனா 16 வந்து இட்ஸ் அ மேஜிக் ஃபிகர், அதாவது அது வேணும், அந்த மெஜாரிட்டி கிடைச்சாதான் அவங்களுக்கு ஆட்சி அமைக்க முடியும். அதர்ஸ் வந்து 3 இருக்கு, ஸோ அதனால அங்கங்க பிடிச்சு எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் ஹாஸ் டன் பெட்டர் புதுச்சேரியில, 8 சீட்ல இருந்து இப்போ 11 சீட்ஸ்
1: வந்திருக்காங்க.
0: எனிவே நமக்கு முக்கியமாக படுகிறது தமிழகம், பார்ப்போம். இப்போ வந்து திமுக வந்து ரொம்ப ஃபார்வர்டா போயிட்டாங்க அதிமுகவோட, பார்ப்போம் எப்படி போகுதுன்னு
1: பார்க்கலாம் இப்படின்னு தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது தேர்தல் நாள் சிறப்பு நேரலை 89.4 தமிழ் எஃப்எம் இல.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு
2: மனசு தொட்டுமிட்டு
0: கனிவான கவனத்திற்கு
3: நேரம் இப்பொழுது மதியம் 12 மணி.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. 234 தொகுதிகளில் 104 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை பெற்றுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகம் 67 தொகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 63 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளது. கூடலூரில் திமுக வேட்பாளர் திராவிட மணி வெற்றி பெற்றுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி 192 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. இதுவரை வெளியான முன்னிலை நிலவரங்களின் அடிப்படையில் திரிணாமுல் காங்கிரஸ் 96 இடங்களிலும் இடதுசாரி கட்சிகள் 3 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன. கேரளத்தில் UDF 89 தொகுதிகளிலும் LDF 36 தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி 2 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளது. அசாம் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி 98 இடங்களிலும் காங்கிரஸ் 26 இடங்களிலும் AIUDF 2 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் NR காங்கிரஸ் 15 இடங்களிலும் காங்கிரஸ் 11 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: 2.5 மில்லியன் டாலர் திருட்டுச் சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜாசேகர இந்த வாரம் நாடாளுமன்றத்தில் பல விடயங்களை முன்வைக்கவுள்ளார். அத்துடன் திரைசேரி செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரியபெருமவை நாடாளுமன்ற வரப்பிரசாதங்கள் குழுவின் முன்னிலையில் ஆஜராகுமாறு அவர் முன்மொழியவுள்ளார். அரசியலமைப்பின் 148 பிரிவின் கீழ் பொது நிதி மீதான அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி அனைத்து வருமானங்களும் திரட்டப்பட்ட நிதியத்தில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: அமெரிக்கா கைப்பற்றிய ஈரான் கப்பலில் இருந்த 22 பணியாளர்கள் பாகிஸ்தானுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். ஈரானின் ஒரு சரக்கு கப்பலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 22 பணியாளர்களை அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு அனுப்பியுள்ளது. அவர்களை இன்றும் ஈரான் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க உள்ளதாக பாகிஸ்தான் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை நம்பிக்கையை உருவாக்கும் முயற்சி எனவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alai since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் உள்ளக பிராந்தியங்களில் இன்று 42 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் இன்று பல பகுதிகளிலும் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 32 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபியில் 33 டிகிரி செல்சியஸிலும் துபாய் மற்றும் உமல்குவாயினில் 35 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜா மற்றும் ராஸ் அல் கைமாவில் முறையே 36 மற்றும் 37 டிகிரி செல்சியஸிலும் ஃபுஜைராவில் 39 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த் ஆக்டர் அஜித் குமார். இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by Kalyan Jewelers. Shop now at Kalyan Jewelers and enjoy up to 50% off on making charges.
1: உலக சந்தையில் தங்கத்தின் விலை தொடர்ந்து குறைஞ்சு கொண்டே வருது. இதற்கமைய அமீரகத்திலும் இன்று தங்கத்தின் விலை குறைஞ்சிருக்கு. 24 கேரட் தங்கத்தின் விலை 555 திரம்ஸ் ஆயிருக்கு. 22 கேரட் தங்கத்தின் விலை 513 திரம்ஸ் 75 பில்ஸ் ஆயிருக்கு.
0: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by Kalyan Jewelers.
2: முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்னும் நான்,
3: என் நெஞ்சில் கொடி இருக்கும்
4: கே பழனிசாமி என்னும் நான்,
0: எதிர்காலம்
1: தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் 2026 வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருது. ஓரளவு வாக்குகள் எண்ணிக்கை முடிவடைந்த நிலையில் முன்னிலை விவரங்கள் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் 104 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கு. அதே மாதிரி திமுக 67 இடங்கள்லையும் அதிமுக 63 இடங்கள்லையும் முன்னிலை பெற்றிருக்காங்க. வேளச்சேரி தொகுதியில் வந்து எல் முருகன் 24,550 வாக்குகளை பெற்று பின்னிலையில் இருக்காரு. அந்த தொகுதியில் அதிமுக வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்காரு. விருத்தாச்சலம் தொகுதியில் பிரேமலதா விஜயகாந்த் முன்னிலை பெற்றிருக்காங்க. 1433 வாக்குகள் வித்தியாசத்தில் 35,557 வாக்குகளை அவங்க பெற்றிருக்காங்க. பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் 63,756 வாக்குகள் பெற்றிருக்காங்க. 30,000 வாக்குகள் வித்தியாசத்துல அடுத்த வேட்பாளர் இருக்காரு. மாற்றமும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.
5: எப்படிப்பட்ட மாற்றமும் வரலாம். அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா திமுக வந்து அதிமுக ஓவர்டேக் பண்ணி அதிமுக 3rd இடத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அதாவது 113-64-57 வருது இப்போ இப்போதைக்கு. ஆனால் இன்னமும் சொல்ல முடியாது,
1: இன்னும் மாற்றங்கள் வரலாம்,
5: இன்னமும் மாற்றங்கள் வரலாம். ஸோ அதனால் அது சொல்கிறதுக்கு இல்லை. ரெண்டு இதில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ரெண்டு தொகுதியில், ஒன்று திமுக ஒன்று காங்கிரஸுக்கு போயிருக்கு. புதுசாக
1: தெற்கு திருச்சி மேற்கு தொகுதியில் கே.என். நேரு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கு.
5: ஸோ அதுவும் திமுக வினிங் ஓட்டு.
1: ஆமாம். இப்போ சிதம்பரம் தொகுதியை பார்த்தோம்னு சொன்னால் துரைமுருகன் வந்து பின்னடைவு. அவர் 19,880 வாக்குகளில்
5: 20,000 சிதம்பரம் தொகுதியில் வந்து பாண்டியன்
1: முன்னிலையில் இருக்காரு. கொளத்தூர் தொகுதியில் V.S. பாபு முன்னிலையில் இருக்காரு. தமிழக வெற்றி கழகம் 9,991 வாக்குகள் வித்தியாசத்தில் முக ஸ்டாலின் ரெண்டாவது இடத்துல
5: இருக்காரு. அது ஒரு பெரிய மாஜினா மாறிடுச்சு. இப்போ தமிழக முதலமைச்சர் ஜெயிப்பாரா இல்லையான்னு சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு.
1: ஆமாம், இப்படி நடக்கும்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா.
5: ஒரு ஆன்டி இன்கம்பன்சி சிச்சுவேஷன் இருந்துச்சு, பட் அவரே தோக்குற அளவுக்கு. ஆனால் ஏன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா இட் சீம்ஸ் டு பி அ விசில் வேவ்.
1: 13 தொகுதிகள் என்னவோ
5: எழும்பூர்ல மட்டும் இவர் வந்து லீட்ல இருக்காரு, சேகர் பாபு. மற்றதெல்லாம் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா விசில் தான். அதிமுக 3rd இடத்துக்கு தள்ளப்பட்டு ஒரு விசில் வேவ் ஆயிடுச்சு சென்னை சிட்டியை. 16 தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் திமுக லீடிங்கில் இருக்கு. அதிமுக எங்கேயுமே இல்லை. இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருத்தணியில் மட்டும் அதிமுக லீடில் இருக்கு, மற்றதெல்லாம் விசில் தான். செங்கல்பட்டு மாவட்டத்தில், இதெல்லாம் சென்னையை சுற்றி உள்ள மாவட்டங்கள், செய்யூர் தனியில் மட்டும் அதிமுக லீடிங்கில் இருக்கு, மீதியெல்லாம் விசில் தான். திமுகவை காணவே இல்லை. ராணிப்பேட்டையில் மட்டும் ஒரு மிக்ஸ்டாக இருக்குது லீடிங்கு. ராணிப்பேட்டை இட் செல்ஃப் அந்த டிஎம்கே லீடில் இருக்குது, ஆட்காடு அதிமுக. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம், இதுவும் எல்லாம் வடக்கு மாவட்டங்கள் தான். வந்தவாசி தனித்தொகுதியில் மட்டும் திமுக லீடில் இருக்குது, மற்றதெல்லாம் அதிமுகவும் தாவேக்காவும் தான். விழுப்புரத்தில் வந்து ஒரு மிக்ஸ்டாக இருக்குது. விழுப்புரம் தொகுதியில், விழுப்புரம் மாவட்டத்தில் ரெண்டு ஒரு ஏன்னா அங்கே வந்து இந்த மாம்பழ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. பாமக இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஸோ அப்படி ஆஹா வெற்றி சான்றிதழ் வாங்குறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. ஃபார்ம் 22 சொல்லுவாங்க அதை.
3: ஆமா, விஜய் அவர்கள் வந்து போறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாயிருக்கு.
5: லோயலா கல்லூரி இடத்துக்கு போறாருன்னு. ஆமா, அதாவது இந்த நான் சொன்ன மாதிரி அந்த வாக்குகள் எண்ணிக்கை முடிந்ததுக்கு அப்புறம் ஃபார்ம் 21C ரிலீஸ் பண்ணுவாங்க, யார் யார் எந்த ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு. அப்புறம் வந்து அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர் வந்து ஃபார்ம் 22 வந்து அவர் கொடுப்பாரு. அப்போ கொடுக்கும்போது அப்போதான் அவங்க ஜெயிக்கிற கேண்டிடேட்டா அமைவாங்க.
3: அமைவாங்க. ஆனா இன்னும் பெரும்பான்மை அப்படிங்கிறது இன்னும் எந்த பக்கம் அப்படின்னு தெரியல.
5: இல்லை, வரல
3: வரல இல்லையா.
5: ஸோ அதனால நம்ம இருந்துதான் இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். இப்போ 112, 64, 58 இதுல வித்தியாசங்கள் வரலாம். 5-10 சீட்டுகள் அந்த
3: சீட்டுகள் கூடலாம் குறையலாம்.
5: இப்ப கேள்வி வந்து, தாவேக்காக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்குமா? இதுதான் கேள்வி.
3: அப்படி தனிப்பெரும்பான்மையை பெற்று அவங்க ஆட்சி அமைச்சாங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், எப்படி ஆட்சி?
5: அதாவது நம்ம பார்க்கணும், ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ் பொலிட்டிக்ஸ்ல. இப்ப புதுசா ஒருத்தர் வந்து, இப்ப நம்ம அப்படி பக்கத்து நாட்டுக்கு போனோம்னா, இலங்கையில கூட போன எலெக்ஷன்ல அப்படிதான் ஆச்சு இல்லையா. 175 எம்பிஸ்ல வந்து 175 எம்பிஸ் வந்து எல்லாம் புதுமுகங்கள். அரசாங்கமே
3: பல வருஷங்களா
5: களப்பணியில
3: இருக்காங்க, அதனால மக்கள் நம்பி அவங்க வாக்களிச்சாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு 3rd கட்சியை தேர்வு செஞ்சாங்க.
5: ஆனா 175 பேர் புதுமுகங்கள்.
3: ஆமா,
5: பார்லிமெண்ட்டுக்கே புதுமுகங்கள். அத மாதிரி இப்ப விஜய கட்சியில இருந்து வர்ற, இப்ப எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையன் மாதிரி ஒரு 3-4 பேரை ஒழிச்சு மீதி எல்லாருமே புதுமுகங்கள் தான். ஃபர்ஸ்ட் டைம் அந்த, அதாவது அசம்பிளி எப்படி நடக்கும்னே தெரியாது அவங்களுக்கு, அது படிக்கணும். அப்புறம் அவங்க வந்து மந்திரிகள் ஆகணும், அதை மேனேஜ் பண்ணணும். ஓகே, இஃப் தே ஹாவ் எஃபிஷியன்ட் பியூரோக்ராட்ஸ், அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் எஃபிஷியண்டாக அப்பாயிண்ட் பண்ணி அதை நடத்துனாங்கன்னா ஒரு வித்தியாசத்தை உருவாக்கலாம். ஆனால் எங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு எங்களுக்கு உள்ள ஒரே வரி, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிரஜையாக உள்ள வரி என்னென்னா, என்ன வித்தியாசம் வருதுன்னா, இப்போ நம்ம எம்ஜிஆர் அவர்கள் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுக்கப்புறம் முதலமைச்சர் ஆனார். அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களும், எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போதே பார்ட்டியில் ஜாயின் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸில் தான் அப்புறம் முதலமைச்சர் ஆனாங்க. ஆனால் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் டைம் அஸ் சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து பெரிய நிறைய பிரச்சனைகள் சந்திச்சாங்க. அதாவது எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும்
3: அனுபவம் இருந்தே நிறைய பிரச்சனைகளை
5: சந்திச்ச நிறைய. அதுக்கப்புறம் வந்து அந்த அவங்க எலெக்ஷன்ல வந்து நிறைய ஆன்டி கவர்மெண்ட்ஸ் இருந்துச்சு. எம்ஜிஆர் கவர்மெண்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணதுனால அந்த ஒரு வேவ்ல திரும்ப ஜெயிச்சாரு. ஜெயலலிதா அவர்கள் வந்து ரொம்ப தோத்தாங்க. அவங்க ஆட்சி வந்து 96 வந்து தோத்தாங்க. நான் பட் என்னாச்சுன்னா, அந்த அந்த ஒரு ஒரு வேவ்ல அவங்க ஒரு ஆன்டி இன்கம்பன்சிவே பெருசாக இருந்துச்சு அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல. ஏன்னா அந்த அவங்களுக்கு அந்த லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜ்மெண்ட். அந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு மேனேஜ் பண்ண முடியும்னா, இஃப் யூ கேன் யூஸ் தி அபிலிட்டி ஆஃப் பீப்புள் அண்ட் மேனேஜ், it will be ideal.
3: இப்ப பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்துல என்ன நடக்கும்?
5: பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்துல வந்து அவங்க வந்து ரெண்டு விதமாக அமையலாம். அதாவது இந்த சின்ன கட்சிகளை வந்து அவர் சப்போர்ட் எடுத்து இணைத்துக்கொண்டு ஒரு
3: மந்திரி,
5: ஆமா, ஒரு கூட்டணி அமைச்சு அமைச்சரவை உண்டாக்கலாம். இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் வந்து அவருக்கு அதிமுக கூட்டணி தான். ஏன்னா திமுக கூட சேர்ந்து அவரோட கிரெடிபிலிட்டி போயிரு. ஏன்னா திமுக அவரு எனக்கு திமுகக்கு தான் ஃபைட்னு சொல்லி அவர் ஜெயிச்சு வந்ததே அப்படிதான். அவரை ஜெயிச்சு வர்றதே அதான். அதனால
3: அவர் பாஜகவை எதிர்க்கிறாரு இல்லையா, அப்ப அப்படி இருக்கும்போது செய்யறதுங்கிறது சாத்தியமா?
5: பிரின்சிபலி எதிர்க்கிறான்னு சொல்றாரு. ஆனா இதுல வந்து பாஜக ஒரு பெரிய பிளேயர் கிடையாது இல்ல, அவங்க ஏதோ 2-3 சீட்டு தான் இப்ப லீடிங்ல இருக்காங்க. அவங்க ஒரு பெரிய பிளேயர் கிடையாது. இதுல பெரிய பிளேயர் வந்து அதிமுக. அது ஏற்கனவே அங்க நீங்க எங்க எங்களை ஜாயின் பண்ணுங்க, நாங்க உங்களை ஜாயின் பண்ணுங்கன்னு அங்க இங்க பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இவருக்கு வந்து இப்ப 112 இருக்கு. ஒரு ஷார்ட் மெஜாரிட்டி டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா அவர் வந்து, ஏன் நம்ம நினைச்சா காங்கிரஸ் கட்சியிலே ஒரு 4-5 சீட்டை எடுத்துக்கிட்டு அங்க போயிடலாம். ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து பேசியிருக்காங்க. இப்ப திரும்ப அவங்க தலைவர்கள்லாம் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்க தாவேக்கு கூட இருந்திருக்கலாம் திமுக இருந்தது விட அப்படின்னு கட்சிகள், சில சிறிய கட்சிகள் வந்து இந்த பக்கம் மூவ் பண்ணிட்டாங்கன்னா அதுலேயே அவங்க மெஜாரிட்டி வாங்கிடுவாங்க. ஏன்னா மேஜிக் நம்பர் இஸ் 118, இப்போ வந்து 112 இருக்கு. இது அந்த பக்கம் இந்த பக்கம் போகலாம். இன்னைக்கு இப்போதைக்கு நம்ம தெரிய போறதில்லை, பார்த்துதான்
3: சொல்ல முடியாது. சரி, இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் நம்ம பொறுத்து இருந்து என்ன நடக்குது
5: அப்படின்னு ஸ்டேட்ஸ் பாத்துருவோமா எப்படின்னு. அது எல்லாம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி எல்லாத்துலயும் வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ்ல
3: ஆமா, வெஸ்ட் பெங்கால்ல வந்து பிஜேபி தான் 194 இடங்கள்ல அவங்க முன்னிலையில இருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி 3/2 பெரும்பான்மை அவங்க பெற்று ஆட்சி அமைக்க போறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் 94 இடங்கள்ல வந்து முன்னிலை பெற்றிருக்காங்க. போன வருஷம் 214 இடங்கள், இந்த வருஷம் வந்து பாதிக்கும் குறைவான இடங்கள்ல தான் அவங்க வந்து கைப்பற்றி இருக்காங்க. இடதுசாரி கட்சிகள் 3 இடங்கள் கைப்பற்றி இருக்காங்க. அப்புறம் கேரளத்துல வந்து UDF 87 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்காங்க. LDF 38 இடங்கள், பாரதிய ஜனதா கட்சி 2 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்காங்க. அப்படியே அஸ்ஸாம் பக்கம் போனோம்னா பாரதிய ஜனதா கட்சி 97 இடங்கள்ல முன்னிலை, போன வருஷம் 73 இடங்கள், அதை விட 24 இடங்கள் அதிகமா இந்த முறை முன்னிலை பெற்றிருக்காங்க. காங்கிரஸ் 27 இடங்கள், போன வருஷம் 31, அதை விட 4 இடங்கள் குறைவான இடங்களை வந்து கைப்பற்றி இருக்காங்க. AIUDF 2 இடங்கள்ல முன்னிலையில இருக்காங்க. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை பொறுத்தவரையில் என்ஆர் காங்கிரஸ் 15 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்காங்க. காங்கிரஸ் 11 இடங்கள், போன வருஷத்தை விட 3 இடங்கள் அதிகமாக கைப்பற்றி இருக்காங்க. அப்படிதான் இருக்கு மற்ற மாநிலங்கள் சட்டப்பேரவை தேர்தலில் இதுவரை வெளியான முடிவுகளின் பிரகாரம் முன்னிலை நிலவரம்.
5: ஆமா,
3: சரி, அப்ப நாம தொடர்ந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல நமக்கு வந்து
5: அடுத்த இன்னும் கொஞ்சம் அப்டேட்ஸ் வரும், அப்ப பார்க்கலாம்
3: அதுக்கப்புறமா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிடும். நம்ம தொடர்ந்து பேசலாம். இது தேர்தல் நாள் சிறப்பு நேரலை ஆன் 89.4 தமிழ் FM. Back to back.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
4: முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான்,
5: என் நெஞ்சில் குடியிருக்கும்
6: கே பழனிசாமி என்னும் நான்.
7: புதுசா வரணும்னா எங்களை மாதிரி இருக்க புது பிள்ளைகளுக்கு தான் கொடுத்து பார்க்கணும். அது என் மக்கள் தான் முடிவு பண்ணும்.
8: 89.4 தமிழ் FM 234 on 894. வளமான தமிழக எதிர்காலம்.
0: தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் 2026 சில சில மாற்றங்களோடு இந்த முன்னிலை நிலவரங்கள்லாம் வந்து கொண்டே இருக்கு. இதுவரையான முன்னிலை நிலவர அடிப்படையில் தாவைக்கா 111 இடங்கள்லையும், திமுக 62 இடங்கள்லையும், அதிமுக 61 இடங்கள்லையும் முன்னிலை வகிக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. கொளத்தூர்ல வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட 9000 வாக்குகள் வித்தியாசத்துல பின்னடைவுல இருந்தார். இப்ப அது மாறி இப்ப ஒரு 3570 வாக்குகள் வித்தியாசத்துல வந்திருக்காரு.
9: எனவே பார்க்கலாம்
0: வாக்குகள்
9: வித்தியாசத்துல தாவேக்கா ராமமூர்த்தி அவர் ஜெயிச்சிருக்காரு.
0: ஆமா. அடுத்து கூடலூர் தொகுதியில ஏற்கனவே சொன்ன மாதிரி திராவிட மணி 22426 வாக்குகள், ஒரு கிளியர் மெஜாரிட்டி தான்.
9: அங்க வந்து தாவேக்கா 3வது இடத்துல வந்திருக்கு, திமுக அதிமுக 2வது இடத்துல. கொளத்தூர்ல இன்னமும் 3570 வாக்குகள்ல முன்னிலையில தான் இருக்காரு
0: விஎஸ் பாபு தாவேக்கா.
9: பெரம்பூர் ஐ திங்க் இட்ஸ் டிசைடட்
0: 23574 வாக்குகள் வித்தியாசத்துல விஜய் முன்னிலையில இருக்காரு.
9: ஆமா.
0: பார்க்கலாம்.
9: சென்னையில, சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 இதுல ரெண்டு உதயசூரியன், மீதி எல்லாம் 14 தாவேக்கா. அதிமுகவை எங்கேயும் காணோம். எனிவே, அது ஒரு அதிமுக கோட்டை அல்ல, அதனால பார்க்கணும். இதுல நம்ம ஸ்பிளிட் பார்த்தோம்னா, கூட்டணி ஸ்பிளிட் பார்த்தோம்னா, அதிமுக கூட்டில 53 இதுல அதிமுக, ஒன்னு பாஜக, பாமக 5, அமமுக 1. அதனால அதிமுக தான் மெஜாரிட்டியில இருக்கு. திமுக இது கூட்டணியில வந்து 49 அவங்க, காங்கிரஸ் 4, தேமுதிக 1, விசிக 1, சிபிஎம் 1, சிபிஐ சர்ப்ரைசிங்கா அவங்க சிபிஎம் விட ஜாஸ்தியில இருக்காங்க.
0: மதிமுக 1, மற்ற கட்சிகள் 3 இடங்கள்ல முன்னிலையில இருக்காங்க.
9: கூட்டணியிலையும் ஒரு ஒரு வித்தியாசங்கள் இருக்கு.
0: செந்தில் பாலாஜி கோவை தெற்குல 2679 வாக்குகள் வித்தியாசத்துல முன்னிலையில இருக்காரு. மாறலாம் அப்படின்னு, மாறாமலும் இருக்கலாம், பார்க்கலாம்.
9: ஏன்னா ஓட்டு ஒரு 5000 ஓட்டுக்கு மேல வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஷுவரா சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த கடலூர் மாவட்டத்துல குறிஞ்சிப்பாடி தொகுதியில உதயசூரியன் சின்னத்துல 586 ஓட்டு தான்
0: விழுந்திருக்கு,
9: அதாவது ஜாஸ்தி வந்திருக்கு,
0: ஜாஸ்தி வந்திருக்கு.
9: சோ அதனால சின்ன மார்ஜின் தான். தஞ்சாவூர்ல பேராவூர் அணியில 489 வாக்கு வித்தியாசத்துல முன்னிலையில இருக்காங்க சோ அதிமுக. அப்படி பார்க்கும்போது வித்தியாசங்கள் பெருசாக இல்லை. சோ இப்ப எப்படி எது எப்படி போகுதுன்னு இன்னும் சொல்றதுக்கு இல்ல.
0: காரைக்குடியில தாவேக்கா வேட்பாளர் பிரபு 19730 வாக்குகள் வித்தியாசத்துல முன்னிலையில இருக்காரு. 2வது இடத்துல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் இருக்காரு.
9: அது ஆஃப் கோர்ஸ், அது அதுல இம்பார்ட்டன்ட் கேண்டிடேட் சீமான் அவர்கள் காரைக்குடியில. அவர் இப்ப மூன்றாவது இடத்துல இருக்காரு. முன்னாடி நாலாவது இடத்துல இருந்தாரு, இப்ப மூணாவது.
0: கிட்டத்தட்ட 30,000 வாக்குகள் வித்தியாசத்துல பின்னாடி இருக்காரு.
9: அது பெரிய எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு இடம் தான்.
0: சாத்தூரை பொறுத்தவரையில நயினார் நாகேந்திரன் வெறும் 562 வாக்குகள் வித்தியாசத்துல தான் வந்து முன்னாடி இருக்காரு. கடற்கரை ராஜ் திமுக அவர் வந்து 18,231 வாக்குகள்ல ரெண்டாவது இடத்துல இருக்காரு.
9: அப்புறம்
0: மயிலாப்பூர் தொகுதியில தமிழிசை சவுந்தரராஜன் பின்னடைவு சந்திச்சிருக்காங்க.
9: ஆமா, ஒரு ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள்ல வருது. பட் சென்னையில வந்து எல்லாம் ஒரே விசில் சத்தமா தான் இருக்கு.
0: வெற்றி கொண்டாட்டங்கள் ஆங்காங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு.
9: ஆமா, சென்னை மாவட்டம் வந்து இட் ஹஸ் பீன் வைப்ட். தர்மபுரி மாவட்டம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அதிமுக பாமக, ஏன்னா அவங்க அது ஒரு பாமக கோட்டை அது தர்மபுரி மாவட்டம், அதனால அவங்க ஃபுல்லா அது லீடிங்ல இருக்காங்க.
0: ஆமா, சிவகாசி பொறுத்தவரையில தாவேகா வேட்பாளர் கீர்த்தனா 30,246 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்காரு. வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 1,399 வாக்குகள் தான். ரெண்டாவது இடத்துல கணேசன் அசோகன் இருக்காரு, காங்கிரஸ்.
9: ஆமா, அதுல வந்து திரும்ப அது சின்ன வித்தியாசம் தான். அப்புறம் 28,830 ஓட்டுல ஒரு 17 ஓட்டு கீழே இருக்காரு மூணாவது இடத்துல பழைய மந்திரி
0: ராஜேந்திர பாலாஜி.
9: சோ இது ஒண்ணுமே சொல்ல முடியாத ஒரு கான்ஸ்டுவன்சி பார்க்கணும். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பாத்தீங்கன்னா மகாலிங்கம் அவர்கள் இதுல இருக்காரு. அதுலயும் 2,900
0: வாக்குகள் வித்தியாசத்துல தான் இருக்காரு. எனவே பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு வந்து எந்த
9: முடிவுகள் எப்படி அமைய போகின்றன பார்க்கலாம்.
0: தாவேகா இப்ப பார்த்தோம்னு சொன்னா 109 இடங்கள் முன்னிலை அப்படின்னு, ஒரு சில இடங்கள் அதிகரிச்சிருக்கிறத பார்க்கக்கூடியதா இருக்கு. திமுக 66 இடங்கள், அதிமுக 61 இடம், 57 இருந்து 61 ஆகி இருக்கு.
9: நான் சொன்னேன் ரெண்டாவது இடத்துக்கு தான் ஒரு போட்டி
0: இருக்கு. சரி, ஓகே, நாம தொடர்ந்து பேசலாம். அடுத்து என்னென்ன நிலவரங்கள், என்னென்ன நடப்புகள், என்ன முன்னிலை நிலவரங்கள் அப்படின்னு சொல்லி, இது தேர்தல் நாள் சிறப்பு நேரலை ஆன் 89.4 தமிழ் FM.

சமையல சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட் ஜெபலல் இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லண்ட்ஸ்.

0: முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான்,
1: என் நெஞ்சில் குடியிருக்கும்
2: கே பழனிசாமி என்னும் நான்.
3: மக்கள் தீர்ப்பு வெளியாக கூடிய ஒரு நாள். கருத்து கணிப்புகள் எல்லாம் பொய்யாகி போயிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுவரை வெளியாகி இருக்கக்கூடிய தேர்தல் முன்னிலை நிலவர அடிப்படையில தமிழக வெற்றிக் கழகம் 109 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்காங்க. திமுக 65 இடங்கள்லையும் அதிமுக 60 இடங்கள்லையும் முன்னிலை பெற்றிருக்காங்க. இப்போ வந்து எதிர்கட்சி யாரு அப்படிங்கிற ஒரு போட்டி தான் ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன சார்?
4: ஆமா, அது அதாவது இந்த மும்முனை போட்டிங்கிறதுனால அந்த எதிர்கட்சிக்குள்ள யாரு வராங்கன்னு சொல்லி ஒரு காம்படிஷன் ஆயிருச்சு.
3: ஆமா, அது மாறி மாறி ஒரு நிலவரம் வந்துட்டே இருக்கு. எனவே இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து நமக்கு ஒரு இறுதி இதுவாதான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு முடிவு தெரிஞ்சிடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.
4: ஆனா முக்கியமா நம்ம எதிர்பார்க்கறது வந்து தனி பெரும் ஆட்சி வருமா, தனி மெஜாரிட்டி வந்து ஆட்சி வருமானு. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் இது இயர்ஸ் பார்த்தோம்னா எக்ஸப்ட் ஒன் டைம் எல்லாருமே அந்த ஒரு டீசென்ட் மெஜாரிட்டியில் தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு 1984 பார்ப்போம், அதாவது எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு ஜெயிச்சப்போ கூட அவர் ஹாஸ்பிட்டலேருந்து ஜெயிக்கும் போதே 132 சீட்டு வாங்கினார். அதில் வந்து காங்கிரஸ் அவர் கூட இருந்தாங்க, அதனால 61 சீட்டு அவங்க வேற வாங்கினாங்க காங்கிரஸ் பார்ட்டி. ஸோ அதனால அன்னைக்கு ஒரு ஒரு தம்பிங் மெஜாரிட்டி வின்னு. அதே மாதிரி திரும்ப 89 வந்து எம்ஜிஆர் இறந்து போய் அதிமுக வந்து ரெண்டா ஸ்பிளிட் ஆகி ஜானகி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் வேற வேற இதில் இருந்தப்போ கூட கருணாநிதி அவர்கள் வந்து 150 சீட்டு வாங்கினார். ஒரு 150 சீட்டு வாங்கி திமுக வந்து ஜெயிச்சது. அதே மாதிரி அந்த ஒரு அதுக்கப்புறம் வந்த எலெக்ஷனில் ஏடிஎம்கே வந்து 164 சீட்டு வாங்கி ஜெயிச்சாங்க. அப்போவும் காங்கிரஸ் கட்சி வந்து 60 சீட்டு வாங்கியிருந்தாங்க. டிஎம்கே வந்து அந்த தடவை வந்து ஒரு ஒரு தோல்வி எப்படின்னா 2 சீட்டு தான். கருணாநிதி அவர்களும் பரிதி இளம் வழுதி அவர்களும் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, அந்த எலெக்ஷன் நம்ம லா காலேஜில் இருக்கும்போது நடந்த எலெக்ஷனு 2 சீட்டு தான் அவங்க ஜெயிச்சாங்க அப்போ.
3: சரி,
4: ஆனால் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஒரு 96 வந்து எலெக்ஷனில் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்ததில் என்னாச்சுன்னா அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி பிரிஞ்சு தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாகி மூப்பனார் தலைமையில் அவங்க டிஎம்கே ஜெயிச்சு வந்தது 173 சீட்டு, டிஎம் இது டிஎம்சி வந்து 39 சீட்டு. அன்னைக்கு ஏடிஎம்கே வந்து 4 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. அதாவது 2 சீட்டில் இருந்தது ஆளுங்கட்சியாக வந்து ஆளுங்கட்சியாக இருந்தவங்க வந்து 4 சீட்டு கீழே வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தமிழக மக்கள் வந்து தே ஹவ் ஆல்வேஸ் ஓட்டட் ஒன் வே,
3: ஊகிக்கவே முடியாது இல்லையா. போன வருஷம் போன தேர்தல் இப்படிதான் இருந்தது, இந்த தேர்தல் இப்படிதான் இருக்கும்னு நம்ம சொல்லவே முடியாது. எது வேணா நடக்கலாம்,
4: எது வேணா நடக்கலாம். அப்படி இருந்த பட்சத்துல வந்து அதுக்கப்புறம் அதிமுக, அதுக்கப்புறம் திரும்ப 2 2016 அதிமுக 2 ஜெயிச்சாங்க. அது ஒரு ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போது, அதுவும் ஒரு தம்பி ஒரு கிளீன் மெஜாரிட்டி தான் 134. அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம லாஸ்ட் எலெக்ஷன் பார்த்தோம்னாலும் 133 சீட்டில் திமுக ஜெயிச்சாங்க. அப்போ வந்து அதிமுக வந்து அவ்வளவு குறைவாக வரல, 66 சீட்டில் ஜெயிச்சாங்க. அதே லெவல் இப்போ கீப் அப் பண்ணுறாங்க அந்த கூட்டணி நம்ம பார்க்கும்போது. ஆனால் இது வந்து ஒரு நெக் டு நெக் ரேஸ், மும்முனை போட்டி வந்து ஒரு நம்ம அதாவது ஒரு மெஜாரிட்டி இல்லாத ஒரு நிலையில. இதுக்கு முன்னாடி வந்தது வந்து திமுக ஜெயிச்சப்போ வந்து ஒரு 96 சீட்டில் ஜெயிச்சாங்க. ஆனால் அவங்க கூட்டணியில் வந்து எல்லாரும் ஜெயிச்சு வந்து அவங்களுக்கு மெஜாரிட்டி இருந்துச்சு அவங்க கூட்டணிக்கு. அவங்க அமைச்சரவையில் அவங்கள சேர்த்துக்கல, ஆனால் அவங்களுக்கு மெஜாரிட்டி இருந்துச்சு. இதில் வந்து இவங்க தனியாக நின்றுருக்காங்க, அதனால இப்போ கூட்டணி ஆட்சி வருமா
3: வராதா என்னும் தெரியாது. அமீரக நேரப்படி 12:46 இந்த நேரத்தில் திமுக 65 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்காங்க, அதிமுக 60 இடங்கள், தமிழக வெற்றிக் கழகம் 109 இடங்கள்ல முன்னிலையில இருக்காங்க. இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல நமக்கு வந்து தமிழக வெற்றிக் கழகம் தனித்து பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க போகுதா இல்லையா, இல்லைன்னா கூட்டணி ஆட்சி எதுவும் அமைய போகுதா, அதற்கான பேச்சுக்கள் ஏதாவது நடக்குதா அப்படின்னு நமக்கு தெரியல.
4: கூட்டணியும் சிறு கட்சிகளை வச்சு இவங்க கூட்டணி, அதாவது மற்ற கூட்டணிகள்ல இருந்து பிரிச்செடுத்து சிறு கட்சிகளை வச்சு கூட்டணி அமைக்க போறாங்களா, இல்ல அதிமுக கூட்டணி அப்படி சேர்ந்து நம்ம சேர்ந்து ஒன்னாவே ஒரு பெரிய பிளாக்கா நம்ம இது பண்ண போறோமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.
3: பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு கொஞ்ச நேரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு நாள் இன்றைக்கு முடிவு தெரிய போகிறது. எனவே பார்க்கலாம். தாம்பரம் தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் சரத்குமார் வெற்றி பெற்றதா இப்போ ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. கூடலூர் தொகுதியில் திராவிட மணி ஏற்கனவே வெற்றி பெற்றிருந்தார். இப்போ வந்து தாம்பரம் தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் சரத்குமார் வெற்றி பெற்றிருக்கிறதா அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இது தவிர இன்னும் தாவேக்காவினர் நிறைய பேர் வெற்றி
4: பெற்றிருக்கிறார்கள். வர
3: ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு வந்து பன்னெண்டே
4: முக்கால் ஆச்சு, ஊர்ல வந்து ரெண்டே கால் ஆச்சு.
3: எனவே அதிகாரப்பூர்வ தகவல் வந்தோன்னு நாங்க வந்து அதை வந்து நாங்க பகிர்ந்து கொள்வோம். தொடர்ந்து இணைந்திருங்க. இது தேர்தல் நாள் சிறப்பு நேரலை ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம்

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas, world's favorite jeweler.

0: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணே, கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணே, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: நேரம் இப்பொழுது மதியம் 1 மணி.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் வாக்கெண்ணும் நடவடிக்கை நடைபெற்று வருகிறது. கோபி தொகுதியில் 18வது சுற்றிலும் தொடர்ந்து செங்கோட்டையின் முன்னிலையில் உள்ளார். இதுவரையான வாக்கு எண்ணிக்கை முன்னிலை நிலவரங்களின் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகம் 109 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. திமுக 66 இடங்களிலும் அதிமுக 59 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: மேற்கு வங்கத்தில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி 194 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் 94 இடங்களை கைப்பற்றியுள்ளது. இடதுசாரி கட்சிகள் 2 இடங்களிலும் காங்கிரஸ் 1 இடத்திலும் முன்னிலை பெற்றுள்ளது. இதேவேளை கேரளத்தில் UDF 89 இடங்களிலும் LDF 36 இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி 2 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளது. அசாம் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி 99 இடங்களிலும் காங்கிரஸ் 23 இடங்களிலும் AIUDF 2 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் NR காங்கிரஸ் கட்சி 16 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. 2021 சட்டப்பேரவை தேர்தலிலும் NR காங்கிரஸ் 16 இடங்களை கைப்பற்றியிருந்தது. காங்கிரஸ் கட்சி கடந்த வருடத்தை விட 2 இடங்கள் முன்னேறி 10 இடங்களை கைப்பற்றியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக வெற்றிக் கழகம் 1 இடத்தில் முன்னிலை பெற்றுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியில் இருந்து கடற்றொழிலுக்கு சென்று காணாமற் போன 2 மீனவர்களும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். கள்ளப்பாடு கடற்கரையில் இருந்து நேற்று முன்தினம் காலை 10 மணியளவில் படகு ஒன்றில் கடற்றொழிலுக்காக குறித்த 2 மீனவர்களும் சென்றிருந்தனர். எனினும் நேற்று வரை அவர்கள் கரைக்கு திரும்பாத நிலையில் அப்பகுதி மீனவர்கள் தேடுதல் பணியினை முன்னெடுத்திருந்தனர். இந்நிலையில் அவர்கள் இன்று காலை பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. 89.4. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்னும் நான்,
1: என் நெஞ்சில் குடியிருக்கும்
2: கே பழனிசாமி என்னும் நான்.
3: எதிர்காலம் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் 2026 மிக மிக ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தல் இல்லையா கீர்த்தனா?
4: இல்ல, ஆமா, அதாவது ஸ்கிரிப்டே வந்து மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இந்த வருஷம் கேரளாலயும் சரி, வெஸ்ட் பெங்கால் அண்ட் இங்க நம்ம தமிழ்நாட்டிலயும் சரி, இவ்வளவு ஒரு பெரிய மாற்றத்தை வந்து யாருமே
3: எதிர்பார்க்கல. இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் வந்தது, எல்லாரும் வந்து ஒவ்வொரு மாதிரியான விமர்சனங்கள் வந்தது. நாமளும் என்ன நினைச்சோம்னா, பெரும்பான்மையா என்ன சொல்றாங்களோ அதுதான் நடக்கும் அப்படின்னு
4: சொன்ன
3: கருத்து கணிப்பு மட்டும்தான் இப்போ வரைக்கும் பலிச்சிருக்கு.
4: அண்ட் தாவேகா வந்து 107, திமுக 67, அதிமுக 60 அப்படிங்கிற நிலையில போயிட்டு இருக்கு. தெரியல, மக்கள் மைண்ட்ல வந்து என்ன இந்த தடவை வித்தியாசமா நடந்தது, என்ன ஒரு மாற்றத்தை வந்து இவர் உள்ள புகுத்தினாருன்னு தெரியல.
3: மக்கள் இப்படி, அதுதான் அதுதான். ஆனா இப்ப விஜயை பொறுத்த வரையில தாவேகா அப்படின்னா அவர் விஜய் மட்டும்தான் எல்லாருக்குமே தெரிஞ்சாங்க. மக்கள்கிட்ட போய் எந்த வேட்பாளருக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டா நாங்க தாவேகாக்கு போட்டோம்னு சொல்றாங்க. ஆனா யார் அந்த வேட்பாளர்ன்னு கேட்டா பேரோட தெரியறது கிடையாது அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க. சரி, பார்க்கலாம். வந்து அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்ன வரப்போறாங்க, அது ஆப்வியஸ்லி தெரியுது நமக்கு. ஆனா அது தனி பெரும்பான்மையா இல்ல கூட்டணி அமைப்பாங்களா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியா இருக்கு. பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு செய்தி, கோபி தொகுதியில, கோபி செட்டிப்பாளையத்துல தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிட்ட செங்கோட்டையன் வெற்றி பெற்றிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. திருச்சி மேற்கிழக்கேயன் நேரு ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிற அறிவிப்பு வந்திருக்கு. கூடலூர் தொகுதியில திராவிட மணி அப்படிங்கிறவரை வெற்றி பெற்றிருக்கிறாரு திமுக. இன்னும் கொஞ்சம் பேர் தாவேகால வந்து வெற்றி பெற்ற நிலவரங்கள் வந்திருக்கு. அதிகாரப்பூர்வமா வந்த உடனே நாங்க வந்து அதை சொல்லுவோம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. திருவெரும்பூர், அதுல நாவல்பட்டு விஜி அப்படிங்கிறவரு 423 வாக்குகள் வித்தியாசத்துலதான் முன்னிலையில இருக்காரு. இந்த 5000 வாக்குகள் வித்தியாசத்துல நிறைய தொகுதிகள்ல வந்து முன்னிலை பின்னிலை அப்படி இருக்காங்க. எனவே அது வந்து மாறலாம் அப்படின்னு, இறுதி வாக்கு எண்ணிக்கை முடியும் போது அது மாறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏற்கனவே அதிமுக வந்து 2வது இடத்துல இருந்தாங்க, இப்ப அது 3வது இடத்துக்கு மாறி இருக்கு.
4: ஆமா, அண்ட் அதிமுக திமுகக்கே வந்து 7-7
3: வித்தியாசத்துல இருக்கு.
4: அது எப்படி வேணாலும் மாறலாம்,
3: எப்படி வேணாலும் மாறலாம்.
4: பொறுத்திருந்து பாப்போம் என்ன நடக்குதுன்னு.
3: ஆமா, சரி. அப்போ வந்து 234 தொகுதிகள்ல பெரும்பான்மைக்கு வந்து 218 அப்படிங்கிறது பெறணும்.
4: 118
3: இடங்கள் வந்து தாவேகா பெறணும். அதுக்கு இன்னும் ஒரு 10-11 அவ்வளவுதான் தேவைப்படுது. கிடைக்குமா இல்லையா, ரொம்ப நேரமா அது அப்படியே தான் இருக்கு, 107 இருக்கு. எனவே பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல்ல 1 கோடி வாக்குகள் இப்ப வரைக்கும் வந்து தாவேகாக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கு.
4: வெரி குட்.
3: 4,93,00,000 வாக்குகள்ல 1 கோடிக்கும் அதிகமான வாக்குகளை தாவேகா இப்ப வரைக்கும் பெற்றிருக்காங்க. ஆனா இன்னும் மிச்சம் 3 கோடி வாக்கு இருக்கு இல்லையா?
4: ஆமா, எல்லாமே இந்த பக்கம் பிரிஞ்சிருக்கு. கொஞ்சம் அங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம்னு பிரிஞ்சிருக்கு. எஸ், இன்னும் கொஞ்ச நேரத்துல எக்ஸாக்டா என்ன நடக்க போகுது அப்படிங்கறது இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல கிருஷ்ணி. ஏன்னா ஆல்மோஸ்ட் முடிவாயிடுச்சு. சொன்ன மாதிரி இது வந்து கூட்டணியா இல்ல தனியாவா அப்படிங்கறதுதான் வந்து நமக்கு இனிமே தெரிய வேண்டிய ஒன்னா இருக்கு. கூட்டணி ஆச்சுன்னா அது எப்படி மாறும், தனியானா என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆர்வம், ஒரு எக்ஸைட்மெண்ட் எல்லாமே இருக்கு.
3: அவர் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி.
4: நிச்சயமா நிச்சயமா என்ன பண்ணுவார். ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து விஜய் அப்படிங்கிறவர் வந்து ஆக்டர் விஜயா தான் நம்ம பாத்திருக்கோம். அஃப்கோர்ஸ் அவர் நிறைய பவர்ஃபுல்லான ரோல்ஸ் எல்லாம் எடுத்து நடிச்சிருக்காரு, பெரிய பெரிய படங்கள், சர்க்கார் மாதிரியான படங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதுல அவர் பேசின விஷயங்கள் நல்லாதான் இருந்திருக்கு கேக்குறதுக்கு. அதே மாதிரி அவர் செயல்படுத்தினா நல்லதான்.
3: இப்ப இந்த ஒரு அவர் அரசியலுக்கு வந்து ஒரு இந்த கொஞ்சம் நாட்கள்லயே வந்து அவர் வந்து சில விஷயங்கள்ல வந்து எதிர்கொண்டது எப்படி, அவர் என்ன மாதிரி அவர் வந்து ரியாக்ட் பண்ணாரு, இதெல்லாம் வந்து பெரிய விமர்சனத்துக்கு உள்ள ஆச்சு. எனவே அவருடைய ஆட்சி, அவருடைய அந்த ஆளுகை இல்லையா, அது எப்படி இருக்கும் அப்படிங்கறது எல்லாருமே பார்க்க ஆசையா நம்ம வந்து காத்துட்டு இருக்கோம், ஆர்வமா இருக்கும். எனவே பார்க்கலாம்.
4: எஸ், பொறுத்திருந்து பார்ப்போம்.
3: சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம தொடர்ந்து பேசலாம். இது தேர்தல் நாள்
4: 94. எஸ்,
5: பேக் டு பேக்.
6: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: நீங்க சொல்ல வேணாம், அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
2: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட் ஓர் டேஷிங் கார், வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரஹாம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
2: You are back.
3: முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்னும் நான்,
4: என் நெஞ்சில் குடியிருக்கும்
5: கே பழனிசாமி என்னும் நான்,
6: எதிர்காலம்
7: தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் 2026 விறுவிறுப்பான ஒரு தருணம், ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தில் இப்ப நாம இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு முடிவு தெரிஞ்சிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே ஒரு புதிய கட்சி தன்னுடைய முதலாவது தேர்தலிலேயே 20% வாக்குகளை பெற்றிருக்கு.
8: கடந்து போய்கிட்டு இருக்கு, இதுக்கு மேல வின் மட்டும் தான்ங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட், பெருந்தலைகள் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க கிட்டே கேக்குறேன் என்னன்னா, இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப எதிர்கட்சி ஆகுமா இல்ல அது கூட ஆகாதாங்கிற அளவுக்கு ஒரு பேச்சு வந்திருக்குல்ல. இப்படி ஒரு தோல்வி அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, இன்க்ளூடிங் ஸ்டாலின். அவங்க வந்து பல்வேறு இடங்கள்ல தோத்து போவாங்க, ஆல்மோஸ்ட் இப்ப தெரிஞ்சிருச்சு நமக்கு என்ன நடக்க போகுது. இதுக்கு காரணம் என்ன, இவங்க வந்து நடுவில் பேசினாங்கல்ல, இதெல்லாம் ஒரு கட்சியா, கட்சி பத்தில என்கிட்ட பேசாதீங்க, என்கிட்ட ஏடிஎம்கே பத்தி பேசுங்க, நீங்க எதுக்கு இதை பத்திலாம் பேசுறீங்க, இந்த மாதிரி அவங்க பேசினதா இருக்கலாம். இல்ல எதனால மக்கள் வந்து திமுகவை நிராகரிச்சிருக்காங்க நம்ம பேசணும், நீங்க சொல்லுங்க.
9: மக்கள் வந்து சினிமா மோகத்துல ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டிசைட் பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரு ஒரு கன்க்ளூரான டிசைட் பண்ண மாதிரி தெரியல, ஒரு மாதிரி ஸ்பிளிட் ஆகி மெஜாரிட்டி கிடைக்காத அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க.
8: சரி,
9: இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாடோட அந்த இத்தனை வருஷம் பாரம்பரியமா உள்ள அந்த ஒரு கண்டினியூட்டிக்கும் இது சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ ஒரு ஃபுல் மெஜாரிட்டி கொடுத்தாங்கன்னா ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்கும், எல்லா நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ மெஜாரிட்டி இல்லாத சூழ்நிலையில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கிளியர் சேஞ்ச் வேணும் அப்படிங்கிற ஒரு சினிமாவோட அந்த கிரேஸில் விழுந்த ஓட்டு மாதிரி தான் தெரியுது. எல்லாமே சிட்டியில் தான் மெஜாரிட்டி ஆஃப் சீட்டு வந்து டிவிக்கு இதுவரை லீடிங்கில் இருக்குது. ரூரல் ஏரியாவில் போகும்போது கொஞ்சம் டிஎம்கே ஐடிஎம்கே தான் இங்கே டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கணிக்க முடியாத ஒரு தேர்தலாக இருந்துச்சு, இதை தான் பல எக்ஸ்பர்ட் எல்லாம் பேசினாங்க. ஸோ அதுபடி தான் இப்போவும் இது வந்திருக்கு.
7: 2.5 கோடி வாக்குகள் தான் எண்ணி இருக்காங்க.
10: போயிட்டாங்க. ஒரு பழைய பார்ட்டிகள் நடந்தது என்டிஆர் அவர்கள் தான் ஆந்திரால புது கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துல
9: 43% ஓட்டு வாங்கி
10: அதுவும் அவரு மகேந்திர சொன்ன மாதிரி ஒரு சினிமா பேக்ரவுண்ட் இது. ஆனா இந்த விஷயத்துல வந்து நான் ஒரு சினிமா கிரேஸ் மட்டும் பாக்கல, அதாவது நான் என்னோட டேக் என்னன்னா பாத்தீங்கன்னா திமுக வந்து ஒரு 60% கீழே வந்திருக்காங்க சீட்ஸ், ஆனா அதிமுக வந்து ஒரு 20% தான் வந்திருக்காங்க. அப்போ இது ஒரு ஃபென்ஸ் சிட்டர்ஸ் டிசிஷன், அதாவது அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஓட்ஸ் வந்து திமுகவும் அதிமுகவும், அதாவது உதயசூரியனும் ரெட்டையிலையும் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஓட்ஸ் அவங்க கீப் அப்
7: பண்ணிருக்காங்க.
8: ஆமா,
10: அந்த ஃபென்ஸ் சிட்டர்ஸ், த நியூ ஜென்ரேஷன், மேபி விமன், அந்த பெண்கள், இளைய தலைமுறையினர் இவங்கெல்லாம் சேர்ந்து இல்லை நம்ம வந்து எங்கள் அப்பா அம்மா தாத்தா எல்லாரும் 60 வருஷமா இந்த திராவிடர் கழகங்களுக்கு போட்டிருக்காங்க. நம்ம வித்தியாசமாக போடலாம், வித்தியாசமாக போடலான்னு சொல்லி இளைஞர்கள் இங்கே ஓட் போட்டிருக்காங்க.
9: இல்லை இளைஞர்கள் மட்டும் போடலை, இளைஞர்கள் வந்து தன்னோட பேரண்ட்ஸையும் இன்ஃப்ளூயன்ஸ்
10: பண்ணியிருக்காங்கன்னா ஆனாலும்
9: குறைவுக்கு
2: அப்ப இங்க ஒரு வேவ் நடந்திருக்குன்னா திஸ் இஸ் ஹியூஜ்.
9: இல்ல இல்ல, ஒரு ஒரு நல்ல ஒரு கிரேஸான ஒரு ஃபேன் பேஸ் உள்ள ஒரு ஒரு தேர்ட் ஃப்ரெண்ட் வரும்போதுதான் மக்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வரும். ஓகே, இது ஒரு இது ஒரு ஹியூஜ் அவர் டெவலப் ஆகுது அப்படின்னு அந்த இது வரணும்.
2: அப்போ திராவிட கட்சிகள் மேல மக்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும் தானே, இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா?
10: இது ஒரு சினிமா இதுன்னு ஒத்துக்க முடியாது. இது வந்து
2: இது ஒரு ஃபேக்டர்,
10: இட்ஸ் அ ஃபேக்டர். சி, விஜயோட பாப்புலாரிட்டி வந்து சினிமால வந்ததுதான், இல்லைன்னு சொல்லல. ஹிஸ் ஃபேஸ் இஸ் ஃபேமிலியர் டு எவ்ரிபடி. ஆனா இந்த ஓட்டிங் வந்து பிகாஸ் பீப்புள் வாண்டட் அ சேஞ்ச். இல்லைன்னா அந்த ஒரு சினிமா மோகம் அந்த மாதிரி இருந்தா ஒரு ஒரு கிளியர் மெஜாரிட்டி வந்திருக்கும். இது கிளியர் மெஜாரிட்டி இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம். அதாவது மும்முனை போட்டியில இது வரைக்கும் மும்முனை போட்டே முதல் தடவை.
2: ஆமா,
10: இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு மும்முனை.
9: அதனாலதான் நான் சொல்றேன் சார், இப்ப நீங்க சினிமா மோகம் இருந்ததுனாலதான் இந்த இடத்துல வந்து நிக்குது. இது ஃபுல் சேஞ்ச் வேணும்னு ஒரு ஒரு வேவா ஃபுல்லா வந்திருந்தா அது மெஜாரிட்டியா போய்
2: இன்னைக்கு
10: ட்ரெடிஷனல் ஓட்ஸ் பிரேக் பண்ணலீங்க. அதாவது உதயசூரியனுக்கும் ரெட்டலிங்கும் இருக்கிற ட்ரெடிஷனல் ஓட்ஸ் வந்து பிரேக் ஆகல. இதுல அந்த யாரு அங்கேயும் இங்கேயும் இல்லாம இருக்காங்களோ அவங்கதான் தாவேக்காக்கு போய் இல்ல இல்ல இது வேணாம் நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணுவோம் சொல்லி, ஆஸ் யூ செட், இந்த யங்க ஜென்ரேஷன் வந்து சீனியர் ஜென்ரேஷனே கன்வின்ஸ் பண்ணி இது பண்ணிருக்காங்க. ஆனா இதுல இப்ப பார்த்தீங்கன்னா, இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒரு ஒரு முன்னணிக்கு வந்து, அதாவது நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் திமுக 96 சீட்டு வச்சுட்டு ஆட்சி நடத்தினாங்க. ஆனால் அவங்க முன்னணிக்கு ஓட்டு இருந்துச்சு, அவங்க முன்னணிக்கு இது இருந்துச்சு. ஒரு முன்னணியாக, அதாவது கூட்டணி கட்சி இல்லாததுனால, இவர் இப்போ இப்போ காங்கிரஸோ யாராவது அவங்க கூட சேர்ந்துருந்தாங்கன்னா கிளியர் மெஜாரிட்டி வந்துருக்கும்.
2: ஆமாம்
10: இல்லையா? இது அவர் அந்த யாரு கூட அவரு யாரும் அவங்க கூட கூட்டணிக்கு போகல,
9: போகல.
10: அவர் கூப்பிட்டு தான் இருந்தாரு, நீங்க வாங்க, நீங்க எங்கிட்ட ஜாயின் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஆட்சியிலே இது தரேன். ஏன்னா திமுக அதிமுக ஆட்சியில நம்ம சேர்க்க மாட்டோம், நம்ம ஆட்சியில சேர்க்க மாட்டோம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் வந்து ஆட்சியில நான் சேர்த்துக்கிறேன், நீங்க என் கூட வாங்கன்னு யாரும் வரல. அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து இவரு இவ்வளவு ஜெயிச்சு வந்தது ஒரு பெரிய விஷயம். தனியா அப்படி தனியா ஜெயிச்சு வந்து, ஆனா அந்த கூட்டணி பலம் இல்லாததுனால, ரெண்டு திமுகவும் அதிமுக கூட்டணியா இருந்ததுனால இவருக்கு கூட்டணி பலம் சுத்தமா இல்லாதனால யாருமே இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்துல அவரால் மெஜாரிட்டி எடுக்க முடியல. ஏன்னா தமிழ்நாட்டில் எப்பவுமே அந்த கூட்டணி ஆட்சி தான் இருந்திருக்கு. கூட்டணி ஆட்சி இல்ல, கூட்டணி
9: பலம்
10: எலெக்ஷன்
2: வச்சு எலெக்ஷன். அதுக்கே 106 அதான் ஷாக்.
10: ஆமா, அப்ப இப்ப தனியா நின்று அவர் ஜெயிச்சு அவரை ப்ரூவ் பண்ணதுனால, ஆனா அப்சல்யூட் மெஜாரிட்டி வராம இது ஒரு இங்க இருந்தாவது ஆளுகளை பிடிச்சி கூட்டணி ஆச்சு.
9: என்னன்னா, சின்ன சின்ன கட்சிக்கும் இப்போ ஒரு 15-20 எம்எல்ஏ வேணும்னா, சின்ன சின்ன கட்சிகள்ட்டே அவ்வளவு எம்எல்ஏ இருக்கிற மாதிரி தெரியல. இப்ப கொடுத்துருக்க ரிசல்ட் இது வரையும்
10: ஒரே ஒன்லி
9: டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே, மூணு மேஜர் பார்ட்டி தான் எம்எல்ஏ.
2: நீங்க எதை சேர்ப்பீங்க? இப்ப காங்கிரஸ் ஒன்னு எடுத்துக்கலாம்,
9: அவங்கள்ட்ட சீட்டு கம்மியா இருக்கு, எல்லாருமே ரெண்டு
2: சொல்றேன், கம்யூனிஸ்ட் ரெண்டு, காங்கிரஸ் ஒன்னு எடுத்தீங்கன்னா கூட, விடுதலை சிறுத்தையும் சேர்த்து நீங்க எடுத்தீங்கன்னா அத்தனை பேர் வரமாட்டாங்க.
9: 10 கூட வரல,
2: எல்லாரும் வரலையா? இப்ப இவங்க சித்தாந்த வேற, பிஎம்கே சித்தாந்த வேற, இவங்கெல்லாம் வந்தா பிஎம்கே வரமாட்டாங்க. ஆனா பிஎம்கே கிட்ட
10: எல்லாரும் ஒன்னே போட முடியாது.
9: கவர்னர் வந்து தனிப்பெரும் கட்சியா டிவிக்கே கால் பண்ணி கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ண
10: சொல்லுவாங்க.
4: பெரும்பான்மை இல்ல, அவங்க வந்து யாரையுமே கூப்பிடல, இல்ல வரல, எதுவுமே நடக்கல அப்படின்னா என்ன நடக்கும்?
9: இல்ல, அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ண சொல்லிடுவாரு கவர்னர். ஆமா, ஒரு 1 week 10 days டைம் கொடுப்பாரு கவர்னர். அந்த டேட்ல வந்து அவங்க அசம்பிளில வந்து ப்ரூவ் பண்ணணும் 118 மெஜாரிட்டி இருக்கு. அந்த அந்த கேப்ல அவங்க வந்து யாரோட அலையன்ஸ் வச்சு சப்போர்ட் வாங்கணும்,
2: எடுத்து பண்ணணும்.
10: அந்த காலத்துல என்ன இந்தியால, இந்த நம்ம ஆயாராம் காயாராம் சொல்லுவாங்க, அதாவது ஒரு கட்சி உடைச்சி எடுத்துட்டு போறது, அதெல்லாம் நம்ம சட்ட திருத்தம் கான்ஸ்டிடியூஷன் சட்ட திருத்தம் பண்ணி அதெல்லாம் முடியாம பண்ணிட்டாங்க. இப்ப வந்து ஒரு கட்சியில இருந்து இத்தனை பெர்சன்டேஜ் போனாதான் இது பண்ண முடியும், உடைக்க முடியும் கட்சியை. அதனால அந்த இதெல்லாம் இப்ப நடக்கிறது இல்லை. ஆனா சிறு கட்சிகளை சேர்த்து வேணா ஆட்சி அமைக்கலாம், இல்லைன்னா இவங்க வந்து என்டிஏ கிட்டதான் போகணும்.
4: சரி, இதுவரை வெளியான முன்னிலை நிலவர அடிப்படையில் தாவேக்கா 107 இடங்களையும், திமுக 71 இடங்களையும், அதிமுக 56 இடங்களையும் முன்னிலை பெற்றிருக்கிறதா வெளியாகி இருக்கு தகவல். அண்ணாநகர் தொகுதியில ராம்குமார் TBK அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. மதுரை தெற்கு தொகுதியில கோபிஷன் வெற்றி பெற்றிருக்கிறாரு, TBK சார்பில் அவர் போட்டியிட்டாரு. தாம்பரத்துல சரத்குமார் TBK சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர். தஞ்சாவூர்ல விஜய் சரவணன் வெற்றி பெற்றிருக்காரு. பன்னீர்செல்வம் போடி தொகுதியில வந்து தொடர்ந்தும் செங்கோட்டையன் வெற்றி பெற்றிருக்காரு. அதே மாதிரி விராலிமலையில சி விஜயபாஸ்கர் வெற்றி பெற்றிருக்கிறதா அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. எனவே தொடர்ந்து நாம பார்க்கலாம். இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகம் 22.54% வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. 1 கோடிக்கும் அதிகமான வாக்குகளை அவர்கள் இதுவரைக்கும் பெற்றிருக்கிறதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம் அந்த தேவையான 118 என்ற அந்த பெரும்பான்மை இடங்களை தாவேக்கா கைப்பற்றுமா இல்லையா என்பது தொடர்பில் இது 234 on 894
6: தொடர்ந்து நாம பேசலாம். பேரழக செப்பு கல்லி சீரழக சின்ன சம்பவம்.

0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
1: We'll be back after a short commercial break.
2: You are back.
3: முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான்,
4: என் நெஞ்சில் குடியிருக்கும்
5: கே பழனிசாமி என்னும் நான்.
6: எதிர்காலம்
7: தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு முடிவுகள் வெளியாகி வருது. இப்போ வந்து எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள் வந்து ஒவ்வொன்னா வெளியாயிட்டு இருக்கு.

0: குமார் டிஎம்கே சார்பில் போட்டியிட்டவர் கிணத்துக்கடவு விக்னேஷ் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இப்படி வெற்றி விவரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாயிட்டு இருக்கு. இதுவரை வெளியான வாக்கு எண்ணிக்கை அல்லது நிலவர அடிப்படையில் தாவைக்கா 107 இடங்கள்ல முன்னிலையில் இருக்கு. திமுக 73 தொகுதிகளிலையும் அதிமுக 54 தொகுதிகளிலையும் முன்னிலையில் இருக்கு. இதுவரைக்கும் தாவைக்கா அந்த ஒரு வெற்றி கோடு அதை வந்து இன்னும் அடையல இல்லையா சார்?
1: ஆமா,
2: மேஜிக் நம்பர் என்ன வரல, அதனால என்ன நடக்கும்னே தெரியல. இன்னொரு 2-3 நாள் ஆகலாம்.
0: தமிழ்நாடு பரபரப்பு இன்னுமே இருக்கு. ஏன்னா இப்ப நேற்று வரைக்கும் வந்து யாரு வெல்ல போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, பரபரப்பு இருந்தது. கருத்து கணிப்புகள் ஏதோ ஒண்ணு சொன்னது, அது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ஆசுவாசமா இருந்தது கொஞ்சம் பேருக்கு. ஆனா அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தா அந்த முடிவு அப்படியே மாறி
1: சற்றுமுன் கிடைத்த தகவல் என்னன்னா, தாவேக்கா தரப்புல இருந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள்கிட்ட இருக்க அந்த 2-1-5 எம்எல்ஏவை ஆதரவு கேட்கலாமு பரிசீலனை பண்ணிக்கிட்டு
0: இருக்காங்க.
1: ஒரு 10 இருக்கும்,
0: 10
1: வர வாய்ப்பு
0: 17.
1: ஆமா, இருந்தால் நெக் டு நெக் அவங்களும் சப்போர்ட் பண்ணா கூட ஒரு நெக் டு நெக்கா
2: தான் இருக்கும். அதுல 1-2 பேர் திரும்பினாங்கன்னா பிரச்சனையா, புரியுதா? அதனால அது ஒரு ரிஸ்கி பிஸ்னஸ் தான், அது எப்படின்னு பார்ப்போம். இதில் இப்போ யார் ஜெயித்தாலும் எதிர்கட்சி யார் வருவாங்கன்னு தான் டவுட்டாக இருக்கு. ஏன்னா திமுக இப்போ 53,
0: அதிமுக
2: 53 அவங்க
0: தனியா,
2: அதிமுக 48 அவங்க தனியா. தே ஆர் அந்த நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாவது இடத்துக்கு அந்த எதிர்கட்சிக்கு வந்து ஒரு
1: எதிர்கட்சி போட்டிக்கும் இப்போ ஒரு 2-3 சீட்டு வித்தியாசத்தில் இருக்கு.
0: என்ன
2: வித்தியாசம்னா, அவரு எடப்பாடி அவர்கள் வந்து ரொம்ப முன்னிலையில இருக்காரு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்காரு.
0: 3,000+ வாக்குகள் வித்தியாசத்துல கொளத்தூர் தொகுதியில முதலமைச்சர் MK Stalin தொடர்ந்தும் பின்னிலையில இருக்காரு
3: அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு. ஓகே, கனிமொழி பாத்தீங்களா, கவுண்டம்பாளையம் 109,000 ஓட்ஸ், 109,000 ஓட்டு வாங்கி இருக்கிறாங்க இது வரைக்கும். இது பாருங்க, ஒரு தொகுதி 700 ஓட்டு வித்தியாசம். எடப்பாடி எல்லாம் நமக்கே தெரிஞ்ச கதை தான்.
1: புதுச்சேரியில இந்த NR காங்கிரஸ் கூட்டணியில போட்டிக்கிட்ட ஜோஸ் சார்லஸ் வெற்றி பெற்றிருக்காரு. அதாவது நம்மளுடைய அந்த லாட்ரி மார்டின் அவங்களோட ஃபேமிலியில உள்ள அவருடைய சன், அவரும் வெற்றி பெற்றிருக்கார். அவங்க அம்மாவும் லால்குடி தொகுதியில் முன்னணியில் இருக்கிறார் அதிமுக சார்பாக. அவர் மச்சினனும்
2: சென்னை
1: வில்லிவாக்கம் தொகுதியில் முன்னணி
2: இருக்கிறார்.
3: ஒரு குடும்பம் 3 வெற்றி, தமிழ்நாடு வரலாறு அதுவும் எழுதி வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்து. இப்படி ஒரு வரலாறு யாரும் பாத்துருக்க மாட்டாங்க.
0: ஓ பன்னீர்செல்வம் கொஞ்சம் முன்னிலை பெற்றிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் பார்க்க கூடியதா இருந்தது கொஞ்சம் முன்னாடி.
3: ஆனா ஒருவேளை பன்னீர்செல்வம் தோத்து ADMK ஒருவேளை டிவிக்கோட கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா பன்னீர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். சரி, யான் நேரத்தில் வந்து சேர்ந்தோட டிஎம்கேல அப்படின்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவார்.
1: இல்லை அப்போ நீங்கள் செங்கோட்டையை நினச்சி பாருங்க, அவரு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு.
3: அவர் காட்டுல மழைங்க,
1: அவர் சரியான இடத்துல வந்து தாவேக்கால சேர்ந்தோம். இன்னைக்கு அந்த கட்சியிலே இவ்வளவு டைம்ஸ் எம்எல்ஏ ஆகி இவ்வளவு தூரம்
2: மினிஸ்டர் மெம்பர், அவர்
3: முடிய வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு.
2: தொங்கு
3: சட்டசபை இல்ல மற்றும் பலராங்கிறதான் கேள்வி. சரி, பாமக போய் சேர்றதுக்கு சான்ஸ் இருக்கா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாமகக்கு எவ்வளவு சீட் இருக்கு?
1: எல்லாருக்கும் சான்ஸ் இருக்கு.
0: பாமகவுக்கு வந்து 4
1: சீட் இருக்கா? அல்டிமேட்லி இது வந்து பதவி.
3: ஆமாங்க, அதிகாரம், கரெக்ட்.
1: ஆட்சி அதுக்கு எல்லாரும் இணங்குவாங்க, யாரும் மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க.
3: ஆமா, 5 வருஷம்
1: டீல் பேசி முடிக்கிறாங்கங்கறதா மேட்டர்.
3: 2 இருக்கு, அது என்ன வேணா நடக்கலாம். ஆனா திமுகவோட மட்டும் டீல் கிடையாது.
0: நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை தொகுதியை திமுக தக்க வைத்தது. அப்துல் வஹாப் மீண்டும் வெற்றி
3: பெற்றிருக்காரு. விருத்தாசலம் பிரேமலதா முன்னாடி வந்துட்டாங்க போல இருக்கேன், பின்னடைவுல இருந்தாங்க. விஜய் 2nd இடத்துக்கு போயிட்டார். தாவேக்கு அங்க இருக்கிற விஜய் வேற விஜய்.
1: நீங்க பாருங்க, ஒரு விஷயம் திமுக கூடுது, திமுக கூடுது, அதிமுக குறைஞ்சுகிட்டே வருது பாருங்க.
3: ஆமா, அதிமுக 53 போயிடுச்சு. கீர்த்தனா வெற்றி அனௌன்ஸ் பண்ணாங்க சிவகாசியில.
2: தாவேக்கா வந்து நிறைய விஜய்கள் நிக்கிறாங்க அந்த எலெக்ஷன்ல.
0: ஆமா, விஜய்கள் விஜய்கள் எல்லாம்
3: நிக்கிறாங்க. ஸ்டாலின் சொன்னாரு, எல்லாருமே ஸ்டாலின் தான் அப்படின்னு. பாவம், அவரே வந்து பின்னடைவுல இருக்காருன்னு நினைக்கிறதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.

0: மாவட்டத்துல 10 தொகுதியிலயும் அதிமுக முன்னணி இல்ல, 10 தொகுதியிலுமே பின்னணி ஆயிருச்சு.
1: திமுக
0: 2 தொகுதியில,
2: ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, அந்த அதாவது நடு தமிழ்நாடு.
0: ஆமா, அதிமுக காலத்தில் எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஜெயலலிதா காலத்துல இருந்து மிகவும் வலிமையாக இருந்த ஏரியா
2: தெற்கு தமிழகம்.
3: அதுதாங்க காலைல பேசிட்டு இருந்தோம்,
1: சட்டசபையில
3: யார் சபாநாயகர், யார் துணை முதல்வர், யார் அமைச்சர்,
1: துணை முதல்வர்
2: கழிச்சு பேசலாமே.
3: அவங்களே சொல்லுவாங்க,
2: ஏன்னா இப்ப இப்ப தாவே காக்க வந்து ஃபுல் மெஜாரிட்டி இருக்குன்னா நம்ம அதை கெஸ் பண்ணலாம்.
3: என்ன
2: அமைச்சர்கள்ங்க வருது இப்போதைக்கு அதிமுக ஒரு 70 சீட்டு வச்சு கூட்டணி அமைக்கிறாங்கன்னா அந்த மாதிரி நடக்கலாம். அந்த மாதிரி நீங்க 2.5 வருஷம் நாங்க 2.5 வருஷம்
3: இல்லையே, பாதிக்கு பாதி தானே, டிவிக்கே பாதி தான் ஏடிஎம்கே.
2: ஆமா,
3: சரி, இப்போ அப்படி சேரும் போது என்டிஏ பிஜேபி இருப்பாங்களா இல்ல பிஜேபி வந்து இவங்க இது பண்ணிடுவாங்களா, கூட்டணியில வெளியே வந்துருவாங்களா?
2: அதாவது பிஜேபி வந்து இவங்களுக்கு எதிராக இல்லையே தாவேக்காக்கு, முன்னாடி அதெல்லாம் சேர்ந்து நம்ம இருக்கணும்னு அது பெரிய ஒரு நியூஸ் ஐட்டமே நடந்துருச்சு. இதே டெல்லி போனப்போ அவர் அந்த என்கொயரிக்கு போனப்போ, சிபிஐ என்கொயரிக்கு போனக்க என்ன இதை ஒரு டீல் போடலாம்.
3: ஆனா இவரு கொள்கை எதிரின்னு ஒத்தக்கல்ல நிக்கிறாரு.
0: இருந்தாலும் அவர் அந்த அளவுக்கு எதிர்த்து பேசல, பேசல.
2: He was only competing with DMK.
0: But he was only attacking for DMK only. நிர்மலா சீதாராமன் இருந்தாங்க. இப்ப நீங்க 3 மாசத்துல முடிக்கணும் இந்த கரூர் ஸ்டாம்ப் கேஸ், 7 மாசம் ஆச்சு முடிக்கலையே சிபிஐ. இதெல்லாமே ஒரு அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் தான்.
3: நிச்சயமா தொடர்ந்து நம்ம பேசுவோம் 2 மணிக்கு மேல.
1: ஆமா, இது 2-3-4 on 8-9-4 தேர்தல் நாள் சிறப்பு நேரலை.
4: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. இதுவரை வெளியான முன்னிலை நிலவரங்களின் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகம் 107 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகம் 74 இடங்களிலும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 53 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளது. இதேவேளை தொகுதிகள் அடிப்படையில் வெற்றியாளர்களின் விவரங்கள் வெளியாகியுள்ளன. தளி தொகுதியில் ராமச்சந்திரன் வெற்றி பெற்றுள்ளார். அவர் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிட்டிருந்தார். திண்டுக்கல் தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிட்ட ஐ பி செந்தில்குமார் வெற்றி பெற்றார். கூடலூர் தொகுதியில் திராவிட மணி வெற்றி பெற்றார். கோபி தொகுதியில் செங்கோட்டையன் வெற்றி பெற்றார். திருச்சி மேற்கு தொகுதியில் கே என் நேரு 4000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். நாங்குநேரி தொகுதியில் தாவேகா வேட்பாளர் ரெட்டியார்பட்டி நாராயணன் வெற்றி பெற்றார். அண்ணாநகர் தொகுதியில் திராவிட தமிழக வெற்றிக் கழகத்தின் ராம்குமார் வெற்றி பெற்றார். மதுரை தெற்கு தொகுதியில் டி பி கே யின் கோபீஷன் வெற்றி பெற்றார். தாம்பரம் தொகுதியில் சரத்குமார் தொகுதி வெற்றி பெற்றார். தஞ்சாவூரில் விஜய் சரவணன் தாவேகா சார்பில் வெற்றி பெற்றுள்ளார். இதேவேளை அதிமுக சார்பில் விராலிமலை தொகுதியில் போட்டியிட்ட சி விஜயபாஸ்கர் வெற்றி பெற்றுள்ளார். வால்பாறையில் சுதாகர் வெற்றி பெற்றுள்ளார். இவர் திமுக சார்பில் போட்டியிட்டிருந்தார்.
1: இந்திய செய்திகள்.
2: புதுச்சேரியில் மீண்டும் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கின்றது. இதுவரை வெளியான வாக்கெண்டும் முடிவுகளின் அடிப்படையில் என்ஆர் காங்கிரஸ் 18 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. அக்கட்சி கடந்த தேர்தலில் 16 இடங்களில் முன்னிலை பெற்றிருந்தது. அதிலிருந்து மேலும் 2 தொகுதிகள் அதிகரித்து 18 இடங்களை கைப்பற்றியுள்ளது. காங்கிரஸ் கூட்டணி 7 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. கடந்த தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி 8 இடங்களில் முன்னிலை பெற்றிருந்தது. இதேவேளை தமிழக வெற்றிக் கழகம் 2 இடங்களை கைப்பற்றியுள்ளது. மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி 3/2 பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க உள்ளது. அக்கட்சி இதுவரை வெளியான முடிவுகளின் அடிப்படையில் 190 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் 97 இடங்களிலும், காங்கிரஸ் 2 இடங்களிலும், இடதுசாரி கட்சிகள் 2 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன. கேரளத்தில் யுடிஎஃப் 90 இடங்களை கைப்பற்றியுள்ளது. எல்டிஎஃப் 35 இடங்களிலும், பிஜேபி 2 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளது. இதேவேளை அசாம் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி 99 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் 23 இடங்களிலும், ஏஐயுடிஎஃப் 2 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4.
3: Hey Anthony, தெரிக்க லியோவ எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் FM ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேப்போம்.
4: Star of the month, actor Ajit Kumar.

0: கிறிஸ்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான்,
1: என் நெஞ்சில் குடியிருக்கும்
2: கே பழனிசாமி என்னும் நான்.
3: எதிர்காலம் இணைஞ்சிருக்கீங்க. 2:09 ஆகிட்டு இருக்கு. அமீரகத்துல இப்போ தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் 2026 முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. தாவேக்கா இதுவரை வெளியான வாக்கு எண்ணிக்கை நிலவரத்தின் அடிப்படையில் 110 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்காங்க. இதுவரைக்கும் அது 107 இருந்தது, இப்போ 110 மாறி இருக்கு.
4: ஆமா, எப்பவுமே இந்த 1 PM ட்ரெண்ட் அப்படிமாங்க. இந்த ஒரு மணிக்கு மேல என்ன நடக்குதோ அதுல ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும். நீங்க 16 சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி
5: இப்ப 3:40 ஆச்சு.
4: அது கொஞ்சம் கொஞ்சமா டிவி கேப்புக்கும் போகுது, அதையும் நம்ம பாக்கணும்.
3: போக வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் 1 crore வாக்கு எண்ணிருக்காங்க, அதுல 100 சீட்டு வந்திருக்கு.
4: 2 crore எண்ணிருக்காங்க.
5: எட்டு சீட்டு வேணும் அவங்க மெஜாரிட்டி அமைக்க. இது அறிவிச்சிட்டாங்க மதுரையில.
4: எஸ்
5: முஸ்தபா வெற்றி
4: தொகுதி, பல தலைமுறைகளா இருக்கிற ஒரு தொகுதி சொல்லுவாங்க. இதுல சுந்தர் சி இப்ப புதுசா வந்தாரு.
5: அது வந்து ஒன்னு வந்து மதுரை மத்தியில நிறைய மைனாரிட்டி ஓட்ஸ் இருக்கு. ரெண்டாவது விஷயம் வந்து தேர் இஸ் எ ஹெவி ஆன்டி இன்கம்பன்சி நாட் அகைன்ஸ்ட் பிடிஆர், அகைன்ஸ்ட் திமுக. ஏன்னா பிடிஆர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு, எஃபிஷியன்டா அவர் ஒதுக்கப்பட்டாரு. அஃப்கோர்ஸ் அந்த இதுல பிரச்சனைகள்ல ஒதுக்கப்பட்டாரு. அதனாலயே மக்கள் நினைச்சிருக்கலாம், சி நம்ம கேண்டிடேட் இப்படி ஒதுக்கி வச்சுட்டாங்களே அதனால நம்ம திமுக ஓட்டு போட மாட்டோம் அப்படி நினைச்சும் அவங்க.
4: ஆனா பிடிஆர் நடுவுல சொல்லியிருந்தாருல்ல,
5: ஆமா,
4: ஒரு பப்ளிக்கா பேசும்போது பிரச்சாரத்துல, என்னால சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியாது, நான் இந்த தொகுதிக்கு பெருசா எதுவும் செய்யல, என்னோட ஆசைப்படி நான் இன்னும் செஞ்சு முடிக்கல, அதுக்கு என்ன காரணம் வெளியே சொல்ல முடியாது. ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, இஸ் வெரி ட்ரான்ஸ்பரன்ட்.
5: அதனால அதாவது பிடிஆர் விரும்பினவங்க கூட இண்டிவிஜுவலா திமுக அவரை எப்படி நடத்துனாங்கன்னு நினைச்சு விஜய் தாவேக்காக்கு ஓட்டு போட்டு அதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு நிறைய ட்ரெடிஷ்னல் ஓட்ஸ் இருக்கு, அவங்க ஃபேமிலி ஓட்டு. அப்ப அந்த ஃபேமிலிய விரும்புறவங்க நம்புறவங்க திமுக எப்படி ஆக்கிட்டாங்களே அவரை சொல்லி ஓட்டு எதிராக போட்டிருக்கலாம்.
3: சரி, இந்த மாதவரம் தொகுதியில விஜய பிரபு வெற்றி பெற்றிருக்காரு, முன்னிலையில இருக்காரு. 83,179 வாக்குகள்.
4: சென்னை நீங்க ஆவரேஜ் எடுத்து பாருங்களேன், நான் கூட சொல்லுங்க, தொகுதி 51 இருக்குல்ல, 25,000 ஓட்ஸ் லீடிங் டிவிக்கு, 25,000 டிவிக்கே லீடிங். அந்த பெல்ட்டே நார்த் வெஸ்ட் மெட்ராஸ் ஒரு பெல்ட் இருக்கு, இந்த 52 ஆவடி, அப்புறம் வில்லிவாக்கம், கொளத்தூர் ஸ்டாலின் அவர்கள் தொகுதி, அப்புறம் மாதவரம், கொளத்தூரை விட்டுருங்க, இந்த மாதிரி ஒரு 10-15 தொகுதிங்க வந்து இருக்கு. அங்கே எல்லாமே என்ன நடக்கும்னா, யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க தான் 90% எம்எல்ஏவாக இருப்பாங்க. ஸோ பீப்புள் தேர் டு நாட் ஸ்டிக் ஆன் டு அ சிங்கிள் பார்ட்டி. அந்த ஒரு வெஸ்ட் மெட்ராஸ் பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏடிஎம்கே 5 வருஷம்னா ஏடிஎம்கே எம்எல்ஏ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்ப டிவிக்கு அங்க மெஜாரிட்டி வந்தது காரணம்
3: தான்,
4: அங்க திமுக ஸ்ட்ராங், அதிமுக ஸ்ட்ராங் கிடையவே கிடையாது.
5: ஆனா இந்த எலெக்ஷன்ல ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்னா, மெனி ஆஃப் த கான்ஸ்டிடியூன்சிஸ்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் 3 கேண்டிடேட்ஸ், இந்த 3 கூட்டணியில கேண்டிடேட்ஸும் யாருமே இந்த டெபாசிட் போற மாதிரி இது பண்ணல,
3: அதாவது
5: நேரம் மூண்டா பிரிஞ்சிருக்கு ஓட்டுகள், அதனால சீட்டு வித்தியாசம் வருகிறது. ஆனா அந்த பர்சன்டேஜ் சின்ன வித்தியாசத்துல பண்ணா யாருமே, ஏன்னா 16% ஓட்டு வாங்கணும் டெபாசிட் வாங்கிட்டு.
4: சொல்ல போனா டிஎம்கே ஏடிஎம்கேவை விட அதிக ஸ்கேல்ல பாதிப்படைஞ்சது என்டிகே.
3: ஆமா,
4: 8% 3%
5: ஆயிருச்சு. அவங்க ஓட்டு ஃபுல்லா தாவேக்காக போயிடணும்.
3: இப்ப வந்து முதலமைச்சரே வந்து அவருடைய தொகுதியில இன்னும் பின்னடைவுல தான் இருக்காரு. அப்போ இது ஒரு கிளியர் மெசேஜா மக்கள் கொடுத்திருக்காங்களா?
4: அப்படிதான் தோணுது எனக்கு. ஏன்னா இது ஓவராலா இப்ப மகேந்திரன் சொன்னாரு சினிமா மோகம், சினிமா மோகம்னா சினிமா மோகத்துக்கும் முதலமைச்சர் தோக்குறதுக்கும் சம்பந்தம் இருக்கு. முதலமைச்சரோட ஸ்ட்ராங் தொகுதி தானே இது. கொளத்தூர் அவரோட கோட்டை
3: தானே,
4: அவரோட பெல்ட் தானே. சென்னையிலே இருந்தாலும் குளத்தூர் இஸ் குளத்தூர்ல, அங்க வந்து அவரு பக்கத்துல கூட ஒரு ரவுண்ட்ல கூட லீடிங்ல போலங்கிறது
3: ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யோசிக்க கூடியதாகவும்
4: அதே மாதிரி காலையில எல்லாருமே பின்னடைவுல இருந்தாங்க. ஏவா வேலு, கே என் நேரு அவங்களாம் அந்த பெல்ட்ல வந்து. இப்ப நான் சென்னையில வந்து மிக்சா இருக்கும், நாங்க அப்படி கிடையாது. இப்போ திருச்சி சைடு போறீங்க, திருவண்ணாமலை சைடு போறீங்கன்னா டிஎம்கே தான். அது ஆட்சி மாறினாலும் டிஎம்கே தான், ஆட்சி மாறினாலும் டிஎம்கே தான்.
5: இல்ல சில இது வந்து அவங்களோட பர்சனல் கிளவுட் இருக்குல்ல, அதனாலயே எலெக்ஷன் ஜெயிக்கிறவங்க இருக்காங்க நிறைய
3: பேர். சரி, இப்போ சென்னை தீநகர் தொகுதியில தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச்செயலாளர் ஆனந்த் வெற்றி பெற்றிருக்காரு.
4: என் ஆனந்த் வெற்றி பெற்றிருக்காரு, அவரோட ஸ்பீச்சுக்கு நான் பெரிய ஃபேன். கியூட்டா பேசுவார், ஒரு 84,000 ரூபாய் சொல்லுவாரு, ஒரு மாதிரி வெகுளியா இருப்பாரு.
3: சட்டப்பேரவையில எப்படி பேச போறாரு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துருக்கோம்.
4: அவர் விண்ணே இன்னும் கொஞ்ச நேரத்துல ராஜமோ கொளத்தூரில் தாவேக்கா வேட்பாளர் வெற்றி முகத்தில்
3: உள்ளார் பார்க்கலாம். ஒரு முதல்ல வந்து ஒரு 3000
4: சொச்சல்
3: பார்க்கலாம்.
4: செந்தில் பாலாஜி வின்னுதான் போல, 5000+
5: ஓட்ல முன்னிலையில இருக்காரு.
4: ஆமா ஆமா.
3: வேளச்சேரி குமார் வெற்றி,
4: தமிழக
3: வெற்றி கழகம். இந்த ஒரு 10 தொகுதியில வந்து கிட்டத்தட்ட 100-500 வாக்குகள் வித்தியாசத்துல ஒரு இழுபறி இருக்கு.
4: ஆமா,
3: அது எப்படி வேணா மாறலாம்.
4: அந்த 10 5-5 போலாம், அதுமே ஒரு கட்சிக்கு போலாம், எதுவுமே தெரியாது. சோ கிட்டத்தட்ட இப்ப ஸ்டாலின் மறுபடியும் 9000 வாக்கு
3: பின்னடைவு.
4: சோ இது தோல்வி ஆல்மோஸ்ட் உறுதி.
5: என்ன வேண்டிய வாக்குகளோட வித்தியாசம் அதிகம் இருப்பதால் தோல்விதான்.
4: சோ அப்ப இன்னும் எண்றதுக்கே 6,000-7,000 ஓட்டு தான் இருக்கு. ஆனா அவர் 9ல பின்னாடி இருக்கு.
5: ஆமா,
4: it has been declared that almost Stalin lost.
5: Form 21 CM 22 varla
4: irundha namak theriyilla. This is unbelievable. Quite ena mudalvar vetpalargal tamilnadula thottathu undu. ஆனா கருணாநிதி அவர்கள் தோத்துருக்காரன்னு எனக்கு தெரியாது, இல்லன்னு நினைக்கிறேன். ஜெயலலிதா தோத்துருக்காங்க பர்கூர்ல, ஒரு வாட்டி ஜெயலலிதா அவர்கள் தோத்துருக்காங்க. பட் ஸ்டாலின் இப்போ முதல் தோல்வியை
5: சந்திக்கிறாங்க.
4: ஜெயலலிதா ஃபர்ஸ்ட் டைம் சிஎம் வராங்க 91ல. 96 வரைக்கும் அந்த ஆட்சி வந்து அப்படியே ஸ்வீப் ஆகுது திமுக பக்கம். அப்ப தோக்குறாங்க 96ல.
5: அப்ப வந்து அவங்க ஒரு குருவா கணிக்கிற, ஒரு அட்வைசரா கணிக்கிற சோ ராமசாமி கூட அவர் தான் திமுகவுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் கோலியேஷன் ரெடி பண்ணி, காங்கிரஸ் பிரிச்சு கோலியேஷன் ரெடி பண்ணி எலெக்ஷன் என்ன.
4: கரெக்ட். இப்போ 96ல நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல மக்கள் முழுசா அதிமுகக்கு எதிராக திமுக பக்கம் சாஞ்சாங்க அப்படின்னு. அதே மாதிரி 2011 நான் பார்த்தேன். ஏன்னா 2011ல வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு திமுக தோல்வியடைய போறாங்க
5: அப்படின்னு.
4: எஸ், விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரானார். அவர் எப்படின்னா ஏடிஎம்கே கூட்டணி, டிஎம்கே தேர்ட் பிளேஸ். சோ
5: எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாரு. அவர் கவர்மெண்ட்ல ஜாயின் பண்ணல, ஏன்னா அவங்க சிம்பிள் மெஜாரிட்டி இருந்துச்சு.
4: ஆனா அதுல கூட ஸ்டாலின் அவர்கள் தோக்கல் இல்லையா, தோக்கல ஜெயிச்சார். திமுக ஆட்சி
5: அமைச்சது
4: 232 ஜெயிச்சாங்க, அதுதான் ஸ்வீப்பு. பட் இப்ப நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், 96-2011 மாதிரி இந்த அளவுக்கு மக்கள் மைண்டை மாத்திப்பாங்கன்னு இந்த வாட்டி நம்ம எதிர்பார்க்கலையோ. இந்த ரிசல்ட் நமக்கு ஷாக்க தெரியல. இல்ல,
5: இட்ஸ் a three-way competition. ஆனா என்ன வித்தியாசம்னா இட்ஸ் நாட் கோயிங் டு a thumping majority. ஜெயலலிதாவே தோத்தாங்க, ஒரு எலெக்ஷன்ல ரெண்டு சீட் தான் டிஎம்கே வின் பண்ணாங்க. அது ஒரு ஒரு ஒரு வேவா இருந்துச்சு. ஆன்டி இன்கம்பன்சி, இட் வாஸ் டிபிக்கல் ஆன்டி இன்கம்பன்சி வேவ். இப்போ ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வேவ் தான், பட் இந்த மும்முனை போட்டினால எல்லாம்
4: பிரிஞ்சு
5: கிடக்கு, கசமுசா ஆயிருச்சு.
4: ஒருவேளை இப்ப தாவைக்காவே இல்ல, தாவைக்காவே போட்டியிடலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ 130-110 அப்படி போயிருந்திருக்கும். அதிகபட்சமா மாதவர வேட்பாளர் தான் இருக்காராம். 83,000 எவ்வளவு பெரிய ஒரு கிரவுடுங்க, அது யோசிச்சு பாருங்களேன். வீட்டுக்கு 4 பேர்னு போடுங்க, எத்தனை வீடு அப்போ? 20,000 வீடா? மோடி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆர்வத்தோட பாக்கணும். என்ன ஆனந்த் வெற்றி அறிவிச்சிட்டாங்கல்ல.
3: ஆமா, அடுத்து இவரும் வந்து பிரபுவும் வந்து வெற்றி முகம்தான். சரி, அறிவிச்சிருவாங்க.
4: காரைக்குடி பிரபுவா?
3: விஜய பிரபு,
4: விஜய பிரபு மாதவரம். காரைக்குடி பிரபு வின்னு ஆல்மோஸ்ட். காரைக்குடி பிரபு அகைன் சீமான். சீமான் 3rd இடமோ 4th இடமோ?
3: 30,000 ஓட்டுகள் வித்தியாசம்.
4: 3rd இடம். ஓகே,
3: பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் இதுவரை நிலவர அடிப்படையில 107 இடங்கள்ல முன்னிலையில இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 73, அதிமுக 54 இடங்கள். இது மாறலாம். மத்த ஸ்டேட்ல
5: எல்லாம் முடிவு ஆயிருச்சு.
3: யூனியன் பிரதேசத்துல வந்து என்ஆர் காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சி அமைக்கிறாங்க.
4: அமைச்சதே சொல்லியாச்சு,
5: 18 சீட் ஆயிருச்சு.
4: ஓ, மெஜாரிட்டி மெஜாரிட்டி லிஸ்ட்.
5: முன்னாடி 16 சீட் தான் இருந்துச்சு, இப்ப 18 சீட் ஆயிருச்சு. அவங்களுக்கு
4: புதுச்சேரியில டிவிக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காங்களா?
3: 2
5: சீட்ஸ் காங்கிரஸ். விஜய் ஒண்ணும் இல்லாம இருந்துச்சு, டிவிக்கு ஒண்ணும் இல்லாம இருந்துச்சு.
3: 2
5: காங்கிரஸ் போன தடவை 8 இருந்துச்சு, இப்ப 7 ஆயிருச்சு.
3: போன வருஷம் 77 இடம், இப்ப வந்து 197.
5: போன தடவை காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒண்ணும் கிடைக்கல, இந்த தடவை 2-2 கிடைச்சிருக்காங்க. ஒன்னொன்னு இருந்துச்சு நினைக்கிறேன். காங்கிரஸுக்கு எந்த சீட் இருக்குல்ல, இந்த தடவை 2-2. அதாவது முன்னாடி ஆட்சி செய்த கட்சிகள் அவையெல்லாம்,
4: அதாவது
5: ஆட்சி செய்தா 20-30 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க ஒரு ஒரு கட்சி.
4: ஜோதி பாசு தானே சொல்றீங்க? ஓகே, அவர் இருந்தது 90s.
5: இப்ப வந்து 2-2 சீட் வச்சிருக்காங்க அவங்களுக்கு.
4: ஆமா, பட் திருணாமுல் இப்படி பாருங்க, 15 இயர்ஸ் அவங்க அவ்வளோ ஆட்டி படைச்சிருக்காங்கல்ல வெஸ்ட் பெங்கால.
5: ஆன்டி இன்கம்பன்சி, லாட் ஆஃப் லாய் ஆர்டர் இஷ்யூஸ்
4: அதெல்லாம் வந்து இருக்குன்றதுனால மக்கள் மாத்தியாச்சு.
5: சேஞ்ச் வாஸ் எஸ்ஐஆர்,
4: அது ஒரு
5: அன்வான்ட் ஓட்ஸ் எடுத்துட்டாங்க. ரெண்டாவது வந்து என்டிஏ கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா அங்க போய், இந்த ஹோம் மினிஸ்டர் கூட 15 நாள் அங்க போயிருந்து இன்வெஸ்ட் பண்ணி, அது மட்டும் இல்ல, இந்த நிறைய பூட் கேப்சரிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெஸ்ட் பெங்கால்ல ஜாஸ்தி. அதெல்லாம் இப்ப சென்ட்ரல் போர்சஸ் கொண்டு போய் போட்டு, இப்ப நேத்து சுப்ரீம் கோர்ட் டிசிஷன் வந்துச்சு. அதாவது அவங்க வந்து அப்பீல் பண்ணாங்க, இந்த மாதிரி எல்லா ஆபீசர்ஸையும் மாத்துறாங்க, இங்க ஆபீசர்ஸ் யூஸ் பண்ணாம அது இதுன்னு சொல்லி எலெக்ஷன் ஆபீசர்ஸ் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கொண்டு வராங்கன்னு சொல்லி இது பண்ணாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனா கவுண்டிங்க்கு ஆனா சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க இல்ல, அது எலெக்ஷன் கமிஷனோட இஷ்டம், யாரு வேணாலும் அவன் யாரு வேணாலும் அப்பாயிண்ட் பண்ணலாம். தமிழகத்திலேயே அதே நடந்துச்சு, எல்லா சீனியர் ஆபீசர்ஸ் சீஃப் செக்ரட்டரியில இருந்து டிஜிபி வரைக்கும் எல்லாத்தையும் மாத்தினாங்க.
4: கரெக்ட்,
5: ஏன்னா அவங்க பயஸ்டா இருக்காங்கன்னு இருக்கு சொல்லி.
4: ஆல்சோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் விஜய் வீட்டுக்கு போயிட்டாங்களாம். பூங்கத்தை எடுத்துக்கொண்டு போகத்தானே வேண்டும், அடுத்த 5 வருடம்
5: அவங்க பொழப்பு அவங்களுக்கு.
4: ஆமா, ஆப்வியஸ்லி அவங்க போய் தான் ஆகணும்.
3: அப்ப இதுவரைக்கு அளிக்கப்பட்ட வாக்குகள் அடிப்படையில 1,28,00,000 பேர் தாவைக்காக்கு வாக்களிச்சிருக்காங்க. திமுக
4: 83,000, ஏடிஎம்கே கோராட்கள் பேசணும்ல, அவங்க எல்லாம் ஓட போட்டாங்க.
5: கொளத்தூர்
4: தொகுதியில் வெற்றி VS பாபு, முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தோற்கடித்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது.
5: முன்னாள் முதலமைச்சர் சொல்ல முடியாது,
4: எதிர்கட்சி தலைவரா? இல்ல எனக்கு தெரிஞ்சு மேபி ஏவா வேலு, ஆனா துணை முதல்வர் அவர் தானே, அவருக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி சொல்ல முடியாது, ஆனா சீனியர்ஸ் இருக்காங்க. சேகர் பாபு இருக்காரு, ஏவா வேலு இருக்காரு,
3: ஒரு இளைஞர்
4: கே என் நேரு இருக்காரு.
5: அதுல இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, இப்ப நீங்க சேகர் பாபு அவளை எல்லாம் அந்த பக்கம் இருந்து வந்தவங்க தான்,
4: ஏடிஎம் கிளர்ந்து செந்தில் பாலாஜி முதற்கொண்டு எல்லாருமே ஏடிஎம் கிளர்ந்து வந்தவங்க தான். அவங்க தான் உதயம்
5: ஏடிஎம் வந்து இந்த ஏடிஎம் கிளர்ந்து வந்தவங்க தான் நிறைய ஜெயிச்சிருக்காங்க அந்த மந்திரிகள்ல.
4: ஆமா,
5: ட்ரெடிஷனல் மந்திரிகள் மாதிரி டிஎம்கேல இருந்த துரைமுருகன் தோத்துருக்காங்க.
4: தோல்வி
3: எப்படி இருக்கும் விஜய் முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சர் நம்ம
4: ஆனந்தா யாரு
3: எதிர்கட்சி தலைவரா
4: எடப்பாடி
3: உதயநிதி ஸ்டாலின் வரும்போது
4: அப்ப துணை முதல்வர் உங்களுக்கு கூட்டணி யாரும் அவங்கதான் வைப்பாங்க? இவர் எதிர்கட்சி தலைவர்
5: இல்ல, எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின்
3: விஜய் சிஎம் ஆகவும் இருக்கும்போது எப்படி இருக்கும்?
4: எப்பவுமே ஒரு சிஎம்க்கு தான் இது அதிகம், மவுஸ் அதிகம், அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை ஃபார்ச்சுனேட்லி இப்படி வேணா எடுத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் கேம்பெயினே எடுத்துக்கங்களேன், ஒரு விஷயம் டிசைட் பண்ணோம்னா யார் பண்ணுவா? ஆளுங்கட்சி தான் பண்ணுவாங்க. எதிர்கட்சியால் பேச மட்டும் தான் முடியும், ஒரு இடத்துல போய் பர்மிஷன் ஆகிட முடியுமா? போலீஸ் வந்து எதிர்கட்சி சொன்னால் கேட்பாங்களா? அதிகாரிகள் கேட்பாங்களா? இப்போ உதவி போயிட்டு நாங்கள் லாஸ்ட் 5 வருஷம் ஆண்டுட்டு இருந்தோம், நாங்கள் சொல்கிறத கேளுங்கன்னு சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க, பிகாஸ் அவங்க ஜாப் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி தேல் பி ரிப்போர்ட்டிங் டு விஜய். ஸோ அந்த சேஞ்ச் ஆப்வியஸாக தெரியும். அதனால கள நிலவரம் இதுதான் அப்படின்றத திமுக காரங்க ஏத்துப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா தே ஹவ் சீன் அ லாட். இல்ல, ரெண்டு ஜெயிச்சு 232 தோத்த இதையே தாண்டி வந்து அடுத்த வாட்டி வின் பண்ணாங்க அவங்க, இதுக்கு பழகி.
3: இல்ல, ரெண்டு முக்கிய பதவிகள்லயும் நான் சொல்றேன், இளைஞர்கள் இருக்கும்போது அந்த ஆட்சி அது எப்படி இருக்கும் அப்படிங்கறது
4: நல்லாதான் இருக்கும்.
3: பார்க்க நல்லா இருக்கும்,
4: சின்ன பசங்க எல்லாம் போய் பார்ப்பாங்க என்ன நடக்குது அசம்பிளில அப்படின்னு பார்ப்பாங்க, நல்லா இருக்கும்.
3: சரி, தாவைக்கா 108 இடங்கள்ல முன்னிலை. இப்போ வரைக்கும் வெளியான முடிவுகள் அடிப்படையில் திமுக 72 அதிமுக 56. 3-2-3-4-1-8-9-4 கேட்டுட்டு இருக்கீங்க, தொடர்ந்து நாம பேசலாம்.
1: பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ்
1: FM. அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
6: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. call 058-681-5179.
8: முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான்,
9: என் நெஞ்சில் கொடியிருக்கும்
10: கே பழனிசாமி என்னும் நான்.
11: எதிர்காலம்
1: தேர்தல் நாள் சிறப்பு நேரலையோடு இணைஞ்சிருக்கீங்க. இதுவரை வெளியான தேர்தல் வாக்கு முடிவுகள் அடிப்படையில் தாவேக்கா 105 இடங்கள்ல இப்ப முன்னிலையில் இருக்கிறதா சொல்லப்படுது. 107 இருந்து 110 ஆகி அது மறுபடி 105 ஆகி இருக்கிறது. திமுக 74 இடங்கள், அதிமுக 55 இடங்கள்ல முன்னிலையில இருக்காங்க.
12: இப்ப நிறைய ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. செய்யாறுல முக்கூர் சுப்பிரமணியன் ஜெயிச்சிருக்காரு. ஒன்னொன்னா வந்துகிட்டு இருக்கு நிறைய ரிசல்ட்ஸ், அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதாவது இப்ப இனி ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரத்துல நிறைய அந்த ஃபைனல் ரிசல்ட்ஸ் வரும். எங்கெங்க இதுன்னு, இதுக்குள்ள கிரீஸ் ஓடங்கர் வேற அவரோட இது சொல்லியிருக்காரு. நாகையில் வந்து திமுகவின் ஜவஹர்லா வெற்றி பெற்றிருக்கிறார்.
1: சேப்பாக்கத்துல உதயநிதி ஸ்டாலின் 10,000 வாக்குகளால முன்னிலையில இருக்காரு.
12: அது நல்ல மார்ஜின், இந்த நேரத்துக்கு அது நல்ல மார்ஜின். வேதாரண்யத்துல ஓஸ்மணியன்
1: முன்னிலையில இருக்காரு. சீர்காழி செந்தில் செல்வன் வெற்றி பெற்றிருக்காரு அதிமுக சார்பில். தாராபுரம் சத்தியபாமா அதிமுக வெற்றி.
13: எடப்பாடி
1: ரெட்டியார்பட்டி நாராயணன் தாவேக்கா வெற்றி. முசிறி விக்னேஷ் தாவேக்கா சார்பில் போட்டியிட்டவர் வெற்றி என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. உத்திரமேரூர் முனிரத்தினம் தாவேக்கா சார்பில்
12: செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றிருக்கிறார்.
1: ஓ பன்னீர்செல்வம் கொஞ்சம் முன்னிலை அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது, பார்க்கலாம். கீழ்வேளூர்ல சதா அவர் வெற்றி பெற்றிருக்காரு. சைதாப்பேட்டை அருள் பிரகாசம் தாவேக்கா சார்பில் வெற்றி. நாகை ஜவாஹிருல்லா மாமாக்கா சார்பில் வெற்றி. கொஞ்சம் கொஞ்சமா இந்த வெற்றி விவரங்கள்லாம் வெளியாயிட்டு இருக்கு.
12: உத்தரமேரூர் தாவேகா முனிரத்னம் போடியில ஓ பன்னீர்செல்வம் முன்னிலையில இருக்காருன்னு சொல்றாங்க, இன்னும் அறிவிக்கல.
1: கொளத்தூர் இறுதி முடிவு வந்துடும்
12: அப்படின்னு
1: தர்மபுரியில வெற்றி என்ற தகவல். ஆமா,
12: அவங்கெல்லாம் ஸ்டார் கேண்டிடேட்ஸ், அதனால வெற்றி பெற்றிருக்காங்க.
1: ஜோலார்பேட்டை கேசி வீரமணி வெற்றி. ராதாபுரம் சதீஷ் கிறிஸ்தோப வெற்றி. வேதாரண்யம் ஓஎஸ் மணியன் வெற்றி. சபாநாயகர் அப்பாவு தோல்வி அடைந்ததா வந்திருக்கு. நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில்
12: அதிமுக ஒரு சீட்டு கிடைச்சிருக்கு.
1: ஆமா,
12: சீர்காழியில. ரெட்டியார்பட்டியில தாவேக்கா, முசிறியில தாவேக்கா திரும்ப விக்னேஷ் ஜெயிச்சிருக்காரு. நிறைய தாவேக்கா தான் வருது வெற்றிகள்.
1: ஆமா,
12: உதகையில போஜராஜன் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறார். பாரதிய ஜனதா அவங்க வந்து ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. சிபிஎம் வெற்றி அடைந்திருக்கிறது.
1: ஆமா, நெல்லை ராதாபுரத்துல அது அவர் வெற்றி பெற்றதுனால அப்பாவு தோல்வி அடைந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கு. சதீஷ் கிறிஸ்தோப்ப வெற்றி பெற்றிருக்காரு நெல்லை ராதாபுரம் தொகுதியில். அதனால சபாநாயகர் அப்பாவு தோல்வி அறிவிக்கப்பட்டிருக்கு.
0: சேகர் பாபு வெற்றி துறைமுகத்தில்,
12: துறைமுகத்தில் சேகர் பாபு வெற்றி.
0: எடப்பாடி பழனிசாமி வெற்றி. எடப்பாடியில
12: அது அவர் ரொம்ப பெரிய மார்ஜின்ல இருந்தார் முதல்லயே. அது இட் வாஸ் எ ஃபோகோன் கன்க்ளூஷன். அவரோட ஊரு அவரோட இடம்.
0: இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா திமுக எதிர்கட்சியா வந்துடும் போலயே. கிட்டத்தட்ட 60 சீட்டு கையில இருக்க டிஎம்கே இண்டிவிஜுவலாவே கூட்டணி இல்லாம.
12: ஆமா, திமுக தான் எதிர்கட்சி ஆகும்.
9: ஒரு நியூஸ்ல போட்டு
12: அதுல யாரு எதிர்கட்சி தலைவர் ஆவான்னு பாக்கணும்.
9: வெறிச்சோடி காணப்பட்ட அண்ணா அறிவாலயம்.
0: ஆமா, தோல்வி அடைகிற கட்சி அப்படிதான் இருக்கும். அவங்க ஆதரவு பெற்ற டிவி சேனல்ஸ் கொஞ்சம் மதியானமே மூடிடுவாங்க.
9: இல்ல அவங்க இன்னும்
12: இது பாத்தீங்களா, யங் வேட்பாளர்கள் 25-35 வயசு வேட்பாளர்கள்ல அதிமுக திமுகல
1: 20 பேர் போட்டிட்டு இருக்காங்க. தொடர்ந்தும் பின்னடைவு. சாத்தூர் தொகுதியில
9: திமுக
12: வேட்பாளர் இதுல சாத்தூர்ல சின்ன மார்ஜின்ல தான் இருக்கு. பாக்கணும்.
1: நெய்வேலி தொகுதியில ராஜேந்திரன் முன்னிலை, பன்ருட்டியில மோகன் முன்னிலை,
12: ஆர் எஸ் முருகன். அது முன்னாடி இவர் நயனார் நாகேந்திர தொகுதி.
9: நெல்லையில
0: 27 இடத்துல போட்டிட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும்
12: சண்முகம் ஜெயிச்சிருக்காரு மயிலையில. அவர் முன்னாள் மந்திரி
0: பாஜக.
1: துரைமுருகன் தொடர்ந்தும் பின்னடைவு.
9: முதலாவது இடம் எனக்கு தெரிஞ்சு இல்ல மூணாவது இருந்தாரு. அப்போ இப்ப
12: துரைமுருகன் வந்து எலெக்ஷன் நிக்கிறதுக்கே கட்சி கொடுக்கல, ஆனா இவரு இன்சிஸ்ட் பண்ணி நின்னாரு இந்த தடவை.
9: ஓகே,
12: ஏன்னா திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் ஹி வில் பி லூசிங்.
1: பாஜக ஒரே ஒரு தொகுதியில மட்டும் முன்னிலை பெற்றிருக்கிறதா,
12: வென்றிருக்கிறதா? உதகையில, ஊட்டியில.
9: ஊட்டியில ஷாக்ல உதகை வந்து டிஎம்கே பெல்ட்னு சொல்லுவாங்க.
12: அவரு ராஜா எம்பி தொகுதி, ராசா எம்பி தொகுதி.
9: மணியன் வெற்றி, சீர்காழி செந்தில் செல்வன், மதிமுக
12: அதிமுக 18,000 ஓட்டு தான் எடுத்திருக்காங்க.
9: ஆமா,
0: ரொம்ப டெபாசிட் போயிருக்கு.
1: பல்லாவரம் தொகுதியில காமாட்சி
0: போயிருக்கு. 16% எடுக்கணும்ல,
12: 16% எடுக்கணும்னா
0: 1.5 ஓட்டு தானே அந்த தொகுதியில.
12: டெபாசிட்டே போயிருச்சு. ஆஃப் கோர்ஸ் அது ஸ்டார் தொகுதி.
9: ஆமா, ஏங்க ஸ்டாலின் அவர்கள் நிக்கிறது
0: இல்ல. இப்போ
9: ஸ்டாலினே 10,000 ஓட்டுல தோத்துருக்காங்கன்னா
0: இப்போ
9: அதுவே டெபாசிட் போனதுக்கு சமம் தானே.
0: இல்ல, இப்போ நிறைய தொகுதியில நீங்க இப்போ இப்போ வரும் கொஞ்சம் ஈவினிங்ல வரும். ஏடிஎம்கே எத்தனை தொகுதியில டெபாசிட் போச்சு, திமுக எத்தனை தொகுதியில
9: அதான் சொல்லுவாங்கல்ல. திமுக அதிகமா எனக்கு தெரிஞ்சு டெபாசிட் போல
0: ஏடிஎம்கே தான் போயிருக்கு.
1: திருப்பூரூர்ல விஜயராஜ் 21,000 வாக்குகள் வித்தியாசம் தாவேக்கா முன்னிலையில இருக்கு.
0: அந்த குளச்சல்
12: ஒன்னு
0: மறுபடியும் வந்துருச்சு, லீடிங்
12: வந்துருச்சு.
1: அதுவும் 5,000 ஓட்டு தான் பார்க்கலாம். கன்னியாகுமரி தளவாய் சுந்தரம் 5,000 வாக்குகள் வித்தியாசத்துல முன்னிலையில இருக்கார் அதிமுக. அதுக்கு அடுத்து திமுக வேட்பாளர் இருக்கார்.
12: அவரோட ட்ரெடிஷனல் இது.
9: சோ எண்ட் ஆஃப் தி டே விஜய் வந்து அதிகமா ஏடிஎம்கே ஓட்டு, அதுல முக்காவாசி டிஎம்கே ஓட எடுத்திருக்காரு. டிஎம்கே தான், ஐ மீன் ஏடிஎம்கே தான் அதிக இடங்கள்ல டெபாசிட் எடுக்க போறாங்க. தாவே காவல இல்லையா?
12: தாவே காவல.
9: சீன்ஸ் ஆர் ஹேப்பனிங். இப்போதான் அனிமேஷன்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. 105-75-54 போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தேர்தலை யாரும் பார்த்தது கிடையாது. இப்போதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பத்மநாபபுரம் இங்கே வந்து கம்யூனிஸ்ட் லீடிங்ல இருக்காங்க 15,000 ஓட்ஸ்ல.
12: பத்மநாபபுரம் எப்பவுமே ஒரு நேஷனல் பார்ட்டிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. விஜயதாரணி பின்னாடி போயிட்டாங்க,
9: 3வது இடத்துல இருக்காங்க. அவங்க
12: கையில இருந்து தாமரைக்கு போனாங்க. அவங்க கட்சி மாறிட்டு எம்எல்ஏ இது ராஜினாமா பண்ணாங்கல்ல.
1: சரி, முதலமைச்சரையே தோற்கடிச்சிட்டாங்க, தோற்கடிக்க வச்சிருக்காங்க. கொளத்தூர் தொகுதியில வி எஸ் பாலு டிவி கே சார்பில் போட்டியிட்டவர் வெற்றி.
9: பாபு அவர் முன்னாடி ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே ல இருந்தவர் தான்.
12: ஆமா, எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேண்டிடேட் தான். அதனால தான் அவரை முதலமைச்சருக்கு எதிராக போட்டாங்க. ஆனா அது ஒரு விசில் வேவ்
9: வின் பண்ணி
12: காமிச்சிட்டாரு.
0: சிட்டியில ஃபுல்லாவே அந்த விஜய் விசில் வேவோட தாக்கத்துல
9: ஸ்டாலினோ விசில் அடிக்கப்பட்டு விட்டார் அப்படிங்கிறீங்க.
0: ரெண்டு பேரை தவிர
9: அன்பார்ச்சுனேட்லி சேகர் பாபு வின்னு,
0: சேகர் பாபு அண்ட் உதயநிதி ஸ்டாலின்.
9: மா சுப்பிரமணியன்
0: இல்ல, ரெண்டே பேர் மட்டும்தான்
9: அன்பார்ச்சுனேட்லி. மத்த எல்லாமே எதிர்பார்க்காத
12: ஸ்டார் கேண்டிடேட்ஸ்ங்கிறதுனால சென்னையில இது பண்ண மத்த எல்லாம் விசிலுக்கு தான் போய்.
1: சரி, இதுவரை வெளியான முடிவுகள் அடிப்படையில் தாவிகா 107 இடங்கள்ல முன்னிலையில இருக்கு, திமுக 70 அதிகமான தொகுதிகள்ல முன்னிலையில இருக்கு, அதிமுக 53 தொகுதிகள் முன்னிலையில இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இறுதி முடிவு வெளியாகிறோம்னு எதிர்பார்க்கலாம் இல்லையா மது?
9: கொஞ்சம் கொஞ்சமா வரும், நைட் ஆயிடும். ஆனா சில தொகுதிகள்
12: ஆட்சி அமைக்க போவது தாவிகா தான், ஆனா எப்படி அமைக்க போறாங்க
9: அதான் கேள்வி.
12: அதுதான் கேள்வி.
1: நம்ம தொடர்ந்து பேசலாம். இது 234 on 894.
8: முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான்,
11: என் நெஞ்சில் குடியிருக்கும்
10: கே பழனிசாமி என்னும் நான்.
13: புதுசா
11: வரணும்னா எங்களை
13: மாதிரி
11: எதிர்காலம்.

0: சுட சுட புத்தம்புது பாட்டு.
1: Brought to you by Tanjai Elite Restaurant. நம்ம ஒரு சமையல சுவைக்க Tanjai Elite Restaurant, Jebel Ali Industrial First and Horlands.

0: We'll be back after a short commercial break.
1: ஏயா, இந்த ஜவலலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட்ல நார்த் இந்தியனும் கேரளா ஸ்டைல் ஃபுட்டும் தான் கிடைக்குது. நம்ம சாப்பாடு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்காக கராமா வரைக்குமா போக முடியும்?
2: டேய், உனக்கு தஞ்சை எலைட் ரெஸ்டாரன்ட் பத்தி தெரியாதா என்ன? மெஸ் ஃபெசிலிட்டி மற்றும் டெலிவரியும் இருக்கு, அதுவும் நம்ம ஒரு சுவையில.
3: தஞ்சை எலைட் ரெஸ்டாரன்ட், ஜவலலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் மற்றும் ஹோர்லன்ஸ்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்,
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
4: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
4: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
4: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
4: Damn it.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
4: அட்டிங்க.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of Rock with Raja brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க.
2: 89.4 தமிழ் FM செய்தி சுருக்கம்
1: brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
3: தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி வருகின்றன. இதுவரை வெளியான முன்னிலை நிலவரங்களின் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகம் 107 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகம் 74 இடங்களிலும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 53 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளது. கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தோல்வியை தழுவினார். அந்த தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிட்ட வி எஸ் பாபு வெற்றியெட்டினார். அவர் 9000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை சென்னை ஜெய்ப்பாக்கம் தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்றுள்ளார். இந்நிலையில் அவர் திமுக சட்டமன்ற தலைவராக பதவியேற்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
2: இந்திய செய்திகள்.
3: மேற்கு வங்கத்தில் நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தல் வாக்கெண்டும் நடவடிக்கைகளில் தற்போது வரை வெளியாகியுள்ள முன்னிலை நிலவரங்கள் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி 200 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் 87 இடங்களிலும், காங்கிரஸ் 2 இடங்களிலும், இடதுசாரி கட்சிகள் 2 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன. ஏனைய கட்சிகள் 2 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளன. இதேவேளை கேரளத்தில் UDF 89 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. கடந்த வருடம் அக்கட்சி 40 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருந்தது. LDF கடந்த வருடத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருந்த நிலையில் இம்முறை 36 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. BJP கூட்டணி 2 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. அசாம் மாநிலத்தில் BJP 100 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் 22 இடங்களிலும், AIUDF 2 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை பொறுத்தவரையில் NR காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி அமைக்கின்றது. அந்த கூட்டணி 17 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் 8 இடங்களிலும், TBK 2 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளது. எமது
2: செய்தி சுருக்கம்
1: was brought to you by Danya Group of Companies since 1982.
2: Weather update
1: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமெரிக்கத்தில் கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இன்று லீவாவில் 42 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அலைனில் 40 டிகிரி செல்சியஸிலும், அல்ஃபுஜைராவில் 41 டிகிரி செல்சியஸிலும் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபியில் 39 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ஷார்ஜாவில் 38 டிகிரி செல்சியஸிலும், ராசல்கைமாவில் 39 டிகிரி செல்சியஸிலும், உமல்குவை மற்றும் அஜ்மானில் முறையே 37 மற்றும் 35 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ராசல்கைமாவின் ஜெய்ஸ் மலைப்பகுதியில் 21 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை வீழ்ச்சி அடைந்தது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: டாடி, தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் US-ல கூட அதே FM தான் டாடி கேப்போம்.
5: அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
2: Rock with Raja.
5: Stay tuned.

0: Znači, kaj se bude, eto ne.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: ஆர்ஜே நிவேதா அட்வான்ஸா வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. 2348 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே வந்து பேசிட்டு இருக்கேன். வணக்கம்.
5: வணக்கம்
4: நிவேதா.
5: வணக்கம் மது. வணக்கம்.
4: வாட் இஸ் ஹேப்பனிங்?
5: வாட் இஸ் ஹேப்பனிங்?
4: பயங்கர ஷாக்கா இருக்குல்ல.
5: ஈவன் ஃபார் த
4: திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுல பெரும்பான்மை இல்லங்கிறது ஹிஸ்டரி தான்.
5: ஆமா ஆமா.
4: அதாவது ஸ்கிரீன்ல தெரியற திமுகவும் அதிமுகவும் 100க்கு கீழே பினிஷ் பண்ண போற எலெக்ஷன்
5: முதல் முறையாக இதுவாதா இருக்கும்.
4: இதுவாதா இருக்கும்.
5: எனக்கு இது எப்படி நான் பாக்குறேன்னா, ஃபார் தி பாஸ்ட் 10-12 இயர்ஸ் அவர் வந்து பண்ண படங்கள் எல்லாமே அது தார்ந்து மக்களுக்கு வந்து நல்லது பண்ணக்கூடிய படங்கள்.
4: ஒரு வேலையாவே
5: கொடுத்துட்டு இருந்தாரா? என் சின்ன வயசுல இருந்து அவரை பார்த்து வளர்ந்த குழந்தைங்க இன்னைக்கு ஓட் போடுற ஏஜுக்கு
4: வந்துட்டாங்க.
5: அவருக்கு ஒரு பெரிய அமைஞ்சு வருது. இன்னொன்னு, பெரிய பெரிய தலைவர்களா இருந்த நம்ம ஜெயலலிதா கருணாநிதி அவர்கள் இப்ப இல்ல. அவங்களுக்கு அடுத்து நம்ம அந்த கட்சியை என்னவா பாக்குறோம்ன்றது ஒண்ணு இருக்குல்ல. நம்மளால அந்த கட்சியை அவங்களுக்கு பிறகு பார்க்கவும் முடியல. எனக்கு என்னோட புரிதல் இதுதான். எனக்கு வந்து இதெல்லாமே ஒரு பெரிய பிக் ஃபேக்டர் ஃபார் ஹிம் டு வின் ஆர் அச்சீவ் திஸ் மச்.
4: பயங்கரமா போயிட்டு இருக்கு. சில பல தொகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா 1000க்கு கீழே ஓட் டிஃபரன்ஸ் இருக்கு இந்த வாட்டி. இந்த வாட்டி எலெக்ஷன் தான் தி மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்னா, ஏன்னா மும்முனை போட்டி. அதை பாருங்களேன், லீமா ரோஸ் 54,000, டிவி கே கிருஷ்ணன் சாரி கிருஷ்ணன் வந்து 53,000, டிவி கேல இருக்கிறவர் 52,000. இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஆளுக்கு 50,000 ஓட்டு எடுத்துட்டு இருக்காங்க. அந்த 1000 பேர் தான் தே ஆர் கோனா மேக் எ டிஃபரன்ஸ் பல தொகுதிகள்ன்ற மாதிரி இருக்கு. இதோ இங்க பாருங்க, 76,196 எங்க கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சி தாவைக்கா வேட்பாளர் 56 ஓட்டு வித்தியாசத்துல முன்னிலையில இருக்கு. 50, 100, 200, 500 இந்த எலெக்ஷன்ல மட்டும்தாங்க பாக்க முடியுது. ஏன்னா வழக்கமா வேவுதா இருக்கும், இவங்களா இவங்கதான், அவங்களா அவங்கதான் இருக்கும். இது இந்த மும்முனை போட்டி 3 பேர் இருக்கிறதால செமையா ஸ்பிளிட் ஆயிருக்கு.
5: என்னோட தங்கச்சி டென்மார்க்ல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 6:30 அவ எனக்கு காலைல 9:30 கால் பண்றானா. அவளுக்கு அங்க 6:30 அவ்வளவு காலையில கூப்பிட்டு, அக்கா நீ நியூஸ் பாத்தியா, அக்கா நீ நியூஸ் பாத்தியா
4: அப்படி.
5: என் தங்கச்சி எப்படின்னா ரீச்சே பண்ண முடியாத ஒரு பர்சன். அவ நினைச்சா என்னைக்குமே அவள்கிட்ட நம்ம பேசிட முடியாது. அவ அவ்வளவு காலையில எந்திரிச்சு எனக்கு கூப்பிட்டு
4: எதிர்பார்க்கவே இல்லையே.
5: எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கொளத்தூர்ல ஈவன் கட்சி ஜெயிக்கலனா கூட அவர் ஜெயிச்சிருவாரு.
4: ஆமா, உதயவின் ஸ்டாலின் தோத்துட்டாரு.
5: ஏன்னா அவருக்கு வந்து பீங் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அந்த சைடுல நல்ல ஒரு நம்பிக்கை.
4: நல்ல டிஎம்கே பெல்ட் தான் சென்னை பொறுத்த வரைக்கும். ரெண்டே ரெண்டு தொகுதி தாங்க இது, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர். அந்த சுத்து சென்னைக்கு மிக அருகில், அதெல்லாமும் சேர்த்து எல்லா சென்னை மிக அருகில ரெண்டே தொகுதி தான் திமுக. ஒன்னு ஹார்பர் சேகர்பம், சேப்பாக்கு உதயநிதி. இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து லீட்ல இருக்காங்க. சென்னை
5: அண்ட் திருச்சி எனக்கு தெரிஞ்ச மெஜாரிட்டியா
4: வந்து டிவி கே ஸ்வீப். கொஞ்சம் உட்பகுதிகளுக்கு எல்லாம் போனீங்கன்னா அங்க மிக்சடா இருக்கு.
5: கோயம்புத்தூர்ல
4: அன்எக்ஸ்பெக்டட் இந்த வாட்டி. அதாவது மேட்டுப்பாளையம் தொகுதி, நம்ம சந்தோஷ் தொகுதி எல்லாம் வந்து ஏடிஎம்கே வழக்கமா
5: வேணும்.
4: இப்ப டிவி கே வரும்னு பார்த்தா டிஎம்கே வந்துருச்சு.
5: டிஎம்கே வந்து
4: கோவை சவுத்துல வந்து செந்தில் பாலாஜி டிஎம்கே அவர் வின் பண்றாரு. ஒரு பக்கம் தாவேகா, இன்னொரு பக்கம் வந்துட்டு இருக்காங்க கனிமொழி. இன்னொருத்தங்க அவங்க வந்து பார்த்தா 1,00,000 மேல ஓட்டு வாங்கி பயங்கர லீட்ல இருக்கிறாங்க. கவுண்டபாளையத்துல கோபிச்செட்டி பாளையத்துல செங்கோட்டையன் லீடிங்.
5: டிவி கே
4: மிக்ஸ்டா போயிட்டு இருக்குது. கொங்கு பெல்ட் பயங்கரமா போயிட்டு இருக்குது. ஏடிஎம்கே ஓட ஸ்ட்ராங் பெல்ட் இது. பட் இருந்தாலுமே செம இன்ட்ரெஸ்ட்.
5: சென்னை திருச்சி அண்ட் மதுரை.
4: ஆமா,
5: மெஜாரிட்டி
4: நீலகிரி
5: தஞ்சாவூர் மெயின் சிட்டி
4: கும்பகோணம் சாக்கோட்டை என்பர்கள் மூணு வாட்டி எம்எல்ஏ. நான் காலேஜ் படிக்கிறதுல இருந்து அவர் தான் எம்எல்ஏ. அவரு பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க பாத்துருக்கேன். 2012 ஜெயிச்சாரு. அவர் 11 ஜெயிச்சிட்டு இருக்காரு. சோ அங்க 18 ரவுண்டுக்கு அவர் லீடிங்ல இருந்தாரு. 19 ரவுண்ட் டிவிக்கு முன்னாடி வந்துட்டாருங்க டக்குன்னு. பயங்கரமா போயிட்டு இருக்குது. சோ இதுதான் தற்போதைய நிலவரம். ஆனா எல்லாருமே ஷாக்ல தான் இருக்காங்கல்ல.
5: இந்த மாதிரி பொட்டு பிடிச்சங்கள இருந்து எல்லாருமே ஒரு பாலிடிக் ஃபாலோ பண்ண, அரசியல் ஃபாலோ பண்ண, ஒரு எலெக்ஷனை ஃபாலோ பண்ண எலெக்ஷன் இதுதான். 2026 எலெக்ஷன் தான்.
4: உண்மை ஆமா. இங்க பாருங்க, மா சுப்பிரமணியன் ஹெல்த் மினிஸ்டர் 28,493 ஓட்ஸ்ல பின்னடைவு அடைஞ்சிருக்கு.
5: பின்னடைவு
4: சைதாப்பேட்டை கிடைக்கும். ஈரோடு கேட்டீங்கல்ல கொங்கு பெல்ட் 23,000 ஓட்ஸ் லீடிங். டிவிகே 70K ஓட்ஸ் எடுத்திருக்காரு. ஏடிஎம்கே 3rd இடத்துல இருக்காங்க. ஸோ நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டாக அவங்க 2,000 to 7,000 to 8,000 ஓட்ஸ் தான் எடுத்திருக்காங்க எல்லா தொகுதிகள்லையுமே.
5: ஸோ ஆனால் டுவர்ட்ஸ் தி எலெக்ஷன் வந்து எனக்கு டிவிகே ஜெயிக்கும் அந்த சைடு முன்னிலை இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு குறைய ஆரம்பிச்சுது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்க எதுவும் சொல்லாமல் சைலண்டாக இருந்திருக்காங்க.
4: அதான் நடந்திருக்கீங்க.
5: கெப் குவைட்.
4: பயங்கரமாக இருக்குது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா எலெக்ஷன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி something is going to happen. அந்த something என்ன நமக்கு தெரியாது. அது 50 இருக்கலாம், இல்ல அவங்க ஆட்சி அமைக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். பட் something இந்த எலெக்ஷன்ல ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி எனக்கு ஜுரம் வர அளவுக்கு ஆயிடுச்சு. எப்படியாவது வந்துடுறா, மாத்திரை போட்டு வந்துடுறான்னு வந்துட்டேன் நானு. பட் எனிவே நம்ம பார்க்கலாம். ஒரு ரெண்டு ராஜா பாட்டை
5: கேட்டு
4: நம்ம வருவோம்.
5: Thank you மது.
4: Thank you. தொடர்ந்து பேசுவோம். இது 2341894. Stay tuned.
0: வேற ஒருத்தங்க இருக்காங்க.
6: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையும். To advertise your brand, contact 050-252-8940.

ஆட்டோ புக் பண்ணுங்க. வாக் வித் ராஜா. Brought to you by Falcon Fastlink Services. One stop solution for all your interior fit outs. Call 0586815179.

0: Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.
1: ஓகே, நான் வந்து அடுத்து ஆர்ஜி நிவேதாக்கு வழி வீட்டிங்கேருந்து கிளம்புறதுக்கான நேரம் வந்தாச்சு. அண்ட் ஆர்ஜி நிவேதா சொல்லியும் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் கிடைக்கும். நிவேதாவும் சொல்லுவாங்க, மகேந்திரனும் வருவாங்க. ஸோ இப்போதைக்கு சில பல அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்டு அப்படியே நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஆல்ரெடி ஃபீவராக இருக்குது, அதான் ஒரு மாத்திரையை போட்டு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு வரேன் ஃபுல் ரிசல்ட் அப்டேட்டோட. பட் நாளைக்கு ரிசல்ட் வராதுங்க எனக்கு தெரிஞ்சு, வெனஸ்டே ஆகிடும். ஏன்னா இப்போ விஜய் வந்து 105 to 110 அப்படின்னு எனக்கு முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு இன்னும் 8 வேணும் இல்லை. அந்த 8 சீட்டை யார் தர போகிறாங்க, யார் கூட ஒரு அலையன்ஸ் பேச போகிறார் அப்படிலாம் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ காங்கிரஸோட பேசுகிறாங்கன்னா அதுவுமே 118 அமைக்கிறதுக்கு பத்தாதில்ல. அப்படின்றப்போ 118 அவங்க அமைக்கணும்னா என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றது தான் இப்போ பயங்கர சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. அந்த வகையில் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட் படி சேப்பாக்கில் 10,000+ ஓட்ஸில் உதய் வின் பண்ணியிருக்காரு, உதயநிதி ஸ்டாலின். பெரம்பூரில் விஜய் வந்து 47,000+ ஓட்ஸில் லீடிங்கில் இருக்கார். ஸோ செகண்ட் இருக்கக்கூடிய ஆர்டி சேகர் 59,000 ஓட்ஸ், இவர் 106,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக விஜய் தான் வின் பண்ண போகிறார்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு தொகுதியில் இப்போ விஜய் வின் பண்ணுறதுனால அந்த ஒரு தொகுதி வந்து அவர் ராஜினாமா பண்ண வேண்டியிருக்கும், ஐதர் பெரம்பூர் ஆர் திருச்சி கிழக்கு. ஸோ அதில் எந்த தொகுதியை அவர் ராஜினாமா பண்ண போகிறார் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதில் யாராவது நிற்பாங்க தாவைக்காவை சேர்ந்தவங்க. ஸோ மயிலாப்பூரை பொறுத்த வரைக்கும் ஸ்வீப் அடிச்சிட்டார் வெங்கட் ரமணன். ஸோ அவர் வந்து 69,000+ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. தேர்டு தான் தமிழிசைக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ 118 தொகுதிகள் தேவை அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி இப்போ இருக்குல்ல, அந்த வகையில் இதுவரைக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளில் 1.5 கோடி வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் கடந்து வாங்கியிருக்கிறாங்க. இந்த 4 பெரிய கட்சிகளில் அதிக வாக்குகளை வாங்கினது தமிழக வெற்றி கழகம். 1.5 கோடி வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க, 1.5 crore ப்ளஸ் அவுட் ஆஃப் 493,000. இன்னும் முழுசாக எண்ணி முடிக்கல பைதவே, கண்டிப்பாக இது இன்னொரு 50 lakhs போச்சுன்னா கூட அவங்க ஆல்மோஸ்ட் 40-50% வந்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல மெஜாரிட்டி வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ பார்க்கலாம், இது ஒரு ஹங் அசம்பிளியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அடுத்த 2 days ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 2 days என்ன நடக்குது அப்படிங்கிறதா மேட்ரு. ஃபார் எக்ஸாம்பிள், காம்யூனிஸ்ட் அண்ட் விசிகே, காங்கிரஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நாங்கள் டிவிகே கூட நிற்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா தே மைட் ஹேவ் அன் எட்ஜ். ஏன்னா தேமுதிக 1 லீடிங்கில் இருக்காங்க, விடுதலை சிறுத்தை 1, வைகோ அவர்களோட கட்சி 2, மதிமுக. ஸோ 2, 3, 4, கம்யூனிஸ்ட் 2, 6, இன்னொரு கம்யூனிஸ்ட் 2, முஸ்லீம் லீக் 2, அதர்ஸ் வந்து 3. ஸோ இந்த மாதிரி திமுகவோட கூட்டணிகள் இருக்காங்கல்ல, இதில் ஒரு 5-6 சேர்ந்து டிவிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல 118 சாத்தியம். இல்லை இவங்க யாருமே வரல அப்படின்னா பிஎம்கே ஒரு பக்கம் வராங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா பிஎம்கேக்கு 5 சீட் இருக்குது, பிஜேபிக்கு 1, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 1, இவங்க 3 வந்தால் கூட 7 தான் வரும், 106, 7, 113 இடிக்கும். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறமா கோடை கால காற்றை வருது. 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே மோது பேசிட்டு இருக்கேன். அடுத்து நிவேதா வந்துருவாங்க 4 மணிக்கு உங்களோட பேசுறேன்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams monthly interest free EMI pay panni Trichyoda prime spot la plot book pannunga. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app vazhiya ooruku panam anuppi jet or dashing car varam thorum gold coins melum dinamum 1000 dirhams cash velum vaippai perungal.
2: Ready sir.
3: Nadandathu
4: nandathu
3: camera
4: nadakkapovathu
3: rolling.
1: Ramani Events presents Rolling Sir. Rolling Sir
5: action.
1: 894 Dubai oda Instagram page la neenga Rolling Sir episodes paathu enjoy pannalam. Oru cinema scene na naanga play panni kaatuvom, adha play neenga ellarum sende nadichu kaatuvinga, adhu dhaan Rolling Sir. Unga gang la nadippu arakkargal irukkaangala, neenga UAE mulika office hotel tea kadanu enga work pannalum illa ganga enga irundhalum RJ Madhu nanu en team unga edathuke vandu fun panna porom. இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940.

0: பண்ணுங்க.
1: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
2: Rock with Raja. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 0586815179.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
4: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
5: எது? மதுவா?
4: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படி பாடுவாங்களே.
5: ஓ மை காட், யார் அவரு?
4: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
0: டாம் இட்.
6: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
5: அட்டிங்க.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: Rock with Raja. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 0586815179.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: சென்னை பெரம்பூர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வெற்றி பெற்றார். எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றுள்ளார். எடப்பாடி பழனிசாமி 98,110 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் என்ற சாதனையை படைத்துள்ளார். எடப்பாடி அந்த தொகுதியில் 8 முறை போட்டியிட்டு 6 முறை வெற்றி பெற்றுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று வரும் மேற்கு வங்க தொகுதியில் தற்போது வரை வெளியாத முன்னிலை நிலவரங்களின் அடிப்படையில் பாரதிய ஜனதா கூட்டணி 201 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் 86 இடங்களில் முன்னிலை வகிக்கின்றது. இதேவேளை கேரளத்தில் UDF 89 தொகுதிகளிலும் LDF 35 தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி 3 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளது. அசாம் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கூட்டணி 101 இடங்களிலும் காங்கிரஸ் 21 இடங்களிலும் AIUDF 2 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளது. இதனிடையே புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் NR காங்கிரஸ் 17 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி 8 இடங்களிலும் தமிழக வெற்றிக் கழகம் 2 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: எதிர்வரும் ஜூலை 1 முதல் அமலாகும் வகையில் பெறுமதி செயின் வரி திருத்தம் தொடர்பாக வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் குறித்த செய்திகள் தொடர்பில் பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சர் நிஷாந்த் ஜாவேர விளக்கம் அளித்துள்ளார். குறித்த வர்த்தமானி அறிவித்தலின் மூலம் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு வரி கொள்கையை எளிமைப்படுத்தும் நோக்கில் இதுவரை காலமும் அறவிடப்பட்ட பெறுமதி சீர் வரி மற்றும் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி ஆகிய இரண்டையும் ஒன்றிணைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதன்படி இதுவரை காலமும் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களிடம் இருந்து அறவிடப்பட்ட 18% பெறுமதி சீர் வரி மற்றும் 2.5% சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி ஆகியன எதிர்வரும் ஜூலை மாதம் 1 முதல் பெறுமதி செயிர் வரியுடன் இணைக்கப்பட்டு 20.5% அறவிடப்படும் என அமைச்சர் கூறியுள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamil FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒன்னே வெயிட் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: வெரி குட் ஈவினிங். இட்ஸ் 4:12 ஆன் தி கிளாக். வெல்கம். அண்ட் இந்த மண்டே ஒரு சாதாரண மண்டே கிடையாது. யூஸ்வலி மண்டே அகேன் அப்படின்னு சொல்லுவோம், பட் திஸ் இஸ் நாட் அ யூஷுவல் மண்டே. May 4, 2026, பல பல பல வருடங்களுக்கு பிறகு, தென் இன்ஃபேக்ட் டிகேட்ஸ்க்கு அப்புறம், பல டிகேட்ஸ்க்கு அப்புறம் இப்படி ஒரு ஹிஸ்ட்ரி நம்ம தமிழகத்துடைய அரசியல் களத்தில் நடந்திருக்கு. ஒரு எலெக்ஷன் டேட்டில் நடந்திருக்கு. நிறைய பேர் முதல் முறையாக நான் திங்கக்கிழமைக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி தான் இந்த மண்டே, இந்த பர்டிகுலர் டே ஹேஸ் மெய்ட் ஹிஸ்ட்ரி. ஒரு ஒரு ஆள் ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்காருன்னா அது வந்து இல்லைன்னா சொல்ல முடியாது. ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் எனி ஒன். நான் ஒரு ஒரு ஒரு கட்சி சார்ந்த, ஒரு அரசியல் தலைவர்கள் சார்ந்தோ, அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் பீப்புள் இல்லை எனக்கு பெரிய ஒரு ஆதரவு இருக்கா அப்படிலாம் கேட்டிங்கன்னா, ஐ டோன்ட் ஹாவ் அன் ஆன்சர். நான் அப்படி கிடையாது. ஆனால் இது பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ரொம்ப தெளிவாக எனக்கு புரியுது. வி நீட் அ பிக் சேஞ்ச். நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய சேஞ்ச் தேவைப்பட்டுச்சுங்கிறது தான் உண்மை. நம்ம எப்பவுமே டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே இந்த மாதிரி ஒரு ரெண்டு கட்சிகளுக்கு நடுவிலே மாறி மாறி, வி டென்ட் ஹாவ் அ ஆப்ஷன் ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருந்தாலும் வி டென்ட் கெட் தி கட் டு ட்ரஸ்ட் தெம். அண்ட் அவங்க மேலே அவங்க யார், அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை ஒரு ஒரு அக்கறையோ இல்லை ஒரு ஒரு கனெக்ஷனோ எதுவுமே இல்லாமல் இருந்த காலகட்டத்திலையும் ஒரு நேரத்திலையும் இப்படி ஒரு புது தலைவர் ஒருத்தர் வராருங்கும் போது ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே, நமக்கும் ஒரு புது தலைவர் வேணுமே அப்படின்ற ஒரு ஒரு எண்ணமும் ஒரு ஆசையும் பல காலங்களாக மனசுக்குள்ளே இருந்ததுடைய அடையாளம் தான் இது. அண்ட் பர்டிகுலர் திஸ் எலெக்ஷன் ஒரு விஷயம் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. காசு வாங்கிட்டா யாருக்கும் ஓட் பண்ணிடுவாங்க அப்படிலாம் இல்லாமல், வி ரியலி நீட் அ சேஞ்ச். நமக்கு வந்து மொத்தமாகவே நம்மளுடைய அரசியல் களமும் அரசியலில் இருக்கக்கூடிய பல விஷயங்களுடைய மாற்றங்களும் நமக்கு நம்ம தேவைப்பட்ட ஒரு விஷயமாக இருந்துச்சு. எப்படி ரொம்ப முன்னாடி திராவிட கட்சிகள் வந்த புதுசில் வந்து அந்த மாற்றம் நமக்கு தேவைப்பட்ட மாற்றமாக இருந்துச்சு, நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு மாற்றமாக இருந்துச்சு, பல முன்னேற்றங்கள் தமிழகத்தில் நம்ம பார்த்தோம், அந்த மாதிரி ஒரு பெரும் ஒரு மாற்றம் தான் நம்ம இன்றைக்கி எதிர்பார்க்குறோம். அதுக்கு பிறகு அது அப்படியே சோர்வடைஞ்சு ஏதோ ஒரு ஒரு ஒரு கட்சி சார்ந்து ஒரு குடும்பம் சார்ந்து அது பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டுருக்கு, நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம், யார் ஜெயிச்சா என்ன, யார் ரூல் பண்ண என்னன்ற மாதிரி இருந்ததுலேருந்து இப்போ திருப்பி ஏதோ புதுசாக நடந்தால் நல்லாயிருக்குமேன்ற ஒரு எண்ணம் அதிகமாக வர ஆரம்பித்து அந்த டைமில் இந்த மாற்றம் நடந்திருக்குன்னு தான் சொல்லும். அண்ட் எஸ் இன்னைக்கு இந்த மணி நேரம் முழுக்க, ஐ மீன் இந்த 4 to 5, நான் கிருஷ்ணி மகேந்திரன் அவங்கள கூப்பிட்டு இந்த இன்னிக்கான நிலவரங்கள் குறித்தும் அரசியல் கால நிலவரங்கள் குறித்தும், இப்போதைக்கு தாவேக்கால் லீடிங்கில் இருக்கிறாங்க, அடுத்து என்னவாக இருக்கும் நமக்கு ரொம்ப அரசியல் தெரியாதனால அவங்கள கூப்பிட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். பட் லெட்ஸ் ஸ்டார்ட் தி டே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஷோ வித் யூ அப்டேட்.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: ஸோ எஸ் கரண்ட்லி இருக்கக்கூடிய முக்கியமான 5 அப்டேட்ஸ் நம்ம யூஏஇ வாட்ஸ்அப்பில் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னங்கிறது அப்படியே தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாட்டெல்லாம் போட்டு வில் இன்வைட் கிருஷ்ணி அண்ட் மகேந்திரன். ஸோ சென்ட்ரல் பேங்க் வந்து வாட்ஸ்அப் பேங்கிங்காக வாட்ஸ்அப் பயன்படுத்துறத வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் தி யூஏஇ வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டன்ட் மெசேஜ் ஆப் மூலமாக கஸ்டமர் சர்வீஸ் பண்ணுறதை வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி ப்ரைவேட் சாட்ஸ் அது வந்து சைபர் கிரைமுடைய லாக்கு வந்து வழிவகுக்கும். அண்ட் லாயர்ஸ் வந்து நீங்கள் வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாமே ரொம்ப பார்த்து சாட்ஸில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நம்ம என்ன ஃபார்வர்ட் பண்ணுறோம், நம்ம என்ன மாதிரி விஷயங்களை டவுன்லோட் பண்ணுறோம், என்ன மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துகிறோம் இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். நீங்கள் கவனிக்காமல் நீங்கள் வந்து யாரோ ஒருத்தங்க அமைச்சதை ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்க, அது ஒரு ஃபேக் மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷனாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்து சைபர் கிரைம் லா வந்து இருக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி எந்த ஒரு கான்டென்ட் நீங்கள் குரூப்பில் போட்டாலும் இஃப் யூ ஆர் தி அட்மின் யூ ஆர் லைபிள் ஃபார் இட் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் சாட் குரூப் ரன் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் போடக்கூடிய போஸ்ட் அண்ட் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வரக்கூடிய செய்திகள் எல்லாத்துக்குமான பொறுப்பு உங்கள் கிட்ட மட்டும்தான் இருக்குது. அண்ட் வாட்ஸ்அப் மெசேஜஸ் வந்து கோர்ட் எவிடன்ஸாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதும் கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் வாட்ஸ்அப் வெப்புக்கு ஃபைனலி வாய்ஸ் அண்ட் வீடியோ காலிங்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து UAE வாட்ஸ்அப்பில் புதுசாக அறிமுகமான விஷயங்கள்.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: சையஸ் அஞ்சான் படத்திலிருந்து முதல் பாட்டும் ரொம்ப படத்திலிருந்து அடுத்த பாட்டும் கேட்டு வாங்க. We'll be back and this is the evening correct with me RJ Nivedha on 89.4 Tamil FM.
3: Back to back.
4: அடுத்தது ரெண்டு பாட்டு.

0: You are listening to 89.4 Tamar FM. Tamar FM. Tamar FM. Tamar. Tamar. Tamar. 89.4.
1: பெரிதாக்க
2: விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையும். To advertise your brand, contact 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: It's 4:27 on the clock and நம்ம கூட கிருஷ்ணி இணைஞ்சிருக்கிறாங்க எலெக்ஷன் பத்தின விஷயங்கள் பேசுறதுக்காகவும். அண்ட் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய தமிழக எலெக்ஷனுடைய கதைகளை நீங்களும் கேட்க ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்க. Let's start with that.
3: முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்னும் நான்,
4: என் நெஞ்சில் குடியிருக்கும்
5: கே பழனிசாமி என்னும் நான்,
6: எதிர்காலம்
2: கிருஷ்ணி. எனக்கு தெரியாத விஷயங்களா சொல்லுங்க.
7: தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் 2026 இறுதி கட்டத்தை அடைஞ்சாச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த 118 அப்படிங்கிற அந்த ஒரு வெற்றி கோடு, அதை யார் அடைய போறா? அது ஆப்வியஸா நமக்கு தெரியுது, தமிழக வெற்றி கழகம் தான் அப்படிங்கிறது. ஆனா இன்னும் அந்த பெரும்பான்மை, அந்த எல்லையை வந்து அவங்க அடையல. இப்போ ரொம்ப நேரமா வந்து 107 இருந்து 105 குறைஞ்சதுக்கு அப்புறமா 110 ஆகி இப்போ 109 இடங்கள்ல வந்து அவங்க முன்னிலையில் இருக்காங்க.
2: 11
7: எல்லாம் வந்தது, ஆனா 118 அவங்க எட்டுவாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். இந்த நிலையில யாரோட கூட்டணி அமைப்பாங்களா? அப்படி அமைக்காம விட்டா என்ன நடக்கும் அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கிடையில சென்னை பெரம்பூர் தொகுதியில டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் நின்ன திருச்சி கிழக்குலையும் அவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அப்போ ரெண்டு இடங்கள்ல வெற்றி பெற்றதுனால ஒரு இடத்துல வந்து அவர் வந்து ராஜினாமா செய்யணும், அந்த ஒரு தொகுதியில வந்து இடைத்தேர்தல் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய தொகுதியில, எடப்பாடி தொகுதியில வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதுவும் 98,110 வாக்குகள் வித்தியாசத்துல, இந்த தேர்தல்ல அதிகூடிய வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்ற வேட்பாளர்
2: அவர்தான்.
7: அதுக்கு முன்னாடி சென்னையில ஒரு தொகுதியில டிவிகே வேட்பாளர் ஒருத்தர் முன்னிலை பெற்றிருந்தார், விஜய பிரபு. அவர் வந்து 84,000 சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்துல இப்போ வந்திருக்கிற முடிவு அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி தான் அதிகூடிய வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றவரா இருக்காரு.
2: தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தோல்வி
7: அடைஞ்சிருக்காரு. தொகுதியில அவர் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காரு. அந்த தொகுதியில டிவிகே வேட்பாளரா வந்தவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. ஒரு முதலமைச்சரையே மக்கள் வந்து நிராகரிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஆட்சி மீது மக்களுக்கு என்ன ஒரு எண்ணப்பாடு இருந்தது அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கு. மயிலாடுதுறை, சீர்காழி, பூம்புகார் தொகுதிகளில் வந்து திமுக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. முதுகுளத்தூர் தொகுதியில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் வெற்றி பெற்றிருக்கிறாரு. திருவையாறு தொகுதியில் திமுக வேட்பாளர் துரை சந்திரசேகர் வெற்றி பெற்றிருக்காரு. இன்னும் சில தொகுதிகளில் இறுதி முடிவு வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளியாகி முடிஞ்சிரும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம். அப்பவும் தாவேக்கா 108 இடங்களில் முன்னிலை. கோவை தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. 2,361 வாக்குகள் வித்தியாசத்தில். கவுண்டம்பாளையம் தொகுதியில் கனிமொழி 42,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேக்கா வேட்பாளர் 146,466 வாக்குகள் அவர் பெற்றிருக்காங்க. அடுத்து கிணத்து கடவு தொகுதியில விக்னேஷ் என்பவர் தாவேக்கா சார்பில் போட்டியிட்டவர் வெற்றி பெற்றிருக்காரு. 16,723 வாக்குகள் வித்தியாசத்துல. மேட்டுப்பாளையம் தொகுதியில சுனில் ஆனந்த் தாவேக்கா வேட்பாளர் 66,550 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு. அடுத்து பொள்ளாச்சி தொகுதியில நித்யானந்தன் 4,779 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் திமுக வேட்பாளர். இப்போ இந்த நிலையில மு க ஸ்டாலின் திமுக தலைமை அலுவலகம் மன்ன அறிவாலயம் நோக்கி புறப்பட்டிருக்காரு. மறுமுனையில விஜய் வந்து வாக்கு எண்ணும் நிலையத்துக்கு போறாரு, அந்த சான்றிதழ் பெறதுக்காக. அதுக்கப்புறமா அவர் என்ன இன்னைக்கு பேச போறாரு அப்படின்னு எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்பா காத்துட்டு இருக்காங்க.
2: என்னுடைய சந்தேகம் என்னன்னா 108 தற்பொழுது அவங்க வந்து முன்னிலையில் இருக்கிறாங்க. இப்போ அலையன்ஸ் இல்ல அப்படின்னா அடுத்து என்ன அவங்களுடைய ஆப்ஷனாக இருக்கும்?
7: இப்போதைக்கு யாரு முன்னிலையில இருக்காங்களோ அவங்களை வந்து முதலமைச்சரா அறிவிப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அவங்க வந்து பெரும்பான்மையை நிரூபிக்கணும் சட்டப்பேரவையில. அதுக்கிடையில யாருக்கூடையாவது பேசி சீட்டுகள் எல்லாம் வாங்கி அந்த மாதிரி ஏதாவது கூட்டணி அதுக்கப்புறமா பேசி அது நடக்கலாம். அப்படி இல்லைன்னா பெரும்பான்மையை அவங்க நிரூபிக்கணும். நிரூபிக்காத பட்சத்துல மறு தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
2: ஆனா இப்போதைக்கு அவங்க அலைன்ஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் காங்கிரஸோட இருக்கும்னு. அப்படி இருந்தாலுமே
7: அதாவது திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினர் அவங்கள வந்து அதுவும் பத்தாது. அதுல வந்து காங்கிரஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்க? நாலு சீட்டா?
2: அஞ்சு
7: சீட் இருக்கு. அப்ப அந்த அஞ்சு சீட்டு வந்தாலுமே போதாது இல்லையா? இன்னும் வேணும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு
2: தொடர்ந்து பேசலாம். ஸ்டேடியம் 89.4 தமிழ் எஃப்எம் யூஎஸ் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன்.
0: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer are May 31st varikum. 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
1: இன்கமிங்.
0: சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபலல் இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: கற்பூரங்காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல.
3: என்ன நீங்க தயாரா?
2: மனசார வேண்டிட்டு மொழ அரைச்சா உடனே நியாயம் கொடுக்கற முரட்டுத்தனமான சாமி.
3: ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல, சாய் அபியங்கர் இசையில, சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல கருப்பு. மே 14 தேதி வெளியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ்மோட ரேடியோ மற்றும் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.
4: நம்ம டைம் சாமாடி அடிக்க போறோம். மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்.
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
6: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.

0: டிராபிக் அப்டேட் brought to you by Jetor. வெறும் 9668 monthly EMI ல pay after 6 months zero VAT ல உங்க brand new Jetor SUV க்கு அப்கிரேட் ஆகுங்க.
1: 4:38 வெல்கம் பேக். இப்போ டிராபிக் பொறுத்த வரைக்கும் டுவர்ட் சார்ஜா போற லேன் E311 முகமது பின் சாயத் ரோட்ல இருக்கு. அதாவது இன்னைக்கு திங்கட்கிழமை மாதிரியே இல்ல, கொஞ்சம் டிராபிக் கம்மியா இருக்கு. ஐ திங்க் இனிமே தான் வந்து டிராபிக் பில்ட் ஆகும். அண்ட் E11 அல்லத்தியாத் ரோட்லயும் டுவர்ட் சார்ஜா போற லேன்ல தேரா கிளாக் டார்ல இருந்து இப்போ வந்து உங்களுக்கு டிராபிக் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அல்கியாதா மெட்ரோ நல்வாதா ஸ்ட்ரீட்குள்ள கொஞ்சம் இருக்கு, நல்லாதா ஒன் கிட்ட ஒரு கிராஷ்னு ரிப்போர்ட் ஆயிருக்கு. இதே மாதிரி சிட்டி சென்டர் மிருதிஷ் கடந்திருக்க ரவுண்ட் பாட்லயும் ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு E311. சோ எஸ், டிரைவ் சேஃப்.
0: Traffic update. Traffic
2: update. Brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.
3: முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான்,
4: என் நெஞ்சில் கொடி இருக்கும்
5: கே பழனிசாமி என்னும் நான்.
6: புதுசா வரணும்னா எங்களை மாதிரி இருக்க புது பிள்ளைகளுக்கு தான் கொடுத்து பார்க்கணும். அது என் மக்கள் தான் முடிவு பண்ணும்.
7: 89.4 தமிழ் FM இன் 234 on 894. வளமான தமிழக எதிர்காலம்.
1: நாலு 4:39 வெல்கம் பேக். இதுவரைக்கும் எலெக்ஷன் பத்தின செய்தியெல்லாம் நான் பேசினதெல்லாம் இல்லை, அதை பத்தி நான் தெரிஞ்சிருக்கேன், ஆனா உட்காந்து அதை பத்தி பேசினது இல்லை. இந்த ஒரு எலெக்ஷன் மாதிரி இவ்வளவு தூரம் காலங்காத்தாலேயே இந்த மண்டேக்காக காத்திருக்கிறது, ரொம்ப இந்த ஓட் அந்த டேக்காக காத்திருக்கிறது, இவ்வளவு பரபரப்பை கிரியேட் பண்றது, இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷங்கள் கழித்து தான் முதல் முறையாக.
8: அது ஒரே ஒரு காரணம், விஜய் அப்படிங்கிற ஒரு பிம்பம், அப்படி ஒரு நாயகன் அரசியலுக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகுதா. 3 வருஷத்துல தாம் சந்திச்ச முதல் தேர்தலையே இத்தனை சதவீதமான வாக்கு, 20% அதிகமான வாக்குகள் வந்து தாவைக்கா இன்னைக்கு பெற்றிருக்காங்க. இதுவரை எண்ணப்பட்ட வாக்குகள் அடிப்படையில் அப்படி ஒரு கட்சி தமிழ்நாட்டு அரசியல்ல முதன் முதல்ல நடக்கிறது அப்படின்னா அது வந்து தாவைக்காக்கு தான் நடக்குது. அண்ட் முதல் தேர்தல்லையே வந்து மத்த 2 கட்சிகளையும் வந்து பின்னுக்கு தள்ளி ஓரளவுக்கு ஒரு
1: பெரும்பான்மையான
8: கட்சிருக்காங்க. பெரிய கட்சிகள் ரெண்டையுமே பின்னுக்கு தள்ளி முன்னாடி வந்திருக்காங்க அப்படின்னா அந்த பெருமை வந்து தாவேகாவுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 108 தொகுதிகள்ல வந்து முன்னிலையில இருக்காங்க. அது 118 மாறுமா இல்லையா அப்படிங்கறது ஒரு கேள்வி.
1: அதிகபட்சமாக 110-111 தான் போறதுக்கான
8: வாய்ப்பு இருக்கு. தெரியல, இன்னும் முடிவுகள் இன்னும் வந்துட்டு இருக்கு. இறுதி முடிவு எப்போ வரும், அதுக்கப்புறமா நம்ம அதை பத்தி சொல்லலாம். இல்ல அப்படின்னா நாளைக்கு தான் நம்ம வந்து அதை பத்தி பார்க்கலாம், என்ன நடக்குது, அந்த அடுத்த 2-3 நாட்கள்ல என்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு.
1: தற்பொழுது இப்போதைக்கு முதலமைச்சராக விஜய் அவர்,
8: கண்டிப்பா அவர் கூட்டணி அமைச்சாலுமே அவர் தானே, அவர் தான் முதலமைச்சர். ஏன்னா பெரும்பான்மை பெற்றிருக்காங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா அதுதான். இந்திய வரலாற்றுல இதுக்கு முன்னாடி NTR அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. 1 மார்ச் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்த ஜனவரியில எலெக்ஷன்ல கான்டெஸ்ட் பண்ணி அவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அதுக்கப்புறமா விஜய் வந்து வந்திருக்காரு.
1: தமிழக அரசியல்னு பாக்கும்போது இதுக்கு முன்னாடி MGR அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் இருந்தது. ஆனாலும் அவர் ஒரு 5-10 வருஷமாவே அரசியல்ல இருந்துகிட்டே இருந்தாரு, அவருடைய ஃபேஸ் காட்டிக்கிட்டே இருந்தாரு. பட் இந்த மாற்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் சோசியல் மீடியா. அண்ட் நானும் மதுவும் பேசிட்டு இருந்தோம். சி, அவரை வந்து சின்ன வயசுல இருந்து பார்த்த குழந்தைங்க இன்னைக்கு ஓட்டு போடுற ஏஜுக்கு வந்துட்டாங்க. அண்ட் அப்படி இருந்த குழந்தைங்க, அப்படி இருந்த இப்ப நம்ம எல்லாருமே அந்த டைம்ல குழந்தைங்க தான். சோ நம்ம இன்னைக்கு ஃபேமிலி பிரெட் வினரா மாறி இருக்கோம். சோ நம்மளுடைய ஒரு வாய்ஸ் இன்னைக்கு வீட்டுல அதிகமா இருக்கு. அப்போ நமக்கு வந்து தெரிஞ்ச ஒரு முகம், நம்ம பார்த்த ஒரு முகம்னு வரும்போது இவர் கண்ணு முன்னாடி வராரு. இந்த வாட்டி தான் வந்து அதிகமான ஓட் பதிவாயிருக்குன்னு சொல்லும் போது SIR பெரிய ஒரு காரணம் சொன்னாங்க. ஆனா அது மட்டும் இல்லங்கிறது இன்னைக்கு வந்து ப்ரூவ் ஆயிருக்கு.
8: இப்போ ஒரு நாயக விம்பத்தை பார்த்துதான் மக்கள் வந்து விஜய்க்கு வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது மற்ற கட்சிகளால. அது ஒரு அளவுக்கு அது உண்மைதான். ஆனாலும் கூட அது மட்டுமே இப்படி ஒரு பெரும்பான்மையை வந்து பெற்றுக் கொடுத்துருமா அப்படின்னா இல்ல இல்லையா.
1: அப்படி பார்த்தா இதுக்கு முன்னாடி கூட ஒருத்தர் வந்து
8: வந்திருந்தாரு அப்படின்னு அது நடந்திருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு கிரேஸ் இருக்கா அப்படின்னு சொன்னா, அப்ப கமலுக்கு வந்து விஜய் அளவுக்கு ஒரு கிரேஸ் இருக்குன்னா அது இல்ல. அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் ஓரளவு கொஞ்சம் ஒரு இன்டெலெக்சுவலா அப்படி பேசக்கூடியவங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஆனா விஜய் அப்படிங்கும் போது சின்ன குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா? இப்ப இருக்கிற 10 வயசு குழந்தைங்க முதல் விஜய் வின் பண்ணிட்டாரா அப்படின்னு கேள்வியோட எழும்புறாங்க.
1: 7-8 வயசு குழந்தைங்க கூட they talk about DMK, TVK, NTK வரைக்கும் பேசுறாங்க. Think of us, நமக்கு ஓட் போடுற ஏஜ் வரும்போது என் பேரண்ட் என்கிட்ட சொன்னாங்க போய் இந்த கட்சிக்கு போடு அப்படின்னு, அவ்வளவுதான் தெரியும். அப்பா அது சொன்னாங்க, நம்ம பண்ண போறோம், that's all we know.
8: ஆனா குழந்தைங்களுக்குள்ள இந்த அரசியலை வந்து விஜய் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாமா?
1: அது ஒரு வகையில நல்லதுதான். என்னதான்
8: பரவாயில்ல, இந்த
1: வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையும் காக்கி பண்ணிட்டு வேலை செஞ்சிருக்கலாம்.
8: ஆமா, அது மட்டுமே சொல்லிட முடியாது. இன்னொரு விஷயம், இப்போ விஜய் வந்து வரப்போறாரு அப்படின்னு சொன்னோன்ன அவருடைய ரசிகர்கள் நம்ம சமூக வலைதளத்திலேயே பார்க்கும்போது ரொம்ப ஆர்ப்பாட்டமா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இல்ல, இந்த கூட்டம் வந்து அரசியல் மயப்படாத ஒரு கூட்டம், இது வந்து வெறும் ஒரு நாயக பிம்பத்தை மட்டுமே பார்த்து அது எப்படி ஓட்டா மாறும் அப்படிங்கிற. அப்ப இன்னைக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆமா, அந்த கூட்டம் வந்து ஓட்டா மாறி இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியுது இல்லையா? எனவே இனியாவது அவங்க வந்து ஓகே, இந்த விஜய் அப்படிங்கிற அவர்னால அரசியல் மையப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அடுத்து வரப்போட 5 வருஷத்துல விஜய் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அந்த வருஷத்து அந்த 5 வருஷத்துல நம்ம பாக்குறது தான் மறுபடியும் அவர் வந்து ஆட்சிக்கு வருவாரா மக்கள், அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் உண்மையா விஜய் அப்படிங்கிறவர் யாரு என்ன பண்ணாரு அப்படின்னா. விஜய் மட்டுமே இல்ல, இப்ப மிச்சம் இருக்கக்கூடிய வெற்றி பெற்றவங்க எல்லாருமே அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. இருந்த பாரம்பரிய கட்சிகளினுடைய அந்த பாரம்பரியமா ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க இல்லையா, குடும்பம்,
1: சைதாப்பேட்டை, தீவிகா நகர், தியாகராய நகர், 1000 விளக்கு, வேளச்சேரி, வில்லிவாக்கம், எல்லா இடத்துலயுமே தவேக்கதா, மதுரை, மத்திய கிழக்கு,
8: சென்னையில வந்து சென்னை திமுக கோட்டையா 18 தொகுதிகளா, அது எல்லாத்திலயுமே வந்து தாவேகா வந்து வெற்றி பெற்ற.
1: சென்னை, திருச்சி, மதுரை, இந்த 3 சிட்டிலயுமே வந்து தாவேகா வந்து பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க.
8: அதுவும் அந்த பாரம்பரியமா இருந்த கட்சிகள் எல்லாத்தையும் பின்னாடி தள்ளி அப்படின்னா மக்கள் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்திருக்காங்க அப்படிங்கறது. அதுதான் உண்மையா இருக்கு. அந்த மக்களுடைய
1: கட்சிகள்னு சொல்லப்படக்கூடிய 2 கட்சிகள்ல இருந்து ஒரு மாற்றம் மக்களுக்கு தேவைப்படுதுங்கிறது முதல் விஷயம். அதுக்கப்புறம் தான் அவருடைய ஃபேஸ் வேல்யூ, அவர் என்னென்ன கிரியேட் பண்ணியிருக்காரு, இதெல்லாமே 2வது தான். பட் இந்த ட்ரெடிஷ்னலி இருக்கக்கூடிய கட்சிகள்லேருந்து ஒரு மாற்றம் வேணுங்கிறது தான் முதல் நோக்கமாக இருக்கும்னு எனக்கு புரியுது.
8: ஆனாலும் திராவிட கட்சிகள் செய்த விஷயங்கள் வந்து நம்ம மறக்கவும் முடியாது. அவங்களுடைய இம்பாக்டும் தமிழ்நாடு சமூகத்தில் வந்து மிகப்பெரிய விஷயம் தான். அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் கொள்கை அடிப்படையில் வந்து பெரிய வித்தியாசம் இருக்கிறதா எனக்கு தெரியல. திராவிட கட்சிகளுக்கும் தாவேகாவுக்கும் கொள்கை அடிப்படையில் அவங்க கொள்கை தலைவர்களாக இருக்கட்டும், எம்ஜிஆர் வந்து ஒரு ஆதர்சமாக விஜய் அவர்கள் பார்க்குறாரு, அப்போ அவருடைய கொள்கைகள் இதெல்லாம் பார்க்கும்போது பெரிய ஒரு வித்தியாசம் அந்த கொள்கை அளவில் வந்து இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது. கொள்கை எதிரியா வந்து அவர் பாஜகவை தான் சொல்லியிருக்காரு தவிர திமுக வந்து எதிரி என்ன என்ன என்ன எதிரி
1: அவங்க வந்து கட்சி நடத்தக்கூடிய விதத்துல, அதாவது ஆட்சி செய்யக்கூடிய விதத்துல
8: தான் அவர் இப்ப இது இவங்க மேல அவங்க முன் வச்ச மிக முக்கியமான குற்றச்சாட்டு ஊழல், கட்சிகள் ஊழல் நிறைய பண்றாங்க அப்படிங்கிறது. அது இல்லாம இருக்குமா அப்படின்னு நம்ம பாக்கணும். இப்ப இலங்கையில வந்து அப்படிதான், இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள்லாம் மிகப்பெரிய ஊழல்வாதிகள் அப்படின்னு பெயர் சொல்லப்பட்டது. இப்போ வந்திருக்கக்கூடிய கட்சி, அதாவது ஒரு 3வது கட்சியை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ அந்த ஊழலற்ற ஒரு ஆட்சி அங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரியான ஒரு ஆட்சி வந்து
1: ஒரு மாற்றம் நடந்துச்சு அப்படின்னா
8: நடக்குமா அப்படின்னு என்னுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. பார்க்கலாம்.
1: ஓகே, ஸ்டே டியூன் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
0: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas, world's favorite jeweler.

0: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அடடே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்
3: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து. நான்

0: கலை நயம் மிக்க நகைகள். இனாகரல் ஆஃபரா மே 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். கராமா துபாய்.
1: எனக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது ஒரு பாட்டு எடுத்து போட்டுலாமா யோசிச்சுட்டே இருக்கும் போது கூப்பிட்டா. ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், என்ன பெயர், என்ன பாட்டு வேணும்?
2: என்ன
1: எதிர்பார்த்தீங்க? நீங்களும் எதிர்பார்க்கல?
2: எதிர்பார்க்கல.
1: வழியெங்கும் சரியான வரவேற்பு. இப்பதான் வந்து தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வீட்டுல இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காரு. சோ அந்த அந்த வழி எங்கும் பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம், எல்லா இடங்களையும் மக்கள் பூ தூவி வாழ்த்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. சின்ன நேரத்தில் வந்து let's have a song from Jenna Hagen and stay 29.4 Tamil FM, UAE's number one Tamil radio station. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: மனசு தொட்டு மிட்டு.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: அமீரகத்தின் சில பகுதிகளுக்கு வான்வழி தாக்குதல் முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கைபேசிகளுக்கு வரும் குறுஞ்செய்திகளின் போது பொதுமக்களை மிகுந்த அவதானத்துடன் செயலாற்றுமாறு அதிகாரிகள் தொடர்ந்தும் அறிவுறுத்தி வருகின்றனர்.
1: தமிழக செய்திகள்.
2: பிரதமர் நரேந்திரமோடி தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தாவேகாவின் ஈர்க்கக்கூடிய செயல் திறனுக்கு பாராட்டுக்கள் என்றும் அவர் கூறினார். தமிழக முன்னேற்றம் மக்கள் நலனுக்கான உதவிகளை மத்திய அரசு தொடரும் என்றும் பிரதமர் நரேந்திரமோடி உறுதியளித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: மேற்கு வங்கத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் தற்போது வரை வெளியான முன்னிலை விவரங்களின் அடிப்படையில் பாரதிய ஜனதா கூட்டணி 204 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கின்றது. திரிணாமுல் காங்கிரஸ் 83 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 2 இடங்களிலும், இடதுசாரி கட்சிகள் 2 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன. கேரளத்தில் UDF 89 தொகுதிகளிலும், LDF 35 தொகுதிகளிலும், பாரதிய ஜனதா கூட்டணி 3 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளன. அசாம் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி 101 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் 22 இடங்களிலும், AIUDF 2 இடங்களிலும், காங்கிரஸ் 22 இடங்களிலும், AIUDF 2 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் NR காங்கிரஸ் 17 இடங்களிலும், காங்கிரஸ் 6 இடங்களிலும், தமிழக வெற்றிக் கழகம் 4 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளது. ஹோர்மோஸ் ஜலசந்தியை கடந்து சென்று கொண்டிருந்த ஆட்நாக் நிறுவனத்துக்கு சொந்தமான தேசிய எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலை ஐக்கிய அரபு அமீரகம் வன்மையாக கண்டித்துள்ளது. இந்த தாக்குதலில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் ஐநா பாதுகாப்பு பேரவையின் தீர்மானம் 2817 அப்பட்டமான மீறல் என அமீரக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த தீர்மானம் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்தை வலியுறுத்துவதாகவும், வர்த்தக கப்பல்களை இலக்கு வைப்பதையோ அல்லது சர்வதேச கடல் வழி பாதைகளை சீர்குலைப்பதையோ நிராகரிப்பதாக அமீரக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East, with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. லீவாவில் இன்று 42 டிகிரி செல்சியஸ் வரையில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அல்புஜைராவில் 41 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 39 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமாவிலும் 39 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ஷார்ஜாவில் 38 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைன் மற்றும் அஜ்மானில் 37 மற்றும் 35 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: நினைக்கல, அதுவும் தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: செகண்ட் ஆர் ஆஃப் தி ஈவினிங் கரக் வித் மீ ஆர் ஜெனவே தான் 89.4 தமிழ் எஃப்எம் யூஎஸ் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். கேன் டுடே இஸ் எலெக்ஷன் டே, அண்ட் இந்த நாளில் வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு கட்சியின் வெற்றி, தமிழக வெற்றி கழகம். வெற்றின்னு பேரில், கழகத்துடைய பேரில், கட்சியின் பேரில் இருக்கும்போது அந்த வெற்றியை முதல் முறையாகவே ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. அண்ட் திஸ் மேன் ஹேஸ் மேட் இட். அண்ட் இப்போது தற்பொழுது நிலவரப்படி 107 இடங்களில் தாவேகா வந்து முன்னிலை வகிக்குது. 73 இடங்களில் திமுக, அதிமுக 54 இடங்களில் முன்னிலை வகிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுதான் தற்பொழுதைய நிலவரமாக இருக்குது. பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்காகவும் பெரும்பான்மைக்கு அவங்களுக்கு தேவைப்படக்கூடியது 118 வந்து இப்போ அடுத்தபடியாக ஒரு 11 தொகுதிகளில் அவங்க ஜெயிக்க வேண்டியிருக்கு. 11 தேதிகளை முன்னிலை வைக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, இதே மாதிரி இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எவ்ரி திங் இஸ் சேஃப், ஐ திங் ஆல் ஆர் சேஃப் அண்ட் தேங்க்யூ மெசேஜஸும் வந்துடுச்சு. ஆல்சோ ப்ளீஸ் பி சேஃப் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். லெட்ஸ் ஹேவ் யூ வே அப்டேட்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: So yes, ரொம்ப நாட்களுக்கு பிறகு நமக்கு இப்போ ஒரு அலர்ட் மெசேஜ். துபாய் மற்றும் ஷார்ஜா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்திருக்கு ஒரு மிசைல் த்ரெட் அலர்ட். அண்ட் எவ்ரி திங் இஸ் அண்டர் கண்ட்ரோல். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மெசேஜஸ் வரும்போது எப்பவும் போல ஒரு சேஃபான இடத்துக்கு நீங்கள் உங்களை பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியது அவசியம். அண்ட் உங்களுடைய பாதுகாப்புக்காக தான் அமெரிக்க கவர்மெண்ட்டும் அமீரகமும் இருக்குது அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க. அண்ட் அடுத்தபடியாக இப்போது குளோபல் வில்லேஜ் வந்து இந்த வாரத்துடைய முடிவுக்கு வர இருக்குது. ஸோ இன்னும் வந்து ஃபேமிலிக்காகவே ஒரு அடிஷ்னலாக ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஃபார் ஃபேமிலிஸ், ஃபேமிலி ஸ்பெஷல் ஆஃபர். நீங்கள் 4 டிக்கெட்டை 1 டிக்கெட்டுடைய விலைக்கு வாங்கிக்க முடியும். அண்ட் நீங்கள் 4 பேராக இருக்கிறீங்க, உங்கள் கூட ஒரு அடிஷ்னலி ஒருத்தங்க வராங்க அப்படின்னா அந்த டிக்கெட் வந்து 7.5 திரம்ஸ் ஈச் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அண்ட் இட் இஸ் லிமிட்டட் டைம் ஆஃபர், எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபேமிலி பீப்புளுக்காக. டிக்கெட்டிங் கவுண்டரில் மட்டுமே கிடைக்கும், நீங்கள் ஆன்லைன்லாம் பண்ண முடியாது. சண்டே டு தேர்ஸ்டே மட்டுமே அவைலபிள். சண்டே அண்ட் டு தேர்ஸ்டே வந்து சாயங்காலம் 5 மணிலேருந்து மிட் நைட் வரைக்கும், ஃப்ரைடே டில் 1 PM. ஸோ எஸ், ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே எஸ் நீங்கள் ஃபேமிலியாக அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்க என்ன போல அப்படின்னா, திஸ் இஸ் த ரைட் டைம் டு கோ. அட் த சேம் டைம் சேஃபாக இருங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: சென்னைகளில் முடிவுகள் தெரிய ஆரம்பிச்சிடும். எந்த அளவுக்கு பெரும்பான்மை வகிச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து முன்னிலை வகிச்சிருக்கிறாங்க தாவேகா அப்படிங்கிறதும் தெரிய வரும். அண்ட் அடுத்தடுத்து நிஜமாவே அவங்க யாருடைய கூட்டணி வைத்துக்கவள போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு நாளை அதுக்கப்புறம் தான் தெரியும். தற்பொழுதாக நம்ம பார்க்கும்போது எஸ்சிஎமாக ஜோசப் சி விஜய் இருக்காரு.
2: Back to back.
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
4: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு, இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட் டில் ஜூன் 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.

0: ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜன் 89.4 தமிழ் எஃப்எம் யூஎஸ் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். ஸோ எலெக்ஷன் பற்றின விஷயங்கள் பேசுறதுக்காக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்து கிருஷ்ணன் இன்வைட் பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஹேவ் கோல்ட் அப்டேட்.
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by Kalyan Jewelers. Shop now at Kalyan Jewelers and enjoy up to 50% off on making charges.
0: ஓகே, ஸோ தங்கத்துடைய விலை ஒரு கிராம் தங்கம் 24 கேரட் தங்கத்துடைய ஒரு கிராம் விலை தற்பொழுது 548 திர்ஹம் 25 ஃபில்ஸ், 22 கேரட் 507 திர்ஹம் 75 ஃபில்ஸ், 21 கேரட் 486 திர்ஹம் 75 ஃபில்ஸ், 18 கேரட் 417 திர்ஹம் 25 ஃபில்ஸ் மற்றும் 14 கேரட் 325 திர்ஹம் 50 ஃபில்ஸ் ஆக இருக்கு. இதுதான் தற்பொழுதைய நிலவரமாக இருக்கு கோல்டு அப்டேட் பொறுத்த வரைக்கும். அண்ட் எஸ், கொஞ்சம் நேரத்தில் வந்து கிருஷ்ணன் வருவாங்க, அந்த நேரத்தில் அப்படியே நேர்த்து நம்ம வந்து லக்ஷன் பத்தின விஷயங்களையும் பேச ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. சோ எஸ்,
2: முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான்,
3: என் நெஞ்சில் குடியிருக்கும்
4: கே பழனிசாமி என்னும் நான்,
5: புதுசா வரணும்னா எங்களை மாதிரி இருக்க புது பிள்ளைகளுக்கு தான் கொடுத்து பார்க்கணும். அது என் மக்கள் தான் முடிவு பண்ணும்.
6: 89.4 தமிழ் FM 234 on 894. வளமான தமிழக எதிர்காலம்.
0: வெல்கம் பேக். 5:25 நிமிஷம். வெல்கம் பேக். இப்போ வந்து உதயநிதி அவர்கள் வந்து ஜெயிச்சிருக்கிறார் அவருடைய தொகுதியில்.
7: ஆமாம், அவர் சேப்பாக்கம் தொகுதியில் அவர் வின் பண்ணியிருந்தார். இப்போ வந்து அந்த ஃபார்ம் 22 வாங்குறதுக்காக போயிட்டு இருக்காங்கன்னு. ஆமாம், அந்த செய்தி தான். வாக்கு எண்ணும் நிலையத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் போயிருக்காரு. விஜய் வந்து போய்கிட்டு இருக்காரு. போகிற வழியில் அப்படியே அவங்களுடைய அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காரு.
0: ஆசீர்வாதம்
7: வாங்க போயிருக்காரு. எம்ஜிஆர் பெற்ற சாதனை வாக்க கடந்து விஜய் வந்து இந்த முறை வந்து வாக்கு பெற்றிருக்காரு. எம்ஜிஆர் வந்து 1977 33.5% பெற்றிருக்காரு. விஜய் வந்து 34.8%. இப்ப வரைக்கும் ஆனா இன்னும் நிறைய தொகுதிகளில் வந்து சுற்று வாக்குகள் இன்னும் நடந்துட்டு இருக்கு. இப்ப ஆலந்தூர் தொகுதியில வந்து 33 சுற்று இருக்கு. அதுல வந்து 21 தான் இப்ப முடிஞ்சிருக்கு. அப்ப இன்னும் இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதிகள்லயும் வந்து 21, 33 அப்படி சுற்றுகள் இன்னும் நடக்க இருக்கு. அப்ப அதெல்லாம் நடந்து முடிஞ்சு இறுதி முடிவு எத்தனை மணிக்கு வரும், எல்லாரும் அதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வரைக்கும் தாவேக்கா 107 இடங்கள்ல தான் முன்னிலை பெற்றிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி 105, 107, 110, 111 மறுபடியும் 107 ஆயிருக்கு. பாப்பம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. திமுக 73, அதிமுக 54 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்காங்க. அதுல எதிர்கட்சி நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு, திமுக தான் அப்படின்னு. காலையில வந்து எதிர்கட்சி யாரா இருக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு போட்டி இருந்தது. கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான தொகுதிகளில் ஒரே அளவுல வந்து அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க. இப்ப வந்து அதுல தெளிவா இருக்கு, திமுக தான் எதிர்கட்சியா வரப்போகுது அப்படின்னு. எதிர்கட்சியை பொறுத்த வரையில ஸ்டாலின் முதலமைச்சர் தோல்வி. அடுத்து நமக்கு இருக்கிற வந்து துணை முதல்வர் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்காரு. எனவே எதிர்கட்சி தலைவரா உதயநிதி ஸ்டாலின் வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின், இந்த பக்கம் விஜய் அப்படிங்கும் போது இந்த இளம் தலைவர்கள் வந்து அவங்களுடைய நிர்வாகம் எப்படி இருக்கும்?
0: ஒரு எதிர்பேருமே இப்ப வந்து தன்னை நிரூபிச்சுக்க வேண்டிய ஒரு இடத்துலதான் இருக்கிறாங்க.
7: கண்டிப்பா
0: அது வந்து ஒரு பக்கம் ஹெல்தியாவே
7: இருக்கும். எதிர்கட்சியோட வேலை அதுதானே. ஆளும் கட்சி என்னென்ன தப்பு செய்யறாங்க அப்படிங்கறது சரியா பார்த்து சுட்டிக்காட்டி என்ன நடக்குதோ ஆட்சி சரியா இருக்கணும், அதை உறுதிப்படுத்துறது தானே. அப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனா என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாலின்க்கு அப்புறமா துணை முதல்வரா இவர் இருக்கிறதுனால ஸ்டாலினுக்கு அடுத்து இவர் வரலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதே நேரத்துல விஜயும் வந்து அரசியலுக்கு வந்துட்டு இருந்தாரு. எனவே ரெண்டு பேரும் ஒரு சம தளத்துல வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அது இப்படி மாறி நடக்கும்னு எதிர்பார்க்கல.
0: ஆமா, ஆனா இது ஒரு நல்ல ஹெல்தியான விஷயம் தான். ஏன்னா ரெண்டு பேருக்குமே இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு தன்னை நிரூபிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்ல. ஆனா இங்க உதயநிதி அவர்களுக்கு தன்னை நிரூபிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கு. இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுக்கு இன்னுமே அதிகமான கட்டாயம் இருக்கு. இவர் ஏற்கனவே அரசியல் பணிகள் செஞ்சுட்டு இருக்காரு, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருக்காரு அண்ட் டெபியூட்டி சிஎம்ஆ இருக்கிறாரு. இவருக்கு பல இடங்கள்ல நிறைய பீப்புளோட சப்போர்ட் இருக்கு. இவரை கொண்டு வந்து முன் வச்ச நிறைய நல்ல விஷயங்கள் டுவர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் இல்லையா இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு. ஜிம்னாசம் குழந்தைங்களுக்கு கூட்டிட்டு கொண்டு வந்து கொடுத்ததுல இருந்து இப்படி அப்படி பார்க்கும்போது அங்க ஒரு பெரிய சப்போர்ட் உதயநிதிக்கு இருக்கதான் செய்யுது. அதை மக்கள் பாக்குறாங்க, மக்களுக்கு தெரியவும் செய்யுது. இப்போ விஜய் அவர்கள் வந்து செய்யும் போது இன்னொரு அதிகப்படியான பிரஷர் இருக்கும். அந்த பிரஷர் இருந்தாதான் ஏதாவது நல்லது
7: ஏதாவது நடக்கும். ஆமா, கண்டிப்பா ஒரு கடும் அழுத்தத்தை வந்து எதிர்கட்சி கொடுப்பாங்க அப்படின்னு. ஏன்னா ஆளும் கட்சியா இருந்துட்டு எதிர்கட்சியா வந்திருக்கும், யங் பிளட் வேற, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப எல்லாரும் ஆவலா வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த 118 அப்படிங்கிற அந்த வெற்றி கூட தாவைக்க அடையுமா இல்லையா அப்படின்னு தெரியல.
0: யாருக்குமே தெரியல. 109 போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குன்றதான் இப்ப கணிச்சிருக்கிறாங்க.
7: அப்படியா, பார்க்கலாம். திருப்பூர் வடக்கு தாவைக்கா சத்தியபாமா சாத்தியமா வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இப்போ வெளியாகி இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வெற்றி சான்றிதழை பெற்றுக்கொண்டிருக்காரு. அடுத்து விஜய் வந்து இப்போ அடுத்து மறுபடியும் பயணத்தை தொடர போறாரு, போய் அவருடைய வெற்றி சான்றிதழை பெற போறாரு. எப்போ பேசுவாரு?
0: இங்கு மக்கள் தான்
7: எல்லாம். ஆமா, மக்கள் அப்படியே கூடி நின்று அவரை வந்து வாழ்த்துறாங்க. எல்லாருக்கும் அப்படியே கை காட்டிட்டு அவர் போயிட்டு இருக்காரு. இப்ப புது லுக் ஒன்னு பாத்தீங்களா, கவனிச்சிங்களா? கண்ணாடி போட்டு வந்திருக்காரு. முன்னாடியே போட்டிருக்காரு, ஆனா இந்த டிரெஸ்ல வந்து அவர் கண்ணாடியில நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். முதலமைச்சர்
0: அந்த முதலமைச்சருக்கான ஒரு முகக்கலை,
7: அந்த ஒரு லுக்கா இருக்கும் போல இருக்கு.
0: இந்த கூட்டம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஒரு அரசியல் களத்துல பாக்குறோம். இந்த கூட்டம், இந்த மாதிரி வெற்றி, ஒரு எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த கூட்டம் எனக்கு தெரிஞ்ச எம்ஜிஆருக்கு பிறகு நம்ம பாக்குறோம் நினைக்கிறேன். நம்ம எம்ஜிஆர் அப்ப பாக்கல, அம்மா எல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நல்ல கூட்டம் இருக்கும். அந்த வெற்றிய வந்து மக்கள் தன்னுடைய வெற்றியா கொண்டாடுவாங்க. See that crowd, I can see here. இப்போ இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஜெயிச்சிருக்காங்க, இதுக்கு முன்னாடி கலைஞர் ஜெயிச்சிருக்காரு, இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் ஜெயிச்சிருக்காரு.
7: என்ன மாதிரியான மாற்றம் வரப்போகுது அப்படிங்கறது தெரியல நமக்கு.
0: அதே மாதிரி ஃபிலிம் ஸ்டார்ஸ் நிறைய பேர் விசில் அடிச்சு தங்களுடைய ஆதரவுகளை
7: தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து முன்னாடி தெரிவிக்கல, ஆனா இப்ப வந்து நாங்க வந்து ஆதரிக்கிறோம், அவரை வரவேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
0: என்னதான் இருந்தாலும்
7: அப்புறம் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து சொல்லியிருக்காங்க தாவைக்கா கட்சிக்கு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தரும் வாழ்த்து சொல்லிட்டு வராங்க. அந்த 118 அப்படிங்கிற பெரும்பான்மையை யாரு யாரு இல்ல, நீங்க அவங்கதான் தாவைக்கா தான் வருவாங்களா இல்லையா அப்படிங்கிறது இன்னும்
0: 11 இடங்கள்ல
7: எப்பவுமே வந்து ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வர அன்னைக்கு வந்து காலையில் ஒரு 12 மணிக்கு பிறகு வந்து தெரிஞ்சிடும், இவங்கதான் மெஜாரிட்டி, இவங்கதான் ஆட்சி அமைக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பரபரப்பு அப்படியே இல்லாம போயிரும், காணாம போயிரும் இல்லையா.
0: இப்ப வந்து யாரோட
7: யாரு இன்னைக்கு நாம இப்ப வந்து இங்க உட்கார்ந்து 5 மணிக்கு பிறகு அமீரகத்துல உட்கார்ந்து நாங்க இன்னும் எலெக்ஷன் என்ன நடக்க போகுதுன்னு பேசிட்டு இருக்கோம் பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஹைப் இன்னும் குறையவே இல்லை. ஏன்னா அந்த பெரும்பான்மை வருமா வராதா, என்ன நடக்க போகுது, காங்கிரஸ்ல யாரும் போய் சேரக்கூடிய சான்சஸ் இருக்கா, இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு. எல்லாத்துக்கும் பதில் தெரிஞ்சிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்துல, தெரிய வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம்.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer a May 31st varikum. 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
3: Nekana, 91 pode.
8: Enadhe? 91.

89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அதப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டு உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
1: வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per monthல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
2: Yes, pay after 6 months, 0 watt, 1 million kilometer warrantyல உங்க brand new ஜெட்டோர பர்சேஸ் பண்ணலாம்.
1: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams EMI-க்கு உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
2: Visit Jetor showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Alain today. Jetor UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.
3: ரொம்ப நாளா நியூ இயர் சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தியே, இன்னும் வரல?
4: 800-58 கால் பண்ணீங்களா?
3: தினத்தந்தி ஆண்டு சந்தாவுக்கு 360 திர்ஹாம் பே பண்ணிட்டேன். 375 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் வரும், அதானே?
4: அதுதான் இல்ல, இதோ உங்களுக்காக சர்ப்ரைஸ் வந்தாச்சு. தினத்தந்தியோட ஆண்டு சந்தாவுக்கு இப்போ 425 திர்ஹாம்ஸ் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைச்சிருக்கே.
3: வாவ், அப்படினா நிஜமாவே இது சூப்பர் சர்ப்ரைஸ் தான்.
4: உடனே கால் பண்ணுங்க 800-58.
3: தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.

0: ஒன்னே போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: So right now let's have traffic update.
3: Traffic update. Traffic update brought to you by Jetor. வெறும் 9668 monthly EMI-ல pay after 6 months 0 VAT-ல உங்க brand new Jetor SUV-க்கு upgrade ஆகுங்க.
2: ஸோ எஸ் டிராஃபிக் பொறுத்த வரைக்கும் டுவர்ட் ஷார்ஜா போகிற லேனான E311 முகமது பின் சாயத் ரோடில் உங்களுக்கு சிட்டிசன் மிருதீப் கிடந்து ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் அந்த இடத்துல பேக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாதலம ஸ்ட்ரீட்டும் வந்து டிராஃபிக்கில் இருக்குது. அண்ட் நீலவன் நலத்தியாத் ரோடில் டுவர்ட் ஷார்ஜா போகிற லேனில் டிராஃபிக் அண்ட் நேஷனல் பெயின்ஸ் ஹெவி டிராஃபிக்கில் இருக்குது. ஊத்மேதா ரோடு அதுக்கப்புறம் இங்கே ஜபீல் பேலஸ் கிட்ட ஃபியூச்சர் ஆஃப் மியூசியம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பேக்டாக தான் இருக்குது சிட்டி. ஸோ சிட்டி முழுக்க டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால எஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் யூ டிரைவ் சேஃப்.
4: Traffic update. Brought to you by Jetto UAE. Visit Jetto showrooms, a part of Elite Group Holding.
5: முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான்,
6: என் நெஞ்சில் கொடி இருக்கும்
7: கே பழனிசாமி என்னும் நான்.
8: எதிர்காலம்
2: வெல்கம் பேக் கிருஷ்ணேஸ். ஆஸ் பர் த கரண்ட் ஸ்டேட்டஸ் இட்ஸ் 106
9: 106ல இருக்கு. ஆனா இன்னொரு ஒரு 14 தொகுதிகளுக்கான இறுதி முடிவு வெளியாக இருக்கு.
2: ஓகே,
9: ரிசல்ட் இன் ப்ரோக்ரஸ். நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்ஸோட அந்த வெப்சைட்ல போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ஒரு 14 தொகுதிகளுக்கான முடிவு வர இருக்கு. அதுல 8 தொகுதிகளில் தாவேக்கா முன்னிலையில இருக்கு. எனவே இறுதி முடிவு வெளியான உடனே நம்ம வந்து தாவேக்காவுடைய ஆசரங்கள் இன்னும் கொஞ்சம் கூடும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். 106ல இருந்து இன்னும் ஒரு 8 சேர்ந்தால் 114 ஆகும்.
2: இன்னும்
9: கொஞ்ச நேரத்துல வந்துடும்.
2: இன்னொரு ஒரு மணி நேரத்துல
9: நமக்கு தெரிஞ்சிடும். எனவே அப்படி இருக்கு இப்போதைய நிலவரம். 106 தாவேக்கா இடங்கள்ல முன்னிலை, திமுக 74, அதிமுக 54. இதுல ஒரு சின்ன சேஞ்ச் நடந்திருக்கு. திமுக சீட்ஸ் வந்து கொஞ்சம் கூடி இருக்கு.
2: அதிமுக 74
9: ஆயிருக்கு, அதிமுக குறைஞ்சிருக்கு. தாவேக்கா 107 இருந்து 106 ஆகி இருக்கு. பார்க்கலாம் தமிழகத்துல மூன்றாவது ஒரு இணை கட்சி உருவாகுமா, இணை கூட்டணி ஆட்சி வருமா அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டாலின் மீண்டும் போராடுவார் அப்படின்னு, வெல்வார் அப்படின்னு கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு. அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் வந்து வாழ்த்து சொல்லியிருந்தாரு. புதிதாக அமைந்திருக்கக்கூடிய அரசாங்கம், புதிய முதலமைச்சர், மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அப்படின்னு.
2: அது போக வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் மக்களுக்காக தொடர்ந்து மக்கள் பணியில இருப்போம் அப்படின்னு
9: சொல்லியிருந்தாரு. பெரியகுளம் தொகுதியில தாவேக்கா வேட்பாளர் சபரி வெற்றி, 19,000 வாக்குகள் வித்தியாசத்துல. அம்பத்தூர் தொகுதியில பாலமுருகன் வெற்றி தாவேக்கா சார்பில், 55,929 வாக்குகள்
2: வித்தியாசத்துல.
9: இது எப்படி சாத்தியமானது அப்படிங்கிறது தான் தெரியல. எந்த தொகுதியை எடுத்தாலும்
2: ரமேஷ்குமார் ஆவடி தொகுதியில வெற்றி ஏற்பட்டிருக்காரு,
9: 72,000 வாக்குகள். எப்படி இப்படி ஒரு
2: அபாரமான ஒரு மாற்றம்,
9: ஒரு மாற்றம். மக்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அது அதை அறியணும்னு ரொம்ப ஆவலா இருக்கு. எதுக்காக நீங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னு போய் எல்லாத்தையும் கேட்கணும் அப்படின்னு எனக்கு.
2: இப்போ இந்த இடத்துல இதை எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல. எங்க அத்தையும் மாமா வந்து ரொம்ப வருடங்களாக வந்து அவங்க ஒரு ஒரு திராவிட கட்சியை சேர்ந்தவர்களாக தான் இருந்தாங்க. இந்த வாட்டி நான் வந்து ஊருக்கு போயிருந்தப்போ, இல்ல நான் விஜய்க்கு தான் ஓட் பண்ண போறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஏன் அப்படின்னு நான் கேட்கல, நான் சும்மா சொல்றாங்க நினைச்சிட்டு வந்தேன். நிறைய பேரு விளையாட்டுக்காக சில சில நேரங்கள்ல நாங்க விஜய் தான் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. விளையாட்டுக்காகவே அவங்க சொல்ற தோணில நமக்கு தெரியும், ஆனா அது விளையாட்டு இல்ல போல இருக்கு. உள்ளுக்குள்ள வந்து வச்சுக்கிட்டு நம்ம விளையாட்டு மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் எனக்கு இது வந்து. அண்ட் இதை வந்து யாருமே இப்போ வந்து 105 காட்டுது, திமுக 75 காட்டுது.
9: அப்போ அங்க ஒரு சின்ன சேஞ்ச் நடந்திருக்கு.
2: காலையில வந்து
9: நடந்தாலும் தாவிக்காவால தனித்து ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கறது தெளிவா நமக்கு தெரியுது. என்ன நடக்க போகுது? பரபரப்பு, பரபரப்புக்கு பஞ்சம்
2: இல்லாத 109-110 வந்து நிக்கிறதுலதான் வாய்க்கலாம். அப்படியும் நமக்கு ஒரு 8 சீட்ஸ் தேவைப்படுது.
9: என்ன நடக்கும் தெரியல, பார்க்கலாம். யாருக்குமே தெரியாது என்ன நடக்கும் அப்படின்னு.
2: இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குளறுபடியாக வந்து நின்ற மாதிரி எல்லாம் தெரியலன்னு
9: எனக்கு தெரியல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
2: இல்ல, இந்த மாதிரி வந்து நின்ற மாதிரி எனக்கு தெரியல. எப்பவுமே பெரும்பான்மையாக தான் இருக்கும்.
9: ஆமா, ஒரு கிளியர் மெஜாரிட்டி தெரிஞ்சிரும்,
2: தெரிஞ்சிரும். இப்படி ஒரு கன்ஃபியூஸ்ட்
9: இருக்காது.
2: ஒரு முறை எனக்கு ஞாபகம் இருக்கு, லைக் தேமுதிக இருந்துச்சு அந்த டைம்ல, அவங்க போட்டிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் நாங்கெல்லாம் ரொம்ப சின்ன, எங்க அப்பா சொல்றது எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப இந்த பக்கம் வந்து அதிமுக, அப்ப வந்து அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து
9: துணை முதல்வரா வரதுக்கான சான்ஸ் இருக்கு.
2: அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டு
9: தெரியல, நம்ம எதோ நினைச்சிட்டு இருக்கோம். செங்கோட்டையனுக்கு ஒரு முக்கிய பதவி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நிதி அல்லது உள்துறை கொடுக்கப்படலாம் அப்படின்னு. ஏன்னா அந்த கட்சியில் இருக்கிற கொஞ்சம் வயது முதிர்ந்த, அப்படி இல்லைன்னா நல்ல அனுபவம் மிக்க ஒரு
2: விஷயம் தெரிஞ்சவங்க,
9: விஷயம் தெரிஞ்ச அரசியல்வாதி அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் தான். சரியா பார்த்து போய் சேர்ந்திருக்காரு கடைசி நேரமா இருந்தாலும்.
2: எங்க அண்ணா ஒருத்தர் சேர்ந்திருக்காரு, ஜெயிச்சிருக்காரு.
9: 54 தொகுதிகளில் இதுவரைக்கும் அதிமுக வந்து முன்னிலை வகிக்குது. 1 கோடி வாக்குகள் பெற்றிருக்காங்க. இதுவரைக்கும் எண்ணப்பட்ட வாக்குகள் அடிப்படையில் அதிமுக 20.66% வாக்குகளை பெற்றிருக்காங்க. அதிமுக கூட்டணி இதுவரைக்கும் 1.31 கோடி வாக்குகளை பெற்றிருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. 54 தொகுதிகளில் முன்னிலை வகிக்குது அதிமுக. இதுவரைக்கும் 1 கோடி வாக்கு வந்து பெற்றிருக்கு. தமிழக வெற்றி கழகம் 1 கோடிக்கும் மேலதிகமாக வாக்குகளை பெற்றிருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே 22.54% வாக்குகள் பெற்றிருந்தாங்க. இப்ப அடிப்படையில் எத்தனை சதவீதம்?
2: 34.65% வாக்குகள் வந்து
9: தாவேக்கா பெற்றிருக்காங்க. 34.65% வாக்குகள். புதுச்சேரியை பொறுத்தவரையில் என்ஆர் காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சி அமைக்குது. 18 ஆசனங்களை வந்து கைப்பற்றி இருக்காங்க. காங்கிரஸ் வந்து 16 ஆசனங்கள்,
2: 3
9: தாவேக்காவும் 3. ஆமா,
2: தாவேக்காவும்
9: 3 ஆசனங்களை கைப்பற்றி இருக்காங்க. பரவாயில்ல, முதல் தேர்தலையும் 3 ஆசனங்கள் எல்லா இடத்துலயும் காலை பதிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஓரளவு ஒரு டீசென்டான ஒரு வெற்றியும் வந்து அவங்க பெற்றிருக்காங்க. மேற்கு வங்கத்துல பாஜக வந்து தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க, அதாவது 3-2 பெரும்பான்மை. மிகப்பெரிய ஒரு தோல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசுக்கு. அசாமில் 126 இடங்களில் வெற்றி பெற்று, 126 இடங்கள் மொத்தம், அதுலேயும் பெரும்பான்மை பெற்று பாஜக ஆட்சி அமைக்குது. திமுக இதுவரைக்கும் 31.33% வாக்கு. நாம் தமிழர் கட்சி 3.94% வாக்குகள் பெற்றிருக்காங்க. அவங்க முதல் தேர்தலில் 1% வாக்கு பெற்று அதுக்கப்புறமா அது 6% இந்த தேர்தலில் மறுபடியும் அடி வாங்கி அவங்க 3% பின்தங்கி
2: இருக்காங்க. உள்ள வராம இருந்திருந்தா
9: அந்த கட்சி அந்த 6 இன்னும் கொஞ்சம் அப்படிதான் எல்லாரும் எதிர்பார்த்தோம் அப்படி நடக்கும் அப்படின்னு. ஆனா இந்த ஒரு மாற்றம் வந்து யாருமே எதிர்பார்க்க

0: 7:24 ஊர்ல டைம்.
1: ஆனா இவ்வளவு நேரத்துக்கு வந்து இறுதி முடிவு வெளிவராத ஒரு தேர்தல் இதுவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: இறுதி நம்ம கணிக்க முடியாத
1: ஒரு இதா இருக்கு. மற்ற தேர்கள் மற்ற நாட்கள்ல எல்லாம் வந்து நமக்கு 4 மணி 5 மணிக்கு நமக்கு தெரிஞ்சிடும் இவங்கதான் முடிஞ்சது அப்படின்னு. அதுக்கப்புறம் மக்கள் அது
0: முதல்கட்ட வாக்கு எண்ணிக்கையிலேயே தெரிஞ்சிடும் நமக்கு
1: ஓரளவுக்கு.
0: ரொம்ப நன்றி கிருஷ்ணி, தேங்க்யூ சோ மச்.
1: நன்றி.
0: அடுத்து இன்னும் இருக்கு, பட் அதை நானே சொல்றேன். Suppose if I need someone's help, அப்புறம் அப்படி கூப்பிட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி கிருஷ்ணி, தேங்க்யூ சோ மச்.
1: நன்றி நன்றி.
2: Chillax song of the hour.

0: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு. இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார் வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
1: செழித்தையும் தமிழி ஒளியின்

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer are May 31st varikum. 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
2: Time check.
3: Neram ippozhudhu, maalai 6 mani.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி
1: மணிபாலன். தமிழக செய்திகள்.
2: மக்களால் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருக்கு வாழ்த்துகள் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். மிகுந்த எதிர்பார்ப்பில் மக்கள் தேர்ந்தெடுத்துள்ளனர் என்று அவர் கூறினார். புதிதாக அமையவுள்ள அரசாங்கத்துக்கும் வாழ்த்துகள் என்று அவர் தெரிவித்தார். வெற்றி தோல்வியை பார்த்திருக்கின்றோம், மக்களுடன் நிற்போம் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் இதுவரை வெளியான முன்னிலை நிலவரங்களின் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகம் 107 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகம் 73 இடங்களிலும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 54 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளது. அரூர் தொகுதியில் சம்பத்குமார் 75,519 வாக்குகளை பெற்று அதிமுக சார்பில் முன்னிலையில் உள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: மேற்கு வங்க வரலாற்றில் முதன்முறையாக பாஜக ஆட்சியை கைப்பற்றுகின்றது. மொத்தமுள்ள 294 தொகுதிகளில் 200 தொகுதிகளை கைப்பற்றும் நிலையில் பாஜக இருப்பதால் அக்கட்சியின் மூத்த தலைவரான சுபேந்து அதிகாரி முதல்வர் ஆவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுவரை வெளியான முடிவுகளின் பிரகாரம் பாரதிய ஜனதா கட்சி 205 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. அக்கட்சி 2021 சட்டப்பேரவை தேர்தலில் 77 இடங்களில் முன்னிலை பெற்றிருந்தது. திரிணாமுல் காங்கிரஸ் கடந்த முறை 214 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருந்த நிலையில் இம்முறை 82 தொகுதிகளில் மாத்திரமே முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் 2 இடங்களிலும், இடதுசாரி கட்சிகள் 2 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன. கேரளத்தில் UDF ஆட்சி அமைக்கின்றது. 89 தொகுதிகளில் அக்கட்சி முன்னிலை பெற்றுள்ளது. LDF 35 தொகுதிகளிலும், பாரதிய ஜனதா கட்சி 3 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளது. அசாம் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி 101 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் 22 தொகுதிகளிலும், AIUDF 2 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளது. புதுச்சேரியில் மீண்டும் NR காங்கிரஸ் ஆட்சி அமைக்கின்றது. திருவெரும்பூர் தொகுதியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் தோல்வியை தழுவியுள்ளார். திருவெரும்பூர் தொகுதியில் போட்டியிட்ட அவர் 9,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். தாவைக்கா வேட்பாளர் நவல்பட்டு விஜி அத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய தமிழக வெற்றிக் கழகம் 107 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: இந்தியன் பிரிமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் இன்று லக்னோ சூப்பர் ஜாயன்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மும்பை அணி முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்ய முதலில் துடுப்பெடுத்தாட ஆரம்பித்துள்ள லக்னோ சூப்பர் ஜாயன்ஸ் அணி சற்று முன்னர் வரை 1.1 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 12 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அந்த அணிக்கு ஜாஸ் இங்கிலீஸ் மற்றும் மிச்சேல் மார்ஷ் ஆகியோர் ஆரம்பம் வழங்கியுள்ளனர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
3: 89.4 Tamil FM.
4: Star of the month, actor Ajit Kumar.

0: பொன்னியும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தேர்தல் முடிவுகள் இளைஞர்களின் குரலை பிரதிபலிக்கிறது அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அண்ட் அதுக்காக தாவே காக்கு வெற்றி வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு ராகுல் காந்தி அவர்கள். வெல்கம் பேக் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி நிவேதா 89.4 தமிழ் எஃப்எம் யூஎஸ் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். அண்ட் திஸ் இஸ் அ ஹிஸ்டரி. ஸோ ஹீ மேட் அ ஹிஸ்டரி. ஈவன் இன்னைக்கு எல்லாருமே பேசிட்டு இருக்க ஒரு விஷயம், யாருமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. விஜய் அவர்களே வந்து இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. வெல்கம் சிஎம் சார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போடக்கூடிய போஸ்ட்ல இருந்து, வீடியோஸ்ல இருந்து, ரீல்ல இருந்து, அண்ட் பீப்புள் ஹூ ஆர் சோ மச் டிவோட்டட் டுவர்ட்ஸ் டிவிகே. எந்த அளவுக்கு இந்த கட்சியை வந்து இது கட்சியாக மட்டும் பார்க்காம இதை தாண்டி அந்த ஒரு நபரை மட்டுமே பார்த்து ஒரு கூட்டமாக இருந்தாலும் இவ்வளவு பெரிய வெற்றியை யாருமே எதிர்பார்க்கலைங்கிறது தான் உண்மை. அண்ட் காலையிலேருந்து நம்ம இதை தான் பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் ஸ்டில் வி ஆர் இன் ஷாக். இது வந்து ஒரு நல்ல ஷாக்கா, இது வந்து குட்டா பேடா எதுவுமே தெரியலை. கொஞ்சம் முன்னாடி கிருஷ்ணி அவர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம முதலமைச்சர்களில் வந்து ஆஃப்டர் எம்ஜிஆர் பொதுமக்களுடைய கூட்டம் அதிகமாக பார்த்தது இப்போது விஜய் அவர்களுக்கு தான். இன்னும் தற்பொழுதைய நிலவரப்படி 106 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறாங்க தாவேக்கா. ஸோ அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய எண்ணிக்கைகள் இன்னும் அதிகமாக இருந்தாலும் கூட தற்பொழுது இதுக்கப்புறம் இதை எப்படி முன்னாடி கொண்டு போக போகிறாங்க, அவங்க எப்படி பெரும்பான்மையை நிரூபிக்க போகிறாங்கங்கிற ஒரு கேள்வியும் சந்தேகமும் இப்போ நமக்குள்ளே எழ ஆரம்பிச்சிச்சு. நாம் உட்காந்து திங்க் பண்ணிட்டுருக்கோம், ஹவு திஸ் வில் ஒர்க், இதை எப்படி பண்ணுவாங்க, இதை எப்படி கொண்டு வருவாங்க தெரியல. எனக்குமே ஒரே குழப்பமா இருக்கு. லெட்ஸ் ஸ்டார்ட் டாக் அபௌட் UAE அப்டேட்.
2: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: துபாய் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி வந்து வீக் லாங் சேஃப்டி கேம்பெயின் வந்து கொண்டு வந்திருக்காங்க, விச் இஸ் ஜிசிசி டிராஃபிக் வீக் 2026. ஸோ நேத்திலேருந்து மே 8ஆம் தேதி வரைக்கும் இந்த கேம்பெயின் நடக்க இருக்கு. ஸோ இது வந்து துபாய் டிரான்ஸ்போர்ட் ரெகுலேட்டர் வந்து யூஏ என்டைட்டிஸ் கூட ரோட் கிராசிங் ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் பெடஸ்ட்ரியன்ஸ்க்கு இ ஸ்கூட்டர்ஸுடைய பயன்பாடுகள் இது எல்லாத்த பற்றியும் மக்களுக்கு ஒரு சேஃப்டி அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேம்பெயின் நடத்திட்டு வராங்க. ஸோ இந்த கேம்பெயின் சிட்டியுடைய பல்வேறு இடங்களில் நடந்துட்டுருக்கு. அண்ட் மக்களுக்கு ரோட் கிராஸ் பண்ணும்போது இருக்கக்கூடிய சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் அவங்க என்னெல்லாம் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேம்பெயினாகவும் இருக்குது. ஸோ மோர் தேன் 1000 ஒர்க்கர்ஸ் வந்து இந்த சேஃப்டி ஒர்க் ஷாப்பில் வந்து இன்க்ளூட் ஆகியிருக்கிறாங்க. அண்ட் இது வந்து மே 8ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. எஸ்பெஷலி ஜே வாக்கிங் எவ்வளோ பண்ணக்கூடாது, அதனால் இருக்கக்கூடிய விளைவுகளை மக்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் தான் இந்த சேஃப்டி கேம்பெயின் ஆனது நடக்குது.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: அண்ட் எஸ் முதல் பாட்டே வந்து நண்பன் திரைப்படத்துல இருந்து ஹட்டிலே பேட்டரி ஆலிஸ் வெல் சொல்றதா இல்ல நெஞ்சு அப்படி படப்படப்படன்னு துடிக்குதான் தெரியலையேன்ற அந்த சிச்சுவேஷன்ல இருக்கு. ஒழைவர் எல்லா மாற்றங்களும் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறோம். இளைஞர்களுடைய குரலாக இருக்கும் பட்சத்தில் இளைஞர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் இங்க நான் சந்தோஷமா பாக்குறது ரெண்டு விஷயம். ஒன்னு, நமக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது, அந்த மாற்றத்துக்கான ஒரு முதல் பயணமாக முதல் புள்ளியாக இது இருக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து உதயநிதி அவர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ அவருக்கும் விஜய் அவர்களுக்குமான ஒரு கான்வர்சேஷன் அண்ட் அந்த காம்படிஷன், இட் ஷுட் பி ஹெல்தி டு டெவலப் த சிட்டி த ஸ்டேட். ஸோ வென் தேர் இஸ் அதாவது பீப்புள் எப்போனாலும் லாஸ்ட் மினிட்ல உங்களை மாத்திடுவாங்க அப்படிங்கிற பயம் இருக்கும்போது நீங்கள் பண்ணுவீங்க பாருங்க நல்ல விஷயங்கள். அதைத்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பேசிடலாம், நிறைய பேக் டு பேக் பாட்டு கேட்டுவாங்க. அது ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன வேதா.
0: Back to back.
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: நீங்க சொல்ல வேணானே, அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
1: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு. இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. call 0586815179.

0: சோ எஸ் தற்போதைய நிலவரப்படி 106 தவக 74 திமுக அதிமுக 54. வெல்கம் பேக், குட் ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர் ஜெனவேதா 89.4 தமிழ் எஃப்எம் யூஎஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். திருச்சி கிழக்கு பொறுத்த வரைக்கும் 88,305 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறாரு, அதாவது வெற்றி பெற்றிருக்கிறார் விஜய் அவர்கள். ஸோ அவர்களுடைய அந்த இது வாங்கும் போது ஷீல்ட வெற்றி சான்றிதழ், அதாவது சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக போகும்போது அவர் படித்த கல்லூரியிலேயே போய் அவர் அந்த வெற்றி சான்றிதழ் வாங்குறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அவர் இருக்கார். அதையும் நம்ம இப்போ பார்த்துட்டு தான் இருக்கோம் நேரலையில். எஸ் இப்போ வந்து கோல்டு அப்டேட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம்.
1: இன்று தங்கத்தின் விலை brought you by Kalyan Jewelers. Shop now at Kalyan Jewelers and enjoy up to 50% off on making charges.
0: ஓகே, தங்கத்தை பொறுத்த வரைக்கும் 24 கேரட் தங்கத்தின் 1 கிராம் விலை 549.75 திர்ஹம், 22 கேரட் 509 திர்ஹம், 21 கேரட் 488 திர்ஹம், 18 கேரட் 418 திர்ஹம், 25 ஃபில்ஸ் மற்றும் 14 கேரட் 326 திர்ஹம், 25 ஃபில்ஸ் ஆக இருக்கு. ஸோ இந்த வரலாற்று வெற்றியை தொடர்ந்து நம்ம தங்கம் விலை மாதிரியே என்ன மாதிரி அப்டேட் எடுத்திருக்கு இந்தியன் ருபீஸ்ல?
1: இன்று தங்கத்தின் விலை brought you by Kalyan Jewelers.
0: ஒரு திரம் கணக்கரான இந்திய ரூபாயின் தற்போதைய மதிப்பு 25.80 ரூபாய் இருக்கு. அண்ட் ஸ்ரீலங்கன் ருபி பொறுத்த வரைக்கும் 86.89 ரூபாய் இருக்கு. ஸோ இன்னும் வந்து தேவைப்படக்கூடியது எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 118 இருக்கணும் நமக்கு, 106 தான் இருக்கு. ஸோ எஸ் வி நீட் 12 மோர், கரெக்டா? எஸ், இந்த பக்கம் 4, அந்த பக்கம் 8, 12 வேணும் இன்னும். இந்த நமக்கா, அவங்களுக்கு 12 வேணும், நான் அந்த ஓகே 12 வேணும், 12 இருந்தால் தான் பெரும்பான்மை நிரூபிக்க முடியும். அப்படி இல்லைன்னா வந்து அவங்க வந்து கிடைக்கக்கூடிய அந்த 2-3 டேஸில் பெரும்பான்மையை நிரூபிக்கணும் வித் லைன்ஸ் வச்சு நம்ம அவங்க பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா மறு எலெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருப்பி அது முதல்ல இருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து திருப்பி போங்க, ஓட்டு போட்டு போயிட்டு வாங்க. எல்லாரும் இந்த வெளியூரில் இருந்து வெளிநாடுகளில் இருந்து இதுக்காகவே போனவங்களே கேன் தே ஹவ் டு கோ, பட் அந்த மாதிரி இருக்காது, அதுக்குள்ளே அதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்துருவாங்க. திருப்பி யாரும் இன்னொரு ரிஸ்க்கோ இன்னொரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ யோசிக்கல மாட்டாங்க, அந்தளவுக்கு அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. அண்ட் நல்ல ஒரு பாட்டு வருது, ஃப்ரெஷ்ஷான ஒரு பாட்டு, ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி ஆர்ல கேட்டுவாங்க. அது ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர் ஜெனவேதா 89.4 தமிழ் எஃப்எம் யூஎஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன்.
1: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal Inaugural offer May 31st varaikum 50% off on gold making charges and diamond prices. Karama Dubai.
2: Tamil 89.4.
3: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
4: சுட சுட புத்தம் புது பாட்டு.
5: Brought you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: கமர்ஷியல் பிரேக்.
1: கற்பூரம் காட்டி கண்ணுல ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல
2: என்ன, நீங்க தயாரா?
1: மனசார வேண்டிட்டு மிளகா வச்சா உடனே நியாயம் கொடுக்கற முரட்டுத்தனமான சாமி.
2: ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல, சாய் அபியங்கர் இசையில, சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல கருப்பு. மே 14 தேதி வெளியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ்ஃபமோட ரேடியோ மற்றும் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.
3: நம்ம டைம் சமாடி அடிக்க போறேன்.
4: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு. இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட் டில் ஜூன் 14. TNC அப்ளை. உடனே அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by RKG நெய். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய். தூய்மையான

0: ஒன்னையும் வைப் பண்ணி காட்டட்டா.
1: The evening Karak.
2: Welcome back. It's X44 on the clock. மீண்டும் த யுஏஇ லாட்ரியன் கடந்த புதன்கிழமை மூலமாக அந்த டிராவில் 5 மில்லியன் திர்ஹம் ஜெயிச்சிருக்கக்கூடிய ஒரு வெற்றியாளர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிராடன் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகளையும் இந்த குலுக்கு நடக்க இருக்கு. இதில் 5 மில்லியன் மற்றும் மேசிவ் 30 மில்லியன் வெல்லும் வாய்ப்பு இருக்கு. ஸோ 5 மில்லியன் திர்ஹம்ஸாகவும் இருக்கலாம், 30 மில்லியன் திர்ஹம்ஸாகவும் இருக்கலாம், நீங்கள் வெல்லும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே டிக்கெட்ஸ்க்கு த யுஏஇ லாட்ரி .ae விசிட் பண்ணுங்க. ப்ராட் யூ பை த கேம் LLC, லைசன்ஸ்ட் பை த GCGRA. ஃபார் 18 அண்ட் அபவ் ஒன்லி, டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. தொடர்ந்து பேசலாம்.
3: Golden Song of the Hour, Golden Song of the Hour, brought to you by Joy Alukas, world's favorite jeweler.

0: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமும் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.

0: வெல்கம் பேக். இட்ஸ் 6:53 ஆன் தி கிளாக். கால் பண்ணுங்க 800-8940. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கறதுக்காக நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. அண்ட் கரண்ட் நிலவரம் என்ன அப்படின்னா, தாவேக்க பொறுத்த வரைக்கும் 107. ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: ஹாய், வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்கள், என்ன பாட்டு வேணும்?
1: பெருமையா
0: வேற சொல்றாரு. ஹலோ, வணக்கம். அந்த காலம் கட்டாயிடு.

0: எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரு சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. வந்திருக்க இந்த ஒரு சிலத்துல மக்கள் அவங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு ஆட்சி அமையணும்ட்டு மக்களுக்காக நம்ம எதிர்பார்க்கணும். அதே மாதிரி இந்த நேரத்துல வந்து நம்ம அவர் விஜய் சார்க்காகவே அவரு அவருடைய சிங்கிள் மேனா இருந்து அவருடைய முகத்துக்காக போட்ட அந்த மக்களுக்காக அண்ணாமலை படத்துல அந்த வெற்றி நிச்சயம் இதுவே சத்தியம் அந்த பாட்டு போட்டா நல்லா இருக்கும்.
1: அந்த பாட்டு போட்டா நல்லா இருக்குமா? போடணுமா?
0: அந்த பாட்டு தான் வேணும்.
1: அந்த பாட்டு தான் வேணும். சோ டெடிகேட்டிங் இட் டு ஆர் நியூ சிஎம். கண்டிப்பா அப்படி சொல்லலாம். எனிவேஸ், தேங்க்யூ ஆனந்த், தேங்க்ஸ் ஃபார் காலிங், பாய், டேக் கேர். ஸோ ஆனந்துக்காக அண்ட் வெற்றி பெற்ற தவைக்கா தலைவர் விஜய் அவர்களுக்காக இந்த பாட்டு வரது, வெற்றி நிச்சயம் வீர சத்தியம். ஐயோ கட்டப்படனா இல்லை, அப்படியே விட்டுரும், கண்டுக்காதீங்க. ஓகே, அண்ணாமலை பட்டில் இந்த பாட்டு வருது. ஸ்டேட் 89.4 தமிழ் எஃப்எம். நான் உங்களை 7 மணிக்கு பிறகு சந்திக்கிறேன். ஸ்டேட் 89.4 தமிழ் எஃப்எம், யூஎஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer are May 31st varikum. 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு மனசு தொட்டுமிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக்.
2: நேரம் இப்பொழுது இரவு 7 மணி.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the Evening Correct is brought to you by Joy Alukas, world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam. Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: அமீரகத்தில் இன்று சில பகுதிகளுக்கு வான்வழி தாக்குதல் தொடர்பிலான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வான்வழி தாக்குதல் முன்னெச்சரிக்கை தொடர்பிலான குறுஞ்செய்திகள் வரும்போது பொதுமக்களை மிகுந்த அவதானத்துடன் செயலாற்றுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். பாதுகாப்பான இடங்களை நாடுமாறும் எண்ணல் பகுதிகளில் இருந்து வெளியேறுமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.
2: தமிழக செய்திகள்.
3: தொய்வின்றி அரசியல் பயணம் தொடரும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்கள் தீர்ப்பை தலை வணங்கி ஏற்கின்றோம், வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துகள் என்றும் அவர் கூறியுள்ளார். 5 ஆண்டுகளாக மக்களுக்கு நல்லாட்சியை வழங்கினோம், சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்டோம் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் எழுச்சியுடன் முன்வந்து ஜனநாயக கடமையாற்றிய அனைத்து மக்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்கள்தான் இங்கு நீதிபதிகள், மக்களுக்காகத்தான் ஆட்சி. எனவே மக்கள் வழங்கிய முடிவை மனப்பூர்வமாக ஏற்றுக் கொள்கின்றேன் என்று அவர் கூறினார். புரட்சி தலைவியின் வழியில் இந்த பின்னடைவில் இருந்து விரைவில் மீண்டு வருவோம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நிபந்தனையின்றி பேராதரவு அளித்த கட்சிகள், அமைப்புகள் மற்றும் சங்கங்களின் தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்களுக்கு நன்றி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் இதுவரை வெளியாகிய முன்னிலை நிலவரத்தின் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் முன்னேறியுள்ளது. எனினும் 118 என்ற பெரும்பான்மை ஆசனங்களை எட்டவில்லை. திமுக 73 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 53 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து குழந்தையின் இன்பக்கூட்டு தொகுதி உள்ளடங்கலாக 4 இன்பக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழியில் 3 கட்ட அகழ்வு பணியின் 7 நாள் அகழ்வு பணிகள் இன்று நடைபெற்றன. இதன்போது 4 இன்பக்கூட்டு தொகுதி அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட இன்பக்கூட்டு தொகுதியில் குழந்தையொன்றின் இன்பக்கூட்டு தொகுதி உட்பட 4 இன்பக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன.
2: இந்திய செய்திகள்.
3: மேற்கு வங்கத்தில் இதுவரை வெளியான முன்னிலை நிலவரங்களின் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி 208 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் 79 இடங்களிலும், காங்கிரஸ் 2 இடங்களிலும், இடதுசாரி கட்சிகள் 2 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன. கேரளத்தில் UDF 89 இடங்களிலும், LDF 35 இடங்களிலும், பாரதிய ஜனதா கட்சி 3 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன. அசாமில் பாரதிய ஜனதா கட்சி 102 இடங்களிலும், காங்கிரஸ் 21 இடங்களிலும், AIUDF 2 இடங்களிலும், ஏனைய கட்சிகள் 1 இடத்திலும் முன்னிலை பெற்றுள்ளன. இதேவேளை புதுச்சேரியில் NR காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி அமைக்கின்றது. அக்கட்சி 18 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் 6 இடங்களிலும், தமிழக வெற்றிக் கழகம் 3 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: IPL கிரிக்கெட் தொடரில் இன்று லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மும்பை அணி முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்ய முதலில் துடுப்பெடுத்தாடி வரும் லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் அணி சற்று முன்னர் வரை 11.6 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 160 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அணி சார்பில் எய்டன் மாக்ரம் 8 ஓட்டங்களுடனும், ஆகாஷ் ரகுவன்ஷி 11 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய நிக்கோலஸ் பூரன் 21 பந்துகளில் 63 ஓட்டங்களை பெற்று பிடிகொடுத்து ஆட்டம் இழந்தார். மிச்சல் மார்ஷ் 25 பந்துகளில் 44 ஓட்டங்களை பெற்று வெளியேறினார். ஜாஸ் இங்கிலீஸ் 13 ஓட்டங்களை பெற்று பிடிகொடுத்து ஆட்டம் இழந்தார். மும்பை அணியின் பந்துவீச்சில் கோபின் போச்சி 2 விக்கெட்டுகளையும், AM கசான் ஃபார் மற்றும் வில் ஜேக்ஸ் ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. 89.4.
4: இங்க நான்தா கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: அரசியல் வரலாற்றிலே வந்து முதல் முறையாக இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அண்ட் இட் இஸ் குட் சைன் நான் சொல்லுவேன். ஸோ ஏற்று இறக்கங்களோட ஒரு ஒரு நிறைவுக்கு வந்திருக்கு. ஆனால் இது மட்டுமே ஒரு முழுமையான நிறைவு கிடையாது. வி ஸ்டில் ஹாவ் திங்ஸ் பெண்டிங். ஸோ இதை பற்றின டீட்டெயில் திங் நம்ம நாளைக்கு தான் தெரியும். யாரோட கூட்டணி வைப்பாங்க, எந்த மாதிரி தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க போகிறாங்க, யாரோட அலைன்ஸ் இருக்கும், இந்த மாற்றங்கள் எல்லாமே நமக்கு இன்னும் நாளை நாளை மறுநாள் இந்த மாதிரி ரெண்டு மூணு நாட்கள் நமக்கு தெரிய வரும். அப்போதான் பர்ஃபெக்ட் பிக்சர் ஆஃப் ஆர் தமிழக அரசியலுடைய பர்ஃபெக்ட் பிக்சரும் நமக்கு கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் லெட்ஸ் ஹோப் அண்ட் லெட்ஸ் வெயிட். அண்ட் எஸ், மக்கள் நினைக்கணும், மக்களுக்கு அந்த மாற்றம் தோணணும், மக்களுக்கு நினைக்கும் போது நிறைய விஷயங்கள் மாறும். ஸோ வி கான்ட் ஜஸ்ட் டேக் பீப்புள் ஃபார் கிராண்டட் அப்படிங்கிறத நிரூபிச்சதாக தான் நான் இதை பார்க்குறேன். ஓகே, லெட்ஸ் ஹாவ் யூஏ அப்டேட் ஃபார் நவ். இங்கே இங்கே இருக்க யூஏ அப்டேட்.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: Okay, so Community Development Authority வந்து 8 social survey 2024-2025 அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. இந்த சர்வேவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 95% மக்கள், யுஏஇ ரெசிடென்ட்ஸ் ஆகிய மக்கள்லேருந்து 95% மக்கள் இங்கே துபாய் தான் ஒரு நல்ல இருக்கக்கூடிய வசிக்கிறதுக்கு ஏதுவான ஒரு பிளேஸ் அப்படிங்கிறதும், அவங்களுடைய ப்ரிஃபர்ட் பிளேஸ் வந்து துபாய் தான் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சிட்டியுடைய சேஃப்டியாக இருக்கட்டும், ரிலீஜியஸ் ஃப்ரீடமாக இருக்கட்டும், குவாலிட்டி ஆஃப் லைஃபாக இருக்கட்டும், அண்ட் அவங்களுடைய வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், இதெல்லாம் இங்க ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபேமிலி பாண்டிங்ஸும் இங்கே அதிகமாக இருக்குது, கம்யூனிட்டி எங்கேஜ்மெண்ட்டும் இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது 95% மக்கள் வந்து துபாய் தான் தங்களுக்கு ஏற்ற தங்களுடைய ப்ரிஃபர்ட் ஹோமாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்கங்கிறது தான் ஹைலைட்.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: எஸ் டேட் 29.4 தமிழ் எஃப்எம் யூஎஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நாங்க ஆர்ஜினவே தான். அண்ட் திஸ் இஸ் தி ஈவினிங் கரெக்ட்.
4: பேக் டு பேக்
5: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: இன்னும்
2: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையும். To advertise your brand, contact 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
4: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு. இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
5: மேடம் ஒரு நிமிஷம்.
6: எஸ்.
5: தமிழ் FM தெரியுமா? 89.4.
6: ஹா, நல்லா தெரியுமே.
5: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
6: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
5: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
6: எது, மதுவா?
5: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
6: ஓ மை காட், யார் அவரு?
5: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
6: Damn it.
3: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
6: அடிங்க.
7: This hour of the evening correct is brought to you by Joy Alukas, world's favorite jeweler.

0: உன்னை போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: ஒரே அரசியல் கால நிலவரம் அரசியல் பரபரப்பு இதுலயே இருக்கு, மைண்ட் அதுலயே இருக்கு, தாண்டி எதுவும் யோசிக்க முடியல. எவ்ரி வேர் நீங்க வந்து ஒரு ரீல், ஒரு இன்ஸ்டாகிராம், ஒரு சோசியல் மீடியா, ட்விட்டர், எந்த பக்கம், சாரி எக்ஸ், இப்படி எந்த பக்கம் நீங்க போனாலும் ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறது வந்து அரசியல் நிலவரங்கள் தான். மக்கள் அலைக்கு நடுவே வந்து தாவேகா தலைவர் விஜய், நம்மளுடைய சிஎம் சார் விஜய், இப்படி லாட்ஸ் ஆஃப் போஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அதுக்கு நடுவில் இதை தாண்டி ஒரு விஷயத்த சொல்லலாம்னு எனக்கு தோணுச்சு. வெல்கம் பேக் தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர்ஜினவேதா 89.4 தமிழ் எஃப்எம் யூஎஸ் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். அது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். காலையிலேருந்து நாங்கள் வந்து சொல்லக்கூடிய அந்த தமிழக செய்தி, அரசியல் செய்தி வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். எஸ், இப்போ வந்து காதல் சார்ந்த விஷயங்களை வந்து இன்னைக்கு பிராவோ இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் நாட்களாக வந்து அன்புடன் நான் அதில் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி அதை பற்றின ஒரு ரிசர்ச் வந்து இப்போ ரீசெண்டாக அவங்க விட்டுருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து யாராவது ஒருத்தங்களை நம்ம வந்து பார்த்து அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கும் காதலில் விழுகிறதுக்கும் நமக்கு 4 நிமிஷம் போதுமானது அப்படின்னு அந்த அறிக்கையில் சொல்கிறது. அது என்னென்னா இதில் வந்து 55% வந்து நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் அண்ட் ஜெஸ்டர்ஸ் மூலமாக இவங்க நமக்கு சரியானவங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்துருவோமா. அதே மாதிரி மிச்சம் வந்து 38% வந்து அவங்களுடைய குரல், அவங்களுடைய குரலின் தோணி இருக்கு இல்லையா, த வே தே ஸ்பீக், த வே தேர் வாய்ஸ் இஸ், ஸோ அதை வழியாகவும் நாம் வந்து தீர்மானிக்கிறோமா. ஸோ ஒருத்தங்க மேலே நம்ம துல்லியமாக காதலில் விழுகிறதுக்கும் அவங்க நமக்கு பிடிச்சி போகிறதுக்கும் வெறும் 4 நிமிஷம் போதுமானது. அதுக்கு பிறகு இருக்கக்கூடியது எல்லாமே வேறு. லைக் த வே த ஃபர்ஸ்ட் திங் வி அட்ராக்ட், எப்படி நம்ம ஒருத்தங்கிட்ட முதல் கட்டமாக அட்ராக்ட் ஆகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான். அவங்கக்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது பரவாயில்ல நல்லா பேசுகிறாங்களே, பரவாயில்ல திஸ் பாடி லாங்குவேஜ் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 4 மினிட்ஸில் டிசைட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அந்த பையன் எப்படி, அந்த பொண்ணு எப்படிங்கிறதெல்லாம் லேட்டரான அவங்களுடைய மற்ற பிஹேவியர்ஸ் மூலமாக நம்ம பிடிக்காமல் போகிறது. அதே இந்த 4 நிமிஷத்தில் நம்ம ஒருத்தங்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுடைய பிஹேவியர், த வே தே ட்ரீட்டர்ஸ், அதன் மூலமாக அவங்களை பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இனிஷியலி த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படி அப்படிலாம் சொல்கிறாங்களே அது எங்கன்னா அந்த 4 நிமிஷத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள்னால தான். ஸோ ஒருவேளை உங்களுக்கு யார் மேலேயாவது ஒரு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ஃபீல் ஆயிருக்கு வித் இன் த 4 மினிட்ஸ் அப்படின்னா, ட்ரை ஸ்பெண்டிங் டைம் வித் தேம் அண்ட் ட்ரை நோயிங் தேம், அவங்களோட பழகுங்க. அண்ட் அதுக்கப்புறம் யூ வில் நோ இது வந்து அந்த 4 நிமிஷத்தோட மறைஞ்சு போகிற விஷயமா இல்லை தட் ஸ்டே ஃபார் லாங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் எஸ், வெல்கம் பேக் ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் யூஎஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
3: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை விஎன்சிடி குளோபல் லார்ஜஸ்ட் வில்லா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகள். இனாகரல் ஆஃபரா May 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். கராமா துபாய்.
4: தமிழ் 91 போடு.

0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
1: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு. இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
2: This hour of the evening correct is brought to you by Joy Alukas, world's favorite jeweler.

0: back.
1: இந்த டே வந்து நீங்களும் சரி நாங்களும் சரி நம்மளும் சரி யாரும் மறக்க போறதில்ல. ஈவன் இந்த சின்ன குழந்தைங்க பேரண்ட்ஸை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி வரைக்கும் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் வந்து யாருக்கு ஓட் பண்ணணும் தெரியுமா அப்படின்னு கையில் சத்தியம் வாங்கி ஓட் பண்ண வச்சது வரைக்கும் எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த இலெக்ஷன் 2026 May 4 ஹிஸ்ட்ரியில் இருக்கும். இனி வரப்போகிற குழந்தைங்க அதை ஹிஸ்ட்ரியில் படிப்பாங்க, அவங்களுடைய பாட புத்தகத்தில் இருக்க போகுது. அண்ட் எஸ் இஸ் திஸ் விசில் சின்ன வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா கரெக்டாக இல்லை. அதே மாதிரி அவருடைய டைட்டில் அவருடைய கழகத்தின் பெயரில் அவருடைய கட்சியின் பேர்லேயே வெற்றி இருக்கிறதும் ஒரு நல்ல சைனாக தான் இருக்குது. ஒனைவர் நம்ம நினைக்கிற எல்லா விஷயங்களும் நினைக்கிறபடி நடக்காது, மாறி தான் நடக்கும். திஸ் இஸ் ஹவ் ஹிஸ்ட்ரி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இதன் மூலமாக தெரிய வருது, விச் இஸ் அ நைஸ் திங் அஃப்கோர்ஸ். என்எஸ் அது கூடவே லெட் சி வாட் இஸ் த டிராஃபிக் அவுட் சைடு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய டைமும் இது தான். இங்கே இந்த பட்டன் தான் தேடி தேடி கண்டுபிடிச்சிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. எஸ்
2: Traffic update brought to you by Jetor. வெறும் 9668 monthly EMI ல pay after 6 months 0 VAT ல உங்க brand new Jetor SUV க்கு upgrade ஆகுங்க.
1: So traffic towards Sharjah பொறு லைன்ல தான் இருக்கும். அப்படி பாக்கும்போது E311 முகமது பின் சாயத் ரோட்ல அல்வார் காலர்ல இருந்து traffic start ஆகுது. And அந்த டிராஃபிக் அப்படியே நேராக போயிட்டே இருக்குது, நல்லா பேக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நாதலம்மர் ரோட்லேயும் வந்து ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது, நல்ல டிராஃபிக் இருக்குது. 11 Alathiyath ரோட்டில் உங்களுக்கு நல்லா வந்து டிராஃபிக் இருக்குது. என் அல்கியதா மெட்ரோ கிட்ட ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது. அது போக வந்து அல்லாத 1 போகிறவையில் ஒரு கிராஷ் ஒன்று ரிப்போர்ட்டாக இருக்குது. இல்லை, பேக் டு பேக் 2 தேரா கிளாக் டார் கிட்ட தான் 2 கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது அப்படியே அல்கியதா மெட்ரோ போகிற வழியில். அண்ட் ஊத்மேதா ரோட்டில் ஒரு கிராஷ் ஒன்று ரிப்போர்ட்டாக இருக்குது. அதே மாதிரி அந்த மியூசியம் ஆஃப் ஃபியூச்சர் அங்கே ஒரு கிராஷ் ஒன்று ரிப்போர்ட்டாக இருக்குது. துபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்ட் கிட்டையும் பிஸ்னஸ் பே கிட்டையும் கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது. ஸோ எஸ் அல்கேல் கேட் இந்த ஏரியாலையும் உங்களுக்கு இப்போது சரியான டிராஃபிக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிராஃபிக்ஸ் ஆரம்பிச்சிருச்சு அல்கே ரோடில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நல்லா வந்து நம்ம வந்து சிட்டி நார்மல் ஆகிடுச்சு, சிட்டியில் மக்கள் வந்து புழங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ டிரைவ் சேஃப்.
2: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.
1: So yes, பெரம்பூர் தொகுதிகளில் 54,000 ஓட்டு வித்தியாசத்தில் அபார வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு தவேகா தலைவர் விஜய் அவர்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு. லெட்ஸ் ஹேவ் அ சாங். ஸ்டே டியூன் டு 89.4 தமிழ் எஃப்எம் யூஏஸ் No. 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நாங்கள் ஆர்ஜி நிவேதா, அண்ட் திஸ் இஸ் தி ஈவினிங் கரெக்ட்.

0: இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணுலடா தம்பி,
2: மேலும் சென்றடையுங்கள்.
3: வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per monthல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
0: Yes, pay after 6 months, 0 watt, 1 million kilometer warrantyல உங்க brand new ஜெட்டோர பர்சேஸ் பண்ணலாம்.
3: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams EMI-க்கு உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
0: Visit Jetor showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Alain today. Jetor UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: This hour of the evening correct is brought to you by Joy Alukas, world's favorite jeweler.

0: உன்னையும் இப்படி காட்டட்டா.
1: The evening karak.
2: எழுதப்படும் புது வரலாறு 34.65% ஓட்டுகள் கடந்த தவேகா. நவீன தமிழ்நாட்டின் வரலாற்றிலே முதல் முறையாக உச்சக்கட்ட ஓட்டு வீதம் இந்த தேர்தலில், அண்ட் 1.7 crore ஓட்டுகளை நெருங்கும் தவேகா. இது வந்து ஒரு புது வரலாறே தான் நிச்சயமா நம்ம சொல்லணும்னா. அது போக காங்கிரஸ் மற்றும் பிற கட்சிகள் வந்து தவேகாவை நோக்கி நகருது அப்படிங்கிற மாதிரியே செய்திகள். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் டுடே இந்த இந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள், இந்த இலெக்ஷன் சொல்லக்கூடிய விஷயங்கள், அண்ட் நாம் இந்த இலெக்ஷன் மூலியமாக கற்றுக்கிட்ட விஷயங்கள். எவ்வளோ தூரம் 1957 திமுக 14%, 77 வந்து 33.5% வந்து இருந்துச்சு. அதுக்கெல்லாம் பிறகு இப்போ தான் வந்து அது எல்லாத்தையும் முறியடித்து வந்து 34.65% ஓட்டு வந்து பெற்றிருக்கிறாங்க. அதுவும் தி வெரி ஃபர்ஸ்ட் இலெக்ஷனில், அண்ட் தி வெரி ஃபர்ஸ்ட் இலெக்ஷன் கட்சி ஆரம்பித்து 3 வருஷம், தி வெரி ஃபர்ஸ்ட் இலெக்ஷனில் இவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி, ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் நடந்திருக்குன் போது இதில் நான் பார்க்குறது ஒன்றே ஒன்று தான், they're actually done with the same parties. Adha na paakure konjam we need some change, we needed a change, so adha na maina paakuren. But whatever it is, see ore vishayangal namku ore mari irukadhu. Ipa paringa kaala kaalamaga irunda oru dravidian kachigal, kaala kaalamaga irunda periya periya kachigal oru ore oru election la expect pannaama oru maatram nigandirukla. Adha nama life layum vandu நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத விஷயங்கள் ஒரே மாதிரி லைஃப் போயிட்டுருக்கு, ஒரே மாதிரி இருக்குது, ஒரே மாதிரி இருக்குதுன்னு தோணும் போது த மொமெண்ட் யூ ஸ்டாப் திங்கிங் சே அப்படி நம்ம நினச்சிட்டு உட்கார் போல தேட் டைம் அப்போ தான் மாறும். ஏன்னா எப்போவுமே நம்ம இது நடக்கும் அது நடக்கும் யோசிச்சே இருக்க மாறாது, போதண்ணப்பா அப்படின்னு இருப்போம் இல்லை, அப்போ ஒரு மாற்றம் வரும். பட் அதுக்கான உழைப்பை நம்ம போட்டுட்ருப்போம், போட்டுக்கிட்டே இருப்போம், வந்துக்கிட்டே இருப்போம். ஆனால் ஒரு பாயிண்டில் நம்ம வந்து ஒரு மாதிரி டவுன் ஆகி போதும்னு நம்ம ஃபீல் பண்ணும்போது மாறும், மாற்றங்கள் நடக்கும். ஓகே, எனிவேஸ் நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் வித் நியூ அப்டேட், நியூ திங்ஸ், நியூ சேஞ்சஸ். ஸோ எஸ் ஆல்வேஸ் ஸ்டே கனெக்டட், ஸ்டே 29.4 தமிழ் எஃப்எம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன பண்ணுன்னா, எஸ் அதே தான், நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா 89.4 தமிழ் எஃப்எம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள், ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோர் மூலமாக எப்பவுமே எங்களை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. ஸ்டே டியூன், டேக் கேர், tara and good night. அடுத்து அன்புடன்
3: the evening correct presented by VNCT global, largest villa developers in south india. For more details contact 0547673111. brought to you by annathangam golden diamonds, kalai nayam mikkanagaigal inaugural offer may 31st varaikum 50% off on gold making charges and diamond prices. Karama, dubai.

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: திஸ் ஆர் ஆஃப் அன்புடன் நான் இஸ் பிராட் யூ பை ஜாய் ஆலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்
3: brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம். செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலையில் உள்ளது. அந்த கட்சி 108 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகம் 73 இடங்களிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 53 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளது. தமிழ்நாடு வரலாற்றிலேயே முதல் தேர்தலில் அதிகபட்ச ஓட்டு வீதத்தை பெற்று தாவேகா சாதனை படைத்துள்ளது. அக்கட்சி 1.7 கோடி வாக்குகளை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 1957 திமுக 14% வாக்குகளையும், 1977 அதிமுக 33.5% வாக்குகளையும் முதல் தேர்தலில் பெற்றிருந்தன. அந்த சாதனையை தமிழக வெற்றிக் கழகம் முறியடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மையை பெறாத நிலையில் தனித்து ஆட்சி அமைப்பதில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. சென்னை பெரம்பூர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வெற்றி பெற்றார். அத்துடன் திருச்சி கிழக்கிலும் அவர் வெற்றியை தம்வசப்படுத்தினார். கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தோல்வியை தழுவினார். அந்த தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் VS பாபு 9000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி 98,110 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் என்ற சாதனையை படைத்துள்ளார். தொய்வின்றி அரசியல் பயணம் தொடரும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். மக்கள் தீர்ப்பை தலை வணங்கி ஏற்கின்றோம், வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துகள் என்று அவர் தெரிவித்தார். 5 ஆண்டுகளாக மக்களுக்கு நல்லாட்சியை வழங்கினோம், சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்டோம் என்றும் அவர் தெரிவித்தார். மக்களால் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருக்கு வாழ்த்துகள் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். மிகுந்த எதிர்பார்ப்பில் மக்கள் தேர்ந்தெடுத்துள்ளனர் என்று அவர் கூறினார். புதிதாக அமையவுள்ள அரசாங்கத்துக்கும் வாழ்த்துகள். வெற்றி தோல்வியை பார்த்திருக்கின்றோம், மக்களுடன் நிற்போம் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் எழுச்சியுடன் முன்வந்து ஜனநாயக கடமையாற்றிய அனைத்து மக்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்கள்தான் இங்கு நீதிபதிகள், மக்களுக்காகத்தான் ஆட்சி. எனவே மக்கள் வழங்கிய முடிவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றேன். புரட்சி தலைவியின் வழியில் இந்த பின்னடைவில் இருந்து விரைவில் மீண்டு வருவோம் என்று அவர் கூறினார். நம் கூட்டணியின் வெற்றிக்கு அயராது உழைத்த கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள், நிபந்தனையின்றி பேராதரவு அளித்த கட்சிகள், அமைப்புகள் மற்றும் சங்கங்களின் தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆகியோருக்கும் நன்றி என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். முதல் தேர்தலிலேயே பெருவெற்றி என்று கமல்ஹாசன் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தார். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்ற தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கும் அவரது கட்சியினருக்கும் வாழ்த்துகள் என்று நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
4: மேற்கு வங்கத்தில் முதன்முறையாக பாஜக ஆட்சி அமைக்கின்றது. மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரசுக்கு கடும் வீழ்ச்சி ஏற்பட்டது. அசாமில் தொடர்ந்து 3வது முறையாக பாஜக ஆட்சியை கைப்பற்றியது. காங்கிரஸ் கடும் சரிவை சந்தித்துள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியது. இடதுசாரிகள் படுதோல்வியை சந்தித்துள்ளனர். மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் இதுவரை வெளியான முன்னிலை நிலவர அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி 208 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கடந்த தேர்தலில் 214 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியிருந்தது. இந்த தேர்தலில் 79 இடங்களில் மாத்திரம் அக்கட்சி முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் 2 இடங்களிலும் இடதுசாரி கட்சிகள் 2 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன. கேரளத்தில் UDF 89 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. LDF 35 இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி 3 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளது. அசாம் மாநிலத்தில் பாரதிய ஜனதா 102 இடங்களிலும், காங்கிரஸ் 21 இடங்களிலும், AIUDF 2 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் NR காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி அமைக்கின்றது. அக்கட்சி 18 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் கூட்டணி 6 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் 3 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது.
2: அமீரக செய்திகள்.
4: ஐக்கிய அரபு அமீரகம் நோக்கி ஈரான் இன்று 4 ஏவுகணைகளை ஏவியுள்ளது. இதில் மூன்றை வெற்றிகரமாக இடைமறித்துள்ளதாக அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து புஜைரா எண்ணெய் தொழில்துறை வலயத்தில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. நீண்ட நாட்களுக்கு பின்னர் அமீரகவாசிகள் இன்று ஏவுகணை தாக்குதல் முன்னெச்சரிக்கை குறுஞ்செய்திகளை பெற்றுள்ளனர். எவ்வாறாயினும் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஹோர்முஸ் நீரிணை பகுதியிலுள்ள ஏர்நோக்கின் எண்ணெய் தாங்கி கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை கடந்து சென்று கொண்டிருந்த ஏர்நோக் நிறுவனத்துக்கு சொந்தமான எண்ணெய் தாங்கி கப்பல் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இத்தாக்குதலை ஐக்கிய அரபு அமீரகம் கடுமையாக கண்டித்துள்ளது. இது சர்வதேச கடல்சார் சட்டத்தின் தீவிர மீறலாகும், உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகும் என அமீரக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எண்ணெய் தாங்கி கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போதிலும் அங்கிருந்த ஊழியர்கள் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. இச்சம்பவத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் 2818 வெளிப்படையான மீறல் என ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. இத்தகைய செயல்கள் பிராந்திய நிலைத்தன்மைக்கும் அதன் மக்களின் பாதுகாப்பிற்கும் மட்டுமல்லாமல் ஹோர்முஸ் நீரிணை வழியாக இடையறாத கடல்சார் வர்த்தகத்தை நம்பியிருக்கும் உலகளாவிய எரிசக்தி சந்தைகளுக்கும் நேரடி அச்சுறுத்தல் என ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது.
2: உலகச் செய்திகள்.
4: ஹோர்முஸ் நீரிணையில் நுழையும் அமெரிக்க படைகள் தாக்கப்படும் என ஈரானிய ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு அமெரிக்கா பாதுகாப்பு வழங்க தொடங்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்ததை அடுத்து ஈரான் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. எந்த வெளிநாட்டு ஆயுதப்படையும், குறிப்பாக அமெரிக்க ராணுவம், ஹோர்முஸ் நீரிணையை அணுகவோ அல்லது நுழையவோ முயன்றால் அவை இலக்கு வைத்து தாக்கப்படும் என ஈரான் ராணுவ மத்திய கட்டுப்பாட்டு பிரிவின் மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையின் பாதுகாப்பு முழுமையாக ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஆயுதப்படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்று அவர் கூறினார். எந்த சூழலிலும் பாதுகாப்பான கடத்தல் அவர்களுடன் ஒருங்கிணைக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்பதை நாம் பலமுறை தெரிவித்துள்ளோம் என்று அவர் கூறினார்.
2: இலங்கை செய்திகள்.
4: இலங்கை மற்றும் மாலைதீவு ஆகிய நாடுகளுக்கிடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்தானது. 2 நாட்கள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு மாலைதீவு ஜனாதிபதி முகமது முயுசு இலங்கை வந்துள்ளார். அவரை வரவேற்கும் அதிகாரப்பூர்வ அரசு விழா இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார தேசாநாயக்க மாலைதீவு ஜனாதிபதி முகமது முயுசுவை வரவேற்றார். இந்நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே 7 முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்தாகின. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.
2: விரிவான செய்திகள்
1: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

ஹலோ, வெல்கம் பேக். இன்னொரு மண்டேயா இந்த ஷோ. இதுதான் இந்த வாரம் தான், அதுக்கப்புறம் அடுத்த வாரத்துலேருந்து ஃப்ரீயாக வந்துடுவாங்க. இந்த தனிமை லோன்லினஸ் பற்றி யாராவது உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா? பேசுவோம், இன்னைக்கு 11 மணி வரைக்கும் பேசுவோம். வெல்கம் பேக் டு அன்புடன், நான் ஆர்ஜி பிராவோ, அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். அண்ட் ஈலான் மஸ்க் கூட ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். சரி, ஓகே. அதில் அவர் என்ன சொன்னார்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, ஜென்ரலாக நம்ம எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு பார்வை ஒன்று இருக்குது. நிறைய பணக்காரங்க, அவங்ககிட்ட தான் நிறைய பணம் இருக்குது, அவங்களுக்குலாம் என்ன கவலை இருக்கும் அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷன், இல்லைனா ஒரு அசம்ஷன். இன்னொன்று, நம்ம வந்து வியந்து பார்க்குற பெரிய பெரிய ஆட்கள், அவங்களாம் வந்து தனியாக இருக்கிறது ஜாலி தானே, அவங்களுக்கெல்லாம் வந்து எல்லா பிரச்சனையும் பணத்தை வச்சு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இன் ரியாலிட்டி அவங்ககிட்ட போய் பேசும்போது தான், நம்ம என்ன அவங்ககிட்ட போய் தினம் பேச போகிறோம், ஆனால் போய் பேசினா தான் அவங்களுக்குள்ளே இருக்கிற மற்ற பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த இன்டர்வியூவில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஐ ஆஃபன் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு பி அலோன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ இன் அ கிராண்ட் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் என்னால் வந்து எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. பட் அந்த இன்டர்வியூவர் வந்து கேட்பார், ஐ யூ ஓகே அப்படின்னு கேட்கும்போது, யா ஐ எம் ஓவரால் ஓகே அப்படின்னு. இப்போ யாராவது உங்ககிட்ட ஐ ஓகே எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், செம்மையாக இருக்கேன், ஜாலியாக இருக்கேன், இம்மிடியட்லி அது வந்துடும். நல்லா இருக்குமோ இல்லையோ, நான் நல்லா இருக்கேன்ற பதில் தான் ஃபஸ்ட்டு வாயில் வருமே. அது எப்படியே சின்னதுலேருந்தே சொல்லி பழகிட்டோம். ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க கேட்டால், இல்லை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, ஏதோ வண்டி ஓடுது, இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்போம்ல. இப்போ நம்ம வந்து, இப்போ எனக்கு இந்த கதையிலேருந்து இந்த இன்டர்வியூ ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். அதுலேருந்து ஒரு பிட்டு தான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ இங்கே ஃபேமிலியை விட்டு ஆர் வந்து ஒரு வேலைக்காகவோ இல்லை படிச்சுட்டு இங்கே வேலை செஞ்சோ, ஸோ உங்களுக்கு ரொம்ப டியரஸ்ட்டாக இருக்கிறவங்கள பிரிஞ்சு இருக்கிற சுச்சுவேஷன் நிறைய பேருக்கு இருக்கும். அதுவும் யூஏ மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் பெயினிங்கில் மூவ் ஆகும்போது அந்த லைஃபே புதுசாக இருக்கும். கல்ச்சர் ஷாக்குன்னுவாங்க சில பேருக்கு. இப்போ நம்ம ஊர்னால் வந்து பசங்க ரூமில் போய் தங்கி இருந்து வேலை தேடி அங்கேயே அந்த மாதிரிலாம் போவோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, தெரியாதவங்க கூட தங்கணும். அண்டு அதுக்கப்புறம் பெருசாக வந்து இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்குன்னு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் ஒரு குட்டி லோன்லினஸ்ஸை பேட்டில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இஸ் இட் ஹவு இதில் இருக்கிற நல்ல கெட்ட விஷயங்கள் என்ன அப்படின்றத பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அப்புறம் நான் நிறைய படிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி அதான் பேச போகிறோம். ஸோ நீங்கள் தனியாக இருக்கீங்க, உங்களுக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, இல்லைனா நான் சொல்கிற இந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா, டுடே இஸ் ஃபார் யூ. திஸ் இஸ் அன்புடன் நான்.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: மேற்பட்டர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940. செழித்தையும் தமிழே.

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas, world's favorite jeweler.

0: அன்புடன் நான் brought to you by RKG நெய். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
1: அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ. இன்னைக்கு இந்த தனிமை, லோன்லினஸ் இதை பற்றிலாம் பேசலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த பொதுவாகவே இந்த தனிமை, லோன்லினஸ் அப்படின்னு யாராவது பேசினாலே அது ஒரு மாதிரி சேடான ஒரு டிப்ரெசிங்கான ஒரு டாபிக் மாதிரியே ஃபீல் ஆகிடுது. இன்ஃபேக்ட் இட் இஸ் எஸ். ஆனால் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபீலிங் சாலிட்யூட் அண்ட் ஃபீலிங் லோன்லி. தனியாக இருக்கிறதுக்கும் சாலிட்யூடாக ஃபீல் பண்ணுறதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வந்து ஓகே, நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் தான் சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு வச்சுக்கங்களேன். ஸோ இதில் எது வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது அது மூலமாக வந்து ஒரு ஒரு பீஸ்ஃபுல்னஸ்ஸும் ஒரு ஒரு எம்பவர்மெண்ட்டும் உள்ளிருந்தே வரும்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஃபஸ்ட்டு நல்ல சைடெலாம் பேசணும். இப்போ தான் வந்து 8:30 ஆகப்போகுது. இப்போ தான் எல்லாம் வேலைக்கெல்லாம் இப்போ வேலையெல்லாம் விட்டு வீட்டுக்கு போயிட்டுருப்பீங்க. ஸோ த குட் சைட் ஆஃப் லோன்லினஸ், நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அந்த கல்யாணம் ஆன பல பேர் எப்படின்னா வந்து உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்பேஸ் இருக்கும். வேரஸ் லைக் இட்ஸ் நாட் அ பேட் திங் ஆர் குட் திங். நான் வந்து ஒரு மிடில்லிருந்து பேசுகிறேன். ஓகே, ஸோ தனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கிறது எனக்குமே வேணும் அப்படின்னு நான் நினப்பேன். இப்போது எனக்கு வந்து நான் இங்கே ஊருக்கு வந்திருக்கப்போ டிஐக்கு வந்த புதுசில் ஒரு 8-9:10 ஆகுது அப்படின்னா எனக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு கேள்வி வந்து மைண்டில் ஓடினே இருக்கும். ஏன்னா யாருமே நம்ம காலே பண்ணலையே வீட்டிலேருந்து, ஆனால் ஒரு மெசேஜ் கூட பண்ணல. ஏன்னா ஊரில் இருந்தால் நம்மளை வந்து நம்மளை நினச்சி ரிமெம்பர் பண்ணி, ஏ வீட்டுக்கு வா, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவேன், நான் இவ்வளோ லேட்டாக வர்றது, அந்த மாதிரிலாம் திட்டுறதுக்கு யாராவது இருப்பாங்க. எங்கள் அம்மாவோ அக்காவோ இருப்பாங்க, உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு யாருமே இல்லையடா, நம்ம எப்போ வேணால் வீட்டுக்கு போகலாம், நம்ம கூட தங்கியிருக்கிறவனுக்கும் நம்மளை பற்றி கவலை இல்லையே, 2-3 போனால் கூட நம்மளை யாரும் எதுவுமே கேட்டுக்க மாட்டுறாங்க. ஆனால் ஏதோ ஒரு பாயிண்ட்லாம் இது ஃப்ரீடம், இப்படி இருந்தால் தான் நான் ஜாலி. என்ன அவங்க சும்மா கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. ரெண்டு மணி 3 ஒரு வயசு பையனா இந்த மாதிரி வெளில போயிட்டு வர்றது சகஜம் தான், இது எல்லாமே கேள்வி கேட்பாங்க, இதுக்கெல்லாம் சண்டை போட்டு திட்டுவாங்களா அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் உண்மையாகவே இது நடக்கும்போது கொஞ்சம் லைட்டாக ஃபீலிங்காக இருந்தது, ஏன்னா நம்மளுக்கு கேட்குறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்ட்டு. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் லைக் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லோன்லினஸ் ஹிட்டிங் யூ. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. இந்த தனிமையில் இருக்கிற நல்ல விஷயம் என்ன தெரியுமா? இப்போயே சொல்லிட்டேன்னா அப்புறம் ஷோ முடிஞ்சிடும். கொஞ்சம் தான் இருக்குது என்கிட்ட பேசுகிறதுக்கு விஷயம், ஆனால் எல்லாமே பவர்ஃபுல்லாக இருக்கும். திருப்பி வந்து பேசுவோம். ஓகே, இன்றைக்கி தனிமை பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ.

0: சூடா ஒரு பாட்டு பாட்டு
1: Brought to you by Tanjai Elite Restaurant. நம்ம ஒரு சமையல சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரண்ட் ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாய் தானாச்சா.
1: We'll be back after a short commercial break.
2: கற்பூரங்காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல
3: என்ன, நீங்க தயாரா?
2: மனசார வேண்டிட்டு மலகரச்சா உடனே நியாயம் கொடுக்கற முரட்டுத்தனமான சாமி.
3: ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல, சாய் அபியங்கர் இசையில, சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல கருப்பு. மே 14 தேதி வெளியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ்ஃபமோட ரேடியோ மற்றும் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.
4: நம்ம டைம் சாப்பாடி அடிக்க போறேன்.
5: ஏயா, இந்த ஜவலலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட்ல நார்த் இந்தியனும் கேரளா ஸ்டைல் ஃபுட்டும் தான் கிடைக்குது. நம்ம சாப்பாடு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்காக கராமா வரைக்குமா போக முடியும்?
6: டேய், உனக்கு தஞ்சை எலைட் ரெஸ்டாரன்ட் பத்தி தெரியாதா என்ன? மெஸ் ஃபெசிலிட்டி மற்றும் டெலிவரியும் இருக்கு, அதுவும் நம்ம ஒரு சுவையில.
7: தஞ்சை எலைட் ரெஸ்டாரன்ட், ஜவலலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் மற்றும் ஹோர்லன்ஸ்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. கோஸ்பான்சர்ட் பை அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட் ஓர் டேஷிங் கார், வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரஹாம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். This hour of அன்புடன் நான் is brought to you by ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: டாடி தமிழ்ஃபம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே ஃபம் தான் டாடி கேப்போம்.
1: அண்ணே துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ சூப்பர் ரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: ஏ பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per month ல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
1: எஸ், பே ஆஃப்டர் 6 மந்த்ஸ், 0 வாட், 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டில உங்க பிராண்ட் நியூ ஜெட்டோர பர்சேஸ் பண்ணலாம்.
6: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams EMI க்கு உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
1: விசிட் ஜெட்டோர் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மன் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.
0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்,
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
1: எது மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
5: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
1: அடிங்க.
7: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas, world's favorite jeweler.

0: அன்புடன் நான் brought to you by RKG நெய். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
1: வெல்கம் பேக். அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ. இந்த லோன்லினஸ் பற்றி, தனியாக இருக்கேன் நான் வந்து லோன்லியாக இருக்கேன் அப்படின்னு யாராவது சொன்னாலே அது வந்து ஒரு சேடான விஷயமா வந்து நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலி ஐ ஃபீல் ஸோ லோன்லி அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா டெஃபினெட்லி தே நீட் ஹெல்ப். ஏதாவது ஒரு அண்டர்லைங் பிரச்சனை ஏதாவது இருக்கலாம் அவங்களுக்கு. நீங்கள் அவங்ககிட்ட வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க நிஜமாகவே, ஆர் தே கோயிங் த்ரூ சம்திங் அப்படிங்கிறத நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டியது அவசியம். ஓகே, அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு இப்போ நீங்கள் ஒரு பிரச்சனை என்கிட்ட சொல்கிறீங்கன்னா அது எனக்கு பெருசாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போது காது கொடுத்து கேட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும். எனக்கு இதில் வந்து பிடிக்காத ஒரு கேட்டகரி ஒரு சில பேர் இருக்காங்க. எப்படின்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அவன் அதை விட ஒரு பெரிய பிரச்சனையை சொல்லி இருக்கிற பிரச்சனைக்கு மேலே இன்னொரு பிரச்சனை ஏற்றி விட்டுருவான். அந்த மாதிரி ஆட்கள் யாராவது இருந்தாங்கன்னா ப்ளீஸ் அவாய்ட் தம். இதுக்கு பேர் இந்த ஒன் அப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது எனக்கு இப்படி ஒன்று ஆயிடுச்சுரா அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து எதுக்கு சொல்கிறோம், ஒரு கம்ஃபர்ட்டை எதிர்பார்த்து ஒரு எம்பத்தட்டிக்காக சரிப்பா ஓகே என்னோடய ஃபீலிங்கோடு ரெசனேட் பண்ணி நீ எனக்கு எதாவது சொல்லுவ, ஆமாம் இப்படி ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு நீயும் சொல்லுவ, நான் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணலான்னு உங்ககிட்ட சொன்னால் ஏய் உனக்கு இப்படி ஆச்சு எனக்கு என்ன திரும்ப ஆச்சுன்னு அவங்க இதையும் சொல்லுவான் பார்க்கணும். ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ். இது ஃபன்னியாக, திஸ் இஸ் நாட் ஃபன்னி அட் ஆல். ஏன்னா எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவனுக்கிட்ட வந்து நாளைக்கு போய் இந்த ஒரு சில பிரச்சனைகளை டிஸ்கஸ் பண்ண தோணவே தோணாது. வேற இப்போ நான் இப்போ உங்ககிட்ட யாராவது வந்து எதையாவது ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா தே வில் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் தட் யூ ஆர் கோயிங் டு கம்ஃபர்ட் தம். நீங்கள் எதாவது ஒன்று சொல்லுவீங்க அது அவங்கள வந்து மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் உங்ககிட்ட சொல்லுவாங்க. அவன் ஒன்று சொல்ல அதுக்கு மேலே நீங்கள் உங்கள் பிரச்சனையை அவங்ககிட்ட எடுத்து போட்டிங்கன்னா ஹவுஸ் இஸ் திஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஸோ அதனால் இந்த லோன்லினஸ் அதை ஃபேஸ் பண்ணி அந்த பிரச்சனையை ஒருத்தன் ஷேர் பண்ணும்போது வர்ற பிரச்சனை இது தான் இந்த ஸோ. பட் ஐ உச்சே இதில் நல்ல சைடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த சாலிட்யூடாக இருக்கிறதும் லோன்லியாக இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ வென் யூ சூஸ் சாலிட்யூட், அதாவது உங்களுக்கான ஒரு சில கோல்ஸோ இல்லாட்டி நீங்கள் போக வேண்டிய இடம் அப்படின்னு ஒரு இடம், ஒரு டெஸ்டினி ஒன்று வச்சுருப்பீங்க, ஐதர் அதை நோக்கி ஓடுறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனோ இல்லை அது என்னன்றதை யோசித்து முடிவு பண்ணி உங்களை தயார்படுத்திக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸாக அந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். அதாவது நம்ம தனியாக இருக்கோம்ல. அண்ட் ஆக்சுவலி நான் என்ன சொல்லுவேன்னா யூ ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் யூ என்ஜாய். இப்போ ஒரு சில பேரால் வந்து இந்த டீ குடிக்கிறதுக்கு கூட தனியாக போக முடியாது தெரியுமா, அதுக்கு கூட ஒரு கம்பெனி தேவைப்படும். டீ குடிக்கிறதுக்கு என்ன, ரெஸ்ட் ரூம் போகிறது கூட வந்து மச்சான் நான் போகிறேன் நீ வரியான்னு கேட்டு அதுக்கு கூட கம்பெனிக்காக துணைக்கு ஆள் கூப்பிட்டு போகிறவங்களாம் இருக்கான். ஸோ அவங்களாம் என்ன சொல்லுவீங்க, அவங்க விசிபிளாக ஓப்பனாக வந்து ஐ டோன்ட் திங்க் தே லவ் ஹாவ் அ ப்ராப்ளம். பட் தன்னந்தனியாக அதை தனியாக போய் ஒரு செயலை செய்கிறதுக்கு அவ்வளோ ஹெசிடேஷன் இருக்குது நிறைய பேருக்கு. அதை பற்றிலாம் பேசுவோம் நம்ம. ஓகே,
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasa thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக்.
2: நேரம் இப்பொழுது 9:00.

தனிமை பத்தி இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கோம். பொதுவாகவே வந்து யாராவது தனிமையா இருக்கேன், லோன்லியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாலே இம்மிடியட்லி ஐயோ பாவம் ஏதோ பிரச்சனை இருக்கார் போகிற, பிரச்சனையில் இருக்கார் போல அப்படின்ற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிச்சிருது. இல்லாட்டி வி கைண்ட் ஆஃப் ஃபீல் தட் தே ஆர் சேட், விச் இஸ் பார்ஷலி ட்ரூ. சில நேரம் இருக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம், தன்னைத்தானே ஐசோலேட் பண்ணிக்கிட்டு அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வர்றதுக்கு தெரியாமல் வழி தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கலாம். இல்லை ஒரு சில பேர் வந்து எப்படின்னா, இந்த ஸ்கூல்லலாம் ஃப்ரெண்ட்ஸே எனக்கு இல்லைடா ஸ்கூலில் அப்படின்னு சொல்கிற நிறைய பசங்களுக்கு வந்து எப்படின்னா சுற்றி இருக்கிற நிறைய பேர் புள்ளி பண்ணியிருப்பாங்க. ஸோ தான் தனியாக இருந்தால் மட்டும்தான் தன்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, தான் வேலை தன்னை யாருமே கண்டுக்காமல் இருந்தால் கூட ஓகே தான் அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் நிறைய பசங்க இருப்பாங்க. ஸோ ஜென்ரலி இன்றைக்கி அது இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் பற்றி தான் பேச ஆரம்பித்தோம். பட் போன அவரில் வந்து எண்டட் வித் சேயிங் தட், இப்போ சில பேருக்கு வந்து ஒரு டீ குடிக்கிறதுக்கு கூட ஒரு கம்பெனி தேவைப்படும். படம் பார்க்குறதுக்கு இப்போ தியேட்டருக்கெலாம் நீ எப்படா தனியாக போகிறேன்னு எல்லாம் நான் கேட்பானுங்க. இப்போ நான் துபாய்க்கு வந்த புதுசில் நானும் அப்படி தான் இருந்தேன். ஏன்னா இப்போ ஊரில் இருக்கும்போது கார் இருக்கும், பைக் இருக்கும், எங்கேயாவது எடுத்துகிட்டு போகலாம் வரலாம், யாராவது பசங்க இருப்பாங்க, ஏதாவது ஒரு கம்பெனி இருந்துக்கிட்டே இருக்கும் எங்கே போனாலும். ஆனால் இப்போ இங்கே ஒரு புது கண்ட்ரின்னு மூவ் ஆகும்போது, அதுவும் யூஏஇ மாதிரி கண்ட்ரீஸில் எல்லாருமே வந்து வி ஆல் மைண்ட் அவர் ஓன் பிஸ்னஸ், உங்களுக்கு உங்கள் வேலை இருக்குது, எனக்கு என் வேலை இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த கம்பெனியெல்லாம் பெருசாக எதிர்பார்த்து நம்ம வெளில போக முடியுமா வர முடியுமா அப்படிங்கிறது பிகினிங்கில் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு அப்படி தான் இருந்தது. அப்போ நான் தனியாக அந்த படம்லாம் பார்க்க போகும்போது ஒரு சில பேர்கிட்ட சொல்லுவேன், தனியாக படம் பார்க்க போனேன் அப்படின்னு. யாராவது எப்படா தனியாகலாம் படம் பார்க்க போகிறேன் அப்படின்றப்பெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதான், இப்போ ஒருத்தருக்கு ஒரு செயலை செய்கிறதுக்கு ஒரு கம்பெனி வேணும் அப்படின்னு வரும்போது, தென் இப்போது நம்மளோட கம்பெனியை நம்மளே என்ஜாய் பண்ண முடியலையோ, அது எப்படி, அது எப்படா தனியாக போகிறோம், இன்னும் எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரில. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு கண்ட்ரீஸ்க்கு வந்து நான் சோலோவாக ட்ராவல்லாம் பண்ணேன். அதான் இப்போ நான் என்ன சொன்னேன்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, ஸோ யூ இந்த ஸ்பேஸில் நம்ம இருக்கும்போது தான் நிஜமாகவே வந்து வாட் யூ ஆக்சுவலி என்ஜாய், உங்களுக்கு வந்து என்ன பிடிக்கும், எந்த ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு ஃபோனை கொஞ்சம் நேரம் நோண்டிட்டு அப்படியே சுற்றி முற்றி வேடிக்கை பார்த்துட்டு யாராவது வந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேச்சு போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு வாக்கிங்கை போட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோ இல்லை உங்கள் ரூமுக்கு வந்தோ படுக்கும்போது அது வேறு மாதிரி இருக்கும். கரெக்டாக இது ரெகுலர் ரொட்டீனாக இல்லாமல் இப்போ இந்த சோலோ ட்ராவல்லாம் பண்ணும்போது ஐ மோஸ்ட்லி இப்படி தான் சுற்றிட்டு இருந்தேன்னா, எந்த பெரிய பிளானும் கிடையாது. மெயினாக இதில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு தெரிஞ்சு, இந்த தனியாக சுற்றுற அந்த கம்ஃபர்ட் ஜோனுன்னா, இந்த தனியாக சுற்றுறதுல இருக்கிற ஒரு பெரிய கம்ஃபர்ட் ஜோன் என்ன அப்படின்னா, யாரையும் டிபெண்ட் பண்ணவானா, நீங்களே எந்திரிக்கலாம், எத்தனை மணிக்கு போகணும் நீங்களே டிசைட் பண்ணலாம், எங்கே போகணும், என்ன சாப்பிட்ணும், எதுவும் பண்ணணுமா வேணாமா, இல்லை சும்மாவே உட்காந்துருக்கலாமா, இதெல்லாம் வந்து இந்த தனிமை கற்றுத்தரும், இப்படி ஒரு ஃப்ரீடத்தையும் கொடுக்கும். கரெக்டாக, வரேன் வரேன், வில் டாக் மோர் அபவுட் இட்.

0: இதோட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
1: இன்னும்
2: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.

0: அன்புடன் நான் brought to you by RKG நெய். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
1: அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ. ஏகப்பட்ட அன்போட பிளஸ் வந்து எப்படியோ இந்த ஷோ இன்னும் ஒரு வாரம் தான். பிரியா வரதுக்குள்ள என்னெல்லாம் மனசுல இருக்கோ எல்லாத்தையும் பேசிடுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதில் இன்றைக்கி வந்து இந்த லோன்லினஸ், தனிமை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு ஒரு தாட், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு பண்ணி கூட, இப்போது ஒரு மனுஷன் ஒரு டீ குடிக்க போகிறதுக்கு கூட ஒரு கம்பெனி தேவைப்படுது, ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு கூட மச்சான் நான் பாத்ரூம் வரைக்கும் போகிறேன் வரையன் அப்படின்னு கூப்பிட்டு போகிற ஆள்லாம் இருக்கிறாங்க. எப்படி எதுக்கு வந்து வை டூ வி ஃபைண்ட் இட் ஸோ டிஃபிகல்ட் டு டூ சம்திங் அலோன், தனியாக ஒரு சில செயலை செய்கிறதுக்கு நமக்கு எதுக்கு வந்து ஒரு மாதிரி தயக்கமாகவே இருக்குது? வை டூ வி ஃபைண்ட் இட் ஸோ டிஃபிகல்ட்? இப்போ ஹியூமன்ஸ் வந்து நம்ம ஜென்ரலாகவே விர் ஆல் வயர்டு ஃபார் கனெக்ஷன், ஓகே. இது வந்து வீக்னஸ் கிடையாது, பயாலஜி. ஆனால் இந்த சோஷியல் கனெக்ஷன் இருக்குல்ல, சோஷியல் கனெக்ஷன் அண்ட் சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட், இட் இஸ் டைடு டு ஈச் அதர். பட் தி திங் இஸ் லைக், காலகாலமாக நம்ம ஜீனில் இது வந்து இதான், நான் கொஞ்சம் இப்போ நான் சொன்ன மாதிரி பயாலஜிக்கலி ஒரு மனுஷன் தனியாக இருக்கான் அப்படின்னா வந்து இட் இஸ் ஹிஸ்டாரிக்கலி மென்ட், இட் இஸ் லைக் ஓகே டேஞ்சர், நம்ம தனியாக இருக்கிறது வந்து நமக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஎன்ஏல வந்து எழுதியிருக்கான். விச் இஸ் காலகாலமாக இந்த வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்த அந்த காலத்தில் கூட்ட கூட்டமாகவே இருப்பாங்கள்ல, அப்போ தனியாக ஒருத்தர் இருந்தானா அவனை ஈஸியாக அடிச்சிடலாம், அவனுக்கு ஆபத்து, அவன் சாகிற வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி, இந்த மாதிரியான ஒரு நினப்பெல்லாம் வந்து அப்படியே இட் இஸ் எச்ட் இன் ஆர் பிரெயின். இதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம், ஏன் வை பீப்புள் ஃபைண்ட் இட் ஸோ டிஃபிகல்ட் டு பி அலோன். ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், சைலன்ஸ் வந்து அந்த தனிமையாக இருக்கும் போதில் ஒரு விதமான ஒரு அமைதியை ஃபீல் பண்ண முடியுமா? அந்த சைலன்ஸ் வந்து அந்த இந்த இந்த ஒரு சில தாட்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டே வருவோம். எப்படின்னா வந்து அந்த தாட்ஸ்லாம் பயங்கர அன்கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனில் நம்மளை போடும். அது நம்ம செஞ்சதாக தான் இருக்கும், இல்லை நமக்கு யாராவது ஒருத்தர் பண்ணதாக இருக்கும், அதை பற்றி பெருசாக நம்ம யோசிக்க விரும்ப மாட்டோம். பிகாஸ் நம்ம நல்ல மூட்லேருந்து மோசமான மூடுக்கு போயிடுவோம், எதுக்கு நம்ம மூடை நாமளே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சில தாட்ஸ்லாம். ஆனால் சைலண்ட்டாக இருக்கும்போது அந்த தாட்ஸ்லாம் வரும். ஸோ லோன்லினஸ் கிவ்ஸ் யூ தட் ஸ்பேஸ் டு ஃபேஸ் தோஸ் தாட்ஸ் விச் யூ நார்மலி அவாய்ட். அண்ட் இது வந்து இதனாலே வந்து நம்ம நிறைய பேர் எப்படின்னா அந்த மூட் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு யாரையாவது கூட வச்சுக்கிட்டு ஏதாவது பேச்சு துணைக்கி அப்படியே ஒரு பேச்சை போட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டு அப்படியே அதிலிருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு வெளில வந்துடுது. ஆனால் அது வச்சே கொஞ்சம் தெர் இஸ் ஆல்சோ ஈகோ இன்வால்வ்டு, ஓகே. சம்டைம்ஸ் வந்து நம்மளோட லைஃப் இன்னொருத்தரோட லைஃபை வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறத வச்சா எனக்கு பின்னாடி வந்தவன் அவன் பார்த்தா கார் வாங்கிட்டான், இந்த மாதிரி வந்து நம்மளை வந்து நம்மளையும் அவங்களே ஒரு தராசில் வச்சுக்கிட்டு அப்பப்போ மெஷர் பண்ணி பார்க்குறது. சரி, நம்ம எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸ், ஓகே. நான் வந்து இந்த ஷோட பிகினிங்லேருந்தே சொன்னது என்னென்னா, யாரும் வந்து பியோர் ஒயிட்டோ பியோர் பிளாக்கோ கிடையாது, சுத்தமான நல்லவனும் கிடையாது, கலப்படமான கெட்டவனும் கிடையாது. ஐ திங்க் விர் ஆல் கிரே, விர் ஆல் இந்த மிடில். ஸோ அதனால் இந்த தாட்ஸ்லாம் வருது, இட்ஸ் வெரி நார்மல். அண்ட் இதை டீல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா ஓகே. அண்ட் ஐ திங்க் இன் அதர் வேர்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், இப்போ நான் தனியாக இருக்கேன்னா இப்போ நான் என்னெல்லாம் செய்வேன், எனக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய பிடிக்கும், எனக்கு என்ன போர் அடிக்காமல் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த சிச்சுவேஷன் ஈஸின்னு நினைக்கிறேன் டீல் பண்ணுறது. ஓகே, ஐ ஹவ் சம்திங் மோர் டு டெல் யூ, ஐ வில் பி பேக். திஸ் 89.4 தமிழ் எஃப்எம்.

ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940.

0: இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
2: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: அன்புடன் நான் brought to you by RKG நெய். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
1: வெல்கம் பேக். இன்னைக்கு லோன்லினஸ் பற்றி அப்படியே இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கோம். வெளியில் அப்படியே விசுவிசுன்னு காத்தடிக்குது, நல்லா சூடான காற்று வர அடிக்குது. இப்போ நம்ம ஊர்லலாம் சம்மரில் வந்து ஃபேன் போடுன்னு வாங்க, ஃபேனை போட்டு உட்காந்து ஃபேனுக்கு அடியில் வந்து பயங்கர சூடான காற்று அடிக்கும்ல. இது ஊரே இப்போ அப்படி தான் காற்று அடிச்சுட்டு இருக்கு. ஸோ அதனால் ஏசி இல்லாமல் எங்கேயும் போக முடியறதில்ல, வர முடியறதில்ல. ஸோ அதனால் பி கேர்ஃபுல், ட்ரிங்க் மோர் வாட்டர். ஸோ இப்போ இந்த லோன்லினஸ் பற்றி பேச ஆரம்பிக்கும் போது, இது இந்த தனியாக இருக்கிறது வந்து அவ்வளோ கஷ்டமா அப்படின்னா வந்து கஷ்டம்தான். இஃப் இட் இஸ் அன்வான்ட், இந்த ஒரு ஆள் கூட இருந்து பழகிட்டு திடீர்னு அவங்க இல்லாதப்போ அவங்க ஆப்சன்ஸில் வந்து ஒரு பெரிய ஒரு வாய்டு ஃபீல் ஆகும் தெரியுமா. இது இப்போது எப்படின்னா, நான் ஸ்கூல் படிச்சுட்ருக்கும்போது நான் என் அம்மா என் அப்பா, இப்போது ஒரு 1 இயருக்கு என் அம்மா வந்து கோயம்புத்தூரில் இருக்க வேண்டியிருந்தது என் அக்காவோட. அப்போ எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு பெரிய வாய்டு. ரெண்டு பேரும் வீட்டுக்கு வரோம், என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த சென்ஸ் வீடே ஒரு ஸ்ட்ரக்சரில் அதை மாதிரி இருந்தது எங்களுக்கு. அதாவது இந்த ஃபுட் வாஸ் ஆன் பிளேஸ், எங்கள் அப்பாவே செம்மையாக குக் பண்ணுவார், எவ்ரி திங் வாஸ் தேர். டிவி ஓடிட்டு இருந்தது, கரண்ட் இருந்தது, எல்லாம் நான் ஸ்கூலுக்கு போய்ட்டு. ஆனால் இப்போ ஐ திங்க் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் ஃபீல் பண்ண ஒரு சின்ன ஒரு ஒரு லோன்லினஸ் அப்படின்னா எனக்கு இதுதான். ஒரு வருஷத்துக்கு என் அக்கா படிக்கிறதுனால வி ஹாவ் டு பி, மை மாம் வாஸ் சப்போஸ் டு பி கோயம்புத்தூரில். ஸோ அப்போ தான் எனக்கு ஃபீல் ஆகுது, ஆமாம் இல்லை இப்போ நமக்கு ரெகுலராக நம்ம ஒருத்தர் கூட பழகிட்டோம், ஒருத்தர் இருக்காங்க அவங்கள சார்ந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அவங்க இல்லாதப்போ அந்த பெரிய ஒரு வாய்டுன்னு ஃபீல் ஆகுது. அந்த இடத்துல இட் இஸ் ஹார்ட். இது வந்து யூ கேன் ரிலேட்டட் வித். இப்போ லவ் பண்ணுறாங்க, டக்குன்னு பிரேக்கப் ஆகுது. அப்போ ஒரு ஆள் கூட நம்ம பழகிறது வந்து எப்படின்னா ஒரு ருட்டீனாக மாறிடுது. ஃபோன் பேசுகிறதோ, இல்லை ஒரு டேட் போகிறதோ, இல்லை ஒரு சேர்ந்து போய் ஒரு ஆக்டிவிட்டி செய்கிறதோ, இல்லை சும்மா ஒரு ஆள் கூட பெஞ்சில் அப்படி உட்காந்து பே. இப்போ டக்குன்னு அந்த ஆள் இல்லாதப்போ அந்த ருட்டீன் அப்படியே கொலாப்ஸ் ஆகும்போது மனுஷனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, டைமே இல்லை அப்படின்னு சுற்றிட்டுருக்குற நம்ம டக்குன்னு ஒரு ஆள் இல்லாதப்போ அவ்வளோ டைம் கையில் இருக்கும்போது என்ன செய்கிறது, அவ்வளோ டைம் வச்சுக்கிட்டுன்னு தெரியாதப்போ ஒரு மாதிரி மனுஷன் குழம்பி பைத்தியமாயிடுறான். இது வந்து இட் இஸ் ஹார்ட் அப்படின்னு பார்த்தா எஸ் இட் இஸ் ஹார்ட், பட் இஸ் இட் மேனேஜபிள், இட் குட் பி மேனேஜபிள். அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது, அது என்ன எப்படி எல்லாம் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது, அந்த இதை பற்றி 10 மணிக்கு மேலே பேசுவோம். 10 மணிக்கு மேலே நிறைய பேர் வீட்டுக்கு போயிடுவீங்க, கார்லேயே உட்காந்து கேட்டிங்கன்னா நல்ல நல்ல ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும். அன்புடன் நான் RJ Bravo, and this is 89.4 Tamil FM.

வெல்கம் பேக் டு 89.4 தமிழ் எஃப்எம் அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ. ஸோ இன்றைக்கி இந்த லோன்லினஸ் தனிமை இதை பற்றிலாம் பேச ஆரம்பித்தோம். நான் உங்ககிட்ட பீனிங்லேயே சொல்லியிருந்தேன் சாலிட்யூட்னா என்ன, அதுக்கப்புறம் தனிமை லோன்லினஸ்னால் என்ன அப்படின்னு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து பெரிய வித்தியாசம்னு மீனிங்கில் சொல்ல முடியாது, ஆனால் அதை புரிஞ்சுக்கிற விதத்தில் கான்டெக்ஸ்சுவலி இட் இஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ இந்த தனிமை அப்படின்னு பார்க்குறப்போ அதுவுமே ஒரு சட்டில் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிஸ்டிங்ஷன் தான் அந்த ரெண்டுத்துக்குமே. ஸோ அப்படின்னா இந்த சாலிட்யூடுமே வந்து யூ கேன் மீன் பை லைக் பீயிங் அலோன், நியூட்ரலாக இருக்கலாம், இல்லாட்டினா வந்து சம்டைம்ஸ் நம்ம கொஞ்சம் ஸ்லைட்லி நெகட்டிவாக வந்து ஃபீல் ஆகலாம். ஆனால் இந்த தனியாக இருக்கும்போது ஒரு சில பேருக்கு மனசுக்குள்ள ஒரு அமைதி இருக்கும் தெரியுமா. அந்த அமைதி இருந்தது அப்படின்னா நிறைய அந்த நிதானம் கிடைக்கும் கரெக்டாக. இது ஒரு சாலிட்யூட், ஒரு சாலிட்யூடியஸ் நிலைன்னு வச்சுக்கலாம். ஆனால் சில பேர் தனியாக இருக்கும்போது தான் ஏகப்பட்ட தாட்ஸ் ஓடும், ஓவர் திங்க் பண்ணுவாங்க. அப்புறம் கூட யாரெல்லாம் இல்லையோ அவங்களோட நடந்த நல்ல நல்ல விஷயத்தெல்லாம் யோசிச்சு ஐயோ இல்லையே போயிடுச்சு, ஐயோ தங்கச்சி நாய் கட்டிச்சுப்பான்ற மாதிரிலாம் யோசிச்சு. ஸோ நீங்கள் தனியாக இருக்கிறப்போ மனசு அலைப்பாயுது, மனசு வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்டெடியான ஒரு ஸ்டேட்டில் இல்லை அப்படின்னா தென் யூ கேன் டெல் தட் யூ ஆர் லோன்லி. அமைதியாக இருக்குது, நிதானமாக இருக்குது அப்படின்னா யுவர் சாலிட்யூட் உங்களுக்கு வந்து பெருசாக இந்த கம்பெனி கிம்பெனி நீங்கள் வந்து கொஞ்சம் இன்டிபெண்ட்டாக இருப்பீங்க. நம்ம எல்லாருமே கோடிபெண்ட்டு தான். நான் வந்து யாரோ ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியிருக்கேன், அவங்க இன்னொருத்தரை அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபுட் செயின் மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதில் இந்த இன்டிபெண்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில செயலை செய்கிறதுக்கு, ஒரு சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு, ஒரு சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சப்போர்ட் தேவையில்லை, நாமளே போதும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் நிறைய நாள். இங்கே வந்து பார்த்தோம்னா இப்போ ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு 10 பேரை கேட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது. உங்கள் லைஃப் டிசிஷனை, ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா இந்த கார் எனக்கு சரியாக செட் ஆகுமா, இந்த கலர் ஓகேவா, ஒரு சட்டை வாங்கினா கூட இந்த மாதிரி சில பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. யாரையாவது டிபெண்ட் பண்ணியே இருக்கிற மாதிரி இருக்குது சில பேருக்குலாம். ஸோ ஐ வுட் சே, நான் இது வேறு ஷோலையும் சொல்லியிருக்கேன், இந்த எங்கே சாப்பிட்ணும், என்ன ஷர்ட் என்ன சட்டை வாங்கணும், எந்த இடத்துக்கு போகணும், பஸ்ஸில் போகணுமா காரில் போகணுமா, இந்த மாதிரி சின்ன சின்ன முடிவெல்லாம் நீங்களே எடுங்க. யார் கல்யாணம் பண்ணிக்கணும், அப்புறம் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்டஸில் போய் நிற்கணும், இதெல்லாம் லைஃபே முடிவு பண்ணும். ஆனால் அது அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சில சின்ன சின்ன நுவான்சஸை சரியாக பண்ணாவே போதுன்னு எனக்கு தோணுது. சரி பேசுவோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது பேலன்ஸு. ஐ வில் ஆட் தோஸ் திங்ஸ் ஆஃப்டர் 2 சாங்ஸ். அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ.

0: என்னன்னு
1: சொல்ல
0: யோசிக்கிறியா?
1: எப்படி சொல்ல?

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டே அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
6: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. call 0586815179.

0: அன்புடன் நான் brought to you by RKG நெய். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
1: நிறைய பேருக்கு many people was like never thought how to be with themselves. இப்போ ஸ்கூலில் கூட கிட்ட யாராவது இருக்காங்க, நம்ம ஏதாவது ஷேர் பண்ணுறோம், இந்த லஞ்செல்லாம் ஷேர் பண்ணிலாம் சாப்பிட்றோம். இந்த ஷேரிங் வந்து என்றைக்குமே நம்மக்குள்ளேயே இருக்குது, நம்ம பிளட்ல ஒட்டிகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ சடனாக யாரும் இல்லாதப்போ ஒரு மாதிரி காண்டாகுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஊருக்கெலாம் போயிட்டு என்னோடய வீட்டில் இருக்கிற என்னோடய அக்கா பொண்ணுக்கிட்டலாம் கேட்டால், சாட்டர்டே சண்டே லீவ் தானே, ஜாலி தானே உனக்கு அப்படின்னா, இல்லை எனக்கு போர் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்காம அப்படின்வா. ஸோ சின்னதுலேருந்தே இருக்குது நமக்கு, யாராவது ஒருத்தர் கூட இருக்கணும். ஆனால் முக்கால்வாசி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம சேர்ந்து பண்ணுற மாதிரி தானே வருது. ஒரு விளையாடுறதுலேருந்து அண்டு யா யூ கேன் நேம் இட். ஸோ இந்த மாதிரி போகிறதுனால டக்குன்னு ஒருத்தனுக்கு வந்து தனியாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு பைக் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. நாங்கள்லாம் ஒன்றாவே தான் இருப்போம். சடனாக பார்த்தா ஒரு 30 நாள் கிட்ட பெட்ரெஸ்ட் தான், ஒன்றும் பெருசாக சீரியஸ் இல்லை, காலில் வந்து ஒரு பெரிய அடி, அதுக்கப்புறம் பெட்ரெஸ்ட் தான். ஹீ இஸ் ஓகே நான். இது ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி சுத்தமாக வந்து அந்த 1 மாதம் அவன் வந்து என்னெல்லாம் ஃபீல் பண்ணான், எதெல்லாம் கோத்ரூ பண்ணாங்கிறத என்கிட்ட அப்பப்போ சொல்லுவான். பைக்கே இனிமேல் ஓட்டணுமா, நம்ம ஏன் இந்த டிசிஷன் எடுத்தோம், அப்புறம் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோர்ஸ் படிச்சுமே இது கரெக்டாக தான் இருந்துச்சா, இந்த மாதிரிலாம் ஓவர் திங்க் பண்ணிட்டு உட்காந்துருப்பானா. ஸோ அந்த ஸ்பேஸ் கிடைக்கும் போது தான் லைஃப்பில் நம்ம பேசின, நம்ம பழகின, அப்புறம் நம்ம எடுத்த ஒரு சில முடிவுகள்லாம் சரியா தப்பா, இனிமேல் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வருது. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் மேண்டேட்ரி. சில பேர் எப்படின்னா இந்த கம்பெனியோடய சுற்றி சுற்றி தனியாக இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல், இப்போ இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர் இந்த ரூம்லலாம் தங்கியிருப்பாங்க, தெரியாதவங்களோட தங்கியிருப்பாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் வெளியில் சுற்றிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா, நிறைய பேர் வெளியில் ரொம்ப லேட்டாக போவாங்க வீட்டுக்கு, தூங்குறதுக்கு மட்டும்தான் நான் ரூம் கேட்போம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஏன்னா தனியாக இருக்க முடியாது அவங்களால, ரொம்ப கஷ்டம். ஆன் தி அதர் ஹேண்ட் இன்னொரு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா புது ஆட்களோட போவாங்க, பேசுவாங்க, பழகுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. அண்ட் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட அவங்களால முடியும், ஒரு இடத்துக்கு தனியாக போய் அதை என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. ஏன்னா த மோஸ்ட் பியூட்டிஃபுல் வாக் தட் ஐ ஹேட் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கண்ட்ரிக்கு போயிருந்தேன். அங்கே போயிட்டு ஒரு 5 நாள் இருந்தேன். ஒரு 4வது நாள் ஒரு 5 மணி இருக்கும் சாயங்காலம், எனக்கு ஒரு படம் பார்க்கணும். அந்த படத்துடைய அந்த படம் ஒரு தியேட்டரில், ஒரு மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரில் போட்டிருக்காங்க. அந்த அது ஒரு மாலில் இருக்குது. நான் வந்து மேப்பில் பார்க்குறேன், ஒரு 26-30 நிமிஷம் வாக்குது. அது நான் போனது வந்து சம்மர் அப்படிங்கிறதுனால அந்த சைட் ஆஃப் த கண்ட்ரியில் சம்மர் அண்ட் சன்செட்ஸ் வந்து ஒரு 8-8:30 தான், நைட்டு வரைக்கும் ஒரு 8-8:30 வரைக்கும் சன்செட் ஆகாது, வெளிச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வெதர் வந்து சூப்பராக இருந்தது, சில்லுன்னு. ஃபோன்லாம் இல்லை, ஃபோனை பேக்கில் வச்சுட்டு இந்த ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பாட்டு கேட்டுட்டு போகிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே காலாரம் நடந்து போகலாம் அப்படின்னு நினச்சி அப்படியே நடந்து போயின்னே இருக்கேன். போக போக அந்த சிட்டி, அப்புறம் ரோடை க்ராஸ் பண்ணி போகிறது, அங்கே இருக்கிற கடை, அங்கே இருக்கிற போர்டு, மக்கள் நடந்து போகிறது, அவங்க பேசுகிற சத்தம், இதெல்லாம் கேட்குது. எனக்கு இது மாதிரி வித்தியாசமாக இருக்குது எனக்கு. ஓ, நம்ம கூட நம்மளே ரொம்ப நாளாக டைம் கொடுத்துக்கல போல, நமக்கு நாமளே டைம் கொடுத்துக்கல போல அப்படின்லாம் இருந்தது எனக்கு வந்து. இன்றைக்கி வரைக்கும் அந்த 30 நிமிஷம் நான் நடந்து போனது, அந்த ரோடை க்ராஸ் பண்ணி போனது, அப்புறம் அந்த மாலை போய் அடைஞ்சது, அது வரைக்கும் நான் என்ன பண்ணேன், அப்புறம் சில நேரம் வழி தெரியல, ஃபோனை பார்த்தேன் மேப்லலாம், வேறு எதுக்குமே ஃபோன் யூஸ் பண்ணல. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் மோமெண்ட்டு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாகவோ இல்லை பை சாய்ஸோ தனியாக ஒரு சில செயலை செய்கிறதுக்காண்டி போயிருப்பீங்க, அது பெருசாகவோ சின்னதாகவோ அது அந்த மேக்னிடியூட் நான் கேட்கல, ஆனால் அது இன்னும் மனசில் அப்படியே பதிஞ்சிருக்கோம். இட் இஸ் மேண்டேட்ரி ஃபார் எவ்ரிபடி டு ரிப்பீட் அப்பப்போ. ஸோ அதனால் நான் அப்பப்போ வந்து எப்படின்னா எங்கேயாவது போவோம் வருவேன், இந்த மாதிரி சும்மா வாக் போயிட்டு வருவேன் தனியாக. இப்போ என் வீட்டு ஜேவிசியில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபோனை வச்சுட்டு நைட்டு ஒரு 11 மணிக்கு அப்படியே அங்கே பார்க்கலாம் போயிட்டு சும்மா நடந்துட்டு வரும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிகினிங்கில், 1/2 மணி நேரமும் கஷ்டமாகவே இருந்திருக்கு, எப்படா வீட்டுக்கு போய் ஃபோன் எடுக்கலான்ட்டு. பட் அந்த 1/2 மணி நேரம் வந்து அப்புறமா யோசிச்சு பார்க்கும்போது பயங்கர குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அந்த டைமை, ஒன்றுமே இருக்காது மைண்டில், ஒன்றுமே இருக்காது. ஸோ அதனால் ஐ வுட் சே லைக் இந்த எப்போவுமே லோன்லினஸ்ஸை ஒரு தப்பான விஷயமாவோ ராங்காகவோ அதை ஃபேஸ் பண்ணிடணும், இல்லாட்டி அதை விட்டு ஓடிடணும் அப்படின்னு உங்களை நீங்களே டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு, டு நாட் எஸ்கேப் ஃப்ரம் ரியாலிட்டி. இந்த மாதிரி ஒரு சில செயல்லாம் இருக்குது, தானாக நீங்கள் செய்யும்போது யூ வில் ஆல்சோ என்ஜாய் தீஸ் சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஐல் பி பேக், ஒரு சாங் இருக்குது, ஐல் பி பேக் வித் த சாங் ஆஃப்டர் த சாங். திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: நடந்தது
2: நடந்தது
1: கேமரா
2: நடக்க போவது
3: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ்
4: ரோலிங் சார்
3: ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940.
0: செழித்தையும் தமிழை ஒளியும்.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
3: A few days later.
1: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: சாய்
4: அபியங்கர் இசையில சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல கருப்பு. May 14 வெளியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ்ஃபமோட ரேடியோ மற்றும் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams monthly interest free EMI pay panni Trichyoda prime spot la plot book panunga. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app vadiya ooruku panam anupi jet or dashing car varam thorum gold coins melum dinamum 1000 dirhams cash velum vaippai perungal. அன்புடன் நான் brought to you by RKG நெய். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
2: ஓகே, எனிவேஸ் கிளைமாக்ஸ் வந்துட்டோம். 89.4 தமிழ் ஃபம்ல அன்புடன் நான் ஆர்ஜி பிராவோ பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த லோன்லினஸ், தனிமை பற்றிலாம் பேச ஆரம்பித்தோம். அக்கேஷ்னலி இல்லாமல் அப்படி கூட சொல்ல முடியாது, முக்கால்வாசி நேரம் தனிமையாக இருக்கிறது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம், ராங்கு. அப்போ அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லேயே, அது ஒரு சேடான விஷயமாகவே நம்ம பார்க்குறோம்ல. நாட் எவ்ரி டைம், எஸ் அதுவும் தான். யாராவது தனிமையாக இருக்காங்க, வீட்டில் இருக்கிறவங்களை மிஸ் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறவங்கள மிஸ் பண்ணுறாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸே இல்லை அவங்களுக்கு. ஜெனுவனாக நம்ம ஒரு கம்பெனியவோ ஒரு ஃப்ரெண்டோயோ ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக எதிர்பார்க்குறதுல தப்பு கிடையாது. ஆனால் அப்படி ஒரு சுச்சுவேஷன் இல்லைனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கம்பெனியை நம்மளே என்ஜாய் பண்ண முடியாமல் அந்த ரியாலிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நம்மளை நாமளே டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறலாம். ஐ திங்க் தட் அது கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் பெட்டர்ன்னு தோணுது. ஏன்னா யூஏ மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்க்கு வேலை தேடி இல்லாட்டி வேலை கிடச்சி எல்லாம் வரவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காசெல்லாம் சம்பாதிச்சிடலாம், காசு இல்லாத சுச்சுவேஷன்லாம் சமாளிச்சிடலாம், ஆனால் ஒரு பேச்சு துணைக்கு யாரும் இல்லையே அப்படிங்கிற சுச்சுவேஷன் கொஞ்சம் கஷ்டம். சில பேர் வந்து எப்படின்னா அந்த அந்த அந்த ஜோனுக்குள்ளே போக மாட்டாங்க, எப்படி போகிறதுன்னு தெரியாது. ஒரு சில பேர் எப்படின்னா சும்மா எதேச்சியாக போய் பார்த்து பேசி பழகி பட்டுன்னு ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம், ஆனால் ஒருவேளை இந்த லோன்லினஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இது ஒன்றும் அவ்வளோ தப்பான விஷயமோ இல்லை இதை நினச்சி கவலைப்படுறதுக்கான ஒரு மேட்டரோ கிடையாது. இட் இஸ் நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது தான், நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், தினம் நைட்டு ஃபோன் இல்லாமல் ஒரு கால் மணி நேரம் மட்டும் சும்மா உங்கள் ஏரியா, உங்கள் ஏரியா எந்த ஏரியாவில் இருக்கீங்க, எங்கே வேணால் நீங்கள் எங்கே வேணால் இருக்கலாம், ஷார்ஜா போல் அபுதாபி வேறு வேறு டெஸ் சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தூங்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோனை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 மினிட்ஸ் சும்மா ஒரு வாக் போயிட்டு வாங்களேன். நான் போயிட்டு வாங்க, நான் சொல்கிறது வந்து சில்லியாக இருக்கலாம், ஆனால் யூ வில் ரியலி ரியலி என்ஜாய். ஃபோன் இல்லாமல் ஒரு சில செயலை செய்யும் போது இல்லை நமக்கு நிறைய புது விஷயம் கண்ணில் போடுற மாதிரியே இருக்கும். பண்ணுங்கள். ஓகே, ஹாவ் அ குட் டே கைஸ். ஐ ஹோப் இன்றைக்கி நான் ஒன்று ரெண்டு பேசணும் அப்படின்னு நினச்சேன், அதை நான் நிறையவே பேசுறேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா டெக்ஸ்ட் மீ அட் ஆர்ஜி பிராவோ ஆன் மை இன்ஸ்டாகிராம். அண்ட் யா, குட் நைட். திஸ் இஸ் பிராவோ சைனிங் ஆஃப்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங் ஜெனூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜப்பானீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலையில் உள்ளது. அந்த கட்சி 108 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகம் 73 இடங்களிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 53 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளது. தமிழ்நாடு வரலாற்றிலேயே முதல் தேர்தலில் அதிகபட்ச ஓட்டு

0: வீதத்தை பெற்று தாவேகா சாதனை படைத்துள்ளது. அக்கட்சி 1.7 கோடி வாக்குகளை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 1957 திமுக 14% வாக்குகளையும், 1977 அதிமுக 33.5% வாக்குகளையும் முதல் தேர்தலில் பெற்றிருந்தன. அந்த சாதனையை தமிழக வெற்றிக் கழகம் முறியடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறாயினும் தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மையை பெறாத நிலையில் தனித்து ஆட்சி அமைப்பதில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. சென்னை பெரம்பூர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வெற்றி பெற்றார். அத்துடன் திருச்சி கிழக்கிலும் அவர் வெற்றியை தம்வசப்படுத்தினார். கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தோல்வியை தழுவினார். அந்த தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் VS பாபு 9000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி 98,110 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் என்ற சாதனையை படைத்துள்ளார். தொய்வின்றி அரசியல் பயணம் தொடரும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். மக்கள் தீர்ப்பை தலை வணங்கி ஏற்கின்றோம், வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துகள் என்று அவர் தெரிவித்தார். 5 ஆண்டுகளாக மக்களுக்கு நல்லாட்சியை வழங்கினோம், சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்டோம் என்றும் அவர் தெரிவித்தார். மக்களால் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருக்கு வாழ்த்துகள் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். மிகுந்த எதிர்பார்ப்பில் மக்கள் தேர்ந்தெடுத்துள்ளனர் என்று அவர் கூறினார். புதிதாக அமையவுள்ள அரசாங்கத்துக்கும் வாழ்த்துகள். வெற்றி தோல்வியை பார்த்திருக்கின்றோம், மக்களுடன் நிற்போம் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் எழுச்சியுடன் முன்வந்து ஜனநாயக கடமையாற்றிய அனைத்து மக்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்கள்தான் இங்கு நீதிபதிகள், மக்களுக்காகத்தான் ஆட்சி. எனவே மக்கள் வழங்கிய முடிவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றேன். புரட்சி தலைவியின் வழியில் இந்த பின்னடைவில் இருந்து விரைவில் மீண்டு வருவோம் என்று அவர் கூறினார். நம் கூட்டணியின் வெற்றிக்கு அயராது உழைத்த கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள், நிபந்தனையின்றி பேராதரவு அளித்த கட்சிகள், அமைப்புகள் மற்றும் சங்கங்களின் தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆகியோருக்கும் நன்றி என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். முதல் தேர்தலிலேயே பெருவெற்றி என்று கமல்ஹாசன் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தார். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்ற தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கும் அவரது கட்சியினருக்கும் வாழ்த்துகள் என்று நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் முதன்முறையாக பாஜக ஆட்சி அமைக்கின்றது. மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரசுக்கு கடும் வீழ்ச்சி ஏற்பட்டது. அசாமில் தொடர்ந்து 3வது முறையாக பாஜக ஆட்சியை கைப்பற்றியது. காங்கிரஸ் கடும் சரிவை சந்தித்துள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியது. இடதுசாரிகள் படுதோல்வியை சந்தித்துள்ளனர். மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் இதுவரை வெளியான முன்னிலை நிலவர அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி 208 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கடந்த தேர்தலில் 214 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியிருந்தது. இந்த தேர்தலில் 79 இடங்களில் மாத்திரம் அக்கட்சி முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் 2 இடங்களிலும் இடதுசாரி கட்சிகள் 2 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன. கேரளத்தில் UDF 89 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. LDF 35 இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி 3 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளது. அசாம் மாநிலத்தில் பாரதிய ஜனதா 102 இடங்களிலும் காங்கிரஸ் 21 இடங்களிலும் AIUDF 2 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் NR காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி அமைக்கின்றது. அக்கட்சி 18 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் கூட்டணி 6 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் 3 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
0: ஐக்கிய அரபு அமீரகம் நோக்கி ஈரான் இன்று 4 ஏவுகணைகளை ஏவியுள்ளது. இதில் 3 வெற்றிகரமாக இடைமறித்துள்ளதாக அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து ஃபுஜைரா எண்ணெய் தொழில்துறை வலயத்தில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. நீண்ட நாட்களுக்கு பின்னர் அமீரகவாசிகள் இன்று ஏவுகணை தாக்குதல் முன்னெச்சரிக்கை குறுஞ்செய்திகளை பெற்றுள்ளனர். எவ்வாறாயினும் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் உள்ள ஆர்நோக்கின் எண்ணெய் தாங்கி கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை கடந்து சென்று கொண்டிருந்த ஆர்நோக் நிறுவனத்துக்கு சொந்தமான எண்ணெய் தாங்கி கப்பல் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இத்தாக்குதலை ஐக்கிய அரபு அமீரகம் கடுமையாக கண்டித்துள்ளது. இது சர்வதேச கடல்சார் சட்டத்தின் தீவிர மீறலாகும், உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகும் என அமீரக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எண்ணெய் தாங்கி கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போதிலும் அங்கிருந்த ஊழியர்கள் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. இச்சம்பவத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் 2818 வெளிப்படையான மீறல் என ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. இத்தகைய செயல்கள் பிராந்திய நிலைத்தன்மைக்கும் அதன் மக்களின் பாதுகாப்பிற்கும் மட்டுமல்லாமல் ஹோர்முஸ் நீரிணை வழியாக இடையறாத கடல்சார் வர்த்தகத்தை நம்பியிருக்கும் உலகளாவிய எரிசக்தி சந்தைகளுக்கும் நேரடி அச்சுறுத்தல் என ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: ஹோர்முஸ் நீரிணையில் நுழையும் அமெரிக்க படைகள் தாக்கப்படும் என ஈரானிய ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு அமெரிக்கா பாதுகாப்பு வழங்க தொடங்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்ததை அடுத்து ஈரான் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. எந்த வெளிநாட்டு ஆயுதப்படையும், குறிப்பாக அமெரிக்க ராணுவம், ஹோர்முஸ் நீரிணையை அணுகவோ அல்லது நுழையவோ முயன்றால் அவை இலக்கு வைத்து தாக்கப்படும் என ஈரான் ராணுவ மத்திய கட்டுப்பாட்டு பிரிவின் மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையின் பாதுகாப்பு முழுமையாக ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஆயுதப்படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்று அவர் கூறினார். எந்த சூழலிலும் பாதுகாப்பான கடத்தல் அவர்களுடன் ஒருங்கிணைக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்பதை நாம் பலமுறை தெரிவித்துள்ளோம் என்று அவர் கூறினார்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கை மற்றும் மாலைதீவு ஆகிய நாடுகளுக்கிடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்தானது. 2 நாட்கள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு மாலைதீவு ஜனாதிபதி முகமது முயுசு இலங்கை வந்துள்ளார். அவரை வரவேற்கும் அதிகாரப்பூர்வ அரசு விழா இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார தேசாநாயக்க மாலைதீவு ஜனாதிபதி முகமது முயுசுவை வரவேற்றார். இந்நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே 7 முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்தாகின. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4. Any style of basement nenikle. Adu Tamil FM le neenga paattu kepinga nu konjam nenichu paakalinga. It's a very good choice inga.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
1: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலண்ட்ல போட
3: மறந்துட்டேன். நிவி
1: எதா கேட்ட? ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. மக்கா சொல்லு
2: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
4: இனாகரல் ஆஃபரா மே 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். கராமா, துபாய்.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: செழித்தையும் தமிழை.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

இருக்கீங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனச காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. Call 0586815179.

0: मुझे कैसे बुलाया तूने?
1: Rolex. Rolex.
2: Sir. Just sir.
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
1: தமிழ் FM தெரியுமா? 89.4
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யாரு அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: Damn it.
3: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
2: கூழாங்கல்லு அடிங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: கிளிகள் அன்பு கதை எழுதுமா வணித்திருவிழா மஞ்சக்குளி.

0: Listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: கஷ்டப்படுற ஜீவனை சாவடிச்சா அது கருணை கொலை. நான் கருணைய பார்த்தாலே கொலைதாண்டா.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: και εσύ μπορεί να το ναι.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.

போயிடுடி.

89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: விண்ணோடு மேலச்சத்தம் என்ன, மண்ணோடு சின்ன துரல் என்ன.